எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hi, this is Vincent Asogan. You're listening to MOP Community Radio 107.8 FM. Keep dreaming. Dreams are the ones which keep us alive. Happy to be here.
2: Are you depressed? Are you stressed? Or are you feeling restless? Go for yoga. Don't smoke. Smoking kills. Yoga builds.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளராகம்.

நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

0: இன்றைக்கு திருக்குறளை பற்றி நாம பார்க்க போறோம். திருக்குறள் வந்து ஒன்னாம் கிளாஸ்லேருந்து படிக்கிறது மட்டும் இல்லை, அது பஸ்ல எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் மாதிரி இருக்கு. அப்போ அதனால தான் திருக்குறளை பற்றி சொல்லும்போது பாரதியார் சொல்றாரு, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டது தமிழ்நாடு என்று சொல்கின்றார். அப்போ இந்த வள்ளுவர் தந்த இந்த திருக்குறள் வந்து வேதம் என்று சொல்றோம், மறை என்று சொல்கிறாங்க. அப்போ அந்த வேதத்தை வந்து அதனுடைய பெருமை என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் கூட திருக்குறளை படிச்சிருக்காங்க. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு வியப்பா இருக்கும், ஆனா ஜியு போப்புன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் திருக்குறளை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார் தெரியுமா, தன்னுடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வைங்க என்று சொன்னார். இன்றைக்கு கூட நீங்க லண்டனுக்கு போனீங்கன்னா இதை பார்க்கலாம், இது பொய் இல்லை, உண்மையான நிகழ்ச்சி தான். அப்போ அப்படிப்பட்ட அந்த திருக்குறள் வந்து அதனுடைய சிறப்பு என்ன என்று சொன்னா, அளவில் சின்னது மட்டும் இல்லை, அதனால தான் அதை அணுவுக்கு ஒப்பிட்டாங்க. ஏன்னா அந்த அளவில் சின்னதாக இருந்தாலும் அதோடைய கீர்த்தி, அதோடைய பொருள் வந்து ரொம்ப பெரிதாக இருக்கு. ஒரு குறளுக்கு நீங்க பக்கம் பக்கமாக ஒரு நூலே எழுதிடலாம், அந்த அளவுக்கு பொருள் வந்து கொண்டே இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த பொருள் எப்படி இருக்குன்னு சொன்னா, காலத்துக்கு ஏற்றதாக இருக்கு. இந்த காலத்துல மட்டும்தான் இந்த குறளுடைய பொருள் பொருந்தும், இல்ல இந்த நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும், இல்ல இந்த மதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம வந்து திருக்குறளை அப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா ஃபேஷன் மாதிரி இல்ல, திருக்குறள் வந்து எல்லா காலத்துக்கும் ஃபேஷனா இருக்கக்கூடிய ஒரு இலக்கியமா தமிழ்ல இருக்கு. ஏனென்று சொன்னா, இப்ப சை நன்றியை பற்றி வள்ளுவர் சொல்றாரு, இல்ல நல்ல நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்கின்றார். இல்ல அதுக்கு மேல பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட சொற்களை சொல்ல வேண்டும். நாம இன்னைக்கு வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பத்தி சொல்றோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி சொல்றோம், கம்யூனிகேஷன் பத்தி சொல்றோம், இல்ல வந்து மருந்துகள் ஹெல்த் பத்தி, ஹெல்த் கேர் பத்தி சொல்றோம், இல்ல இப்ப உலகம் முழுவதும் சொல்லப்படுவது வந்து என்வாய்மெண்ட் என்வாய்மெண்ட்ங்கிறாங்க. அப்ப அந்த மழை வருவதற்கு என்ன செய்ய வேண்டும், இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்னா என்ன, இதெல்லாம் கூட திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா உங்க பலருக்கும் இது வியப்பா இருக்கும். ஆனா திருக்குறள் வந்து ஒரு புதையல். எப்படிப்பட்ட புதையல்னு சொன்னா, இப்ப நீங்க பாக்குறீங்க, இன்றைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு கோவில்ல பார்த்தோம்னா, கோவிலுக்குள்ள பல நூற்றாண்டுகளாக கோவிலுக்கு அடியில புதையல் புதைந்து கிடைக்கிறது என்று பார்க்கின்றோம். இல்ல வேற பல இடங்கள்ல புதையல்கள் கிடைக்கின்றன என்று சொல்றாங்க, பழைய காலத்து நாணயங்கள்லாம் கிடைக்கின்றதுன்னு சொல்றோம். அந்த புதையல்கள் வந்து யாருக்கு சொந்தம்னு பார்க்கும்போது நம்ம அரசுக்கா, மக்களுக்கா, நாட்டுக்கான்னு குழப்பம். ஆனா இந்த திருக்குறள்ங்கிற புதையல் பத்தி பார்க்கும்போது அப்படி நமக்கு பட்டிமன்றம்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் என்று சொன்னா, இது வந்து தமிழ் தெரிந்த எல்லோருக்கும் பொது என்பது மட்டுமல்ல, உலக மொழிகள் அத்தனையிலுமே திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதனால மொழிக்கு அப்பால் பட்டு தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமாக இன்றைக்கு திருக்குறள் இல்லை, திருக்குறள்ங்கிற புதையல் வந்து உலக மக்களுக்கே சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு புதையலாக இருக்குது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஜப்பானில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ரஷ்யாவில், சீன மொழியில, ஜெர்மன் மொழியில, இப்படி உலக மொழிகள் அத்தனையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதுனால தான் திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன என்று சொன்னால் உலக பொதுமறை என்று சொல்கிறாங்க. உலகத்துக்கே பொதுவான வேதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்படிப்பட்ட ஒரு தங்க புதையலை நமக்காக தெய்வ புலவர் திருவள்ளுவர் கொடுத்திருக்காங்க. இந்த திருக்குறள்ல பல கருத்துக்கள் இருக்கு. இந்த திருக்குறள்ல வர வாழ்வியல் விளக்கங்களை நமக்காக நம்ம எல்லாருக்கும் புரியும்படி சொல்றது வந்திருக்கவங்க முனைவர் கோவே கீதா அவர்கள். நமக்காக இந்த திருக்குறள்லேருந்து பல விளக்கங்களை நல்லா நம்ம எல்லாருக்குமே புரியுற மாதிரி ரொம்ப அழகா விளக்கமா எம்ஓபி சமுதாய வானொலியில சொல்ல போறாங்க. இந்த திருக்குறள் குறித்த வாழ்வியல் விளக்கங்களை தவறாம நீங்க கேட்கணும்.
0: வணக்கம். இன்றைக்கு திருக்குறளுடைய முதல் அதிகாரத்துல இரண்டாவது குறளை பற்றி பார்ப்போம். இறை வணக்கத்துல இரண்டாவது குறள், கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நற்தாள் தொழார் எனின். மீண்டும் சொல்கின்ற, கற்றதனால் ஆய பயன் என் கொள் வாழறிவன் நத்தால் தொழார் எனின். இங்க ரொம்ப உங்களுக்கே புரிந்திருக்கும், கற்றதனால் ஒருவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவு பட்டங்கள் பெற்றிருந்தாலும், அவனுக்கு அறிவு இருக்கிறது என்று நாம் சொன்னால் கூட, உண்மையான அறிவு என்று எப்பொழுது சொல்லலாம் என்று சொன்னால், எவ்வளவு படித்திருந்தாலும் இறைவனை புரிந்து கொள்ளாமல் இறைவனுடைய சக்தியை புரிந்து கொள்ளாமல், இறைவன் இருக்கிறான் என்பதை உணராமல், அவனை வணங்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவன் பல கற்றும் கல்லாதவன் என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்வளவுதான் ஏட்டு படிப்புல தன் பெயருக்கு பின்னாலே அவன் பட்டங்களை போட்டுக்கொண்டே போகலாம், ஆனா உண்மையான அறிவு என்று சொல்லுவோம் என்று சொன்னா, எவ்வளவு படித்திருந்தாலும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது, நம்மை ஆட்டு வைக்கின்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தாதான் அவன் கற்ற கல்வி எல்லாம் உண்மையான பயனுடையது. அப்போதுதான் அவன் உண்மையிலேயே கல்வி அறிவு பெற்றவன். இல்லை என்று சொன்னால் அந்த அறிவு இருக்கிறதே தவிர அது முழுமை அடையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்க வள்ளுவர் சொல்கின்றார், ஒருவன் எல்லாவற்றையும் கற்றுவிட்டான் என்று சொன்னால், கற்றதனால் ஆய பயன், அதனால் இருக்கக்கூடிய பயன், அதனால் என்ன யூஸ் என்று நம்ம கேட்டோம் என்று சொன்னால், நமக்கு மேலே இருக்கக்கூடிய நல்ல தூய்மையான அறிவின் வடிவாக இருக்கக்கூடிய வாளறிவன், தூய்மையான அறிவை கொண்டவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய நல்ல அடிகளை, நத்தால் தால் என்று சொன்னா இங்க பாதங்களை, அடிகளை தொழவில்லை என்று சொன்னால் அவனுடைய கல்வி பயனற்ற கல்வி, அவன் கற்றதெல்லாம் வேஸ்ட் என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். அப்பா அவன் கற்ற கல்வியினால அவனுக்கு எந்த பயனுமே கிடையாது. எப்படி ஒருவன் எவ்வளவு கற்றாலும் வீட்டுக்கு பிள்ளைதான், தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் பெற்றோர்களுக்கு மகன்தான். அப்ப அந்த இடத்துல எப்படி அவன் பெற்றோர்களை நடத்த வேண்டுமோ அதே போல எங்க இறைவன் என்று சொல்லக்கூடிய தந்தையை நாம போற்றவில்லை என்று சொன்னால், வணங்கவில்லை என்று சொன்னால், நமக்கு எந்த அறிவு இருந்தாலும் எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை, அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது என்று அடித்து சொல்லிவிடுகின்றார் வள்ளுவர். இதை நீங்க நினைத்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே அதனுடைய உண்மை புரியும். அப்ப அந்த இறைவனை வணங்குவதுல எந்த கடவுளையுமே அவர் சொல்லல, ஒரு சக்தியை சொல்லி நீ அந்த சக்தியை வணங்கவில்லை என்று சொன்னால் நீ பல கற்றும் கல்லாதவன் என்று இங்கே அழகாக சொல்லுகின்றார் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை. நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நன்னெறி நிகழ்ச்சி, வாங்க கேட்கலாம்.

0: புள்ளி 8. வணக்கம், இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே உண்ணாமலை. நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் பண்டைய காலத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், எதுக்குடா நம்ம இப்ப பண்டைய காலத்துக்கு பத்தி பேசணும், நம்ம நாடுதான் எப்பயோ முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்படி இல்லங்க, இறைவன் மேல வச்சிருக்க பற்றிலையும் நம்பிக்கையிலும் பக்தியிலையும் நாம பண்டைய காலத்தை விட பின்தங்கியே இருக்கும். அந்த காலத்துல அரசர்கள்லாம் இறைவன் கனவுல தோன்றி எங்க கோயில் கட்ட சொல்றாரோ அங்க கோயில் கட்டினாங்க இல்லையா, இறைவன் எழுந்தருளி உள்ள இடத்துல கோயில் கட்டினாங்க. அவ்வளவு பக்தி இறைவன் மேல வச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் இறைவனை வணங்குறதே ஒரு தினசரி கடமையா நினைச்சு தங்களையே தாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஆனா இப்போ மக்கள் கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும் என்ன வேண்டிக்கிட்டு, நீ இதை தந்தா நான் உனக்கு காணிக்கையா செலுத்துவேன்னு வேண்டிக்கிட்டு இறைவனையே ஒரு வியாபார பொருளா மாத்திட்டாங்க. பெரியவங்க மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னதை இப்ப உள்ளவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தெய்வத்துக்கே 4வது இடம்னு சொல்றாங்க. அதுக்கு அது அர்த்தம் இல்லங்க. மாதா பிதாவை அடையாளம் காட்டுவாங்க, மாதாவும் பிதாவும் சேர்ந்து குருவை அடையாளம் காட்டுவாங்க. குரு வந்து எப்படி இறைவனை மதித்து இறைவனடி சேர்றதுன்னு கத்து கொடுப்பார். இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். மாதாவின் மடியில் பூக்களாய் பிறந்து பிதாவின் பாதுகாப்பில் வளர்ந்து குருவால் மாலையாக கட்டப்பட்டு இறைவனுக்கு இறுதியில் மலர் மாலையாக செல்கிறோம் என்பதுதான் இதன் அர்த்தம். அதே மாதிரி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. அதற்கு அர்த்தம் அரசன் அன்று கொள்வது அன்று, தெய்வம் நின்று கொள்ளும். இந்த உண்மையை மக்கள் உணர்ந்து தெய்வத்தின் மேல் பற்றும் பயமும் மக்களுக்கு இருந்தது. நம் முன்னோர்கள் கட்டின ஒவ்வொரு கோயிலும் சும்மா ஒண்ணு கட்டலங்க, ஸ்தல புராணம்னு ஒன்னு இருக்கு. அது நம்ம வாழ்க்கை நெறியை உணர்த்துது. குறிப்பா நம்பிக்கையோடு கடவுளை வணங்கினா அவர் துணை இருப்பார். இதை எடுத்துக்காட்ட நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு நாள் ஸ்ரீ சங்கராச்சாரியார் சாரதாம்பாள் கிட்ட, அன்னையே நீங்க நான் சொல்ற இடத்துல கோயில் கொள்ளணும், மக்களுக்கு அருள் புரியணும்னு கேட்கிறாரு. அதற்கு அம்பாளும் சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா நீங்க முன்னாடி போங்க, நான் உங்களை தொடர்ந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க நம்பிக்கையா இல்லாம திரும்பி பார்த்தா நான் அங்கேயே சிலையாயிடுவேன்னு சொல்றாங்க. சரின்னு சங்கராச்சாரியார் அம்பாளோட சலங்கை சத்தத்தை கேட்டு நடந்து வரும்போது ஆத்த ரெண்டு பேரும் கடக்குறாங்க. அப்போ தண்ணியில சலங்கை சத்தம் கேட்கலன்னு உடனே சங்கராச்சாரியார் திரும்பி பார்த்துடுறார். அங்கேயே அம்மன் சிலையாயிட்டாங்க. இது இப்போ மைசூர்ல உள்ள ஸ்ரீ சாரதா பீடம்ன்ற ஸ்தல புராணத்தோட கதை தான் இது. அதே மாதிரி நம் முன்னோர் ஒவ்வொரு கடவுளுக்கும் பேர் வைத்த விதமே அழகு. தாய்மானவருக்கு எப்படி பேர் வந்தது தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு தாயாக இருந்து பிரசவம் பார்த்த போது அவருக்கு தாய்மானவர் என்ற பேர் வந்தது. வைத்தீஸ்வரனுக்கு சும்மாலாம் பேர் வரலங்க, நோய்களெல்லாம் தீர்க்கக்கூடிய ஈஸ்வரன், அதனால் அவருக்கு வைத்தீஸ்வரன் என்று பேர் வந்தது. இவ்வாறு பண்டைய காலத்தில் மக்கள் எல்லோரும் இறைவன் மீது பற்று வைத்து அவருக்கு பேர் வைத்து கோயில்கள் பல கட்டி இது தங்கள் கடமை என்று எண்ணி இறைவனுக்கு தொண்டு செய்து அருளை பெற்றாங்க. ஆகவே பிரார்த்தனையும் கடமைதான் என்னும் தலைப்பில் நம் மாணவியர் ஒரு சின்ன நாடகம் செய்து காட்டப்போகிறார்.
1: பிரார்த்தனை என்பது இறை வழிபாட்டின் ஒரு நம்பிக்கை.

0: நாம் இப்போது கேட்க இருப்பது புராண காலத்தில் வாழ்ந்த விஜயம் நாட்டு மன்னன் ஜெய்சிங் அவர்களின் பிரார்த்தனை பற்றிய ஒரு உண்மை சம்பவம். வாய்மையும் சத்தியமும் பிரார்த்தனையும் எப்படி வெற்றி பெறுகிறது என்பதை கேளுங்கள். தற்கால இளைஞர்களுக்கு கூற வேண்டுமானால், இறைவனை நம்பினோர் கைவிடப்படார். இனி நாடகத்திற்கு போவோமா? காட்சி ஒன்று. இக்காட்சி விராட நாட்டு அரண்மனையில் நடக்கிறது. இக்காட்சியில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் விராட நாட்டு மன்னனாக திவ்யா, விராட நாட்டு அமைச்சராக கவிதா, விராட நாட்டு ஒற்றனாக திருவேணி. ஜெய்சிங் மன்னனின் எதிரியான விராட மன்னன் தனது ஒற்றனிடமும் அமைச்சரிடமும் உரையாடுவதை கேட்போம்.
1: ஒற்றனே, நான் உன்னை உளவு பார்ப்பதற்கு விஜய் நாட்டிற்கு அனுப்பி வைத்தேனே, என்ன செய்தி கொண்டு வந்தாய்?
2: மன்னர் மன்னா, ஜெய்சிங் மன்னனை அவ்வளவு எளிதில் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதாம். அவர் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராம். போர்க்களத்தில் அவர் ஒரு வேங்கை போல் செயல்படுவாராம். அவரை நேர்மையான முறையில் வெல்வது அரிது. ஆதலால் அவரை குறுக்கு வழியில் வெல்வதற்கான ஒரு மார்க்கத்தை கண்டறிந்து வந்துள்ளேன்.
1: அப்படியா, மிகவும் நல்லது. அந்த மார்க்கத்தை விரைவாக என்னிடம் கூறு.
2: அவர் மிகவும் ராமபிரான் பக்தி உள்ளவராம். அவர் தினந்தோறும் காலையில் தவறாமல் 8 முதல் 9 மணி வரை இறைவனுக்கு பூஜை செய்து வருவார். அந்த சமயத்தில் மட்டும்தான் தனிமையில் இருப்பார். எந்த ஒரு ராஜ விவகாரங்களிலும் அந்த நேரத்தில் ஈடுபட மாட்டார்.
1: இந்த செய்தியை வைத்துக் கொண்டு நாம் அவரை எவ்வாறு வெல்வது அமைச்சரே?
3: மன்னா, இது நமக்கு கிடைத்துள்ள ஒரு அருமையான செய்தி. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர் அந்த 1 மணி நேரம் மட்டுமே தனிமையில் இருப்பார். ஆதலால் நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தால் என்ன?
1: அருமை அமைச்சரே, அருமை. இந்த யோசனையை கண்டு நான் வியக்கிறேன். இதற்காக நான் உமக்கும் ஒற்றனுக்கும் தக்க சன்மானம் அளிக்கிறேன்.
3: நன்றி மன்னா.
0: காட்சி இரண்டு. இரண்டாம் காட்சி விஜயநாட்டு அரண்மனையில் நடக்கிறது. இக்காட்சியில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் விஜயநாட்டு சேனாதிபதியாக ரொஃபினா யாஸ்மின், விஜயநாட்டு மன்னனாக ஸ்ரீதுர்கா. ஜெய்சிங் மன்னர் தினமும் காலை தவறாமல் செய்வது போல அன்றும் 8 மணிக்கு பூஜை அறையில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது சேனாதிபதியின் பிரவேசம்.
4: அரசே, அரசே, விராட நாட்டு சேனை நம் நாட்டின் மீது போர் தொடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன செய்வது?
5: அப்படி என்றால் நம் சேனையை விரைந்து திரட்டுங்கள், போருக்கு ஆயத்தமாகுங்கள்.
4: அப்படியாகட்டும் அரசே.
5: என் பூஜையை முடித்துவிட்டு விரைவாக யுத்தகலம் வந்து அடைகிறேன்.
4: உத்தரவு மன்னா.
0: காட்சி மூன்று. இக்காட்சி யுத்தகலத்தில் நடைபெறுகிறது. இக்காட்சியில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் விராட நாட்டு சேனாதிபதியாக உண்ணாமலை. யுத்தகலத்தில் 2 நாட்டு படை வீரர்களும் வெற்றி கனியை ஈட்டுவதற்காக கடுமையாக போர் புரிகின்றனர்.
6: வீரர்களே, விரைந்து தாக்குங்கள். சக்கரவியூகம் அமைத்து எதிரியை வீழ்த்துங்கள். நாம் வெற்றி கொள்ள வேண்டும்.
0: காட்சி நான்கு. இக்காட்சி விஜய நாட்டு அரண்மனையில் நடைபெறுகிறது. இக்காட்சியில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் விஜய நாட்டு சேனாதிபதி, விஜய நாட்டு மன்னன், விஜய நாட்டு அரசியாக பிரீத்தி. மன்னனின்றி வெற்றி பெறுவது கடினம் என்று உணர்ந்து மன்னரை அழைத்துச் செல்ல சேனாதிபதி பூஜையில் இருக்கும் மன்னனிடம் மன்றாடுகிறார்.
4: அரசே, நம் நாட்டு படை பலமிழந்து கொண்டே வருகிறது. இப்படியே நிகழ்ந்து கொண்டு வந்தால் நாம் தோல்வி அடைந்து விடுவது ஊர்ஜிதமாகிவிடும். நாட்டை காக்கும் கடமை தங்களிடம் உள்ளது. நம் நாட்டை காப்பாற்றுங்கள் அரசே.
5: நான் இறைவன் பக்தி உடையவன். இறைவனுக்கு நான் சத்திய வாக்கு அளித்திருப்பது உங்களுக்கு தெரியும். நான் எக்காரணம் கொண்டும் கடவுளை துதிக்கும் அந்த 1 மணி நேரத்தில் எங்கும் செல்ல மாட்டேன் என்னும் என் சத்திய வாக்கை நான் மீறமாட்டேன். அந்த இறை பக்தியே உங்களுக்கு துணையாக நின்று போர் புரிய எல்லா சக்தியையும் தைரியமும் அளிக்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது. ஆகவே தளராமல் சென்று போர் புரிந்து எதிரிகளை வீழ்த்துவீர்கள். சென்று ஜெயமடைந்து திரும்புவீர்களாக.
0: அப்போது மகாராணியார் பதைப்பதைப்புடன் மன்னரிடம் வேண்டுகிறாள்.
7: பிரபு, நமது மகளின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வருகிறது. நம் அண்டை நாடான விராடத்தில் கிடைக்கக்கூடிய அரிய மூலிகையால் தான் இளவரசியின் நோயை குணப்படுத்த முடியும் என்று மருத்துவச்சி பல நாட்களாக கூறிக்கொண்டிருக்கிறாள். தாங்கள் இளவரசியை காப்பாற்றுவதற்கு எதிரி நாட்டின் மீது படையெடுத்து சென்று அவர்களையும் ஜெயித்து விட்டு அந்த உயிர்காக்கும் மூலிகை கொண்டு வர வேண்டியது உங்கள் கடமை அல்லவா? போருக்கு ஆயத்தமாக்கி நம் நாட்டையும் காப்பாற்றி மகளின் உயிரையும் காப்பாற்றுங்கள் மன்னவா.
5: எனக்கு என் மகளும் முக்கியம், நாடும் முக்கியம், இறைவனுக்கு கொடுத்த வாக்கும் முக்கியம். எனது அசைக்க முடியாத பக்தி எல்லாவற்றிலும் வெற்றியை தேடித்தரும். இதற்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள் என் பட்டத்து ராணியே. இல்லாவிட்டால் இந்த 1 மணி நேரம் இடையூறு செய்யாமல் இருங்கள். நம்பிக்கையுடன் செல்லுங்கள். எல்லாவற்றையும் அவன் பார்த்துக் கொள்வான். என் நம்பிக்கை என்றும் வீண் போகாது.
0: சோகமாக ராணி செல்கிறாள். காட்சி ஐந்து. இக்காட்சி யுத்தகலத்தில் நடைபெறுகிறது. இக்காட்சியில் இடம்பெறும் கதாபாத்திரங்கள் விஜய நாட்டு சேனாதிபதி, விஜய நாட்டு மன்னன். சேனாதிபதியும் வீரர்களும் யுத்தகல நிலைமையை பார்த்து வியந்து அதிசயப்படுகிறார்கள்.
4: வீரனே, வலிமை மிக்க தேஜசான வெற்றி வாகை சூடும் மன்னனின் குதிரை மீது அமர்ந்திருப்பவரை பார். யாருக்கும் அடங்காத குதிரையின் மீது ஒருவர் அமர்ந்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக நம் மன்னராகத்தான் இருக்க வேண்டும். தக்க சமயத்தில் வந்துவிட்டாரே, வர இயலாது என்றும் சத்தியத்தை மீறமாட்டேன் என்றும் கூறினார். இறைவா, என் மன்னனை அனுப்பியதற்கு நன்றி. இனி வெற்றி நிச்சயம்.
0: வெற்றி வாகை சூடி அரண்மனைக்கு செல்கிறார்கள். அங்கே அவர்கள் கண்ட காட்சி வியப்பாக இருந்தது. மன்னன் இன்னும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்போது போர்க்களத்துக்கு வந்தது யார்? மன்னன் இறைவனுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். மன்னன் வஸ்திரம் அணிவித்த பிறகு ஆபரணங்கள் அணிவிக்கிறார். அப்பொழுது ஒரு குண்டலம் இல்லாததை கண்டு, நாம் தானே இரண்டு குண்டலம் கொண்டு வந்தோம், இப்போது ஒன்றுதானே இருக்கிறது என்று குழம்பி போய்விடுகிறார்.
4: மன்னா, தாங்கள் வர இயலாது என்று கூறினீர்கள். ஆனால் தங்களின் சத்திய வாக்கையும் மீறி யுத்தகலம் வந்து திறமையாக போரிட்டு வெற்றி பெற்று விட்டீர்கள் மன்னா.
0: இதை கேட்ட மன்னர் ஆச்சரியப்படுகிறார்.
8: சேனாதிபதியாரே, நான் எங்கே வந்தேன்? நானா போர் புரிந்தேன்? என்ன உளறுகிறீர்கள்?
0: காயம் பட்டவர்களை காப்பாற்றுவதற்காகவும் சடலங்களை உரியவரிடம் ஒப்படைக்கவும் மன்னரும் சேனாதிபதியும் போர்க்களம் செல்கிறார்கள்.
4: மன்னா, இங்கே பாருங்கள், இந்த குண்டலம் யாருடையது?
8: ஆ, இது என் ராமனுடையதல்லவா? இது எப்படி வந்தது?
0: மன்னருக்கு புரிந்துவிட்டது, எல்லாம் இறைவன் செயல் என்று. தனது நம்பிக்கை வீண் போகவில்லை என்று பெருமிதம் கொள்கிறார். இதை தெரிவிப்பதற்காக அரசியிடம் செல்கிறார். அப்பொழுது அரசி சந்தோஷமாக வருகிறார்.
7: மன்னா, தாங்கள் அனுப்பிய மருத்துவச்சி நம் இளவரசியை காப்பாற்றிவிட்டார்.
8: நான் மருத்துவச்சியை அனுப்பினேனா? அங்கே போர்க்களத்தில் இறைவன் என் உருவில் வந்தார், இங்கே மருத்துவச்சியாக வந்திருக்கிறார். என்னே என் ராமனின் கருணை! வாழ்க ராமனின் நாமம்!
0: இந்த நாடகத்தில் இடம்பெற்ற முக்கிய கதாபாத்திரமான விஜயநாட்டு மன்னன் ஜெய்சிங் அவர்கள் கடவுள் மீது கொண்ட அதீத பக்தியாலும் கடமை தவறாத பிரார்த்தனையாலும் இறைவனின் மனதை ஆட்கொண்டதால் இறைவன் மன்னனின் கடமையை தன்னுடைய கடமையாக ஏற்று அதனை பூர்த்தி செய்தார். ஆகையால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கடமையாக கருதி அதை செய்து முடித்து அதில் வெற்றி காண வேண்டும். இக்கடமைகளில் பிரார்த்தனையும் ஒரு முக்கிய இடம் வகிக்கும். ஆகவே பிரார்த்தனையும் ஒரு கடமையே.

இன்ன நேயர்களே, இந்த மன்னனின் கதையை கேட்டீர்களா? தன் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இறைவனை நோக்கி ஒரு அடி முன்வைத்தார் மன்னர். அதை கண்டு இறைவன் அவரை நோக்கியே வந்துவிட்டார். இதே போல் நாமும் இறைவனை நோக்கி ஒரு அடி முன்வைப்போம், இறைவனின் அருளை பெறுவோம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது வானொலி.

0: ஜூலியே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்னா இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசாக பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லராக இருந்த என்ன இவ்வளோ பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்கள் ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சற்று நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்பில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்கள் இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நமது சமுதாயம்,
4: நமது வானொலி,
5: நமது பெருமை.

0: வணக்கம் வந்தனம் உங்க பக்கம் மக்களே, இது நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே நிஷா.
1: ஆர்ஜே ஸ்வேதா.
0: இது உங்க ஃபேவரட் ஷோ ஓரம் போ. இது ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
1: இன்னைக்கு நம்ம பேச போற பிரச்சனை என்னங்க? தலையான விஷயம், தலையில ஓடிட்டு இருக்க விஷயம், ஹெல்மெட், ஹெட் கியர், கிராஷ் அப், பிரெயின் பக்கெட், எப்படி வேணா சொல்லலாம். அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, 900 BC அஸ்திரன் சோல்ஜர்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க.
0: ஆமாங்க, மகாபாரதம். ஏன் நம்ம வார்ஸ்ல கூட, இங்கிலீஷ் படத்துல எல்லாம் கூட பாத்திருப்பீங்களே, நம்ம வார்ஸ்ல எல்லாம் கூட ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, அதாவது தலைக்கவசம் போட்டிருப்பாங்க.
1: அத கூட விடு நிஷா, இப்ப போயிட்டு இருக்கு கிரிக்கெட். கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஹெல்மெட் போடாம யாராவது இறங்கி பாத்திருக்கியா?
0: ஹெல்மெட் போட்டே நிறைய பேருக்கு தலை உடஞ்சிருக்கு, போடாம என்ன ஆக போதோ.
1: July 1st இருந்து மேண்டேட்டரி ஹெல்மெட் ரூல் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 95% ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம சென்னையில இருக்கிற டோட்டல் 2-wheeler ரைடர்ஸ் வந்து 35 lakhs பேர் இருக்காங்க.
0: 35 lakhs பீப்புள் இருக்காங்க, ஆனா யாரும் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்றது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
1: ஆனா இந்த ரூல் போட்டதுல இருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5% தான் ஃபாலோ பண்ணலன்னு வரைக்கும் வந்திருக்கு.
0: இது நல்ல விஷயம் தான் ஸ்வேதா, நம்ம மக்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனாலே நல்ல விஷயம் தானே?
1: ஆமா, ஆனா பில்லியன் ரைடர்ஸ் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றாங்க,
0: அது பின்னாடி உட்காந்துருக்கோங்க. ஆமா ஸ்வேதா, நிறைய பேர் குழந்தைங்க எல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்க எப்படி ஹெல்மெட் போட முடியும் சொல்லு.
1: சில பேர் இத அப்படியே விட்டாலும் சில ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஒரு ப்ரைவேட் காலேஜில் கூட நான் கேள்விப்பட்டேன், கொலப்பாக்கம் மண்டலூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க, 71 பேர் அங்கே 2-wheeler யூஸ் பண்ணிட்டு 24 பேர் அன்றைக்கி ஹெல்மெட் போட்டுட்டு வரலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நித்யா சுந்தர் எம் 24 ஹெல்மெட் வாங்கி 2 மணிக்குள்ளே அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க.
0: ஓ, செம்ம கரஸ்பாண்டன்ட் பா. ஏன் நம்ம ஆஃபீஸர்ஸில் கூட ஆஃபீஸர்ஸுக்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்மெட், அதுவும் டிஸ்கவுண்ட் பண்ணி.
1: கவர்மெண்ட் செக்ரட்டரி தானே, நானும் கேள்விப்பட்டேன்.
0: இப்போ போலீஸஸ்லாம் அது கூட விடு ஸ்வேதா, நம்ம போலீஸ் காவல்துறை கூட ஹெல்மெட் போட்டு
1: ராலி போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்க டே தினம் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்பெல்லாம் பாக்குறேன், வரும்போது கூட பார்த்தேன், எல்லாம் ஹெல்மெட் தான் போட்டுட்டு இருக்காங்க.
0: ஏ, நம்ம ஆஜி ஸ்வேதா கூட ஹெல்மெட் தாங்க போட்டு வராங்க.
1: அதை விடுங்க, இப்போ காலேஜ் பசங்க, காலேஜ் போனோடனே ஃபர்ஸ்ட் இயர் பைக்கை வாங்கி கொடுத்துட்றாங்களா, பேரண்ட்ஸே ஹெல்மெட் இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்ல, எல்லாம் பறந்துட்டு இருக்காங்க பைக்ல. ஸ்டோல் கூரஸ் ஆடம்பரம், ஹெல்மெட் அத்தியாவசியம், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க.
0: கண்டிப்பா ஸ்வேதா, இப்ப இருக்க பசங்க ஹெல்மெட்டையும் தலையில ஹெட்செட்டையும் மாட்டிட்டு போறாங்களே தவிர ஹெல்மெட்ட மாட்ட மாட்டேங்கிறாங்களே.
1: ஆனா இதுக்கு நிறைய டீமெரிட்ஸ் மெரிட்ஸும் இருக்கு.
0: நம்ம இப்ப நீ கூட சொன்னிய ஸ்வேதா, உன் ஃப்ரெண்டு கீழே விழுந்துட்டாங்கன்னு.
1: ஆமா ஆமா, அவளுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குப்பா, ஹெல்மெட் போட்டா ஒழுங்கா மூச்சு விட முடியறது இல்ல.
0: ஆமா, நிறைய பேருக்கு தலைவலி, பிபி பேஷண்ட், சுகர் பேஷண்ட் எல்லாம் திடீர்னு ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே, மூச்சு வராம ஃபெயிண்ட் ஆகி ஃபெயிண்ட் ஆகி விழுதே நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆயிடுது.
1: ஹெல்மெட் போடுறதுனால நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸே எடுத்து வைக்கிறாங்க. July 1st இருந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சாச்சு, ஆனா அதுக்கு நடுவுலயே 3 பேர்கிட்ட ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் ஆகி உயிரிழந்திருக்காங்க.
0: ஆமாங்க, July 1st வேலைக்கரியில கூட நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பைக் ஹெல்மெட்டோட சேர்த்து கிராஷ் ஆயிருக்கும். பாக்கலாம்,
1: அவன் ரொம்ப சின்ன பையன் வேற, 20 வயசு தான் ஆகுது. கோயம்புத்தூர்லயும் ஒரு பொண்ணுக்கு இதே நிலைமைதாங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி ஹெல்மெட் போட்டிருக்கிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆறத விட ஹெல்மெட் போடாதவங்களுக்கு தான் நிறைய ஆகுது. இது 100 கணக்குல அது சிங்கிள் டிஜிட்ல வருது,
0: அவ்வளவுதான். இப்ப நம்ம மக்கள் கிட்ட போய் சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா, அவங்க ஹெல்மெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு.
1: யா, போலாமே.
0: யா மக்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடைவேளை தேவை, நாங்க மக்கள் கிட்ட கேட்க போறோம், கேட்டுட்டு வந்து சீக்கிரமா உங்களை கம்பேக் பண்றோம். இது உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே நிஷா
1: அண்ட் ஆர்ஜே ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க.
2: You're listening to MOP 107.8.
3: கண்ணு சரியில்லைனா கண்ணாடி போட்டுக்கலாம், பல்லு சரியில்லைனா பல் செட் மாட்டிக்கலாம், வேகமா போனோம்னா கியரை மூன்ல போட்டுக்கலாம். ஆனா உயிர் போகாம இருக்கணும்னா ஹெல்மெட் தானே போடணும். ஹெல்மெட்ட போட்டுட்டு வாழ்க்கைய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறது ஆர்ஜே ஸ்வேதா அண்ட் ஆர்ஜே நிஷா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இது உங்க ஓரம் போஷியோ. நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா போய் ரோட்ல இறங்கி அங்க இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கிட்டே கேட்கலாங்க, ஹெல்மெட் போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, என்ன நன்மைங்கன்னு.
2: ஏன் ஹெல்மெட் அவங்கள மக்கள் ஒரு ஒருத்தரையா பிடிச்சி ஏன் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃபைன் போடுறனால மட்டும் ஹெல்மெட் போடுறீங்க, ஒரு ஒருத்தரையா நிறுத்தி கேள்வி கேட்க போறேன். ஸ்டே டியூன்.
1: ஹலோ, இது உங்க ஸ்வேதா ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்க இப்போ ஒழுங்கம்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கோம். இப்ப நான் இங்க ஒரு சார் வந்திருக்காரு, அவர்கிட்ட நான் கேக்குறேன். சார், உங்க பேர்?
3: என்னோட நேம் வந்து மோகன்ராஜ்.
1: எங்க வர்க் பண்றீங்க?
3: நான் இங்க ஒருடல வர்க் பண்றேன்.
1: ஹெல்மெட் போடுறது பிளஸ் நினைக்கிறீங்களா இல்ல மைனஸ் நினைக்கிறீங்களா?
3: ஆனால் இப்போ கவர்மெண்ட்டும் வந்து இது வந்து ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் ஹெல்மெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்.
1: தேங்க்யூ சார்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
1: நம்ம இங்கே நுங்கம்பாக்கம் சிக்னல் வந்து இருக்கோம். இங்கே ஒரு சார் கிட்ட ஹெல்மெட் பற்றி கேட்க போகிறோம், அவரோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் பேர் சார்?
4: விஜய் அருண்.
1: எங்கே சார் ஒர்க் பண்ணுறீங்க?
4: மனபாத்ரா.
1: மனபாத்ரா, குட் சார். நீங்கள் ஹெல்மெட் போட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்?
4: 200 ரூபாய் கட்டாமல் இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்மெட் போட்டால் தான் என்ன கேட்டால் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்னு தோணுது. ஏன்னா சைடில் வருது என்ன வருதுன்றது தெரியாது. மேண்டேட்டரின்னு சொல்கிற ரீசனுக்காக தான் ஹெல்மெட் வாங்கிட்டு சுத்துறோமே தவிர இன்ட்ரெஸ்டோடலாம் போடலை.
1: ஸோ ஃபைன்ன்றனால தான் ஹெல்மெட் போடுறீங்க?
4: கண்டிப்பாக.
1: ஹலோ, நான் உங்கள் அஜய் ஸ்வேதா பேசுகிறேன். கரெக்டாக இஸ்வானி சென்டர் வாசல்ல இருந்து இங்கே நான் ஒரு சார் மீட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட ஹெல்மெட் போடுறது மெரிட்ஸ் பற்றி கேட்போம்.
5: ஹலோ, மை நேம் இஸ் மாரிமுத்து மேம். ஐ மோக்கிங் மனுபத்ரா. மேம், இங்கே சென்னையோட கிளைமேட்டுக்கு இங்கே அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஹெல்மெட் ரொம்ப பிரச்சனை. அதுவும் இல்லாமல் இங்கே இன்ச்சு பை இன்ச்சாக டிராஃபிக்னா வருது. இங்கே ஹெல்மெட் போட்டு ஆக்சிடென்ட் அளவுக்கு ஒன்று பைபாஸில் போகணும். நம்ம இந்த டிராஃபிக்கு ஹெல்மெட் அதுவும் கம்பல்சரி பேக் சைடில் இருக்கிறவங்க டிராவல் பண்ணுறவங்க போகணுன்றது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம்.
1: அப்போ நீங்கள் வந்து இந்த ரூலை வந்து சரியில்லைன்னு சொல்லி?
5: லாஜிக்கே இல்லாத ஒன்று தான் மேடம். அது ஒன்றும் தேவையில்லாத அவ்வளோ ஒன்று டிராஃபிக் வந்து இன்ச்சு பை இன்ச்சாக நான் வருது. இதில் எதுக்கு டிராஃபிக் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒன்றும் வேகமாக போய் ஆக்சிடென்ட் நடக்கிற ஏரியா கிடையாது சென்னைக்கு. இது கம்பல்சரி கிடையாது.
1: வரும்
6: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
7: MOP 107.8 FM. Stay tuned.
8: Are you buckled up before driving? You better be. Keep yourself, friends and family safe. Speak up and insist everyone is belted. Remember to wear your belt low and snug across the hip and never tuck the belt under your arm or behind your back. When you're behind the wheel, focus on the road. Talking on cell phones, texting, eating, reading, changing music and reaching for items are all serious distractions. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't put your schedule ahead of everyone else's safety. Stop tailgating. Don't try to beat lights and pass safely and legally. Drive at safe speed. Remember, the posted speed is the speed limit. When you are driving, watch for pedestrians and treat every corner as if it's a crosswalk. Stop for them when they are crossing and anticipate them crossing illegally. If you are a pedestrian, cross from where it is safe, not where it's convenient. And when there's a traffic light, wait for working light before crossing. Speeding is one of the leading causes of traffic crashes. Don't drink and drive, because when you have been drinking, your reactions are slower and your vision is poor. That's why it's so dangerous to drink and drive. And that's why crashes are the number one killers of teens. Be smart and stop accidents before they stop you. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: மக்களே, இது எம்ஓபி சிக்னல் வந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு ஆண்டிங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். ஆண்டி, உங்க பேர்?
7: என் பேர் உமாள். கவுன்சிலர்.
2: கவுன்சிலர் எங்க ஒர்க் பண்றீங்க ஆண்டி?
7: எஜுகேஷன் கவுன்சிலர்.
2: எஜுகேஷன் கவுன்சிலர். ஆண்டி, இந்த ஹெல்மெட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டி?
7: ஹெல்மெட் போட சொல்றது நல்ல விஷயம் தான். ஏன்னா நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன், ரோட்ல வந்து பப்ளிக் விழுந்து அடிபட்டு அது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்காக தானே சொல்றாங்க. இது கண்டிப்பாக போடணும். நான் இதுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன்.
2: தேங்க்ஸ் ஆண்டி. நீங்கள் வந்து சொல்லுங்க.
7: கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஹெல்மெட் போடுறது வந்து நல்லது. எல்லாருமே ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கீழே விழுந்தா கூட, ஏன்னா நானே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரோட்டில் பார்த்துருக்கேன், தலையில் அடிபடாமல் தப்பிச்சுக்கலாம். அண்ட் செகண்ட் திங், நம்ம நிறைய வந்து டூ வீலர்ஸ் வந்து சென்னையில் வந்து நிறைய இருக்குது. ஸோ டூ வீலர்ஸ் எல்லாமே போட்டு தலையில் வந்து கவசம் போட்டுக்கிறதுனால அவங்களுக்கு தான் சேஃப்டி. அதனால் அவங்க கண்டிப்பாக போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா?
2: Thank you, Aunty. This is Shweta Ajay from MOP Community Radio 107.8. Hello, this is Ajay Shweta. இன்னும் நாங்கள் நுங்கம்பாக்கல் தாங்க இருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு டீனேஜரை கூப்பிட்டு கேட்க போகிறோம். மெரிட்டா டிமெரிட்டா ஹெல்மெட் போடுறது, அவரை கேட்கலாம். சார், உங்கள் பேர்?
9: நிஷாந்த்.
2: என்ன
9: பண்ணுறீங்க? வேலை செய்யறேன்.
2: சரி, ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெல்மெட் போடுறது மெரிட்டா, அட்வான்டேஜபிளாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா?
9: கஷ்டமாக தான்.

0: ஹெல்மெட் போறதுன்னு சொல்லுது. அதுவும் அது ஹெல்மெட் போறது என்ன கஷ்டம்னா, அந்த ரீசனை இந்த சாப்டர் வந்து இதுக்கு முன்னாடியே சொன்னாங்க. அது வந்து இந்த பீப்பிள்ஸ்லாம் கேட்டு எதனால ஹெல்மெட் போடணும், ஹெல்மெட் போடுறதுனால ஆக்சிடென்ட் அதிகமாக வருதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. இப்போது சடனாக வந்து ஹெல்மெட் போடணும்னு சொன்னது ஓகே, எதனால எதுக்கு அந்த ஹெல்மெட்டை வந்து ப்ரைஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க?
1: இப்போ ஹெல்மெட் ப்ரைஸ் அதிகமாக ஏற்றிட்டாங்கன்றது உங்கள் பிரச்சனையாக இருக்குது.
0: அவங்க சொல்கிற மேடம் முன்னோட்ட சொல்ல போனால் அவங்களால தான் எங்களுக்கு ஆக்சிடென்ட்டாக வருது. ஹெல்மெட் போட்டால் நம்ம அதிகமாக ஆக்சிடென்ட்டே ஆகுது. இப்போ ஹெல்மெட் போடாமல் சடனாக திரும்பி கூட பார்க்க முடியாது ஓகேங்களா. அதே ஹெல்மெட் போடாமல் இருந்தால் எப்படி வேணும் இண்டிகேட்டர் போடாமலேயோ கூட நம்ம டர்ன் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஹெல்மெட் போடாமல் நம்மளால் சடனாக திரும்பி பார்க்க முடியாது. இப்போ ஆக்சிடென்ட்னு சொல்கிறது வந்து ரேஷ் டிரைவிங் சொல்கிறது அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான், அவங்க டீமுக்குள்ள ஓட்டுறது தான் ரேஷ் டிரைவிங் வந்து.
1: ஓகே, டிராஃபிக் ரேஸ்னால தான் இந்த ப்ராப்ளம் வருது, நார்மல் பீப்புள்ள. ஓகே, தேங்க்யூ சார். ஸ்வேதா ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இப்போ நாங்கள் சிக்னலில் நிற்கிற ஒரு பைக் டிரைவர் அவரோட ஒய்ஃப் ஃபினான்சர் போயிட்டு இருக்காங்களா? ஐம் சாரி. என்ன நாங்கள் அவங்க கிட்டே கேட்குறோம் ஹெல்மெட் போடுறது மெரிட்டா டிமெரிட், அவர் இப்போ போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ சார் உங்கள் பேர்?
2: ஆல்ஃபிரட். ஆல்ஃபிரட்.
1: ஓகே சார், நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா?
2: ஆ, ஒர்க் பண்ணிருக்கேன் நான்.
1: நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் ஹெல்மெட் போடுறது?
2: இட்ஸ் எ குட் ஐடியா தான், பட் ஆனால் டிரைவர் மட்டும் போடுறதுன்றது வந்து ஓகே ஃபைன், பட் பின்னாடி உட்காந்துருக்கவங்க போடுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா வந்து ரெண்டு பேருக்கும் இப்போ பிரேக் போடும்போது.
1: ஆனால் சார் நாங்கள் என்ன சர்வே படிக்கிறோம்னா, வண்டி ஓட்டுறவங்களோட பின்னாடி உட்காறவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட்னா இன்ஜுரி ஜாஸ்தியாக இருக்கும்.
2: இருக்கே, கரெக்டு தான், நான் அது தப்புன்னு சொல்லலை, பட் வந்து அதுலேயும் கொஞ்சம் டிஃபெக்ட்ஸ்
1: இருக்குது,
2: அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக.
1: ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மக்களே, நம்ம நுங்கம்பாக்கம் ஸ்ட்ரீட்லேருந்து நிறைய பேர்கிட்ட ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் பேர் பார்க்கலாம்.
3: யே, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ், அம்மா நான் கிளம்புறேன், பாய்.
4: டேய் டேய் டேய், முள்ள போடா.
3: சரிமா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: 95% இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5% பண்ணல அது பண்ணிடுவாங்க. ஒன் வீக்கில் ரெடி ஆகிடும்
1: சார். இப்போதைக்கு ஏதாவது யாராவது பிடிச்சிருக்கீங்களா, யாராவது ரூல்ஸ் போட்டிருக்கீங்களா, ஏதாவது சீஸ் பண்ணியிருக்கீங்களா?
0: ரேஞ்சில் ஆஃபீஸர்ஸ் வெக்க வண்டியை சீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: என்ன சொல்ல
0: நினைக்கிறீங்க? அதை நாங்கள் செயல்படுத்துகிறோம். ஹெல்மெட் போடுறது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஃப் பப்ளிக். இன்னைக்கு உயிரிழப்பு நிறையா கடந்த காலகட்டங்களில் உயிரிழப்பு தலைக்கவசம் இல்லாதால் தான் ஆயிருக்கு. அதனால் இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்மெட் போடுறது பப்ளிக் சேஃப்டி.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் ஸ்வேதா அஜய் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் வேறு யாராவது டீனேஜர்ஸ் கிட்ட போய் பேசுகிறோம்.
2: You're listening to MOP Community Radio 107.8.
3: Kanna, kanna sariyillana kannadi pottukalam, pallu sariyillana pal set paatikalam, vegama ponona gear 3 la pottu varalam, ana uyir pogama irukkanona helmet thane podanum. ஹெல்மெட் போட்டுட்டோ, வண்டிய ஓட்டு.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி

0: அவங்க ஆர்ஜி ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன் 107.8. இப்போ நம்ம ஒரு வயசானவர் சிக்னல் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்போம். சார்,
1: கணேசன் வடபழனி. லேடிஸுக்கு ஆக்சுவலாக வந்து சப்போர்ட்டிவ் லேடிஸ்லாம் கொஞ்சம் இது பெர்மிட் பண்ணணும். Without helmet.
0: Sir, நீங்க சொல்றது என்ன? ஹெல்மெட் வந்து சேஃபா இல்லாட்டி
1: டிஸ்அட்வான்டேஜ்? சேஃப், இட் இஸ் சேஃப்.
0: Thank you sir, thank you. ராஜேஷ் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ, இது ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷன். இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் வயசானவங்க டீனேஜர்ஸ் கேட்போம். இப்போ ஒரு அண்ணா வந்திருக்காரு, அவர் சூப்பர் பைக் வச்சிருக்காரு. ஸோ அவரை போய் கேட்போம், என்னதான் ஹெல்மெட் போடுறதுனால அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? உங்க சார் உங்க பேரு?
2: என்னோட பேர் ஆறுமுகம்.
0: எங்க சார் ஒர்க் பண்றீங்க?
2: IDFC.
0: ஹெல்மெட் போடுறது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்லாட்டி கஷ்டம் நினைக்கிறீங்களா?
2: அப்சல்யூட்லி இட்ஸ் அ வெரி அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜ் ஃபார் த பீப்புள். ஆக்சுவலி தே ஆர் சேவிங் தேர் லைஃப் அண்ட் என்ஷூரிங் த ஃபேமிலி.
0: அப்போ ஷுர் சார், ஹெல்மெட் போடுறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கஷ்டமும் இல்லை?
2: இல்லை, அப்சல்யூட்லி நாட். பிகாஸ் ஏன்னா எனக்கு ஹெல்மெட் வந்து ஐ வாண்ட் டு சேஃப் மை செல்ஃப். So, helmet is mandatory for the people.
0: Thank you, sir. This is RJ Shweta reporting from MOP Community Station 107.8. ஹலோ மக்களே, இது நான் உங்க ஆர்ஜே நிஷா ஃப்ரம் நுங்கம்பாக்கம் சிக்னல் இருந்து பேசிட்டு இருக்கேன். இது உங்க ஓரம் போ ஷோ, எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஹலோ மக்களே, இங்க ஒரு அக்கா இருக்காங்க ஸ்கூட்டில. உங்ககிட்ட கேட்கலாம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். அக்கா உங்க பேர்?
3: என் பேர் சசி.
0: என்ன ஒர்க் பண்றீங்களா அக்கா?
3: இல்ல, நான் ஸ்டூடெண்ட்.
0: என்ன காலேஜ்?
3: இப்போதான் முடிச்சிருக்கேன், லயோலாவில் ஜாயின் பண்ண போகிறேன்.
0: சூப்பர்க்கா. இப்போ வந்து ஜூலை 1st ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம்னு சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ஹெல்மெட் நிச்சயமாக அவசியமானது தான். ஏன்னா லேடிஸ் வந்து ஹேர் ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம்லாம் யோசிக்கிறாங்க, அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. தடுக்கி விழுந்தால் அங்கங்கே ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹெல்மெட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் உயிராவது காப்பாற்றப்படும்ல, அதனால ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள்.
0: சூப்பராக சொன்னாங்க அக்கா. சொல்லுங்க அக்கா, நிறைய பேர் ஒன்று ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க, அதை எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் போட சொல்லி.
3: ஹெல்மெட் அவசியம். எதுக்கு சொல்றேன்னா, திடீர்னு யாராவது பின்னாடிலேருந்து தட்டி விட்டு நீங்கள் கீழே விழுந்தா கூட தலை அடிபடாமல் இருக்கும். தலை அடிபட்டு பிரெயின் டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா உயிர் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஹெல்மெட் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கும், இதை வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள மனசில் வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடுங்க. நம்மளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாதுன்றது நம்மளுக்கு தெரியும், ஆனால் இன்கேஸ் 1% அது நடந்துச்சுன்னா உயிர் காப்பாற்றப்பட்டா தான் ஃபேமிலியும் நம்மளை பார்க்க முடியும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ஹேர் ஃபால் பற்றி யோசிக்காதீங்க ப்ளீஸ்.
0: தேங்க்யூ சார்,
3: பை.
0: ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ. இப்போ நாங்கள் நுங்கம்பாக்கம் சிக்னல் நின்றுட்டு இருக்கோம், ஒரு டீனேஜர் சூப்பர் பைக்கோட வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் உங்க பேர்?
4: என்னோட பேர் பால். சரிங்களா, சூலமேட்லேருந்து வரேன். சரிங்களா, ஜூலை 1st எல்லாம் ஹெல்மெட் போட சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கவர்மெண்ட் சொன்ன சட்டம் நல்லா தான், அதுக்கேற்ற மாதிரி நானும் போட்டிருக்கேன். சரிங்களா, நிறைய யூஸ் இருக்குது, அதனால் எல்லோரும் ஹெல்மெட் போடணுன்றது என்னோட ஆசை.

0: சின்ன பசங்கனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றாங்க.
1: அதாவது டீனேஜர்ஸ்னால தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க.
0: அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அது டீனேஜ், அது எதுவும் பண்ண முடியாது. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: தேங்க் யூ சார். அஜய் ஸ்வேதா ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் MOP கம்யூனிட்டி ரேடியோ.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
1: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்
2: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வண்டி ஓட்டுறவங்களுக்கு இந்த ஆர்டர் போட்டால ஜட்ஜு அவங்க வந்து அவங்க வீட்டில் யாராவது அவங்க ஒய்ஃபை இல்லை அவங்க அம்மாவை பின்னாடி உட்கார வச்சு இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு அவர் ஓட்டி இந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் நின்று பார்த்தாருனா பின்னாடி இருக்கிற ஹெல்மெட் வாங்கினா அவரே திருப்பி ஆர்டர் போடுவார். இது ஒரு பாரமாக தான் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுறாங்க. யாருக்கும் ஒரு லிஃப்ட் கூட கொடுக்க முடியல. தேங்க்யூ.
5: reporting from MOP community station 107.8.
6: ரோம் ரெண்டு சிஸ்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேக்கலாமே ஹெல்மெட் இன்டர்வியூஸ் பத்தி. இது உங்க ஓரம் போ ஷோ from MOP community radio 107.8. சிஸ்டர், உங்க பேர்?
7: சரண்யா.
6: சரி,
7: சம்யுக்தா.
6: என்ன பண்றீங்க?
7: லாயலா காலேஜ்ல ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர்.
6: பிஏ ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர். சூப்பர். இப்போ வந்து ஜூலை 1st இருந்து ஹெல்மெட் வந்து அத்தியாவசியம் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அட்வான்டேஜ் நினைக்கிறீங்களா இல்ல டிஸ்அட்வான்டேஜ்?
7: கண்டிப்பா
6: அட்வான்டேஜ் தான். சரி, அப்போ எந்த இஷ்யூஸ் இல்லை, யூ கம்ஃபர்டபுள் வித் தட்?
7: ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணாதவங்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா மாதிரி இருக்கும். பட் அது குறைக்கிறோம். வெயில்
6: நிறைய பேர் வந்து அது குறிப்பா கேர்ள்ஸ் வந்து ஹேர் ஃபால் இருக்கு, ஸ்கின் டேமேஜ் ஆகுது, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
7: எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை.
8: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.
9: வெயில போய் டான் ஆகாம இருக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: லேட்டா போய் அம்மா அடிக்கிறதுல இருந்து தப்பிக்கணுமா?
10: போடுங்க ஹெல்மெட்.
9: அழகு காப்பாத்தணும்னு தெரிஞ்சிருக்கிற உங்களுக்கு உயிரை காப்பாத்தணும்னு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கா?
8: ஆக்சிடென்ட்ஸ் ஆர் அன்பிரடிக்டபிள், சோ ஆல்வேஸ் வேர் ஹெல்மெட்.
11: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
6: ஒருத்தவங்ககிட்டே கேக்குறோம்.
12: It's an advantage because if there is any accident or something, you be safe. You don't get a serious head injury or something, because head injury is very serious and you can anything can lead due to head injury.
6: So okay, unga pera
12: Sonam.
6: Department
12: BCom ISM second year.
6: Thank you Sonam. This is RJ Shweta from MOP Community Radio 107.8. ippo nama college student orthongale kekkalam.
13: நான் சந்தியா, தேர்ட் இயர் பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்மெட் வந்துட்டு ஒரு சைட்ல பார்த்தா அட்வான்டேஜ் தான், ஆனால் ஆக்சிடென்ட்ல ஆகாம இருக்கும். ஆனால் அதை போடுறதுனாலே கூட ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டுலாம் பழகினது இல்லை. அதை போட்டுட்டு ஓட்டினா எனக்கு சைட்ல ஏதோ ஹார்ன் கேக்குதா, சத்தம் கேக்குதா, அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு.
6: காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி நீங்க
13: அப்படிலாம் இல்லை, பாய்ஸ்லாம் பண்ணுறதை விடவா நாங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணுற போகிறோம். நாங்களாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனவே பக்கத்தில் இருக்கிறவங்க ஒழுங்காக ஓட்டலனா கூட கேர்ள்ஸ் ஸ்கூட்டி விட்டால் எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.
14: ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஸ்வேதா ஆர்ஜே ஃப்ரம் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
15: எனக்கே லைட்டா கதி கலங்குதுதான்.
14: ஆனா ஆர்ஜே ஸ்வேதா, இது நம்ம ஸ்டுடியோல இருக்கோம். நோ,
15: ஓகே மக்களே, இப்ப எல்லார் கருத்தையும் நம்ம கேட்டாச்சு. இத பத்தி மெரிட் மெரிட் என்னவாவே இருக்கட்டும். ஹெல்மெட் உங்க தலைக்கவசம், நீங்க போட்டுதானே ஆகணும்.
14: உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இது உங்களுக்காக மக்களே. இதுக்கு டிபேட் வேணாம், டிஸ்பியூட்டும் வேண்டாம். இது நம்மளோட, இது நம்மளோட உடம்பு, அதை நம்மளே பாதுகாக்கலன்னா வேற யாரு பாதுகாப்பா? சோ மக்களே, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது உங்களுக்காக, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக மட்டும்தான்.
15: கேட்டுட்டே இருங்க, கேட்கதாங்க எங்க ரேடியோ ஸ்டேஷன் பிடிக்கும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
0: நமது வானொலி,
1: நமது பெருமை.
2: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
3: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க,
4: நுகர்வோர் கவனிக்க.
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இந்த கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும் தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச் கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அதை கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெருவும் நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட்செல்ஃப் will be a beautiful place. ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள் இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. இங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

आप रहे। ஆகஸ்ட் மாதத்தோட முதல் வாரம் ஆண்டுதோறும் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் விழிப்புணர்வு வாரமா கொண்டாடப்படுற இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தோட அவசியத்தையும் கொரோனா காலத்துல பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற தாய்மார்களோட மனதில் எழும் சந்தேகங்களையும் விரிவா அலசி நம்ம குழப்பங்களை எல்லாம் தீர்க்க இன்று நம்மோட இணைந்திருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் திவ்யா அருண். இவங்க 16+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம இன்ஃபர்டிலிட்டி, கைனக் சர்ஜரிஸ், ஹைரஸ்

0: பிரெக்னன்சிஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜின்னு பல ஸ்பெஷலைசேஷன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க. சோ வாங்க மக்களே, அவங்களோட உரையாடுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மேம்.
1: வணக்கம். வணக்கம் கேத்ரின்.
0: உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இருந்தும் விழிப்புணர்வு மக்களிடையே பத்தலைன்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். விழிப்புணர்வு, எல்லாருக்கும் இதை பற்றின ஒரு ஐடியா இருக்கே தவிர, எது சரி எது தவறு, எந்த முறையை நம்ம கடைபிடிக்கணும்ன்றது குறித்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ முழுமையாக யாருக்கும் இதை பற்றி எதுவும் தெரியலன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக இதை நம்ம பொதுவாக அவங்கவுங்க ஃபேமிலியில் பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் பார்ப்பாங்க, படத்தில் பார்ப்பாங்க. ஸோ தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை யாருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும், பட் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷனா அப்படின்றதுதான் க்வெஸ்சன்.
0: குடும்பத்தில் இருக்க பெரியவங்களோட அட்வைஸ் அண்ட் அனுபவங்களை தாண்டி பிரத்யேக விழிப்புணர்வு அவசியமா, இல்லை பெரியவங்களோட கைடன்ஸ் மட்டும் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக கேத்ரின், நமக்கு வந்துட்டு இப்போது பெரியவங்க வீட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டு. நிறைய விஷயத்தில் ஒரு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்க ஒரு பெண்ணுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது நம்மளை விட பெரியவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பால் ஊட்டினவங்க கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு கிடைச்ச என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிறதுக்குமே நிறைய சேஞ்சஸ் வந்துட்ருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுடைய அம்மா அப்பா, ஐ மீன் மதர்ஸ் ஆகட்டும், ஆண்ட் ஆகட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயசான பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க டைம்ல அவங்க பால் ஊட்டின எக்ஸ்பீரியன்ஸை நீ இதை தான் பண்ணி ஆகணும் நம்ம மேலே திணிக்கும் போது தான் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இப்போ இருக்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பெரியவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஸோ பெரியவங்களுடைய அட்வைஸும் நமக்கு அவசியம், அதே மாதிரி டாக்டரோட கன்சல்டேஷனும் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற பெண்கள், எந்தெந்த பெண்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எல்லா பெண்களும் கேத்ரின், எல்லா பெண்களுமே ஒரு தடவையாவது அவங்களுடைய அந்த பாலூட்டும் முறை பற்றின ஒரு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம். சொல்லப்போனால் டாக்டர்ஸே வந்துட்டு ஒன்ஸ் டெலிவரி ஆன பிறகு போஸ்ட்நேட்டல் வார்ட் ரவுண்ட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த போஸ்ட்நேட்டல் வார்ட் ரவுண்ட்ஸ் போகும்போது நாங்களே வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி சொல்லுவோம். பட் அதை மேற்கொண்டு அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது அது தென் அண்ட் தேர் அப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் இப்போ நிறைய லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அது மூலமா தெளிவடைஞ்சாலுமே இட்ஸ் ஃபைன். பட் என்னன்னா அவங்க ஒரு கிளாரிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர ஒரு ஸ்டேஜ் ஒரு பெண்ணுடைய லைஃப்ல. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நியூ மதர், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டெலிவரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என் கையில வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை இருக்கும் போது அதை பத்தின ஒரு பயம் பதட்டம், நம்ம கரெக்டா தான் கொடுக்குறோமா, நம்ம தான் தப்பா கொடுக்கறதுனால குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் அந்த தாய்மார்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் போக்குறதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு பி கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம்டு. இதை பத்தின அத்தனை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸோட அவங்க கொடுக்கும் போது சொல்ல போனா அது தாய்ப்பாலுடைய செக்ரேஷன்ஸை கூட இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும் போது தான் வரும். ஸோ கண்டிப்பா இதை பத்தி அவங்க யார்கிட்டயாவது கலந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: கலந்துரையாடுறது டாக்டர் கிட்ட ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. சோ வந்து பேஷண்ட்ஸ், ஐ மீன் பிரஸ்ட் ஃபீட் பண்ற பெண்கள் வந்து எந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம்? நார்மலா வந்து ஜென்ரல் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணலாமா, இல்ல இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா?
1: தாய்ப்பால் ஊட்டும் முறை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு தனி ஸ்பெஷாலிட்டி கிடையாதுங்க. ஸோ அவங்களுடைய கைனகாலஜிஸ்ட் கிட்டேயே அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லப்போனா அதுதான் சொல்ல முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ உங்க 10-15 மினிட்ஸ் அவங்க கைனகாலஜிஸ்ட பேசிட்டு ரூம் அவுட் வெளியே வந்துடுறீங்க, வந்த பிறகு ஐயோயோ இதை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட்டோ ஏதோ எழுந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். பட் எது நீங்க பண்ணாலுமே ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கவனத்துல வச்சுக்கணும், நம்மளுடைய கம்ஃபர்ட். நீங்க வந்துட்டு கரெக்டான விதத்துல கரெக்டா பாப்பாவை பிடிச்சு பாப்பாவை எப்படி பிடிக்கணும்ன்றது முதல் கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் டெலிவரியான ஒரு மதர்க்கு. ஸோ இதையெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
0: நிறைய பெண்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே வந்து தாய்ப்பால் பற்றாக்குறை அல்லது தாய்ப்பால் சுரப்பின்மை அப்படின்னு சொல்லலாம். அதற்கான தீர்வுகள் அல்லது பெர்மனன்ட் சொல்யூஷன் குறித்து சொல்ல முடியுமா மேம்?
1: கண்டிப்பாக கேத்ரின், இது நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான். தாய்ப்பால் அப்படின்றது ஒரு அமுத சுரபி மாதிரி, அது பத்தாமல் போக வாய்ப்பே இல்லை. யாருக்கும் எப்பவும் பத்தாமல் போகவே போகாது. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏதாவது ஒரு பெண்ணுக்கு தாய்ப்பால் குறையுது, நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா, அவங்க பண்ண வேண்டிய இம்மிடியட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை எடுத்து சப்ப விடணும். பாப்பா சப்ப சப்ப அது வந்துட்டு ஒரு சுவிட்சுக்கு லைட் போடுற மாதிரி, இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா லைட் எரியுது இல்லையா, அந்த மாதிரி பாப்பா சப்பினாங்கன்னா இமீடியட்டா பால் சுரந்து அது ரிலீஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு சைக்கிள், பாப்பா சப்பறது தான் அதுக்கான ஸ்டிமுலஸ். ஸோ அதை நீங்க கொடுக்காம பால் பத்தல அப்படின்னு சொல்றது நியாயமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் பத்தல அப்படின்னு அவங்களுக்கு தோண உடனே வேற ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸோ இல்லை வேற விதமான பால் கொடுக்கறதோ அது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆப்வியஸா பாப்பா சப்பர டைம் கம்மியாயிடுது. ஸோ அங்கதான் ப்ராப்ளம்ஸ் வருது. பாப்பா சப்பர டைம் கம்மியாச்சுன்னா அதனுடைய ரிசல்ட்டா கண்டிப்பா பால் சுரக்கிறது கம்மியாகும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பால் கொடுக்கறதோ இல்லை ஃபார்முலா ஃபீட் கொடுக்கறதோ கிடையாது, பாப்பானுடைய சக்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கணும்.
0: இப்போ வந்து பால் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து பாப்பாவை வந்து சக் பண்ண விடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது இல்லாமல் வேற ஏதாவது காரணம் இருக்கா?
1: ரொம்ப சில காரணங்கள் இருக்கு. அதாவது அந்த தாய்மார்க்கு என்ன சொல்றது, பிரெயின் ஸ்டெம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஹார்மோன் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ரிலேட்டடா சம்டைம்ஸ் சில பேருக்கு செக்ரிஷன்ஸ் கம்மியா இருக்கலாம். பட் இதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு நார்மல் ஹெல்தி மதரை பத்தி நம்ம பேசும்போது அவங்களுக்கு செக்ரிஷன் கம்மியாகிறத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அப்படி நேச்சுரலா அப்படி ஆகவும் ஆகாது. பாப்பா நல்லபடியா சக் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு மதருக்கு கண்டிப்பா தாய்ப்பால் பத்தாம போகவே போகாது.
0: பாப்பாவை சக் பண்ண விட்டாலே பால் வந்து நல்லா சுரக்கும் அப்படின்னு சொன்னீங்க மேம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாப்பாவை சக் பண்ண விடாம அவங்களே வந்து மில்கை எடுத்து பாப்பாக்கு தனியா ஃபீட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்றதுனால பற்றாக்குறை அதிகரிக்குமா?
1: இதுதான் பாலடை ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்க்னு சொல்லுவோம். அதாவது மார்பில் இருந்து கையால் பாலை பிதுக்கி அது ஒரு பாலடையில் வச்சுட்டு பாப்பாக்கு கொடுக்கறது. இது பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிகிரின்னு சொல்லலாமே, ஒரு இரண்டாவது படியான முறைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் சக்கிங். சக் பண்ணுறது தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும். ஏதோ ஒரு ரீசன்னால பாப்பாவுக்கு நமக்கு அப்போ சக் பண்ண முடியல. சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மதர் ஏதோ ஒரு சர்ஜரியில் இருக்காங்க, அப்போ பாப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சப்ப விட முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்க் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்பாமலே இருக்கிறதுக்கு, பால் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு இது வந்துட்டு இஸ் பெட்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு செகண்ட் ஆப்ஷனா தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதையே மெயின் ஸ்டேவா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்கே கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நாளடைவில் கண்டிப்பா பால் செக்ரிஷன்ஸை கம்மி பண்ணும். ஒன் ஆர் டூ டேஸ் இன் பிட்வீன் யோர் டிராவலிங், அப்போ நீங்க பால் எடுத்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க குழந்தைக்கு, அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா பண்ணலாம். பட் அதையே ஒரு பெர்மனன்ட் மெத்தடா பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள்.
0: ஸோ அதை வந்து நம்ம வந்து செகண்ட் தாட்டாக வேணால் வச்சுக்கலாம், அந்த பிளானை பிளான் பி அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கலாமா? ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுதா?
1: கொரோனா இப்போ நமக்கு புதுசான ஒரு வைரஸ். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 இயர்ஸ் அதோட நம்ம வாழ்ந்துட்டோம். ஸோ இனிஷியல் டேஸில் இதை பற்றின நிறைய பயம் பதட்டம் இருந்தது, இதை பற்றின ஒரு தெளிவு இல்லாத டைமில். பட் இப்போ நமக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அனுபவபூர்வமாகவும் நிறைய பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக கொரோனானால பாதிப்பு ரைட்னா ப்ரெசெண்ட்டாக அவங்க கோவிட் இன்ஃபெக்ஷனில் இருந்தாலுமே அவங்க தாராளமாக தாய்ப்பால் கொடுக்கலாம். அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம யூஸ்வலாக சொல்கிற சேம் ஹைஜீன் மெத்தட்ஸ். மாஸ்க் போட்டுக்கணும், பாப்பா ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி கை நல்லா கழுவிக்கணும். ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கலாம். சொல்ல போனா தாய்ப்பால் கொடுக்கும்போது பாப்பாக்கு அதில் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா தாய்ப்பால் கொடுங்க.
0: இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற பெண்கள் பல பேர்கிட்ட வந்து இந்த ஒரு டவுட் இருக்கு, அதாவது கொரோனால நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் இல்லைன்னா நமக்கு கொரோனா வர்றதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாமா வேணாமான்ற குழப்பத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க?
1: குழப்பமே வேண்டாம். ரைட் நவ் ஆக்டிவா இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களும் சரி, இல்ல கோவிட் வந்து போனவங்களும் சரி, இரண்டு பேருமே தாராளமா தாய்ப்பால் கொடுக்கலாம், கொடுக்கணும். அதனால நமக்கு கிடைக்கிற பலன் தான் ஜாஸ்தியே தவிர, அதனால இது வரைக்கும் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்ததா எந்த ரிப்போர்ட்ஸுமே இது வரைக்கும் இல்லை. ஸோ தாராளமா எல்லாருமே தைரியமா தாய்ப்பால் கொடுக்கணும்.
0: கொரோனா வந்தவங்க, அது மட்டும் இல்லாம கொரோனா வந்து சரியானவங்க தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ கொரோனாக்கு தடுப்பூசி போட்ட பெண்கள் இல்ல ஏதோ ஒரு தடுப்பூசி ஜெனரலா போட்டுக்கிட்ட பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா, இல்ல அவங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்திருந்தா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
1: நமக்கு தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே இல்ல கேத்ரின். அவங்க நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் டிசீஸ் இருக்கிறவங்க இல்ல

0: கொரோனா வந்து பாதிக்கப்பட்டவங்க, கொரோனாவால சரியானவங்க, இல்ல தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க சிம்டம்ஸ் வந்திருந்தாலும் வரலனாலும் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். நம்ம ப்ரிகாஷனல் மெஷர்ஸ் மட்டும் எடுத்துட்டு பாப்பாவை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே போதும் அப்படின்றது தான் வந்து மேம் கொடுக்கற இன்ஃபர்மேஷன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லிசனர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதால குழந்தைக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மற்றும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ற அம்மாக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்?
1: பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஹியூஜ். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தாய்மாருக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி. நம்ம என்ன தான் தடுப்பூசி போட்டாலும், விதவிதமாக புதுசு புதுசாக வர வைரஸ்க்கு ஒரு ஒன்றுத்துக்கும் நம்ம புதுசு புதுசாக தடுப்பூசி போட்டாலும், தாய்ப்பால் அப்படின்றதுக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு தடுப்பு சக்தி வேறு எதுலேயுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இதுதான் உண்மை. எஸ்பெஷலி அந்த குழந்தை பிறந்த பிறகு வர அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹார்ஸில் வர மில்க் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம், பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இது வந்துட்டு தண்ணியாக இருக்குது, இந்த பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கொலஸ்ட்ரமில் தான் எல்லா விதமான வைரஸ் இன்ஃபெக்ஷன், எல்லா விதமான நோய்க்கான தடுப்புக்கு ஆன சக்தி அதில் தான் இருக்குது. இம்யூனிட்டி பேசிக்லி அதில் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மில்க் வந்துட்டு தவறாமல் குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் அதனுடைய பெரிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். மற்றபடியான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிங், அதாவது அந்த குழந்தை ஒரு பிறந்த குழந்தைக்கு அதுக்கு பழக்கமான ஒரே விஷயம் வந்துட்டு அந்த தாயினுடைய உடல்ல இருக்க அந்த சூடு. ஸோ அந்த சூடு கிடைக்கும் போது தான் அந்த குழந்தை வந்துட்டு மைண்ட் ரீதியாக ஒரு ரிலாக்ஸேஷன் அதுக்கு கிடைக்கும். இல்லைனா ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த பயம் இருக்கும் போது குழந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, நம்மளை அறியாம அட்ரினலின் அப்படின்ற அந்த த்ரெட் ஹார்மோன் வந்துட்டு சுரக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கும் அதே மாதிரி அந்த த்ரெட் ஹார்மோன் வரும். ஸோ அந்த அந்த த்ரெட் ஹார்மோன் வந்ததுன்னா அதனுடைய பாதிப்பா குழந்தைக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தாய் வந்துட்டு அந்த குழந்தைய எடுத்து அணைச்சி அரவணைச்சு கொடுக்கும் போது இந்த உடல் சூடு கிடைக்கிறது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு குழந்தைக்கு நிறைய விதத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய நல்லது பண்ணும். ஸோ இந்த பாண்டிங்க்கு தாய்ப்பால் ஒரு பெரிய யூனோ இட்ஸ் ஒரு வரம்னே சொல்லணும். அதே மாதிரி தாய்மாருக்குமே மார்பக புற்றுநோய் தடுக்கிறதுக்கு தாய்ப்பால் ஊற்றுறவங்களுக்கு ஆக்சுவலாக மார்பக புற்றுநோய் வரத்துக்கான சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகுது. இரண்டு பக்கம் மார்பிலையும் பால் கொடுக்கறவங்களுக்கு இன்னுமே புற்றுநோய் வரத்துக்கான அளவு ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக இதை வலியுறுத்தி சொல்லி ஆகணும். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும்போது இரண்டு மார்பகத்திலையும் மாறி மாறி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள், எனக்கு இந்த சைடில் கொடுக்கறது ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரே பக்கம் கொடுக்குறவங்க இன்னுமே நான் நிறைய கேள்விப்பட்டுருக்கேன், பார்த்துட்ருக்கேன். இது ஒரு மிக தவறான ஒரு செயல். ஸோ நீங்கள் எந்த பக்கமும் யூஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் போத் சைட்ஸ் இரண்டு பக்கம் மார்பியுமே தாய்ப்பால் ஊட்டும் போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் வரத்துக்கான சதவீதம் ரிஸ்க் வந்துட்டு ரொம்பவே கம்மி.
0: தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கும் அம்மாக்கும் பிசிக்கலா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு பாண்டிங்னால மென்டலா கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்னு நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க மேம். தாய்ப்பால் கொடுக்கறதால தடுக்கப்படும் டிசீசஸ் குறித்து சொல்ல முடியுமா? பிரெஸ்ட் கேன்சர் குறித்து சொன்னீங்க, மற்றும் வேற என்னென்ன டிசீசஸ் எல்லாம் தடுக்க முடியும்?
1: எஸ்பெஷலி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு அந்த தடுப்பு சக்தின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதமான நம்மளை சுற்றி இருக்க காற்றுல இருந்து எல்லா விதத்துலேயும் அவங்கள தாக்கிறதுக்கு கிருமிகள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெஸ்ட் மருந்து இந்த தாய்ப்பால். அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். இதற்கு அடுத்தபடியாக குழந்தையினுடைய குடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ரொம்ப மெல்லியதாக ரொம்ப சாஃப்டான ஒரு உறுப்பாக இருக்கும். அந்த என்டையர் பேபியில் ரொம்ப டெலிகேட்டான ஆர்கன் ஆஃப்டர் பர்த்னு பார்த்தீங்க அதனுடைய குடல் தான். ஸோ இதுக்கு வந்துட்டு தாய்ப்பால் தவிர வேற எது கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு ஒவ்வாமை, அதனால வந்துட்டு அது சீல் கொத்துக்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ்னு சொல்லுவோம். அந்த உள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே அப்படியே சீல் கோத்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான பெரிய சீரியஸ் இஷ்யூஸ்ல இருந்து கூட தாய்ப்பால் நமக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல கருதி நம்ம கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தாம பண்ணிட்டு இருக்க குழந்தைக்கு வந்துட்டு அந்த குடல் எல்லாமே வந்துட்டு ஒரு வலிமை அடைந்து நீங்க அடுத்த விதமான ஃபுட் கொடுக்கும் போது அதை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் தானே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். தாய்ப்பாலுக்கு ஆன அட்வான்டேஜஸ் அவ்வளவு இருக்கு.
0: இப்ப தாய்ப்பால் கொடுக்கற பெண்களுக்கு வந்து டிசீசஸ் இது வராது, அதே மாதிரி குழந்தைக்கு இது வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சில பெண்களால வந்து சில டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க

0: வேற என்ன அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க?
1: அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நம்பர் ஆஃப் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இப்போ ரைட்னா முன்னாடியெல்லாம் ஒரு டைமில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவோம், இந்த மாதிரி எய்ட்ஸ் இருக்கிறவங்க தாய்ப்பால் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிற காலம் இருக்குது. பட் இப்போ ப்ரெசன்ட் டேஸில் அவங்களுக்குமே நம்ம வந்துட்டு கொடுக்கறது தான் என்கரேஜ் பண்ணுறோம். டிபி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டைமில் சொல்லிட்டுருந்தோம், இப்போ அவங்களுமே வந்துட்டு கரெக்டான ப்ரிகாஷன்ஸோடு கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போது. ஸோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்க்காக ஒரு டாக்டரே வந்துட்டு நீங்க தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு ஒரு ஃபார்முலா ஃபீட், ரொம்ப சேஃபான ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறையவே இப்ப அவைலபிளா இருக்கு. உங்களுடைய பீடியாட்ரிஷன் கூட கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ கரெக்டான அளவுல தண்ணியில கலந்து கொடுக்கும் போது அது வந்துட்டு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபுட்டாக வந்துட்டு குழந்தைக்கு அமையும். பட் அஃப்கோர்ஸ் இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஹேண்ட்ஸ் டவுன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாய்ப்பாலினுடைய பெனிஃபிட்ஸ் பல மடங்கு பெரியது.
0: குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங் பண்றது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கலாமா வேணாமான்றத பிரஸ்ட் ஃபீட் பண்றவங்களை பொறுத்தே சார்ந்து அமையுது. சில பேர் 1 இயர் தாய்ப்பால் கொடுப்பாங்க, சில பேர் 3 இயர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஆனா ஒரு டாக்டரா நீங்க எத்தனை இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: ஓகே, ஸோ தாய்ப்பால் வந்துட்டு 6 மந்த்ஸ் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்துட்டு காமனாக நம்ம எல்லாரும் பார்க்கறது, அதை தான் நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப கரெக்டான கேள்வியா. பட் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்துட்டு மதர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ஏன் நீங்கள் 6 மந்த்ஸோட தாய்ப்பால் கம்மி பண்ணிட்டீங்க கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஒர்க்குக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு லீவ் கிடைக்கலன்ற சூழ்நிலை இருக்கிறவங்க, இதுதான் ஒரு மேஜர் ரீசனாக சொல்லுவாங்களே தவிர மற்றபடி பாப்பா பால் நிறுத்திட்டாங்க இல்லை உங்களுக்கு பால் பத்தாம போயிடுச்சு அப்படின்ற ரீசன் நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு, இதில் நான் நினைக்கிறதோ இல்லை இன்னொரு பேஷண்ட் நினைக்கிறதோ யார் நினைக்கிறதையுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். நமக்கு வந்துட்டு அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு இருக்கு, IAAP இருக்கு, அவங்க நமக்கு கிளியர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே கைட்லைன்ஸ் நமக்கு 1 இயர் நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்போ கைட்லைன்ஸ்ல சேஞ்ச் வந்திருக்கு. இப்போ கடந்த ஒரு 5-6 வருஷமா நம்ம வந்துட்டு இந்த 2 வருஷம் கொடுக்கறத ரொம்பவே வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் 2 இயர்ஸ் ஆகுது மினிமம் கொடுத்தாங்கன்னா அது பாப்பாக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால
0: ஸோ ஒர்க் பண்ற பெண்கள் வந்து மோஸ்டா 6 மந்த்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வேலைக்கு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டா அவங்க அதை கொடுக்கறத நிறுத்துவாங்கன்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஒர்க் பண்ற பெண்கள் வேற எந்த மாதிரி பாப்பாவை வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம், அதாவது ஒர்க் பண்ற இடத்துல பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற விமென்க்கு அவங்க எந்த மாதிரி சப்போர்ட் அல்லது ஹெல்ப் பண்ணலாம்?
1: இந்த டைமில் ஐ ஷுட் பிளேஸ் அ ரெக்வெஸ்ட், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இல்லாமல் கண்டிப்பாக ஒரு 6 மந்த்ஸ் அட்லீஸ்ட் அந்த ஃபீடிங் மதருக்கு கொடுத்தாங்கனாலே அது வந்துட்டு அந்த குழந்தைக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓ அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு மட்டுமே கிடையாது, இது அடுத்து வரப்போகிற என்டையர் ஜெனரேஷனுக்குமே ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஐ பிளேஸ் அ ரெக்வெஸ்ட் ஹியர் பை. ஸோ இது அடுத்து இந்த ஃபீடிங் மதர்ஸ் என்ன பண்ணலாம் கேட்டீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்க் கையால் எடுக்கிறது. ஸோ கையால் எடுக்கிறத விட பம்ப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மில்க்னுடைய அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மில்கை பம்ப் பண்ணி அதை நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிக நேரம் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இன்னும் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரீசரில் கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம இதை ஸ்டோர் பண்ணி எப்படி பக்குவமாக கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய லாக்டேஷன் கவுன்சிலர் கிட்டயோ இல்லை டாக்டர் கிட்டயோ பீடியாட்ரிஷன் கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பியூட்டிஃபுல்லாக நம்மளால் சஸ்டெயின்டாக இன்னும் நிறைய நாள் கொண்டு போக முடியும். ஒர்க்குக்கு போயிட்டோன்றதுக்காக நம்ம பால் நிறுத்தணுன்ற ஒரு அவசியமே கிடையாது இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா பிரஸ்ட் பம்ப் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற பிரஸ்ட் பம்ப்ஸ் மார்க்கெட்டில் இப்போ இருக்குது.
0: இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க பெண்கள் வந்து பம்ப் பண்ணி அந்த மில்கை வந்து ஃப்ரிட்ஜ் அல்லது ஃப்ரீசர்ல வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பிலீஃப் நம்ம எல்லாருக்கிட்டேயும் என்ன இருக்குன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் சத்தே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்க் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் சத்து இருக்குமா இருக்காதா, இல்லை அது ஒரு மித் தானா?
1: தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி அது பர்டிகுலர் டைமிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பால் எடுத்து அப்படியே கொடுக்குறீங்கன்னா ஒரு 4 to 6 hours குள்ள கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம். உங்களுக்கு லாங்கர் டியூரேஷனுக்கு ஸ்டோர் பண்ணணும், லைக் ஒரு ஓவர் நைட், இப்போ நைட் டியூட்டி பண்ற ஒரு பர்சனா இருந்தா அவங்களால அந்த என்டையர் டே வீட்டுக்கு வர முடியாது சூழ்நிலை இல்லையா. ஸோ அவங்களால 6 மணி நேரத்துக்கு மேல பாலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை திரும்பியும் நீங்க வெளியே எடுத்து தானாவே, அதாவது நீங்க சூடு பண்ணக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சூடு பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும். சூடு பண்ணாம நீங்க ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வச்சு கொடுக்கும்போது அதுல பெரிய அளவுக்கு சத்துல டெஃபிஷியன்சிஸ் வர மாதிரி எதுவும் நமக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி அந்த பால் டைரக்டா கொடுக்கறதுக்கும் நீங்க வச்சிருந்து கொடுக்கறதுக்கும் அதுல வந்துட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வைஸ் இருக்கலாமே தவிர சத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது.
0: ஆர்கனைசேஷன்லாம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்குன்னு தனியாக ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பப்ளிக் பிளேஸ்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட்லலாம் வந்து ஒரு நல்ல செட்டப் வச்சுருக்காங்க. அங்கே போகிறவங்கலாம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அங்கே போயிட்டு ஈஸியாக பண்ணலாம். ஆனால் மற்ற பப்ளிக் பிளேஸ்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப் இருக்குது, அதே மாதிரி வேற ஏதாவது பிளேசஸ் இருக்குன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வசதி கிடையாது. பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம்னு தனியாக இருந்தாலும் அதை வந்து கவனிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் வந்து பப்ளிக் பிளேசஸ்ல எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம்?
1: ஓகே, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நம்ம வந்துட்டு எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ல வந்துட்டு ஃபீடிங் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்றது வந்துட்டு இட்ஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, நம்மளுடைய சொசைட்டினுடைய அவுட்லுக்கை சேஞ்ச் பண்றது வில் பி அ பெட்டர் வே. ஒரு மதர் ஃபீட் பண்றாங்கன்னா அவங்களுக்கான பிரைவசியை நீங்க வந்துட்டு பீச்லயும் கொடுக்கலாம், பார்க்லயும் கொடுக்கலாம், நீங்க சொன்ன பஸ் ஸ்டாப்லயுமே கொடுக்கலாம். அதை சுத்தி இருக்கிறவங்க அந்த கன்சர்ன், அந்த ஒரு மதர் ஃபீட் பண்றாங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி போனாலே அது வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கும். ஃபீடிங் இன் பப்ளிக் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நார்மலைஸ் ஆகணுன்றதான் என்னோட தனிப்பட்ட ஆசையும் விருப்பமுமே. ஒரு தாய்மார் ஃபீட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு உத்து பாக்குறதோ, இல்லை வந்துட்டு அதை கேலியா பேசுறதோ, இல்லை வந்துட்டு நீ மார்பை ஒழுங்கா மூடலன்னு கூட இருக்கிற இன்னொரு லேடியே கமெண்ட் பண்றதோ, இதெல்லாம் வந்துட்டு மாறினாலே நம்ம குழந்தை எங்க கேட்டாலும் ஒரு தாய்னால மார்பை எடுத்து கொடுக்கறதுக்கான தைரியமும் ஒரு சூழ்நிலையும் நம்ம தான் ஆஸ் அ சொசைட்டி அந்த மதருக்கு உண்டாக்கி கொடுக்கணும். அது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட.
0: இப்ப வந்து பொதுவா நம்ம வாழ்க்கையில ஒரு டிசிஷன் எடுக்கணும்னாலே ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆகலனா அது சரியா போகுமா போகாதுன்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற விமன் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் மேம்?
1: பியூட்டிஃபுல் க்வெஸ்சன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு புது தாய்மார், புதுசா குழந்தை பிறக்கிறவங்களுக்கு இது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர்னால எதிர்பார்க்கவே முடியாது பிரெஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு நான் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைச்ச மேடம் இப்ப இதுனா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற மதர்ஸ் எக்கச்சக்கமான பேரு. ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய ஆன்டிநேட்டல் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்டிநேட்டல் கிளாஸஸ்ல நம்ம ஒரு மாதிரி ஒரு ஓரியன்டேஷன், ஒரு பிரீஃப் ஐடியா, இந்த டெக்னிக்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தை எப்படி பிடிக்கணும், எப்படி எடுத்து கொடுக்கணும்ன்ற இந்த டெக்னிக்ஸ் முதல் கொண்டு போத் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ற மதர்ஸ் ஆர் ஃபீலிங் இட் டு பி லிட்டில் மோர் ஈஸியர். அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபீடிங் இன்னும் கொஞ்சம், பிகாஸ் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றது தெரியுது. தே ஆர் நாட் டேக்கன் பை ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறது கிடையாது அவங்களுக்கு. இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் ஃபீடிங் நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்தாலும் இல்லை எடுக்கலனாலுமே கண்டிப்பாக இட் வில் பி அ டிஃபிகல்ட் ஜேர்னி தான். ரொம்ப கம்மி பேருக்கு தான் அது ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஒரு அன்இவென்ட்ஃபுல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போகிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த மதர்ஸ்க்கு கண்டிப்பாக லாச்சிங் இஷ்யூஸ் இருக்கலாம். குழந்தை வந்துட்டு வாய் வச்சு குடிக்கிற மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு காம்பில் வலி வருது, காம்பில் சின்னதாக வெடிப்பு மாதிரி வருது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் மந்தில். உங்களுக்கு எப்படி பால் ஊட்டுறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் பால் குடிக்கிறது வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு லேர்னிங் கர்வ் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஒரு 1 or 2 months அந்த குழந்தைக்கும் அந்த மதருக்கும் செட்டில் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். இந்த டைமில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கனாலே அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அந்த ஃபீடிங் மதருக்கு. ஸோ அதை பண்ணாமல் உனக்கு பால் பத்தலை இல்லை ஏதோ ப்ராப்ளம் அதனால பாப்பா பால் குடிக்கலை இந்த மாதிரியான ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் வந்துட்டு கூட இருக்க லேடிஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தங்க சொல்லும் போது இது வந்துட்டு அந்த ஃபீடிங் மதரை வந்துட்டு ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நோ மதர் வில் திங்க் பேட் ஃபார் ஹர் சைல்டு இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா மதருக்குமே தாம் பெஸ்ட்டாக பால் கொடுக்கணும், அவங்கவுங்க குழந்தையினுடைய பசியை அவங்களால ஆற்ற முடியணும் அப்படின்றது தான் எல்லாருமேடைய ஆசையாகவும் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பால் பத்தலைன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால டிப்ரெஷன் போகிறவங்க உண்டு. ஸோ அவங்களுக்கு மனசுல அந்த தம்மளால கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சனோ அந்த ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தாலே தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாகும். ஸோ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம பாப்பாக்கு நம்மளால தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பெண் முழுமையா நம்பணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குனாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி வில் ஃபால் இன் பிளேஸ்.
0: நம்ம தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாடி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்கள் வந்து ப்ரெக்னன்சி டைம் அல்லது வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க அந்த ஃபேஸில் அவங்க வந்து பியர் ப்ரெஷரால பல சிச்சுவேஷன்ஸை எதிர்கொள்கிறாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் என்ன?
1: ஒரு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க ஒரு மதருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களுக்கும் குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை அவங்க ஃபீடிங்லேயோ பெரிய ப்ராப்ளம்ஸே வராதுங்க. அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள்னால தான் 90% ஆஃப் த டைம். அதில் வந்துட்டு த நம்பர் ஒன் ஹைலைட்டட் பாயிண்ட் வந்துட்டு உனக்கு பால் பத்தலை. இது வந்துட்டு ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஒரு தாய் ஊற்ற மதருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் பல சமயத்தில். ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறதுன்றது அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களான்றது எனக்கு பர்சனலாகவே ஒரு டவுட் உண்டு. ஏன்னா அந்த ஒரு தாய் ஒரு பால் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரே நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. நீ கொடு, நான் நீ கொடுத்துட்டு கூட நான் பாப்பா தோளில் போட்டு தட்டி ஏப்பம் விட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட். அதை பண்ணலாம். அது இல்லாமல் நீ வந்துட்டு சரியாக கொடுக்கலை, நீ வந்துட்டு பால் பத்தலை அப்படின்றது அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவீங்களா இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு பாப்பாக்கு இன்னும் கொஞ்சம் பால் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவீங்களா இருக்கலாம். பட் நிஜமாகவே அந்த குழந்தைக்கு பால் பத்தலைன்றதை யார் உறுதி செய்ய முடியும்? கண்டிப்பா ஒரு டாக்டர் இல்லைங்களா. சோ நீங்க போய் ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டுக்கலாம் என் பாப்பாக்கு பால் பத்துதா இல்லையான்னு. இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வழியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட குழந்தை 3 to 4 times யூரின் பாஸ் பண்ணுறாங்க, உங்களோட டயப்பர்ஸ் வெட்டாகுது, இல்லை நீங்கள் லங்கோட் மாதிரி துணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 தடவை உங்களுக்கு மாற்ற வேண்டிய மாதிரி இருக்குன்னா 100% அந்த பாப்பாவுக்கு பால் பத்துனதுன்னா அர்த்தம். எப்போ குழந்தை வந்துட்டு யூரின் கம்மியாக போகிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு 2 தடவை தான் போயிருக்காங்க, அந்த மாதிரி டவுட் வரும்போது இம்மிடியட்டாக நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட அந்த டைமில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பாப்பா யூரின் கம்மியாக போகிறாங்க என்னவா இருக்கும்ன்றதை நீங்கள் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி வேற யார் சொல்றதையும் எடுத்துக்கிட்டு பாப்பாக்கு பால் பத்தலையோ இல்லை ஒரு டவுட்லேயோ ஒரு மனவேதனையிலையோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
0: பாப்பாக்கு பால் பத்தலைன்ற பயமே வர வேண்டாம். அந்த பாப்பா வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை யூரின் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு மேம் நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லிசனர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க பெண்கள் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பம்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பம்ப் மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு, அது எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகும்?
1: பம்ப் இஸ் த பெஸ்ட் டெக்னிக் அத்திர. நம்ம வந்துட்டு பம்பிங் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா 2 types இருக்கு. ஒன்று வந்துட்டு மேனுவல் பம்ப், இன்னொன்று வந்துட்டு எலக்ட்ரிக் பம்ப். மேனுவல் பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் ஒரு அதை பம்ப் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் டு நம்ம முதல்ல பேசினோம் இல்லையா எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ் மில்க். வேற நம்ம வெறும் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மார்பை பிதுக்கி பால் வெளியே எடுக்கிறது எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்க். ஸோ நம்ம கையை வச்சு பிதுக்காமல் பம்பை வச்சு பிதுக்கும் போது அது வந்துட்டு மேனுவல் பம்பிங். ஸோ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பம்பிங், வேற வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மோட்டரைஸ்ட் மெஷின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மோட்டர் நீங்கள் வந்துட்டு பிளக் இன் பண்ணிட்டு ஆன் பண்ணும் போது அந்த மோட்டரோட ஆக்டிவிட்டினால தட்ஸ் பம்பிங் வில் ஹேப்பன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக பம்ப் பண்ணும்போது நம்மளால எவ்ரி டைம் வி கனாட் யூஸ் த சேம் ப்ரெஷர். ஒரு தடவை நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், அடுத்த தடவை அந்த ப்ரெஷர் குறையலாம், ஜாஸ்தி ஆகலாம். வேற நீங்கள் எலக்ட்ரிக் பம்பில் போகும்போது அது அதே ப்ரெஷரில் பம்பிங் ஆக்டிவிட்டி கண்டினியூஸாக இருக்கும்போது உங்களுக்கு அதனால வரைய மில்க் அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் வந்துட்டு அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டு பேபி சக்கிங். எலக்ட்ரிக் பம்பிங் வந்துட்டு இட் பி லிட்டில் சிமிலர் டு பேபி சக்கிங். ஸோ பேபி இருக்கிறது அந்த பேபி சக்கிங்க்கு அது சிமிலராக இருக்கிறதுனாலையும் அதனுடைய அதனால வரக்கூடிய மில்க் அவுட்புட் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவாவது ஒரு தடவை தான் நீங்கள் பம்ப் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேனுவல் பம்பிங் யோசிக்கலாம். ஆப்வியஸ்லி காஸ்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது வந்துட்டு அந்த மோட்டர் இருக்கு, எலக்ட்ரிக்கல் இருக்குன்றதுனால கண்டிப்பாக அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேறஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் மதர் ஆன் அ டெய்லி பேசிஸ் நீங்கள் வந்துட்டு பம்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நீங்க எலக்ட்ரிக் பம்பை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம்.
0: மேனுவல் பம்பிங்கை விட எலக்ட்ரிக்கல் பம்பிங் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எலக்ட்ரிக்கல் பம்பால வந்து பிரிஸ்க் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் அல்லது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா?
1: எலக்ட்ரிக்கல் பம்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துட்டு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே மினிமல், மீடியம், ஹை ப்ரெஷர், அந்த எந்த அளவுக்கு அந்த சக்கிங் ஃபோர்ஸ் இருக்குன்றதை பொறுத்து அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். பம்பிங் அப்போ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா பெயின் இருக்கக்கூடாது, பிரெஸ்டில் பெயின் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி சிமிலர் டு பேபி சக்கிங். ஸோ நீங்கள் பெயின் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு ப்ரெஷர், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரெஷர் செட்டிங்கில் வச்சுட்டு பம்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனால பிரஸ்ட்டுக்கு ஒரு விதமான பாதிப்பும் இருக்காது. பட் இந்த ப்ரெஷர் நீங்கள் தப்பாக வைக்கும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ளீடிங் எல்லாம் வரலாம். பிரஸ்டில் வந்துட்டு அந்த நிப்பிள் ஏரியாவில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அதுலேருந்து ப்ளீடிங் எல்லாம் வரலாம். ஸோ நீங்கள் என்ன ப்ரெஷரில் செட் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் டிசிஷன். உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கணும். அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு ப்ரெஷர் கரெக்டாக வச்சுருக்கீங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சு தான் உங்களுக்கு அது கன்வே ஆகும். உங்களுக்கு பம்பிங் அப்போ பெயின் இல்லை அப்படின்னா தட் இஸ் த கரெக்ட் ப்ரெஷர் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பும் வராது.
0: வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் மேக்கரா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ வந்து எப்பயுமே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற விமென்க்கு வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஒரு ஃபீடிங் மதருக்கு த பிக்கஸ்ட் சப்போர்ட் இஸ் த ஃபேமிலி தான். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த லேடினுடைய ஃபீடிங் ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு போக முடியும். நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் முதலையே சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த ஃபீடிங் முடிச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுமா, குழந்தைய நான் தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஹெல்ப். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குழந்தை பிறந்த குழந்தை அவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. அந்த மதருக்கு கண்டிப்பாக ராத்திரி தூக்கம் பத்தாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்டிங் டைம் நம்ம கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க அலோவ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது இன்டைரக்டா அது பால் இன்க்ரீஸ் பண்றதுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். மதர் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு இட் இஸ் இம்பார்ட்டண்டா. ஸோ அந்த ரெஸ்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான ஃபுட், ஒரு மதர்னால குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஹவுஸ் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு கிச்சனையும் மானிட்டர் பண்றது இட்ஸ் லைக் அ வெரி வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிச்சனை யாராவது பொறுப்பெடுத்துக்கலாம். நீ கிச்சன் பக்கம் நீ வர வேண்டாம், கிச்சன் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு க்ராசரிஸ் வாங்குறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பாதர் பண்ண வேணாம், பாப்பா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதுன்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த லேடிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் வில் பி அ கிரேட் ஹெல்ப். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்துட்டு ஃபுல்லி வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் பேபி அண்ட் தட் ஃபீடிங். அண்ட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட், அது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா நம்ம சொல்லிடுவோம் ரொம்ப ஈஸியாக, நீங்கள் எவ்ரி 2 hours, எவ்ரி 3 hours பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஃபீட் பண்ணுற மதருக்கு தான் தெரியும் அது ஆக்சுவலாக அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப் ஃபீடிங் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி பேபியும் நீங்களும் கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அந்த மதருக்கும் அந்த பேபிக்கும் ஆன ஸ்பேஸை கொடுத்து ஒன்ஸ் அவங்க அதுக்கு பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக தே வில் பி ஏபிள் டு டூ ஆல் அதர் ஜாப்ஸ். ஒரு மேட்டர் ஆஃப் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ், அந்த இனிஷியல் 1 or 2 months மட்டும் அந்த மதருக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் அந்த ஃபேமிலி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ஹெல்ப் ஒன்றும் தேவைப்படாது. பட் அந்த 2 months வரைக்கும் என்டையர் ஃபேமிலி ஹேஸ் டு பி சப்போர்ட்டிவ். Whoever it is, it can be husband or it could be a sister or it could be ஈவன் மதர் இன் லா யாரா கூட இருக்கலாம், பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் செஞ்சு கொடுத்தாங்கனாலே அந்த மதர்னால அந்த ஃபீடிங் ஜேர்னியை அழகா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போக முடியும்.
0: இப்ப வந்து குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அந்த பாப்பாவை எந்த மாதிரி பிடிச்சு நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணா பாப்பாவுக்கு அந்த புறக்கேற ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்?
1: ஷியோர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாப்பாவை கம்ஃபர்டபுளாக பிடிச்சாதான் நம்மளுக்கு லாச்சிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும். ஸோ லாச்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயினுடைய காம்பு பகுதி, காம்பு சுற்றி இருக்க கருவளையம் ஏரியோலா, நிப்பிள் அண்ட் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது முழுமை

0: ஒரு குழந்தையோட வாய்க்குள்ள செலுத்தி நம்ம பால் கொடுக்கும் போதுதான் இந்த என்டயர் லெட் டவுன், அதாவது முழுமையா மார்பிள் ஸ்டோர் ஆயிருக்க அத்தனை பாலும் வெளியே ஏறி பாப்பா வாய்க்குள்ள போகும். ஸோ இந்த லாச்சிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்னு வந்துட்டு பாப்பா வாயை ஃபுல்லா திறக்கணும், பாப்பா வாய் ஃபுல்லா திறந்தாதான் நம்மளுடைய இந்த நிப்பிள் ஏரியாவில் நம்ம உள்ள செலுத்த முடியும். ரெண்டாவது பேபி கம்ஃபர்டபுளா சக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பாப்பா எப்ப பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தாதான், நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் பாப்பாக்கு கொடுத்தாதான் அவங்க இதை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் இருக்கு. இருக்கிறதுல ஈஸியான ஒன்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிரேடில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பாப்பானுடைய தலை முதுகு இது எல்லாமே ஒரு தாயை பார்த்த மாதிரி திருப்பி பிடிச்சுக்கணும். குழந்தைய தலைப்பகுதி வந்துட்டு நம்மளுடைய எல்போ கிட்ட ரெஸ்ட் ஆகலாம். பாப்பாவோட பட்டைக்கு வந்துட்டு நம்ம கையை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய எல்போ அண்ட் கை பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எல் ஷேப்பில் இருக்கணும். பாப்பானோட தலை எல்போ கிட்டே வந்துடும், பாப்பானுடைய பட்டைக் கை கிட்டே வந்துடும். நீங்கள் உட்காரும் போது உங்களுடைய பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபீடிங் மதர்ஸ் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எனக்கு குழந்தை பிறந்ததும் பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது 99.9% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இஸ் பிகாஸ் ஆஃப் பேட் போஸ்டர். நிறைய பேர் குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு குனிஞ்சு இருந்து பால் கொடுப்பாங்க, இது கண்டிப்பா பேக் வந்துட்டு ஹர்ட் பண்ணும். ஸோ நீங்க பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சேரை சூஸ் பண்ணிக்கணும். யூ கேன் யூஸ் 1 or 2 குஷன்ஸ், பேக்கை ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறதுக்கு குஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட மடியிலையும் 1 or 2 பில்லோஸ் வச்சுட்டு நீங்க பாப்பா பிடிச்சிங்கன்னா உங்க ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரெய்ஸ்டு பொசிஷன் பிரஸ்ட் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு பாப்பாவை நான் சொன்ன மாதிரி அந்த கிரேடில் பொசிஷன்ல பிடிச்சிட்டு பால் கொடுக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க பிடிக்கும் போது பண்ணுவாங்க.
1: பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் இந்தெந்த சாப்பாடுகள் வந்து சாப்பிடலாம், இந்தெந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் வந்து பெண்கள் என்ன மாதிரியான டயட்டை எடுத்துக்கலாம்?
0: எல்லாருக்குமே சொல்கிற சேம் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே திரும்பி வலியுறுத்தி ஆகணும். பேலன்ஸ்ட் டயட் அப்படின்றது ரொம்ப அவசியம். நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே மிக்சடாக எப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோமோ சேம் டைப் ஆஃப் டயட் வந்துட்டு மதருக்கும் ரொம்ப அவசியம். ஒரே டைப் ஆஃப் சத்து கிடைக்காம எல்லா விதமான சத்தும் கிடைக்கணும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபீடிங்கில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நம்ம கேலரி கணக்கு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நார்மல் கேலரிஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 300 to 500 கேலரிஸ் அவங்க இன்க்ரீஸ்டா எடுத்துக்கலாம். ஸோ கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா நம்ம சாப்பாடு அளவு தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுத்துக்கிற காயா ஆகட்டும், இல்லை நீங்க ஏன்னோ எடுக்கிற ஒரு ஃப்ரூட் ஆகட்டும், இதை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான்டா நியூட்ரிஷன் எடுக்கும்போது நமக்கு பாடிக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட பிரஸ்ட் மில்க்ல கிடைக்கிற நியூட்ரிஷனும் அதனால ஜாஸ்தியா இருக்கும். ஃபீடிங் மதருக்கு டயட் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இந்த பொருள் ஒத்துக்கலை அதனால நீ சாப்பிடாத, எனக்கு மாம்பழம் சாப்பிடும் போது என் குழந்தைக்கு பேதியாச்சு அதனால நீ மாம்பழம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீடிங் வந்துட்டு ஒரு ரொம்ப இண்டிவிஜுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு மதருக்கும் ஒரு ஒரு பேபிக்கும் அது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட மதருக்கு மாம்பழம் சாப்பிட்டு ஒத்துக்கலை அந்த பாப்பாக்குன்னா உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா விதமான ஃபுட்டுமே எடுக்கலாம். நம்மளுடைய மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த ஃபுட்டுமே கிடையாது. எல்லா விதமான ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் டெய்லி ஹோமில் குக் பண்ணுற அத்தனை ஃபுட்டுமே நீங்கள் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கலாம். அவங்கவுங்க ஃபேமிலியில் சில ப்ராக்டிசஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் லோக்கல் ஃபேமிலி ப்ராக்டிஸ் தான் தவிர மாடர்ன் மெடிசனில் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் தட். மாட்டேன். என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைப் ஆஃப் ப்ரூவன் கேலக்டோகாக்ஸ் இருக்கு. சில பர்டிகுலர் இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியே இது கண்டிப்பாக தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுது நமக்கு ப்ரூஃபோட சொன்ன சில நம்மளுடைய டெய்லி கிச்சனில் அவைலபிளான சில பொருட்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கார்லிக், ஃபெனல் சீட்ஸ், சில டைப் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஆல்சோ யூனோ லிக்விட் இன்டேக். நீங்கள் எனி டைப் ஆஃப் லிக்விட், ஜூஸாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், தண்ணி பிளெயின் வாட்டராக கூட இருக்கலாம். ஸோ வாட்டர் இன்டேக் பாடியில் நிறைய இருந்தாலே தாய்ப்பால் உற்பத்தி தாராளமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு காமனாக நம்மளுடைய டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். சில நட்ஸ் லைக் பாதாம், ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் போது நமக்கு தாய்ப்பால் நியூட்ரிஷனாகவும் கிடைக்கும், கொஞ்சம் உங்களுக்கு மாடரேஷன் அளவுக்கு இன்க்ரீஸும் கிடைக்கும்.
1: தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமான இந்த வாரத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து பல இன்ஃபர்மேஷனை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதை தவிர்த்து மக்களுக்கு நீங்கள் வேற என்ன சஜஷன்ஸ் ஆர் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்?
0: சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வலியுறுத்தின மாதிரி 6 மாச காலம் பாப்பா பிறந்ததுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் அப்படின்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு அதிகப்படியாக ஈவன் தண்ணி கூட சேர்க்காமல் உங்களோட தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ரூல். அந்த மாதிரியான ஒரு ரூல் வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படின்றது வேணால் நீங்கள் உங்களோட பர்சனல் சாய்ஸாக வச்சுக்கலாம். பட் இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி.
1: என்ன நேயர்களே, உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமான இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல தாய்ப்பால் குறித்த பல நல்ல தகவல்களை டாக்டர் திவ்யா அருண் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரெஸ்ட்ஃபீடிங் பண்றதால தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குதுன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலயும் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷல் பாண்ட் உருவாகிறத நம்மால உணர முடியுது. ஒரு குழந்தைக்கு தன் வாழ்நாள் முழுக்க தன் தாயோட ஒரு நல்ல பிணைப்பு உருவாகிறதுக்கு இந்த பாண்டிங் ஒரு நல்ல அஸ்திவாரமா அமைதுன்னு சொல்லலாம். பிரெஸ்ட் ஃபீடிங் குறித்து நம்மோட பல சந்தேகங்களை தீர்த்து வச்ச டாக்டர் திவ்யா அருண்க்கு MOP சமுதாய வானொலி சார்பாக நன்றியையும், அவரது இந்த மகத்தான பணி மேலும் சிறப்பாக தொடர எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். ஸோ இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க RJ கேத்ரின். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம்.

0: Did you know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio.
2: Our pride.
4: Hello.
5: Hello.
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷோர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷோரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking daiva seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்புற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: ஹலோ, வணக்கம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜி ஃபிர்தோஸ் மற்றும்
1: நீ என்ன அழகுல படிச்சிருப்ப எனக்கு தெரியும்.
0: இந்த ஆர்டிகிள் முதல்ல படி.
2: 21 வயது இளம் பெண் ஃபேஸ்புக்கில் மார்பிங்கால் ஆபாசமாக்கப்பட்ட தன்னுடைய புகைப்படத்தை பார்த்து தற்கொலை செய்து கொண்டாள். என்னப்பா இப்படி எல்லாம் ஆகுது?
0: அதுக்காகத்தான் நான் உன்ன சேஃபா இருக்க சொல்றேன்.
1: ஏய், இந்த ஒரு பிரச்சனையை வச்சு எல்லாருக்கும் இப்படிதான் ஆகணும்னு சொல்லாதீங்க ஜி.
0: என்ன சொன்னாலும் என்ன நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் 3 பேரை கூட்டு வந்திருக்கேன். அவங்கள ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு கூப்பிடலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
3: ஷிவானி 96@gmail.com. பாஸ்வேர்ட் 123 ஷிவானி. லாகின்.
4: என்னது இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் வருது ஜி? என் பாஸ்வேர்டு நீ மாத்தினியா?
5: இல்ல ஜி, உன் அக்கௌண்ட் நான் நேத்தி காலில் மட்டும்தான் யூஸ் பண்ணேன்.
4: அப்ப ஆர்த்தியா இருக்குமோ? கால் பண்ணி கேட்டு பாத்துருவோம். ஹலோ ஆர்த்தி, என் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட்.
6: ஏய், ஆமா, ஏன் உன் எப்பில அவ்வளவு கேவலமா போட்டோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்க? என்னடி இதெல்லாம்?
4: ஐயோ, கொஞ்சம் இரு, எனக்கு டவர் சரியா கிடைக்கல. நான் அப்புறமா கால் பண்ணிக்கிறேன். சரி, மதுதான் மாத்திருப்பா, போன் பண்ணி கேட்டுருவோம். ஹலோ, என் ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் மாத்தினியா?
6: இல்லையே. ஏன், என்னாச்சு?
4: ஐயோ, யார் மாத்துறாங்கன்னு தெரியலையே. இன்னும் 5 பேர்கிட்ட பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன.
7: நம்ம பாஸ்வேர்ட் நமக்கானது, அதை யார்கிட்டையும் பகிர வேண்டாம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: வெல்கம் பேக். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நம்ம ஆஜி ஸ்ரீமதிக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு 3 பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம். வாங்க காயத்ரி, லிஸ் அண்ட் பாரதி.
1: அப்ப நீ முடிவே பண்ணிட்ட, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம சைபர் கிரைம் பத்தி தான் கேட்க போறோம்னு.
0: பாரதி, இன்னும் ஸ்ரீமதிக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சொல்றேன் ஜனதுல். இந்தியாவோட அசோசியம் வெப்சைட்ல சைபர் கிரைம் பத்தின சர்வேயோட ரிசல்ட் வெளி வந்திருக்கு. இந்தியா தான் சைபர் கிரைம்ல 3rd பிளேஸ்ல இருக்கு. 2014ல ரெஜிஸ்டர் ஆன கேஸோட எண்ணிக்கை 2015ல 2 மடங்கா உயர்ந்திருக்கு.
1: மெய்யாலுமே அவ்வளவு பெரிய விஷயமா இது. அப்போ சைபர் கிரைம் பத்தி பாக்குறது எல்லாருக்குமே நல்லது.
0: ஆமா ஸ்ரீ, ஆனா சைபர் கிரைம்னு பார்த்தா அதுக்குள்ள நிறைய இருக்கு. அது எல்லாம் பாக்கணும்னா ஒரு நிகழ்ச்சி பத்தாது. சைபர் கிரைம் குள்ள சைபர் புல்லிங், சைபர் மார்பிங் இந்த ரெண்டால தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இன்னைக்கு வாங்க பார்க்கலாம்ல, அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்.
1: சரி, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில முதல்ல எதை பத்தி பார்க்க போறோம்?
0: ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம சைபர் மார்பிங் பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கு சைபர் மார்பிங்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடி ஆயிட்டாங்க லிஸ். கம் ஆன் லிஸ், சொல்லுங்க.
3: மார்பிங்னா என்ன ஸ்ரீ?
0: என்னம்மா நீனு விளக்கம் கேட்டா இங்கிலீஷ் கிளாஸ் நடத்துற?
3: சரி சொல்றேன். மார்பிங்னா ஒரு இமேஜோட இன்னொரு இமேஜ் சேர்க்கிறது. இப்படி பண்ணுனா என்ன ஆகும்?
1: என்ன கொலாஜ் ஆகும்.
3: ஒரு பிக்சரோட இன்னொரு பிக்சரை சேர்த்தா கொலாஜ் ஆகும். உடை இல்லாத பிக்சரோட சேர்த்தா
1: குட்டி செவரா போயிடும்.
3: எக்ஸாக்ட்லி, இதுக்கு பேர் தான் மார்பிங் ஸ்ட்ரீக். இப்படி ரெண்டு பிக்சரை சேர்த்து இல்லாத ஒரு பிக்சரை உருவாக்குறதுனால எவ்வளவு பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆகுது தெரியுமா?
1: இப்படி எல்லாம் கூட நடக்குமா ஜி?
3: ஆமா, என் ஸ்கூல் டேஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. அவளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் யாரோ மார்பிங் பண்ணி பப்ளிக்கா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது பேரண்ட்ஸ் ஏன் பயப்பட மாட்டாங்க?
0: ஓ, இப்ப நீ ஒரு நியூஸ் படிச்சீல, அது இது மாதிரி நடந்த ஒரு விஷயம்தான்.
3: ஆமா ஜெனதுல், என் ஸ்கூல் டேஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நடந்திருக்கு. அவளோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க ஸ்ட்ரேஞ்சர் யாரோ மார்பிங் பண்ணி பப்ளிக்கா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் பேரண்ட்ஸ் பயப்படாம இருப்பாங்க?
1: ஓஹோ, இப்படி எல்லாம் இருக்கா? இதெல்லாம் கேக்கும் போது எனக்கே பயமா இருக்கே.
2: ஆமா ஸ்ரீ, அதுலயும் இந்தியால நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பசங்க கிட்ட சோஷியல் மீடியா யூசேஜ் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க.
0: ஆமா பாரதி, அவங்க பேசாம இருக்கறதால இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்தா பசங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சதாலயும் இது மாதிரி பிரச்சனையில பாதிக்கப்பட்டுட்டா ஃபேமிலி எல்லாரும் ஃபீல் பண்ண வேண்டி இருக்கும்னு நிறைய பேரண்ட்ஸ் அவங்க பசங்க சோஷியல் மீடியால இருக்கறத விரும்பறதே இல்ல.
1: ஓ, இது வேறயா ஜனதுல்? அப்ப வாங்க நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட போய் சோஷியல் மீடியா பத்தின கருத்து என்னன்னு கேட்டு பாப்போம்.
0: போலாமே. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
4: கண்டிப்பா பயப்படுறேன், இது என்ன கேள்வி இருக்கு? பேசிக்கா இந்த வயசுல எந்த மெச்சூரிட்டியும் அவங்களுக்கு இருக்காது. தப்பு எது, சரியான பாதை எதுன்னு கூட அவங்களால கணிக்க முடியாது. அவங்க தவறான வழியில போகக்கூடாது, அவங்க எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு தான் நாங்க பயப்படுறோம்.
5: என் பசங்களுக்கு வந்து நான் கண்ட்ரோலா எதுக்கு கொடுக்க சொல்றேன்னா, பேஸ்புக் வாட்ஸ்அப்ல போவேன்னு சொல்ல, நல்ல விஷயம், சில விஷயத்தெல்லாம் கத்துக்கலாம். நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் அதுல போகணும். அதனால வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் சரி, படிக்கிற பசங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதிலே அடிக்ட் ஆகக்கூடாது. அது சம்மந்தப்பட அதிலே அடிக்ட் ஆகிட்டா மற்ற வேலைகள் கெட்டு போயிடும். அதனால் நம்ம வீட்டில் பிரச்சனை வரலாம், வேலை செய்கிற இடத்துல வேலை பிரச்சனை வரலாம், காலேஜ் படிக்கும்போது படிப்பு சம்மந்தப்படுது பிரச்சனை வரலாம். இதை தவிர்க்கிறேன்னா நம்ம அளவோடு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் பேச்சு கொஞ்சம் மாச்சம் கேட்டு பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது.
6: அதாவது கட்டுப்பாடோட கூடிய சுதந்திரம் இருக்கிறது நல்லது.
7: சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணும்போது அதனால் நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம் என்றதை யோசிச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கான சில வழிமுறைகளை ஏற்படுத்திக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது.
0: பேரண்ட்ஸ் எவ்வளவு பயப்படுறாங்கல்ல. இன்னைக்கு நம்ம வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில சைபர் கிரைம் பத்தி பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: ஆமா ஜனத்துல், பெத்தவங்க ரொம்ப பயப்படுறாங்கல்ல.
2: பேரண்ட்ஸ் இதுக்கு பயப்படாம எல்லாத்தையும் கத்துத்தர மாதிரி இதை பத்தியும் வெளிப்படையா பசங்க கிட்ட பேசணும். அப்படி பேசினா அது பசங்க கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வை தரும் ஜனத்துல்.
0: ஆமா பாரதி, சோசியல் மீடியால இது மாதிரி ப்ராப்ளம் வந்தா சரியா ரிப்போர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கம்மி தான். சில நேரம் நம்ம கம்ப்ளைண்ட் கரெக்டா இருந்தாலும் கூட அது அக்செப்ட் பண்ணிக்காது.
1: சரி, அப்போ இந்த வருமுன் காப்பது மேல் மாதிரி இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க ஏதாச்சும் வழி இருக்காப்பா?
0: எல்லாத்துக்கும் வழி இருக்கு ஸ்ரீ. இப்ப நீங்க எங்க வழிக்கு வந்த மாதிரி எல்லாருக்கும் முதல்ல கண்ணில் படுறது நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் தான். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டாலே எல்லாமே சேஃப் தான். இப்போ இதை பத்தி சொல்லுவாங்க பாருங்க பாரதி.
2: ஸ்ரீ, நீ உன் ப்ரொஃபைல் பிக்சரை க்ளோஸ் அப்ல போட்டிருக்கல, அது மாதிரி போடக்கூடாது. அப்புறம் எமோஷன்ஸ் காட்டுற பேர்ல பவுட்டிங் பண்ணலாம் டிபி போடக்கூடாது. பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேக்கப் பண்ணி போட்டோ போடாத. அடிக்கடி ப்ரொஃபைல் பிக் மாத்திட்டே இருக்க கூடாது. இது மாதிரி போட்டோஸ் போடுறதுனால தான் மார்பிங்க தூண்டுது.
1: ஹோஹோ, சரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாமே. இப்ப எனக்கு அட்வைஸ் பண்ணது போதும், கொஞ்சம் பொதுப்படையா சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன்.
2: சரி சொல்றேன். எல்லா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்லயும் 13 இயர்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் லீகலா அக்கவுண்ட் வச்சிருக்கலாம்.
0: நல்லா சொன்னப்போ, என்னோட 8 வயசு தங்கச்சி கேண்டி கிரஷ் விளையாட ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்குது. இதெல்லாம் என்னத்த சொல்ல.
2: இது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால அட்ரஸ் போன் நம்பர் குடுக்கறது மூலமா 92% பேரு வில்லங்கத்தை உருவாக்கிக்கிறாங்க.
1: ஐயோ, பிரச்சனை வளர்ந்துகிட்டே போதே, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கப்பா.
0: கனா, இது வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஷோவோட ஹீரோ சைபர் செல் அபிஷியல் கிட்ட தான் போய் கேட்கணும்.
1: சரி வாங்க போய் கேட்கலாம்.
0: சோ இப்போ நம்ம சைபர் செல் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம். இங்க நம்ம கூட அருணஸ்ரீ இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவங்க கிட்ட நம்ம எல்லா டவுட்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
8: There are 3 ways to register the complaint to cyber crime. One is directly you have to come in person and give the complaint in public grievance redress cell. Second one is cop@vsnl.one email is there. அதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். தேர்ட் ஒன் வந்து தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணலாம்.
9: கிராமத்தாரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல, அவங்க எப்படி அவங்களை ஆக்சஸ் பண்ணுவாங்க?
8: தே கேன் கோ நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்.
9: நியர்பை போலீஸ் ஸ்டேஷன். இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணால் அந்த 100 ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கா மேம்?
8: சென்ட்ராக்ஸ் நம்பர் இருக்குது.
9: சென்ட்ராக்ஸ் நம்பர் நம்பர் என்ன மேம்?
8: 2345-2345 3 4 8 3 5 0 லாஸ்ட் மந்த்.
9: உமன்ஸுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா மேம்?
8: உமன்ஸுக்கு சைபர் க்ரைம் சம்மந்தமாக கிடையாது. நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருக்குல்ல, 1098-1091.
9: ஓகே மேம்.
8: அந்த மாதிரி நீங்கள் சைபர் க்ரைம் இல்லாமல் ஜென்ரலாக உமன்ஸ் ஹெல்ப்லைனுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.
9: ஓகே மேம். இப்போ ஒரு கேஸ் நடந்துருச்சு, இப்போ முதல்ல உங்ககிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட்டாக என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? பேசிக்காக என்ன பண்ணுவீங்க?
8: இப்போது எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா த்ரெட்டன், எங்களுக்கு ஃபேஸ்புக் கம்ப்ளைண்ட்ஸ் தான் இப்போ நவடேஸ் ரொம்ப அதிகமாக வருது. ஃபேஸ்புக் வந்த உடனே இமீடியட்டாகவே அந்த ஸ்பாட்லேயே அவங்கள வச்சு அந்த எந்த ஃபேஸ்புக் எந்த ஃபேக்கான அக்கௌண்ட்டாக அந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ் எடுத்து, ஏன்னா சர்வர் நம்மக்கிட்ட கிடையாது, ஸோ அதை டெலீட் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபென்ஷன் கொடுப்போம். அந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டெலீட் பண்ணுறதுக்கு உடனே இமீடியட்டாக நாங்கள் சர்வருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ வித்தின் 2 டேஸில் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இமெயில் கம்யூனிகேஷன் மூலமாக எங்களோட ஆதென்டிகேட்டட் அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து கொடுத்தா மட்டும்தான். அதர்வைஸ் இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது ரொம்ப அப்சினிட்டி அக்கார்டிங் டு அவர் நேச்சர் அப்படின்னும்போது கம்ப்ளைனண்ட்டும் அப்படி இல்லைன்னா அவங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் மோர் தென் 10 members or 25 members வந்து ரிப்போர்ட் ஸ்பேம் கொடுத்தா கூட அலிஜிட் பேஜ் வாஸ் டெலிட்டட், அது டெலிட் ஆகிடும்.
9: ஓகே.
8: அதை நீங்கள் ஹெல்ப் சென்டர்லேயே போய் கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் ஸ்பேம் இருக்குது, ரிப்போர்ட் அப்யூஸும் இருக்குது. அதில் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, அவங்க செட் ஆஃப் க்வெஷ்சனரிஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி யூ ஹேவ் டு கிவ் யுவர் இமெயில் ஐடி, அவங்க அதில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க இல்லையா, லாகின் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரிப்போர்ட் அப்யூஸும் ரிப்போர்ட் ஸ்பேமுன்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போனாலே வந்து அவங்கள வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஹேக்கிங்கா செக்ஷுவலா அப்சீனா என்னன்றது, நம்ம ஃபேக்கான்றது நம்ம அதில் சூஸ் பண்ணி நம்மளோட மெயில் ஐடியும் கொடுத்துட்டு இது இது என்னோட பர்சனல் மெயில் ஐடி, என்ன தான் இவங்க வந்து டிஃபேம் பண்ணிட்டுருக்காங்க, என்னோட வந்து மாஃபிங் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தே வில் வியூ தட் பேஜ். நீங்கள் கொடுக்குற அந்த லிங்க் எந்த இது நீங்கள் ஃபேஸ்புக் லிங்க் வந்து ரொம்ப வல்கராக இருக்குன்னு சொல்லி அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். யூசர் ஐடி அவங்க வந்து உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கேட்பாங்க, அதில் நீங்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஆனால் அவங்களே இப்போ நிறைய டெலீட் பண்ணிடுறாங்க.
9: ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ இது ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து சைபர் கிரைம் ஒன்று இருக்கிறதே தெரியாது ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க?
8: காஞ்சிபுரம் திருவள்ளூர் சிட்டிஸ் விட்டுடுங்க, அர்பன் நிறைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலயுமே வந்து சைபர் கிரைம் செல் செப்பரேட்டா வந்து யூனிட் செல் வந்து இங்கிட்டு தான் இருக்கு.
9: சைபர் கிரைம் இன்வால்வ் ஆகுற அந்த அக்யூஸ்ட் எல்லாம் ஏஜ் என்னென்ன ஏஜ் மேம் இருக்கும், எந்த ஏஜ் பர்டிகுலரா இன்வால்வ்மென்ட்
1: கேட்டகரி நீங்க பார்த்த வரைக்கும்?
8: இந்த ஏஜ்னா மோஸ்ட்லி சைபர் கிரைமில் வந்து எஜுகேட்டடு பர்சன்ஸ் தான் நிறைய பொருள் சைபர் கிரைம் அஃபன்ஸ். அதாவது சைபர் கிரைம் அஃபன்ஸ் பண்ணணும்னா படிக்காதவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது, படித்தவங்க தான் பண்ணுறது, ஃபேக்காக ஹேக் பண்ணுறது. டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தி மஸ்ட்னோ ஐடி ஃபீல்டு நிறைய தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த ஹார்ட்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்டர்நெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்டர்னல் செட்டப்ஸ் வந்து செக்யூரிட்டி வைஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவங்களால இந்த பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் வந்து ஹேக் பண்ணி கம்பெனிஸில் போகிறது, டேட்டா தெஃப்ட் பண்ணுறது படிக்காதவங்க யாரும் பண்ண போகிறது இல்லை. இல்லைன்னா இந்த ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி சும்மா பொழுதுபோக்காமல் ஐடி ஃபீல்டு அவங்க தான் பண்ணுறாங்க இதெல்லாம்.
9: பிகாஸ் உங்களுக்கு வர கேஸ் எல்லாம் எந்த சம்மந்தப்பட்ட என்ன இன்டென்ஷனில் பண்ணுற கேசஸ் மேம் பிகாஸ் வரும், ஹேக்கிங் பண்ணுறதா இல்லை விமன் அப்யூஸ் பண்ணுறா அந்த மாதிரி கேட்டகரியில் எந்த கேஸ் உங்களுக்கு அதிகமாக வரும்?
8: உமன் ஹராஸ்மெண்ட் தான் நிறைய வருது.
9: வந்து எந்த ஏஜ் மேம்? ஸ்டூடெண்ட்ஸ் தான் விக்டமாக வருது. யார்
8: விக்டிமாக வந்து உமன்ஸ் தான் நிறைய வருவாங்க. காலேஜ் காலேஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை டீச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, லவ் அஃபேரில் இருக்கிறவங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா தெஃப்ட்டு, அந்த கம்பெனியிலேருந்து இந்த ஒர்க் பண்ணிவிட்டு அதர் கம்பெனிக்கு போகும்போது இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மிஸ்யூஸ் பண்ணுறது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி மிஸ்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்.
9: ஸோ நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு இதாக சால்வ் பண்ணியிருக்கீங்க, அதாவது சைபர் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நடக்கிற அந்த பாதிப்பு வந்து சார் சால்வ் பண்ணியிருக்கீங்க?
8: கேஸ்ன்னு எஃப்ஐஆர் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஏன்னா எஃபெக்டட் வந்து மோஸ்ட்லி உமன்ஸ்னு இல்லை, அவங்க காம்ப்ரமைஸ் தான் வந்துடுவாங்க. யார் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு ஃபர்தர் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு வார்ன் பண்ணி விடுங்க தான் நிறைய சொல்கிறது. பனிஷ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறதில்ல உமன்ஸ் நிறைய பேர். எங்களுக்கு இதோட ப்ராப்ளம் சால்வ் ஆனால் போதும். இதை வந்து ஏன்னா சோஷியல் மீடியான்றது என்னென்னா எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாப் ஆனால் போதுன்றது தான் நிறைய பேர் நினைப்பாங்க. எங்களுக்கு ஃபர்தர் டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கிறது தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி கேஸஸ் தான் இங்கே நாங்கள் நிறைய டீல் பண்ணுறோம்.
9: எப்படி மேம் முக்கால்வாசி வந்து சிங்கிள் சிங்கிள் பர்சனாக பண்ணுவாங்களா இல்லை ஒரு நெட்ஒர்க்கே இருக்குமா மேம்?
8: நெட்ஒர்க்குன்னு வரும்போது எப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, பைக்கு ஐஃபோன்ஸு சேல் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் ஆடை பார்த்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸு எனக்கு அமௌண்ட் பண்ணுவோம், உங்களை டெலிவரி வரும்ன்ட்டு அமௌண்ட்டை வாங்கிடுவாங்க. ஸோ இது வந்து நெட்டு. ஸோ அவங்க எங்கேருந்து கால் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எந்த மெயில் ஐடிலேருந்து வராங்க. அந்த ஃபோன் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை நம்பராகவும் இருக்காது, அதர் ஸ்டேட்டாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் அதர் கண்ட்ரியாகவும் இருக்கும். நான் இந்த அப்போது அவங்க வந்து தே ஆர் நாட் ஸ்டேபிள் இன் ஒன் பொசிஷன். ஸோ இதில் வந்து நெட்டாக தான் பேசுவாங்க, நெட் ஒரு பர்சன் பேசுவான், நான் உங்களோட ஆடை பார்த்துருக்கேன். நீங்கள் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஆடை பார்க்குறீங்க வெப்சைட்டில், ஒரு காரை புக் பண்ணுறீங்க, எனக்கு இந்த ஆட் பிடிச்சிருக்கேன், ஐ வாண்ட் பர்ச்சேஸ் திஸ் கார் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க கொடுத்த அந்த லிங்க்கில் வந்து அவன் ஒரு சம் காண்டாக்ட் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பான். அவன் வந்து கண்டிப்பாக அந்த ஓனராக இருக்க மாட்டான். நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் பேசினா அவன் பேசுவான், அவன் என்ன சொல்லுவான், ஆமாம் நான் தான் அந்த ஆடை போட்டேன் உங்களுக்கு, உங்களுக்கு வந்து நான் வந்து பத்து உங்களுக்கு ஆடி கார் வந்து இப்போது பாம்பேலையோ இல்லை டெல்லியிலையோ நம்ம கஸ்டமர் ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. அவன் இன்னொரு நம்பர் கொடுப்பான், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதில் வந்து லேடியும் பேசலாம், இன்னும் பேசலாம், யாரும் அவங்க வந்து பேசுவாங்க இந்த மாதிரி வந்து சம் பர்சன் இன்ட்ரடியூஸ்டாக நான் பேசுகிறேன், வந்து இப்போ நாங்கள் வந்து இதை டெலிவரி பண்ணுறது ரெடியாக இருக்கும், இந்த இடத்துல வந்து காரை வந்து நாங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ கஸ்டமர்ஸில் பிடிச்சிட்டு இருக்காங்க, இதை கிளியர் பண்ணுறதுக்கு சம் டேக்ஸ் கிளியரன்ஸுக்கு சம் அமௌண்ட்டை கொடுங்கணும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட வந்து அது டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மொத்த அமௌண்ட்டும் வாங்கிடுவாங்க. ஸோ அது டெலிவரியும் வராது. பேசுனது பார்த்திங்கன்னா மெயில் கம்யூனிகேஷன் வரும். ஒன்று கிங்கு கேர்ள்ஸாக இருந்தால் படிக்கிற கேர்ள்ஸாக இருந்தால் வெளில வருவாங்க. இதுவே ஒரு வில்லேஜ் கேர்ளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோனை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோவோ இல்லை சிஸ்டமில் வச்சு ஒரு ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அது வெளில சொல்லாமல் கூட நிறைய பேர் இருந்தாங்க.
9: சைபர் கிரைம்லாம் சைபர் புல்லிங்னு
8: சைபர் புல்லிங் இல்லையா? இல்லை எங்களுக்கு என்னென்னா சைபர் கிரைம் என்னென்னா நிறைய கம்யூனிகேஷன் தேவை லீகல் ஆஃபீஸஸ். இப்போ நாங்கள் எல்லாமே வி ஆர் டிபெண்டிங் அதர்ஸ் இல்லையா, ஃபேஸ்புக் சர்வர்னா அங்கே இருக்க யூஸ்லாம் நாங்கள் எல்லாமே மெயிலில் கம் இந்த மாதிரி நாங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அவங்கள. ஸோ அது எல்லாமே வந்து இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில் ஒன்றா ஈஸியாக ஷேர் பண்ணணும்னு வச்சுங்க. ஸோ ப்ராப்ளம் சீக்கிரமாக டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண முடியும். எங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் மெயில் இருக்குது, அது மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவோம். பர்சனல் மெயிலேருந்து போனால் யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஈவன் ஒரு ஒரு நம்பரோட அட்ரஸ் வேணும்னா கூட அஃபிஷியல் மெயிலேருந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டேன்னு எல்லாமே சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்டேன்னு. ஏன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்யூஸ் ஆகக்கூடாது இல்லை, யார் வேணாலும் அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களை ரிட்டர்ன் பண்ணலாம், அரேஸ் பண்ணலாம், எதுக்குனாலும் மிஸ்யூஸ் ஆனால் அப்புறம் நீங்கள் கன்சியூமர் கார்டு போயிடுவீங்களா என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் நீ எப்படி எடுத்தேன்ட்டு. அவங்களுக்கும் சம் ரூல்ஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்காங்க எல்லாருக்கும். சைபர் கிரைம்க்கே வந்து நாங்கள் ஒரு சர்டன் லிமிட்ஸ் வரையும் தான் போகணும். இப்போ இந்தியா லெவலில் எடுத்திங்கன்னா நிக்ஸி சர்ட்ன்றது நிறைய இருக்குது, சென்ட்ரல் லா அத்தாரிட்டி இருக்குது, கண்ட்ரோல் லீகல் அத்தாரிட்டி இருக்குது.

0: சும்மா போட்டிருக்காங்கன்னா அது வந்து அஃபென்ஸே கிடையாது. இப்போ உங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஆன்லைனில் வந்து என்ன சொல்கிற வெப்சைட்டில் வந்து ரோமிங் ஆகிட்டுன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களுக்கு அஃபென்ஸ், உங்களோட ப்ரைவசி. இப்போ என்னோடய ஃபோட்டோ வந்து சும்மா எல்லா இடத்துலையும் இருக்குங்க, பட் ஆனால் அது எந்த ஒரு செக்ஷன்லையும் அந்த மாதிரி சொல்லலை அஃபென்ஸ்ன்றது. ஸோ உங்களை மீறி உங்கள் ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் வருதுன்னு வரதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து யாருக்காவது ஷேர் பண்ணியிருந்தால் தான் அது வரும். ஸோ சும்மா வெறும் ஃபோட்டோ மட்டும் இருக்குன்னு இட்ஸ் நாட் அன் அஃபென்ஸ். அப்போ அந்த டைமில் ஃபேஸ்புக் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்ன வேணும், அதுலேருந்து வெளில வர தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ரிப்போர்ட் அபியூஸ் கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு. அதை கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நம்ம அப்புறம் அதை யார் கண்டுபிடிக்கிறதுன்றது உங்களுக்கு யார் கண்டுபிடிக்க தெரியுதுன்னா அல்டிமேட்லி யூ ஹேவ் டு கம் டு அஸ் அங்கே. உங்களுக்கு யாரும் தெரியணும்ல, அவன் அதெல்லாம் கொடுக்க மாட்டான், ஒன்லி வில் டெலிட். இப்போ நான் தான் நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன், என்னோடய ஃபோட்டோ வந்து மிஸ்யூஸ் பண்ணி போட்டுட்டாங்க ஃபேஸ்புக்கில், என்னோடய நூடாக போட்டாங்க இல்லை வந்து மார்ஃபிங் பண்ணி போட்டுட்டாங்கன்னும்போது நான் தான் அஃபெக்டடு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை எப்படியாவது ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணணும் தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் யாரும் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும். அப்போ நான் யார்கிட்ட அப்ரோச் பண்ணேன், ஒன்றும் போலீஸ் இல்லைன்னா அது எந்த இடத்துல அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கோ அவங்ககிட்ட சொல்லி தான் நம்ம டெலிட் பண்ண சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு ரிப்போர்ட் அபியூஸ் கொடுப்பேன், அடுத்தது போலீஸ்கிட்ட போவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வியூ பண்ணி பார்ப்பாங்க, நம்ம சொல்கிற கம்ப்ளைண்ட்டை அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க, ரியலாக நம்ம சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது பார்த்தோன்னே அவங்களுக்கே தேவையில் அண்டர்ஸ்டாண்ட், ஆமாம் அது நிஜமாகவே ஒரு உமன், மோடஸ்டி ஆஃப் உமன், அவுட்ரேஜஸ்டி ஆஃப் மோடஸ்டி ஆஃப் உமன். அப்போ வந்து கண்டிப்பாக இதை வந்து இருக்கக்கூடாது, டெலிட் பண்ணுன்னா அவனே டெலிட் பண்ணுறான், நம்மக்கிட்ட வருது. அப்படி சும்மா ஒரு ஃபோட்டோ இருக்குது இது அசிங்கமாக இருக்குது, இந்த ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது எனக்கு பிடிக்கல டெலிட் பண்ணுன்னா அவன் டெலிட் பண்ண மாட்டான். அவன் பார்த்துட்டு இதில் ஒன்றும் நத்திங் இஸ் அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சிம்பிளாக. அதுவும் இந்த இடத்துலேருந்து அவன் அவன் நல்லா கிளியராக என்ன சொல்லுவான் ஃபேஸ்புக்கில், உங்கள் கண்ட்ரிலேருந்து ஆரிஜின் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அஃபெக்ட் ஆனவுடனே டெலிட் பண்ண பார்க்குறோம். அடுத்தது தான் என்ன இருக்கும், யார் பண்ணியிருப்பா அது யாரும் தெரிஞ்சிக்கணும்ல, அப்போ தானே தேர்டு அவனாக பண்ணானா இல்லை வேறு யாராவது பண்ணானு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்கிட்ட கேட்கும்போது அப்போ தான் தெரியும். ஐபி எடுத்துகிட்டு யார் பண்ணான்றது ஐபி வந்த பிறகு ஐபிலேருந்து யூசர் யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு தான் நம்மளுக்கு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டாக இருப்பான் இல்லை நம்ம பக்கத்து வீட்டாக இருப்பான் நைபராக இருப்பான் இல்லை நம்ம சொந்தக்காரங்களே ரிலேட்டிவாக
1: இருப்பான்.
0: ஈஸி ப்ராசஸ் கிடையாது, டீட்டெயில்ஸ் எல்லாம் வரதுக்கு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் லாங் டைம் இல்லையா.
1: எத்தனை மேம் மினிமம் ஒரு ஒன் மந்த்க்குள்ளே ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணி முடிச்சுங்களா மேம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் ஒரு ஒன் மந்த் எடுப்பீங்களா மேக்ஸிமம் டியூரேஷன்
0: ஒன் மந்த்துக்குள்ளே எங்களை டீட்டெயில்ஸ் வந்துடணும். இப்போ இவங்க என்ன சொல்கிறது சீக்கிரமாக வந்துட்டால் பரவாயில்ல, இவங்க ஒரு 3 months கழிச்சு 4 months கழிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எடுக்க முடியாது, எரேஸ் ஆகிடுச்சுன்னா எடுக்க முடியாது. அது சர்வர்லேருந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் டெலிட் ஆகிடுச்சுன்னு நம்ம எடுக்க முடியாது, அது லைவில் இருந்தால் தான் நம்ம சொல்லணும்.
1: அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் அந்த ரிப்போர்ட்டுன்ற அந்த ஆப்ஷன் பார்க்க கூட சைபர் கிரைம் போய் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக.
0: அதனால தான் நாங்கள் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தாலே பெற்று கம்ப்ளைண்ட்டு நாங்கள் எங்கேயும் அனுப்ப மாட்டோம். அதனால தான் நாங்கள் வந்து லஞ்ச் ஹவர்ஸ் கூட வெளில போக மாட்டோம், இங்கேயே இருந்துட்டு அவங்க வரும்போதே உடனே வச்சு அவங்க முன்னாடியே அவங்களுக்கு தெரியாது அந்த யூஆர்எல்ஸ் எப்படி எடுக்கணும் அந்த பேஜ் எப்படி எடுக்கணுன்றது அவங்க பார்த்துட்டு சும்மா வருவாங்க. இப்போ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குனா தெரியும், உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்பாங்க அந்த எந்த பேஜ்லேருந்து வந்தது எந்த ஐடியிலேருந்து வந்தது யார் நேம்லேருந்து எல்லாம் எடுத்துருப்பாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ரூரல்லேருந்து வந்து உங்களுக்கு என்ன தெரியும், என்னோடய ஃபோட்டோ போட்டாங்கன்னு தெரியும், சொல்ல தெரியுமே தவிர அவங்களுக்கு எதில் இருக்குன்னு தெரியாது. அப்போ அவங்க முன்னாடியே வச்சு லாகின் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னும் போது பார்த்தா உடனே நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து காப்பி பண்ணோம். யூஆர்எல் இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், எல்லாமே வந்து டிஜிட்டல் எவிடன்ஸ் தானே. ஸோ அந்த யூஆர்எல் எடுத்து நாங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணோன்னா அப்படி. ஸோ சைபர் கிரைமில் அஃபென்சஸ் பனிஷ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2008 அமெண்ட்மெண்ட் 2008 ஆக்ட் இருக்குது, அதில் வந்து செக்ஷன்ஸ் வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க. அதில் மேஜர் பனிஷ்மெண்ட் வந்து 67A ஆஃப் ஐடி ஆக்ட். 67A என்ன சொல்லுதுன்னா, பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் மெட்டீரியல் கண்டெய்னிங் செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அப்படின்னா, இதில் வந்து மேஜராக வந்து 7 years வரையும் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் அலாங் வித் ஃபைன். ஃபைன் பார்த்தீங்கன்னா 10 lakhs மேலே போடலாம். அடுத்த பனிஷ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 67B, அது வந்து சொல்லுது வந்து இதே தான், பனிஷ்மெண்ட் ஃபார் பப்ளிஷிங் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் மெட்டீரியல்ஸ் டிபெக்டிங் சில்ட்ரன் இன் செக்ஷுவல் எக்ஸ்பிளிசிட் எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸோட போர்னோகிராஃபி இதுக்காக பண்ணுறது 67B. இதில் வந்து 5 years பனிஷ்மெண்ட். இதுலேயே வந்து ரிப்பீட்டடாக இதை செகண்ட் கன்விக்ஷனாக பண்ணுறாங்கன்னா மோர் தென் மே எக்ஸ்டென்ட் 5 வருஷத்துக்கு மேலே நினச்சா ஜட்ஜு நினச்சா மேலே எவ்வளோனாலும் கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் வெறும் ஏதாவது ஒரு அப்சீன் மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அப் டு 3 years இது வந்து 67 செக்ஷன் சொல்லுது. அதே மாதிரி செக்ஷன் 66

0: 65 வந்து டேம்பரிங் வித் கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். இதுலேயும் மேஜர் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், இந்த இதில் வந்து 3 இயர்ஸ் இந்த பனிஷ்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 66A, B, C, D, E ஒரு ஒரு பிரிவில் வந்து ஏ வந்து அஃபென்சிவ் மெசேஜஸ் அனுப்புறது. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொன்னோம். இப்போ 66A வந்து அஃபென்சிவ் மெசேஜஸ் அது இப்போ வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். யார் வேணாலும் மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட் இருந்தது இப்போ இல்லை. அது வேணால் நீங்கள் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கோங்க, அது தேவையில்லை. 66B வந்து ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி, திருநா கம்ப்யூட்டர் சோர்ஸ் டாக்குமெண்ட் ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி 66C வந்து ஐடென்டிட்டி தெப்ட்டு த்ரூ கம்ப்யூட்டர் சோர்ஸு. அதே மாதிரி 66D வந்து இம்பர்சனேஷன். இது எல்லாத்துக்குமே வந்து 3 இயர்ஸ் வரையும் அப்போ பனிஷ்மெண்ட்.
1: உங்களுடைய ரொம்ப பிஸியான ஷெட்யூல்லையும் எங்களுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. சூப்பர். சோ ஃபைனலா சைபர் மார்ஃபிங்னா என்ன, அதை எப்படி டேக்கிள் பண்ணனும் தெரிஞ்சுகிட்டோம். சொல்யூஷன் தெரிஞ்சுகிட்டுமோ இல்லையோ, ஜெயில கம்பி என்னனோ ஆசைப்படுறவன் மட்டும் தான் சைபர் கிரைம் பண்ணுவான்னு தெரிஞ்சுகிட்டோம்.
2: செம்ம நகைச்சுவை பாரதி.
3: சரி, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. வெளியே எங்கேயோ வைஃபை சிக்னல் செம்ம ஸ்ட்ராங்கா கிடைக்குது, நான் போய் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்.
4: பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்த்தா இவ புது பிரச்சனையை ஆரம்பிக்கிறாளே. ஓசில வைஃபை கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணா நம்ம நம்பர் வைஃபை ஓனர் கிட்ட போய்டும்.
3: இதுலயுமா ஜி? சரி, நான் போய் சமோசா வந்து சாப்பிட்டு வரேன், பிரேக் விடுங்க.
1: சரி பாவம் ஸ்ரீ, அவங்களுக்கும் கேட்டுட்டு இருக்கிற லிசனர்ஸ்க்கும் ஒரு சின்ன பிரேக் விடுறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
5: ஹலோ மேம்.
6: யாரு?
5: நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணின புக் கொண்டு வந்திருக்கேன்.
6: ஓ, தேங்க் யூ.
5: இதுல சைன் பண்ணிடுங்க, உங்க நம்பரையும் எழுதிடுங்க.

0: ஹலோ
1: ஹலோ, என்ன தெரியுதா? நான் உங்களுக்கு புக் டெலிவர் பண்ண வந்தேன்னு.
0: அன்னைக்குதான் நான் எல்லாம் காசும் செட்டில் பண்ணிட்டேனே, அப்புறம் என்ன?
1: அதெல்லாம் சரிதான் மேடம், எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு, அதான் கால் பண்ணேன்.
0: எனக்கும் உங்களை பார்த்தா போலீஸ்ட பேசணும் போல இருக்கு, கால் பண்ணவா?
1: ஐயோ வேணாம் மேடம், என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது.
0: ஆன்லைன்ல நம்ம பர்சனல் டீடைல்ஸ் ஷேர் பண்றப்ப ரொம்பவே உஷாரா இருக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டையுமே தவிர்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம காசை நம்மளே செலவு பண்ணி நம்மளுடைய உடம்புக்கு எடுத்துக்கிறது வந்து நமக்கு லைஃபுக்கும் நம்மளுடைய டைமுக்கும் எந்த சந்தோஷத்தையும் தரப்போகிறதில்லை. ஸோ ப்ளீஸ் குவிட் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஃப் நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா. பண்ணாதவங்க அதை பண்ணாதீங்கன்னு மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: வெல்கம் பேக். இது உங்களை மோபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. கேட்டுக்கொண்டிருப்பது வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சைபர் கிரைம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ சைபர் மார்பிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்ரீ, அதான் சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் இன்னும் சோகமாவே இருக்கீங்க?
1: போப்பா, ஒரு பிரேக் உள்ள ஒருத்தன் நீ எல்லாம் எதுக்கு எஃபி இல்ல ப்ரொஃபைல் பிக்சர் போடுறேன்னு கமெண்ட் பண்ணி கலாய்க்கிறான்பா.
0: நியாயமா தானே கேட்டிருக்கேன்.
1: என்னது,
0: யாரு ஸ்ரீ உன கலாச்சது? என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன்.
1: அட போமா, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா?
0: ஒரு ப்ராப்ளம் இருந்தா அது கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும் பாங்க. இப்போ இது என்ன காயத்ரி சொல்வாங்க பாரு.
1: சொல்லுங்கப்பா, சொல்லுங்க.
2: சொல்றேன் ஸ்ரீ. ட்விட்டர், ஃபேஸ்புக் மாதிரியான சோசியல் மீடியாக்கள்ல மத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கிற போஸ்ட், இமேஜஸ், மெசேஜஸ் அண்ட் வீடியோ போடுறது, மத்தவங்களை பத்தி தவறான காசிப் பேசுறது, இது எல்லாமே சைபர் புல்லிங்
0: தான்ப்பா. விட்டீங்க?
2: ஆமா, அதுவும் சைபர் புல்லிங் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம சைபர் புல்லிங் தான் வேர்ல்டிலே தேர்ட் பிளேஸ்ல இருக்கு.
1: பாரதியோட ஃபேஸ பார்த்தா ஏதோ அதிர்ச்சிகரமா தகவல் சொல்ல போறாங்க போல.
3: இந்தியால புல்லிங்க்கு பதிவான கேஸோட எண்ணிக்கையும் சைபர் புல்லிங்க்கு பதிவான கேஸோட எண்ணிக்கையும் ஈக்குவல் ரேஷியோல இருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் இப்படி இருக்கும். அண்ட் அதுல இந்தியாவும் ஒன்னு.
0: ஓகோ.
3: ஆமா, சைபர் புல்லிங்க்குள்ள நிறைய இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டெல்லியில ஒரு பொண்ணு தன்னுடைய ஆபாசமான போட்டோ போடுறதால அதிகமான லைக்ஸ் வருதுன்னு அவளுடைய டிரெஸ்ஸிங்கே ஆபாசமா மாத்திக்கிட்டா.
0: அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஒண்ணுமே சொல்லலையா?
3: இதை புரிஞ்சுக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகும் போதுதான் தெரிஞ்சது, அந்த பொண்ணு லைக்ஸ் வாங்கணும்ன்ற பியர் பிரஷரும் ஒரு வகையான சைபர் புல்லிங்.
1: ஹோ, இதெல்லாம் எப்படிப்பா டாக்கிள் பண்றது?
3: நேர்ல வந்து பிரச்சனை பண்ணா மிளகா பொடிய மூஞ்சில போட்டோ இல்ல மான்காரியத்தை பண்ணிட்டு கூட ஓடிடலாம். ஆனா சோசியல் மீடியால பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்.
2: ஆமா, என்னதான் இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிறைய பேர்கிட்ட இத பத்தின தெளிவான புரிதல் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு.
1: சரி,
2: சோ இத பத்தி நிறைய மூவிஸ் இருக்குது, அத பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: மூவிஸா? என்னென்ன மூவிஸ் பா?
2: சைபர் புல்லி, ஹார்ட் கேண்டி அண்ட் ட்ரஸ்ட். இந்த மூவிஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் கூட டீடைலா சைபர் புல்லிங் பத்தி சொல்லிருக்காங்க. இத பார்த்தா பிரச்சனையில இருந்து எப்படி டாக்கிள் பண்றதுன்னு கத்துக்கலாம்.
0: என்னம்மா, எப்படி வெளிய வரதுன்னு கேட்டா மூவிஸ் பார்த்து கத்துக்கோங்கறீங்க? அப்ப இது மாதிரி தான் நிறைய பேர் பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்களோ.
1: ஏன், அது உங்களுக்கு தெரியலையா?
0: ஏன், அது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? நம்ம மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காச்சும் இதை எப்படி டீல் பண்றதுன்னு தெரியுதான் பாப்போம் வாங்க.
4: நம்மளோட நாட்டில் சைபர் கிரைம் அண்ட் சைபர் புல்லிங் ரொம்ப நடக்குது. மெயினாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, யாராவது தெரியாத வந்து மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை பண்ணாதீங்க. செகண்ட், பிளாக் பண்ணிடுங்க. சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பிளாக் பண்ணுறதுக்கு ப்ரைவசி செட்டிங்ஸில், அங்கே போய் பிளாக் பண்ணிடணும். தேர்ட், எப்படியாவது நம்பர் வாங்கி இல்லாட்டி ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு போய் அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. அதை பத்தி பயப்படக்கூடாது, ஏன்னா அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னா அது ரொம்ப பெரிய விஷயமா ஆயிடும், அப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது.
5: மெசேஜ் வந்ததுன்னா நான் முதல்ல பார்ப்பேன், யார் அமிச்சா எந்த பர்சன்ட்டு. முதல்ல அவங்க தெரிஞ்சவங்களா, தெரியாதவங்களா இருந்தால் அவங்ககிட்ட கேட்பேன் முதல்ல நீங்கள் யாருன்ட்டு. இல்லை அவங்க எனக்கு தெரியாத மாதிரியே பேசுனாங்கன்னா பேசுவேன். இல்லை யாருன்னே தெரியல, அவங்க சும்மா மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறேன் நான். அதாவது மெசேஜை வந்து இது பண்ணுறேன், பிளாக் பண்ணுறேன் அவங்கள.
6: அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜோ இல்லை இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம்லாம் வந்ததுன்னா ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் திங்க் பண்ணு. அவங்க வந்துட்டு ஸ்கூல் டேஸ் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்களா இல்லை வேற எங்கேயா பார்த்துருக்குமா அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரியாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு யார் அப்படின்னு தெரிலன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட எல்டர்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்ட்டு நீங்கள் எல்டர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணு.
7: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாருன்னு தெரிஞ்சுப்பேன். ஐ ஷுட் நோ ஹூ இஸ் தட், தென் ஐ ரெஸ்பாண்ட் தென், அதர்வைஸ் ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட். If it is someone, I may know them mutually, like enoda akka oda colleagues, friends, the people who have got mature, people who are matured enough can handle things very well, I think. Adhe maadhiri vandu theriyadhavanga kitta la I won't respond.
0: நிறைய கேட்டுட்டோம் பாரதி, ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம செட்ல இருக்கிற லிஸோட ஃப்ரெண்ட தவிர வேற யாரும் அதை பத்தி ஒன்னும் பெருசா எனக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா எதுவும் பேசினது இல்லல.
8: நீ இப்படி கேப்பன்னு தெரியும் ஜனத்துள், நம்ம ஸ்ட்ரீக்கு ஆதாரம் ரெடி பண்றதுக்காக நான் ரியல் லைஃப்ல ஒருத்தவங்க அஃபெக்ட் ஆனாங்க, அவங்க வந்து இப்ப நம்ம கிட்ட பேசுவாங்க பாரு.
0: பாரு, கேட்டுருவோமே.
2: செகண்ட் திங் வந்து உங்க லெவல் ஆஃப் அவேர்னஸ் சைபர் புல்லிங்ல எந்த அளவுக்கு இருக்கு?
7: Yes, I have awareness. எனக்கு ஆல்ரெடி இன்சிடென்ட் நடந்திருக்கு. பட் என்னன்னா ஒரு சின்ன சேஞ்ச், நாட் த்ரூ ஃபேஸ்புக் ஆர் ட்விட்டர் ஆர் சம்திங் லைக் தட், த்ரூ வாட்ஸ்அப். கம்ப்யூட்டர் பெரிய கேட்ஜெட்டாக இல்லாமல் ஒரு சின்ன கேட்ஜெட்டில் நடந்த ஒரு சம்பவம் அது. யாருன்னு தெரியாமல் வந்து கால் பண்ணி கலாய்க்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தேட் அண்ட் ஆல், பட் எஸ் ஐ ஆம் அவேர் ஆஃப் தட். ஐ ஹவ் ஆல்ரெடி கான் த்ரூ தட், ஹவ் காட் ட்ராப்ட். எஸ்.
9: ஓகே, அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
7: ஐ ஜஸ்ட் ஸ்போக் வித் தம். நீங்கள் யார் அப்போது கூட வந்து நம்ம செல்ஃப், ஐ திங்க் அப்போவும் நம்ம செல்ஃப் டிக்னிட்டி அந்த மாதிரி விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் மரியாதையாக தான் பேசினேன். ஐ டென்ட் ஆஸ்க் தெம்ஸ், நான் வந்து ஒரு ரூடாலாம் வந்து பேசல, ஏ யார் நீ அப்படின்லாம் பேசல, யார் நீங்கள் அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் டூ ஐ காட், எனக்கு அந்த நம்பர்லேருந்து திருப்பி திருப்பி கால் பண்ண வந்தாலும் நான் அதை பிளாக் பண்ணிவிட்டேன். அண்ட் வந்து நான் திருப்பி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஐ டென்ட் டேக் எனி ஸ்டெப் ஆஃப்டர் தட்.
9: சைபர் புல்லிங்லேருந்து அவேராக இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க?
7: ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் என்ன, தோ இட் பி அ கை ஆர் அ கேர்ள், தே கீப் ஆன் அப்டேட்டிங் திங்ஸ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விஷயம், இங்கேருந்து அங்கே போனேன், ஒரு சென்னைக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் வீட்டிலேருந்து நான் எக்ஸ்பிரஸ் அவென்யூக்கு போனேன், அபிராமி மேகமாலுக்கு போனேன், ஸ்கை வாக்கு போனேன், நான் இது பண்ணேன், நான் சாக்லேட் சாப்பிட்டேன், நான் ஸ்னிக்கர்ஸ் சாப்பிட்டேன், ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறதுனால தான் ஐ திங்க் இட் பிகம்ஸ் ஸோ பிக். சிறுதுளி பெரும் வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஐ திங்க் வி ஷுட் நாட் அப்டேட் ஈச் அண்ட் எவ்ரி திங் வாட் வி டூ. நம்மளால அதை பண்ண முடியாது, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் வந்து தே ஷுட் ஹாவ் சம் ப்ரைவேசி, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேசி. யார்கிட்ட எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். நீங்கள் ஒருத்தங்கிட்ட மட்டும் அதை சொல்லினா காட்டினா போதும், எல்லார்கிட்டேயும் எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஃபேஸ்புக் இஸ் நாட் மென்ட் ஃபார் அப்டேட்டிங் யோர் செல்ஃப், இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அப்டேட்டிங் குட் திங்ஸ், பாசிட்டிவ். அதை வந்து நம்ம பாசிட்டிவாக மாற்றலாம், பட் வாட் வி டூஸ் அதை வந்து நம்ம கொஞ்சம் நெகட்டிவாக எடுத்துன்னு போயிடுறோம். லைக் அப்டேட்டிங் ஆர் ப்ரைவசி திங்ஸ், ஜஸ்ட் கிவிங் இன்ஃபோஸ் அபவுட் ஆர் செல்ஸ், ரொம்ப டீட்டெயிலாக இப்படி அப்படி நான் இதை பண்ண அதை பண்ண நான் ஃபைன், ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் செய்யுங்க, அது உங்கள் இஷ்டம். இட்ஸ் யோ, நீங்கள் பண்ணணும்னு சொல்லும்போது அது ஏன் இஷ்டம்னு சொல்லும்போது அப்போ ஏன் அதை ஃபேஸ்புக்கில் போடுறீங்க? உங்கள் இஷ்டம் தானே, உங்களுக்கு இஷ்டப்படி அது ப்ரைவசின்னு நினச்சி தானே பண்ணுறீங்க. அப்போ இன்னொருத்தவங்க கேட்கும்போது அப்போ எதுக்கு அந்த மாதிரி கேட்குறீங்க? பப்ளிக்காக நீங்கள் தான் காட்டுறீங்களே, திஸ் இஸ் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் வி ஷுட் நாட் கெட் லைக் ரொம்ப அப்டேட்லாம் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி இன் சோஷியல் மீடியாஸ் சம்திங் லைக் தட். வி ஷுட் நெவர் அப்டேட் ஆர் செல்ஸ். மோர் ஓவர் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்போ வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, ஒன்ஸ் யூ கீப் அப்டேட்டிங், பீப்புள் கெட் அப்டேட்ஸ் ஆஃப் யோர் செல்ஃப், தே கீப் அப்டேட்டிங் அபவுட் யோர் செல்ஃப். அவங்கள அப்டேட் பண்ணுறத விட உங்களை ஜாஸ்தி அப்டேட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க. ஸோ ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் திஸ் மெனி ப்ராப்ஸ் ரொம்ப இஷ்யூஸ் எல்லாம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் பிஹைண்ட் இட்.
10: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு நம்ம வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில சைபர் புல்லிங் பத்தி பாத்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசுவோம்.
9: ஆமா ஜனத்துல், இத பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு தெரியல ஜனத்துல். பசங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்கல்ல?
10: ஆமா ஸ்ரீ, கன்ஃபியூஷன் ஆஃப் தி நேஷன்.
9: எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு, அதிகமா எந்த சோஷியல் மீடியால புல்லிங் நடக்குது?
10: அத நம்ம நிறைய படிக்கிறவங்க கிட்ட தான் கேட்கணும். பாரதி, உங்களுக்கு தெரியுமா?
11: நான் ஒரு ஆர்டிகல் படிச்சேன், அதுல 50% மேல FB ல தான் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க.
9: ஏன்பா அப்படி?
11: அது Facebookோட CEO மார்க் ஜுகர்பர்க்குக்கு தான் வெளிச்சம்.
9: இது மாதிரி பண்றவங்க என்ன நோக்கத்துல பண்றாங்க?
10: உலகத்திலே ரொம்ப கொடிய நோய் மத்தவங்கள மெண்டலா டிஸ்டர்ப் பண்றதுதான். அடிச்சாலும் அந்த வலி கம்மிதான், ஆனா மனசார படுற கஷ்டம் கால காலத்துக்கும் நிக்கும். அதுதான் அவங்க நோக்கம், அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம்.
9: ஓ, அப்போ இதுக்கு மெடிசன் எதுவும் இல்லையா?
12: நமக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போவோம், அது போல இந்த மாதிரி மென்டல் பிரஷருக்கும் பயத்துக்கும் சைக்காலஜிஸ்ட் கிட்ட கேக்குறது தான் சரியா இருக்கும்.
13: நல்லா சொன்னீங்க லிஸ். அதனால இப்ப நம்ம எல்லாரும் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்போம் வாங்க.
14: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
15: For students in schools and colleges. The Vinupriya issue வந்து அதுதான் ரொம்ப வெளிப்படையாக பேசப்பட்ட இஷ்யூ. பஷே அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா சைபர் புல்லிங் வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக ரொம்ப இருக்குது. ஆனால் என்ன இஷ்யூனா நிறைய பெண்கள் வந்து வெளியே வரமாட்டாங்க அந்த இஷ்யூ வச்சு, அண்ட் பேரண்ட்ஸ் கூட அதை வெளியே வந்து ஒரு ஓப்பனாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. இப்போ சமீபமாக 2 years back ஒரு கேஸ் நடந்தது, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சா கை ஹூ வாஸ் காலேஜ் ட்ராப் அவுட் and eloped with him without the parents' knowledge. பெரிய இஷ்யூ ஆகி கமிஷனர் வரைக்கும் போய் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. பட் த கேர்ள் வாஸ் ஸோ இன்ஃபேச்சுவேட்டட், அவள் வந்து நான் இந்த பையனோட தான் வாழ்வேன் சொல்லி இப்போ அந்த பையனோட தான் வாழ்ந்துட்டுருக்கான். அவளை அந்த பையனை மீட் பண்ணது ஃபேஸ்புக், எப்படி காமன் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தா அவன் வந்து தனுஷ் மாதிரி இருக்கானா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே லாட் ஆஃப் கேர்ள்ஸ் விச் ஐ சி டுடே ஆர் வெரி வனரபுள். வை? பிகாஸ் தே ஃபீல் வெரி லோன்லி. Parents are very busy, parents have no time to spend with them, brothers sisters are also busy in their world, so they look at their Facebook for their friends. So every photo, how many likes is coming, that only determines the mood of the girl that day. So I would say on first and foremost basis, usage of Facebook especially for children should be under the guidance of the parents, because there can be perverts, there can be pedophiliacs, there can be people with wrong Facebook accounts unfriending you, people with wrong identities also friending you. So there's going to be a whole plethora of problems that you can actually face. So my question is, be very careful, and the moment you find somebody started to bully you, please inform the elders in your life, which is your parents. Don't wait to the last minute that that fellow comes to ready to do something to you, then go and inform everybody. The moment he is trying to threaten you, moment he is trying to do that, most of the girls make the mistake at that time. And in your Facebook account, be very careful who you are sharing what with, and what are the other issues that can actually come up. And then if ever an issue comes up, see, another issue in cyberbullying is this recharge. You give your phone to recharge the recharge place. There are many recharge areas where boys give 100 rupees and 200 rupees and get the numbers of 10 to 20 girls from that area. So these are things that a lot of these type of things are happening. So bullying can easily be corrected if you are very aware in the first year itself.
16: Parents say cyberbullying kids handle
15: பண்ணும். அவங்களுக்கு வந்து first Facebook account delete பண்ண சொல்லுங்க. If it is because of Facebook or WhatsApp, because what will happen is if the bullying had happened on Facebook, it is a reliving of the trauma for the girl every time she opens a Facebook. So I would suggest bring her out of the Facebook and the WhatsApp for some time. De-addict the person from the addiction towards that. Second, her self-esteem will be very low at that time. She'll be feeling depressed. Don't shout at that person, because shouting is not going to solve. The problem has already occurred. So now we must look at solving the problem rather than shouting and making them feel more miserable. So a little bit of support is required, companionship is required, and the girl to be made to realize in a very nice atmosphere that it is because of all of these that these issues have happened to such an extent. And repetition of this can lead to more problems. This must be informed very clearly. If this is informed very clearly, then further episodes can be sorted out. But I think it should be a supportive role that the parent should play. At the same time, the parent should be very firm with the daughter that this cannot be repeated again. Because what happens is when one guy bullies you, technically many of his friends also knows he has bullied you. So they start spreading the word that this girl is very vulnerable to bullying. So there's a whole lot of other people also who try to get into the this thing. You know, so you have to be very careful about it.
13: இது மாதிரி மனநிலை வந்து எல்லாருக்குமே இது மாதிரி இருக்கிறது இல்ல. இப்ப ஒரு சில டைம் மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்? பாசிட்டிவா ஏதாச்சும் வேர்ட்ஸ் மாதிரி
15: they need counseling, they need proper psychiatric treatment. because in the marathi sensitivity they require real help. Seriously, they require real help. See, what is happening today is I have 1,000 friends on Facebook but no friend to share my problem, no friend to cry with me. Before and all, when there were nice families together, there were 100 people I could talk about my problems. Nala school la padicha time la 80s and 90s only I studied in school. So on the time la neenga paathinga na, if we had a problem, we used to go to our friend's house, we used to sit 2-3 hours, we used to talk. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நேராக 2-3 மினிட்ஸ் கூட பேச மாட்டேங்கிறாங்க. லெஸ் ஆஃப் ரியல் சாட்டிங் அண்ட் மோர் ஆஃப் வாட்ஸ்அப் சாட்டிங் விச் இஸ் கில்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் டுடே. லுக் அட் த நம்பர் ஆஃப் டிவோர்ஸஸ், ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 22,000 டிவோர்ஸஸ் ஆர் பீங் ஃபைல்ட். Why? Because people have, don't have time to build relationships. Everybody wants quick fix relationships. You know, the new guy on WhatsApp or Facebook is more interesting than my mother or my father. Or chatting to my father. Asking my father whether he has taken BP tablets or diabetic tablets is a pain to me. But asking the new friend on Facebook whether he has had biryani or...

0: He has bought a new shirt is more interesting to me. This is the state of affairs today.
1: Cyberbullying la affect ana ellarume depression undergo pannuvaangala. So depression undergo panumbodhu oru sila psychiatrist vande tablets suggest pandraangala.
2: Aama madam, neenga vande suicide alavukku nikka poringa na cyberbullying nala illa adha, we have to protect your life first. The madhi severe depression irukkravangalukku 100% we have to give tablet. Why? Because biologically you are very disturbed. Just counseling will not work. See, when you're depressive and the whole depressive episode is in a very severe state, counseling will not work. நீங்க கவுன்சிலிங் ஏத்துக்கிற மனநிலை இல்லையே உங்ககிட்ட. The counseling ஏத்துக்கிற மனநிலை கொண்டு வரதுக்கு we have to give tablets. After that only the counseling ஏத்துக்கிற மனநிலைமே வரும். அதுக்கப்புறம் தான் we can take counseling. Otherwise we won't be able to take counseling also. So that's why we give tablets, which is a requirement. Very, very big requirement. Because otherwise what happens is these girls start harming themselves. Start throwing mental tantrums, want to commit suicide, attempt suicide, to try all sorts of things.
1: Na eppadi overcome pandrad?
2: Depends upon, adhu dhaan solrala madam, depends upon the type of cyberbullying. Now with the cyberbullying of an unknown stranger, they will not worry. Once the fellow's out, they'll be back to normal. They won't be depressed, or I don't think there may not be any day to be depressed. If it is a cyberbullying because of a known friend and who they have also encouraged at one point of time, and now they don't want to continue the relation, following which he is bullied, then that will have a lot of regret and guilt. That has to be more counseled.
1: அவங்க அப்பா எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? அவங்க கிட்ட இப்போ என்னோட ஃப்ரெண்டால எனக்கு வந்து புல்லிங் நடந்துருச்சு அப்படிங்கும் போது நான் இப்போ இவங்க கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணும்?
2: ஒன் வந்து அந்த ஃப்ரெண்டை வந்து யூ ஹேவ் டு பி அவே ஃப்ரம் தட் ஃப்ரெண்ட், நம்பர் ஒன். டூ, அண்ட் தென் யூ நீட் டு கோக்ஸ் யுவர் செல்ஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் அ ஒன் ஆஃப் எபிசோட். இஃப் இட் இஸ் அ ஒன் ஆஃப் எபிசோட் அண்ட் சே ஹென்ஸ் ஃபோர் இட் வில் நாட் ஹேப்பன். Two or three, they should get the elders involved. This is something, if the one message you can take out of this entire interview is this, I would tell all the girls, 16, 17, 18, 19, 20, 21, don't try to handle cyberbullying on your own. Please inform one parent at least. And if it is happening more than thrice, it is a serious issue. By keeping quiet about it or saying, no, I will take care of this bullying. No, it is a very, very serious issue. There are people are getting all sorts of ideas and they might see watching movies and then think heroism is that, and they might end up doing something else. Very, very important. So you need to be very careful about cyberbullying. Be very, very careful about who you friend. If you don't know somebody, please don't friend them at any cost. Just because you and them have many mutual friends. Don't do that. Just because the interest to get more likes, don't friend people. Second, lot of students put fake girls' names. Are you getting that? So those are things that you need to be very, very careful. Another thing that I've also seen that has happened very recently. One of my friend's cousins, She was on a Facebook page and there was a guy who started liking her. So he hacked into the email ID of one of her friends, got into the friend list, got into her friend to be a friend and started following her. And invariably he started following and making love, and then he actually put up a mock photo of her. It became a very big issue. So you need to be really, really careful of things that you do. That's my thing with all the girls.
1: Thank you so much, sir.
2: Thank you.
3: Welcome back. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாங்க பழகலாம், தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவுதாங்க, இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம தைரியம் தான் அவங்களுக்கு பதிலடி.
4: நம்ம சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் கேட்டுட்டோம், ஆனா இதை தாண்டி ஏதாச்சும் வழி இருக்கா பாரதி? ஈஸியா பசங்களுக்கு எப்போ வேணும்னாலும் ஒரு கைட் தரத்துக்கு
5: இருக்க ஸ்ரீ. 104 எமர்ஜென்சி நம்பருக்கு நம்ம கால் பண்ணோம்னா பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு கவர்மெண்டே ஃப்ரீயா கவுன்சிலிங் தராங்க.
4: பாரியா சூப்பர்ல, இந்த அளவுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா இப்படி கலைக்கிறது அவ்வளவு சீரியஸான விஷயமாப்பா.
6: உனக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சைபர் கிரைம் குள்ள பிரான்சஸ், அதுக்குள்ள இருக்கிற புல்லியிங் குள்ளயும் நிறைய பிரான்சஸ் இருக்கு ஸ்ரீமதி. சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி.
4: என்னம்மா இருக்கிற இன்ஜினியரிங் பத்தாதா? அது என்ன புதுசா சோசியல் இன்ஜினியரிங்?
6: சோசியல் இன்ஜினியரிங்னா எனக்கு யாருமே இல்ல, நான் ரொம்ப பாவம், அப்படி உன் மூளைய அவங்க பக்கம் திருப்பி உன் போட்டோ அனுப்பு, உன் கூட பேசணும் அப்படி இப்படின்னு டிஸ்டர்ப் பண்றது, இதுவும் கலாய்க்கிறதுல இன்னொரு ஸ்டைல். ஐ மீன் அ டைப் ஆஃப் புல்லிங்.
5: ஆமா ஜனதுல், ஃபிஷிங், ஹேக்கிங், வாட்ஸ்அப் என்கிரிப்ஷன் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுனால இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தைரியமும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் தான் ரொம்ப முக்கியம். இது இருந்தாலே நம்ம எந்த பிரச்சனையும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம்.
6: ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. அண்ட் எஸ், உங்களுக்கு எல்லாம் எப்படி டைம் போச்சு?
7: ஓ, ரொம்ப நல்லாவே போச்சு. நாங்களும் நிறைய என்ஜாய் பண்ணோம், மோர் ஓவர் நிறைய கத்துக்கிட்டோம்.
6: மகிழ்ச்சி. சரி ஸ்ரீ, அந்த ஒரு லைக் வந்துருச்சா?
8: ஏ, 203 லைக்ஸே வந்துருச்சுப்பா.
6: ஹாப்பியா? ஏதோ ஒண்ணு, பத்திரமா இருந்துக்கோங்கப்பா.
8: ஆஃப் கோர்ஸ். ஐயோ ஜனதுல், பேசிட்டே இருந்ததுல டைம் போனதே தெரியல. நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துட்டோம்ப்பா.
6: அட ஆமா, எடி கார்டு போட்டுருமா?
8: டெஃபினெட்லி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். சீஸ்.
5: ஸ்ரீ, சேஃபான ஆப்ல தானே சேவ் பண்ண?
8: தெரியும் நீ இப்படி கேப்பேன்னு. அதனாலதான் போட்டோ எடுத்தா கேலரிலயே டைரக்டா சேவ் ஆகுற மாதிரி ஒரு ஆப் யூஸ்
6: பண்ணா. ஒரு வழியா ஸ்ரீ தலைக்கு பின்னாடி ஒரு ஞான ஒளி பிறந்துருச்சு.
8: சரி, சீக்கிரம் அடுத்த ஷோக்கு வழிவிடணும். கடைய சாத்திட்டு கிளம்பலாம்.
6: ரைட்டு. சோஷியலா இருக்கிறதுங்கிறது சோசியல் மீடியால இருக்கிறதுங்கிற அர்த்தம் இல்ல. சோசியல் மீடியால மட்டும்தான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசணும், நட்டு வளர்க்கணும்னு இல்ல. உங்க எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, உங்க மேல் வீட்டுல இருக்கிறவங்க, உங்க கீழ் வீட்டுல இருக்கிறவங்க கூட பழகுறதும் சோசியலா இருக்கிறது தான் சொல்லி முடிச்சுக்கிறோம்.
8: ஜனதுல், நானும் ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லிக்கிறேன்.
6: சொல்லு.
8: அதிகமா சைபர் மாஃபிங் பண்றவனும் அதிகமா சைபர் புல்லிங் பண்றவனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல.
6: சரி, இறுதியா இன்னைக்கு நம்ம ஷோல சைபர் புல்லிங்
8: அண்ட் சைபர் மாஃபிங்ல ப்ராப்ளம் வந்தா
6: எப்படி சால்வ் பண்ணனும்,
8: பேரண்ட்ஸ் எப்படி பசங்கள டீல் பண்ணனும்
6: அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி சேஃபா சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணனும்ன்றத பத்தி எல்லாம் பாத்துட்டோம்.
8: சோ இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்ற நம்பிக்கையோட
6: உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ராஜி ஃபிர்தாஸ் மற்றும்
8: உங்க ராஜி ஸ்ரீமதி.
6: டடா.

செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லற சில்லை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுற?

0: ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, எங்க நான் இறங்குவங்க? வழி விடுங்க. ஐயோ, கால வர மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்கினாங்க நாங்க.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில். MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: ஐயோ பசிக்குது பசிக்குது பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? ரொம்ப பசிக்குது பசிக்குதா பசிக்குதா?
2: உங்களுக்காக டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் எம்ஓபி மெஸ் நிகழ்ச்சியில். எஸ், இது சமையல் நேரம்.
3: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நேத்து நீங்க தானிய வகையை பத்தி நிறைய ரெசிபிஸ் கேட்டிருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா ஒரு கிரேவியோட பிரியா ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இதையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: இன்னைக்கு நான் சொல்ல போறது பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அது பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டும் பார்த்துருப்பீங்க. ஆனால் பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக டேஸ்டியாக நல்ல டெக்ஸ்சரோடு பண்ணியிருந்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற பன்னீர் பட்டர் மசாலா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விதமாக இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பாயிலிங் பாயிண்ட் வர வரையும் அது ஒரு சைடை வச்சுருங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு, இப்போ வந்து நீங்கள் பெரியவங்களுக்கு தரணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாக கூட ஆயில் போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சண்டே கார்லிக் வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டு அந்த கார்லிக் வந்து அந்த எண்ணெயில் போட்டுருங்க. நல்லா சாட்டே பண்ணிட்டே இருங்க. அது கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்தோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் வேணால் இஞ்சியை வந்து அப்படியே கூட கட் பண்ணி போடலாம், பட் நிறைய பேருக்கு அது வந்து வாயில் பட்டா பிடிக்காது. ஸோ வந்து நான் பேஸ்ட் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஆனியன் டொமேட்டோ. ஸோ ஆனியன் வந்து 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியும் 2 தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த பேஸில் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. அந்த ப்ராசஸ் பேர் பிளான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு சைடு வந்து கொதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த சைடு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கீங்களா, அது சூடானோன்னு ஒரு மாதிரி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வரும். அந்த டைமில் வந்து தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், 2 தக்காளினா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த காய் போட்டு வெந்த உடனே நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட அந்த முதல் லேயர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து தக்காளியோட லேயர் ஃபஸ்ட் லேயர்லாம் வந்து பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தக்காளியோட ஃபஸ்ட் லேயரை நீங்கள் வந்து அதாவது வெளித்தோலை நல்லா பிரிச்சுட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் வெங்காயத்தையும் வந்து பிளான்ச் ஆன வெங்காயத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் கடையில் என்னென்ன போட்டிருக்கேன், சாப்ட் கார்லிக் போட்டிருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அடுத்து வந்து அந்த ஆனியன் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோங்களா, அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து அந்த கடாயில் போட்டுட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டே இருக்கணும். எங்கள் அம்மா எப்பயுமே ஒரு டிப்ஸ் சொல்லுவாங்க, கொஞ்சம் வந்து வெங்காயம் போடும்போது சால்ட் ஆட் பண்ணால் டக்குன்னு வந்து வெங்காயம் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் எனக்கு அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ வந்து அந்த சால்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டே இருக்கணும். வதக்கின உடனே 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள், இதுதான் வந்து ரேஷியோ. இது நீங்கள் என்ன கிரேவி பண்ணாலும் நீங்கள் இதே ரேஷியோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 2 ஸ்பூன் வந்து சில்லி போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் அந்த ஸ்பைசஸோடைய பச்சை வாசனைலாம் போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்களா தக்காளி, தக்காளி அந்த பேஸ்ட்டு வந்து இந்த கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டே தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ வந்து கடையிலேருந்து வேணாலும் நீங்கள் பன்னீர் வாங்கிக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து நிறைய பேருக்கு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த கொஞ்சோடனே பாலில் வந்து ஒரு 2 ட்ராப் வந்து லெமன் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ அந்த திரிஞ்ச பாலில் அந்த திக்காக ஒரு மாதிரி ஃபேட் கண்டென்ட் இருக்க பால்லாம் வந்து தனியாக வரும். அதை வடிகட்டி கொஞ்சம் நேரம் அது மேலே பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பன்னீராக மாறிடுவாங்க. ஸோ எப்பயுமே ஹோம்மேட் பன்னீர் யூஸ் பண்ணுங்கள், அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த பன்னீரை வந்து கட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த கிரேவி கொதிச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த பன்னீரை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா பாயில் ஆகட்டும், ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட உடனே அது உங்களுக்கே தெரிஞ்சிடும், அந்த பச்சை வாசனைலாம் போயிடும், கலர் அப்படியே அழகாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிடும். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கொஞ்சோண்டே க்ரீம், இது வந்து நம்ம பசங்களுக்குலாம் வந்து அவங்கள ஏமாற்றி தான் கொஞ்சம் தரணும், இல்லைன்னா அவங்களாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஃபுட்டை எப்படி டேஸ்டியாக அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஸோ

0: கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. சுகர் போட்டிங்கன்னா ஃபுட் ஒன்று ஸ்வீட் ஆகிடாது ஆனால் அந்த சால்ட்டோட தன்மையை ஏற்றி காட்டும். ஸோ வந்து ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அது சுகர் ஆட் பண்ணிட்டோடனே ஒரு ஒரு பாதி பவுல் பவுல் இல்லைன்னா ஒரு 8 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலாங்க. ஸோ பட்டர் எல்லாமே இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் ஆக போகிறதுல லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பட்டரை போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கு இல்லைங்களா மேலே பச்சை கலரில், ஸோ அந்த அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே சும்மா தூவிட்டு சுட சுட போய் சர்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசங்கள்லாம் அப்படி சாப்பிடுவாங்க, உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஏன் பசங்களும் இப்படி சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. ஸோ நேயர்களே, கேட்குறதோட விட்டுறாதீங்க, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.
1: என்ன நேர்களே, இன்னைக்கான பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருப்பீங்களா? ரொம்ப ருசியா இருந்ததுல, கேட்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருந்தது. இதோட மட்டும் விடாம இதை வீட்டுல செஞ்சும் பாருங்க, எல்லாருக்கும் கொடுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே இது பிடிக்கும், 100% ஷியர். ஸோ இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷாந்தினி ஃப்ரம் தேர்ட்

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும். இப்படி இருக்கிற சமயத்துல பெண்கள் வந்து ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நான் கேட்டேன்.
2: You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.

0: வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி ஸ்டார்ஸ் வித் மீ ஆர்ஜே பூர்ணிமா அட் 107.8 எம்ஓபி எஃப்எம். ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட். டுடே வி ஹாவ் லலிதா ஆறுமுகம் வித் அஸ், ஹூ இஸ் அ நேஷனல் லெவல் கபடி பிளேயர் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஷீ இஸ் அன் எம்ஓபியன். வணக்கம் லலிதா.
1: வணக்கம்.
0: ஓகே, நீங்க கபடியில நேஷனல் லெவல் பிளேயர், ஸோ உங்களோட ஜேர்னியை பத்தி சொல்லுங்க.
1: நான் 7th கபடி பிளே பண்றேன். என்னோட ஸ்கூலில் வந்து எனக்கு எப்படி கபடி பிடிச்சதுன்னா, என்னோட சீனியர்ஸ் எல்லாமே வந்து விளையாடுறப்ப பார்ப்பேன். நான் ஸ்போர்ட்ஸில் இல்லை, நான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு நானும் போய் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கணும், நானும் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் கபடிக்கு போனேன், இப்போயும் கபடி விளையாண்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே, ஓகே. இப்போ கபடியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், ரைட் ஆச், லெஃப்ட் ஆச், டிஃபெண்டர், ரைடர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ணுறீங்க?
1: நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அஃபெண்டர் தான், அஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறமும் டிஃபெண்டர் செட் பண்ணேன். என்னோட பொசிஷன், மெயின் பொசிஷன் ரைட் ஆச் தான், பட் நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப மட்டும் அஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் கோச் வந்து ரைட் ஆச் செட் பண்ணாங்க. எனக்கு அதே மாதிரி நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மெயினாக ரைட் ஆச் வந்து நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர். ஓகே, இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கபடி ரொம்ப பிடிக்கும்? எதுக்கு நீங்கள் கபடி சூஸ் பண்ணீங்க?
1: எல்லா கேமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் வந்து கபடின்றது வந்து அது ஒரு த்ரில்லிங்காக, என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட் பற்றி அப்பா சொல்லுவாங்க, வீட்டில் அதை பற்றி இப்படி இருக்கும், அவங்களும் சும்மா ஸ்கூலில் விளையாண்டுருக்காங்க அதை பற்றி சொல்லுவாங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் ஸ்கூலில் இருக்கின்றப்ப என்னோட சீனியர்ஸ் விளாட்றப்பே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அவங்க ப்ரைஸ் வாங்குறப்ப அவங்க ஸ்கில் மூமெண்ட்டு, அவங்க பண்ணுறது, கோச் பண்ணுற விதம், கோச்சஸ் இது எல்லாமே பார்த்து எனக்கு ஓனா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நானும் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு எய்ம் வந்துச்சு. அதனால தான் கபடி ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, இப்போ நீங்கள் எம்ஓபியில் படிக்கிறீங்க, ஸோ இது அகாடமிக்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எம்ஓபி உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது?
1: ஸ்போர்ட்ஸ் பொறுத்த அளவில் என் ஃபீல்டு வைஸ் சரி, கோச்சஸ்லேயும் சரி, எனக்கு வந்து காலேஜ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு கோச் பண்ணுறவங்க வந்து கவர்மெண்ட் கோச் தான், எஸ்டேடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்எஸ் படித்து முடிச்சிருக்காங்க, அப்போ அவங்களோட ஸ்கில்லாம் எங்களுக்கு சொல்லித்தராங்க. அப்போ வந்து எங்களுக்கு ஸ்கூலில் இருந்ததை விட காலேஜில் வந்து எங்களோட கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ நிறைய கபடி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கபடின்றது இது மட்டும்தான் இல்லாமல், இந்த ஸ்கில் மட்டும் தான் இல்லாமல், இன்னும் நிறைய ஸ்கில் இருக்குது, இன்னும் நிறையா பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். எல்லாமே கோச்சஸ் தான் கற்றுக் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மேட்சஸ் போகிறப்பையும் அங்கேருந்து ஸ்கில் பார்த்து கற்றுக்குறோம். நிறைய கற்றுக்கிட்டோம் கபடியில், இது மட்டும் தான் நிறைய ஸ்கில் இருக்குன்னு நிறையா பண்ணணும்ன்ற மாதிரி நிறைய பார்த்து கற்றுக்கிட்டோம்.
0: ஓ சூப்பர். இவ்வளோ இந்த அளவுக்கு நேஷனல் லெவல் கபடி பிளேயரில் இருக்க, இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கீங்க, ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீ என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க இவ்வளோ தூரம் வர்றதுக்கு?
1: கபடியில் பொறுத்தவரை அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் என் லைஃப்ல எதுவும் இல்லை. பட் நான் நான் நேஷனல் போகிறப்ப எனக்கு கொஞ்சம் தடை இருந்துச்சு. என்னுடைய செலெக்ஷன் வந்து இன்னொரு பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எனக்கு மனசு கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சு, இப்படியே வர்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அதை நான் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பைக்கா நேஷனல் போனேன், அதில் நான் மெடல் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த தைரியம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கோச்சஸும் சரி, காலேஜ்லேயும் சரி, வீட்லேயும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்லாம் சப்போர்ட்டடாக இருக்காங்க. அந்த சப்போர்ட்டில் நான் இருக்கேன் இப்போ.
0: ஓ சம சூப்பராக சொன்னீங்க. ஸோ இவ்வளோ மேட்ச் விளையாடி இருக்கீங்க ரைட்டா, ஸோ இதில் உங்களோட மெமரபிள் மூமெண்ட்ஸ் ஏதாவது எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா?
1: நான் மேட்ச் விளாட்றப்ப எனக்கு ஸ்கூல் லைஃப் படிக்கிறப்ப சின்ன மேட்ச் தான் அது, விளாண்டுட்டு இருந்தேன். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்கு, அங்கே ஸ்டேடியத்தில் விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ என்ன அறியாமலே அப்பா என்னோட அம்மா எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ மழையில் விளாண்டுட்டு இருந்தேன், என்னால் முடியலன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க விளாடி எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. என் மேட்ச் பார்க்க எங்கள் அப்பா அம்மா வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்காக என்ன விளாடணுன்ற ஒரு, என்னால் முடியலனாலும் எங்கள் அப்பா அம்மாக்காக நான் விளாடணுன்ற ஒரு தைரியம் எனக்குள்ள இருந்துச்சு, அது என்னால் மறக்க முடியாது.
0: நிஜமாலே ரொம்ப இன்ஸ்பிரேஷன் தான், நிஜமாலே ரொம்ப நல்ல. நீங்கள் கபடியில் இவ்வளோ லெவல் வரைக்கும் வந்திருக்கீங்க, ஸோ

0: அவங்க தான் எங்க அவங்க தான் எங்களுடைய டீம் கேப்டன். அவங்களோட கைடன்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே இது வரையும் இப்போ டீம் வைஸ்லேயும் நிறையா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், டீம் உள்ள மேட்ச் விளையாடுறப்ப எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், டீம் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், பிளேயர்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. கோவப்பட மாட்டாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களே சரி ஓகே விடு, ஓகே பார்த்துக்கலாம், நல்லா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுப்பாங்க.
1: ஓ, நிஜமாலே ரொம்ப நல்ல கோச். அப்புறம் வந்து இதுக்கப்புறம் உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன?
0: நான் நேஷனல் லெவல் மெடல் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமும் இன்டர்நேஷனல் லெவல் நல்லா விளையாடணும், ஒரு பெஸ்ட் பிளேயர், ஒரு பெஸ்ட் டிஃபெண்டர்ன்ற பேர் வாங்கணும், தமிழ்நாட்டில் பெஸ்ட் டிஃபெண்டர்ன்ற பேர் வாங்கணும்.
1: ஓ சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஓகே, உங்கள் லாரல்ஸ் பற்றி சொல்லுங்கள். காலேஜ் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மேட்ச் போயிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள்.
0: நான் ஸ்கூலில் ரெண்டு நேஷனல் போயிருக்கேன், அது போகிறப்ப தான் வந்து நேஷனல் பைக்கா நேஷனல் மெடல் பண்ணேன், ஹைதராபாத்தில் நடந்துச்சு அந்த மேட்ச். அது நான் டுவெல்த் படிக்கிறப்ப போனேன். இங்கே காலேஜ் எம்ஓபி வந்ததுக்கப்புறம் நிறைய நேஷனல் மேட்ச் போயிருக்கேன், ஸ்டேட் மேட்ச் போயிருக்கேன். லாஸ்ட்டாக போனது உமன் நேஷனல் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ சிஎம் ட்ராஃபி வின் பண்ணது, ஃபஸ்ட் ப்ரைஸ் சென்னை டிஸ்ட்ரிக் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணோம். இப்போ அதுக்கு ரீஜனல் லெவல் வின் பண்ணோம், அடுத்து ஸ்டேட் நடக்க போகுது, ஸ்டேட்டில் வந்து ராமநாட்டில் நடக்குது. இப்போ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எம்ஓபி கபடி டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம எம்ஓபி கபடி டீமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
0: எல்லாருமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்துலேயும் நாங்கள் ஒத்துமையாக இருப்போமே, டீம் வைஸும் சரி ஹாஸ்டல்லையும் சரி எப்பவுமே எல்லாருமே ஒத்துமையாக இருப்போம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, நீங்கள்
0: ஒரு டீம் இருக்குன்னா அதுக்கு வந்து அவங்க ஒருத்தங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து கபடியை பொறுத்தளவில் ஒருத்தங்க மட்டும் விளையாண்டது கபடி இல்லை, ஏழு பேர் சேர்ந்து ஆடணும், அப்படி ஆடினா தான் வின் பண்ண முடியுமே. அது வந்து எங்கள் டீமில் அதிகமாகவே இருக்குது, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: உங்கள் ஃபேமிலி உங்கள் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க?
0: அப்பாவும் சரி அம்மாவும் சரி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை விட என் பாப்பா, என்னால் முடியலனாலும் உன்னால் முடியும், அப்பா அம்மாவுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு வந்து இப்போ நான் வெளியே தங்கி படிக்கிறதாலே எனக்கு அவங்க படுற கஷ்டம் தெரியல, ஆனால் வந்து என் அவள் பாப்பா சொல்வா, என்னோட தங்கச்சி சொல்வா, அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நீ நல்லா இன்னும் நல்லா பண்ணணும், நீ எல்லாத்தையும் டூ பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லுவா. எனக்கு பாப்பா ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பா, வீட்டில் யாருமே சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்பாங்க.
1: ஓகே, இப்போ நீங்க பாப்பான்னு சொன்னீங்க, யார் இந்த பாப்பான்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: அது என்னோட தங்கச்சி.
1: ஓகே, இன்னைக்கு எம்ஓபி ஸ்டார்ஸ்ல நம்ம மீட் பண்ணது லலிதா, நேஷனல் லெவல் கபடி பிளேயர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.8 எம்ஓபி எஃப்எம், ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். தேங்க்யூ லலிதா ஃபார் பீங் வித் அஸ் ஷோ.
0: தேங்க்யூ.
1: நீங்க மேலும் மேலும் நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தரத்துக்கு, நம்ம காலேஜ்க்கு நல்ல பேர் வாங்கி தரத்துக்கும் நாங்கள் விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானு என்ன ஆகணும் ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் MOP வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், இது உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. இப்போ நம்ம வாழ்க்கையோட லட்சியத்தை பத்தி பேச. வணக்கம், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இது உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. படிப்போட முக்கியத்துவம் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம நிகழ்ச்சியில வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற கனவுகளோட முக்கியத்துவம் பத்தி பேச போறோம். என்னதான் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் கனவுகள் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து எப்படி சாதிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி. இந்தியால 40% மாணவர்கள் அவங்களுக்கு கோர்ஸ் பிடிக்கல அப்படிங்கறதுனால கல்லூரியை விட்டு வெளியே வராங்க. அதுல அவங்க கிட்ட ஏன் அந்த கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல. அதனால நம்ம லைஃப்ல வந்து செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல, நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னன்னு வெயி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய சஜஷன்.
1: செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷனா, அதெல்லாம் எப்படி பண்ணணும்? நம்மளுக்குலாம் எங்க அப்பா அம்மா சொல்லிதான் நான் இந்த கோர்ஸ்க்கே வந்தேன், உனக்கு தெரியுமே அதை எப்படி பண்ணணும்ட்டு.
0: இதுக்கெல்லாம் தான் கெரியர் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அது உங்களால முடியல அப்படின்னா இருக்கவே இருக்கு நம்ம கூகுள். அதுல வந்து கூகுள் பண்ணி இந்தியாவில என்னெல்லாம் காலேஜஸ் இருக்கு, அதுல என்னெல்லாம் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு, அது என்ன கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணணும்.
1: தர்ணியா, கீர்த்தி பாவிக்காக்கெல்லாம் செம கட்ஸ் இருக்குல்ல, ஒரு கோர்ஸ விட்டுட்டு இன்னொரு கோர்ஸ் ஜாயின் பண்றாங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு கட்ஸ் கரேஜ் எல்லாம் வேணும்ல. தர்ணியா, இந்த மாதிரி கட்சியான விஷயம் எல்லாம் நீ ஏதாவது பண்ணிருக்கியா?
0: நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு மட்டும்தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ற அன்னைக்கு எனக்குள்ளேயே ஒரு பயம், அதாவது எலக்ட்ரானிக் மீடியாவா, ஸ்கிரிப்ட் எழுதணும், எடிட்டிங் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட், எனக்குள்ளேயே ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய வேற என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க எங்க அப்பா பார்க்க சொன்னாரு. அப்போ வந்து FSM அப்படின்னு ஃபுட் சயின்ஸ் மேனேஜ்மெண்ட், அதுல வந்து செகண்ட் இயர்ல வந்து பேக்கிங் எல்லாம் பண்ணலாம், அண்ட் ஐ எம் பேஷனட் அபவுட் பேக்கிங். என்ன ஃபீஸ் பே பண்ற அன்னைக்கு வந்து அங்க FSM HOD மீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து என்னோட இது காட்டினேன், என்னோட மார்க்ஸ் எல்லாம் காட்டினேன். தே வர் பிரிட்டி இம்ப்ரெஸ்ட். அன்னைக்கு வந்து அந்த டிரான்ஸ்பர் ஸ்லிப் என் கையில காட்டும் போது ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட், லைக் ஐ வாஸ் இன் மென்டலி ப்ரிப்பேர்ட் டு மூவ் டு FSM. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எலக்ட்ரானிக் மீடியா டீச்சர்ஸ் யார் என்ன இன்டர்வியூ பண்ணாங்களோ அவங்க கிட்ட போய் பேசினேன். அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க, ஏன் எதனால மாறின அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கிட்ட என்னால சொல்ல முடியல, நான் இல்ல எனக்கு என் மேலே டவுட், அதாவது எடிட்டிங் பண்ண முடியுமா அந்த மாதிரிலான்ட்டு. ஸோ இதெல்லாம் கேட்டோடனே சரி, ஒரு 10 days காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 10 days FSM போனேன். போனா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஹவு டு ப்ரிப்பேர் 1 ml ஆஃப் H2SO4 அப்படின்னாங்க. ஐ எம் அ காமர்ஸ் ஸ்டூடெண்ட், ஸோ திஸ் ஹேப்பன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும் இதெல்லாம் சொன்னாங்க. அது வந்து அதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் கொடுக்கும் போதே சொன்னாங்க, பட் ஐ தாட் ஓகே இட் பி வெரி ஈஸி, ஐ கேன் கேட்ச் அப் ஆன் இட். பட் அதோட கெமிஸ்ட்ரி பேசிஸே வந்து 11th and 12th கெமிஸ்ட்ரி. ஸோ நான் வந்து காமர்ஸ் எடுத்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த 10 days. ஸோ இமீடியட்லி எவ்ரி டே ஆஃப்டர் ஐ கோ ஹோம் ஐ யூஸ் டு க்ரை, அம்மா கிட்ட வந்து ஐயோ நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன், ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் த வர்ஸ்ட் மிஸ்டேக் தட் ஐ டிட் வாஸ் யூ நோ டு சேஞ்ச் மை கோர்ஸ் வென் ஐ ஆக்சுவலி காட் மை சீட் இன் எலக்ட்ரானிக் மீடியா, ஐ பாஸ்ட் எவ்ரி திங், நல்ல மார்க் எல்லாமே வந்துருச்சு என்ட்ரன்ஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் மாறினது ஒரு பெரிய தப்போன்னு என் மேல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐ ஹர்ட் தட் சம்படி ஃப்ரம் எலக்ட்ரானிக் மீடியா வாஸ் மூவிங் டு விஸ்காம், ஸோ ஐ இமீடியட்லி கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ மெட் பிரின்சிபல் மேம் அண்ட் ஐ கேவ் ஹர் அ லெட்டர் சேயிங் மேம் ஐ வுட் லைக் டு சேஞ்ச் இன்ட்டு. ஸோ ஆஃப்டர் அ வீக் ஆஃப்டர் ஐ கேவ் தென் தே வரன் ஷியோர், அவங்களுக்கு வந்து அப்போ அவ அந்த பொண்ணு மாறுவாளா விஸ்காம் அந்த மாதிரி எந்த இதுவும் கிளாரிட்டி இல்லை. ஸோ தே செட் யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங், நீ பாட்டி கண்டினியூ பண்ண அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நானும் சரி மென்டலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், ஓகே FSM பண்ணலாம் அப்படி, எதுக்கு நம்ம வை ஷுட் பி பாண்டர் ஓவர் வாட் ஹேப்பன், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இது, இப்போ பேக்கிங் நம்மளுக்கு பேஷனுங்கிறதுனால லெட் அஸ் மேக் தட் அஸ் அ கேரியர் அப்படின்னு சொல்லி நான் கண்டினியூ பண்ணேன். 1 week later I was at the food science lab cutting radish, and then my class teacher walked in and she said principal ma'am vandu unna meet pananum abdinanga. Seri okay abdin solittu ulla poren electronic media HOD ma'am ulla irundanga, irundhu avanga vandu okay nee FSM pudichiruka abdinanga. Na sonna ma'am na try panikittiruken ma'am, evlo mudiyumo na vandu ennala nalla panna mudinja na pandren abdin. Appo vandu nee electronic media maaruma abdintaanga avanga. It was one of the best days in my life come to electronic media and then change to FSM and come back to electronic media was a miracle. Like and the situation la adu nadakkiradhu was a very big thing, so adha en life la na gutsiya pannirpen.
1: Finally un dreams ni pursue pannita
0: நான் சொன்ன கதையில இருந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து இதுதான் நம்ம பண்ணணும்னு ஒரு ஒரு ஐடியா இருக்கும், அதை தவிர நம்ம எல்லாம் டீவியேட் பண்ணி போயிட்டு இருப்போம். சோ நம்ம நின்று நிதானமா நம்ம என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி போகணும் லைஃப்ல அப்படிங்கறது நான் சொல்ல விரும்புறேன்.
1: நீ FSM விட்ட ஓகே, ஆனா ஏன் எலக்ட்ரானிக் மீடியா? எவ்வளோ கோர்ஸ் இருக்கு, ஏன் உனக்கு எலக்ட்ரானிக் மீடியா தான் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஏன் நீ எடுத்த?
0: அதாவது நாங்கள் குடும்பமாக இந்த கோர்ஸை பர்சியூ பண்ணிட்டு வரோம். அதாவது என் சித்தியும் இதே தான் பண்ணாங்க, மை ஓன் சிஸ்டர் டிட் த சேம் கோர்ஸ், அண்ட் நவ் மை கசின் சிஸ்டர் இஸ் டூயிங் இட். ஸோ ஐ ஹவ் பீன் சீயிங் தெம் ஒர்க்கிங் அரவுண்ட் கேமராஸ் அண்ட் எப்படி சொல்ற ஸ்கிரிப்டிங், அனிமேஷன் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அப்படியே ரொம்ப எப்படி சொல்ற அட்ராக்டிவாக இருந்தது எனக்கு அதெல்லாம் பார்த்து. பிளஸ் ஐ எம் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன், ஐ கான்ட், எனக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் ஒத்தே வராது, ஐ எம் மோர் ஆஃப் அ கிரியேட்டிவ் திங்கர், அண்ட் ஐ தாட் எலக்ட்ரானிக் மீடியா இஸ் the right course for me. அதனால தான் நான் மெயினாக ஷிஃப்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எஃப்எஸ்எம், ஐ வாண்ட் சே எஃப்எஸ்எம் இஸ் நாட் அ கிரியேட்டிவ் கோர்ஸ், பட் ஆஸ் ஐ செட் 11th and 12th கெமிஸ்ட்ரி பேஸாக இருக்கும் போது அங்கே போய் ஐ கான் ஸ்ட்ரகிள் அண்ட் யூனோ இந்த அரியர்ஸ்லாம் வைக்க நான் இஷ்டப்படல. அதுக்கு ஐ வுட் ரேதர் யூனோ பர்சியூ மை ட்ரீம் ஆஃப் பிகமிங் சம்படி இன் எலக்ட்ரானிக் மீடியா, இன் த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு நினச்சேன்.
1: இப்போ நம்ம கீர்த்தி, பாவிகா அப்புறம் தரண்யாவோட கதையெல்லாம் கேட்டோம். அவங்களாம் அவங்களோட ப்ராப்ளம்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு தான் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களோட கனவுகள் எல்லாம் நிறைவேறுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளும் நம்மளோட கனவுகளை நிறைவேற்ற ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதில் நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அதை தான் பர்சியூ பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கணும்.
0: இன்னைக்கு நம்ம கூட ரிசர்ச் ஸ்காலர் இன் கிளினிக்கல் சைக்காலஜி மிஸ் மதுமிதா ஸ்ரீராம் அவர்கள் இருக்காங்க. அவங்களோட நேர்காணல இப்ப கேட்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபீல் எக்ஸ்ட்ரீம்லி பிரிவிலேஜ்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவிங் பீன் கால்ட் ஆன் தி ஷோ. ஸோ ஜஸ்ட் அ டேக் ஆன் வாட் இட் டேக்ஸ் டு மேக் அ கெரியர் சாய்ஸ். It's one of the hardest to make, I should agree. But there's so much of dynamics involved in making a career decision that sometimes people just think it's so easy, just think it can be made overnight. But it is actually a process that starts right from the time of the first year of our presence in this world. Why? I'll tell you about it. First of all, for the dropouts, please do not regret what has happened with you, because it's not worth it to blame yourself for. This doesn't encourage more people to take such faulty decisions. But once decisions have been made, you cannot do anything about it. So it's just a matter of looking forward and carrying on with the remaining resources you have. So please do not regret the events that have happened with you, because it's just that every human being is so unique. So it takes so much to process who you are and then make a decision. For some people it's easy, for some people it's hard. So for the dropouts, the message is that it has been hard for you. But the harder it is, the more proud you are when you make something out of the second decision or the third decision or the fourth decision that you made. So that's one. And next, I mean, it's not a journey that starts only when you enter college or when you enter your post-graduation or anything that follows. Like I said, it's a journey that starts very early on. So obviously mistakes are bound to happen. So the first thing that has to be done is sensitization right from the school level about how to make a career decision. Now a career decision is not made just based on the highlights of the course itself or the highlights of the profession itself. It's more about yourself than the course you're going to embark on. It's yourself. Ourself is the greatest ever existence in this world, because that's what leads us to whatever we're currently doing or whatever we are to do in the future. Ourself is such a beautiful and mysterious phenomena, I would say. So self-discovery is one of the most important factors in making a career choice. Only when you know who you are, you can choose something that you will succeed at. And by succeed, I don't mean the meaning of success that the world thinks of. By succeed, I just mean a feeling of fulfillment, a feeling of worth, a feeling of having done what you always desired for. That is the success I'm talking about. See, you are not answerable to anybody. You are answerable to yourself. So schools have to be sensitized about encouraging their students to start that journey of self-discovery, where they start processing who they are, where they start looking beyond what people think of them, start looking beyond what people expect of them. Keep all that aside and just focus on what one thinks of oneself and what one wants to be personally, and not because of any other external factors. Once that process of self-discovery happens itself, the career is settled. Say that it has to start right from school, so that you have enough time to think about yourself, to analyze different perspectives, and to see the different shades of yourself. And self-discovery doesn't stop there. It is a lifelong process. It happens forever. At every stage, you discover something new about yourself, something that you yourself are surprised about. That's the beauty of self-discovery. There may be multipotentialites also. By multipotentialite, I mean people who can do so many things, who can do more than two or three or four things in life, and make the best of all of those things. What about valuing such people? So why does this society have to thrust careers on people, have to force people into selecting one field for themselves? Let's respect the uniqueness of every human. Let's respect that there is more than one dimension to every human being. So for such people, career choices are a harder process. That is why self-discovery is so vital, and all the more vital for it to start at a very early age. So the ultimate point is that humans need to be there for each other. Humans need to listen to each other. Just lending a helping hand will do the magic. Anybody who is struggling with making a career choice, just speak out your minds. Just speak out all the confusion within yourself. Just express all the conflicts you're going through. Just do it all with somebody who you trust and with somebody who you think will offer you a solution, be it directly or indirectly. I think this is the way to go for humans. We just need each other through this process, right from the early years till you grow old. Being there for each other gives such a clarity and gives you so much confidence in the decisions you make, because you know that when you fall, there are less amount of people who are going to laugh at you, and there are more people who are going to be around you saying, "It's okay, you didn't make the wrong decision. We're all there for you. We will do whatever it takes for you to be on the journey that you desire for." These are the kind of humans we should live with. So there is no solution to

0: making a better career choice than to being with people you love, than being with people you trust, and just being happy. And most importantly, having that inner peace which will get you to wherever you want to be. All the best to everybody out there making important decisions in your life. Just do it fearlessly.
1: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன மாதிரி, தூக்கத்துல வர்றதில்ல கனவு, தூக்கம் வராம செய்யறதுதான் கனவு. நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல என்ன சொன்னோம், மெஜாரிட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் மாம் அண்ட் டேட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால நம்ம இப்போ மதுமிதா ஸ்ரீராம் கிட்ட இருந்து கேட்ட நேர்காணல் இருந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மள சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம முக்கியமா எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். கனவு கனவு கனவுன்னு நிறைய விஷயத்த இன்னைக்கு பேசியாச்சு. இந்த நிகழ்ச்சியில இருந்து என்ன தெரிய வருது, கல்லூரியிலயோ பள்ளிக்கூடத்திலயோ இல்ல நம்ம வேலை செய்யற இடத்துலயோ என்னதான் பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாழ்க்கையோட லட்சியம்னு ஒண்ணு இருக்கு, அதை தான் நம்ம நோக்கி போகணும். இந்த கருத்தோட இந்த நிகழ்ச்சியை நான் முடிச்சுக்கிறேன். இது உங்க ஆர்ஜே தருண்யா மற்றும் ஆர்ஜே பிரியங்கா. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: தரம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் பிடிக்காதீங்க. ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள், நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க, கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: a passion in the field of education, Ms. Pavitra co-founded RO Educational Services, which is a niche educational consulting firm, along with her mother, who is a renowned educationalist. Besides India, she has worked in the 12 key educational sector of other countries like UK, Australia, Singapore, and the West Middle East also. She is currently spearheading professional development training program for educators and institutional leaders. She is also into Young Change Maker program, which is for the adolescent and teenage school-going children. In 2015, she worked with the UNICEF India in propagating the adolescent education program in the state of Tamil Nadu. She works extensively with women and children from different socio-economic backgrounds. She has learned that innovation, creativity, and constant relearning are the keys to sustain any initiative successfully. Ms. Pavitra aspires to make a tangible difference in people's life and creating an impact in whatever she does and wherever she goes. I now give the floor to Ms. Pavitra R.
1: எல்லார்கிட்டையும் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அதில் நீங்கள் சரியான தகவலை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த கருத்தரங்கத்தோட நோக்கமே உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை நாங்கள் அதிலிருந்து தெரிஞ்சிட்டு, ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஒரே மாதிரியான தொழில் செய்யலை. பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஒரு ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறக்கூடிய ஒரு அதுக்கு தேவையான ஸ்கில்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான நாலேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு மார்க்கெட் சர்வே பண்ண வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லாமல் பண உதவி தேவையாக இருக்கலாம். அப்போ எங்கே ஒரு ரிசோர்ஸஸை வந்து எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல். ஸோ இங்கே வந்து வழிகாட்டுதலும் மாணவர்கள் எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு என்ன மாதிரியான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு செய்ய முடியுங்கிறத வந்து அடுத்த லெவலில் நாங்கள் சிந்திச்சு உங்களுக்கு செய்ய முடியும். ஸோ அதுக்காக உங்களோட என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத அறிஞ்சு அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிங்கன்னா வி வில் பி ஏபிள் டு கிவ் யூ த இன்ஃபோ, சரிங்களா? ஸோ இதை வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங், ஒரு சர்வீசஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. எப்படி இருந்தது காலமே? நல்லா இருந்ததா? பயனுள்ளதாக இருந்ததா? சரி, நீங்கள் கட்டாயமாக எங்களோட நீங்கள் தொடர்பு கண்டினியூஸாக வச்சுக்கோங்க. நான் காலமாக சொன்ன மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கணும், ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேள்வி கேட்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து தகவல் கிடைக்கும். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் வந்து நிறைய நமக்குள்ளேயே பரிமாற்றம் நிறையா செஞ்சுக்கலாம் தகவல். நான் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட கண்காட்சிக்கு வரும்போது நான் நினச்சிப்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ உதவி செஞ்சுக்கிறாங்க, அவள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த விமன் குரூப் இருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து நிறைய நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளோட நம்ம சாதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்மளால் முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப பணம் போட்டு தான் தொழில் பண்ணாங்க, இல்லை எடுத்த உடனே பெரிய முதலாளி ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி யாரை நேம் பண்ணிங்கனாலும் சரி, ரொம்ப சொற்ப பேர் தான் வந்து அவங்களோட பிள்ளைங்க வேணால் அப்பாவோட இதில் வாழ்ந்துருக்கலாமே தவிர அவங்களோட சுயசரிதத்தை வாசிட்டிங்கன்னா அவங்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தவங்க தான் பல பேர். இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிற எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். அடுத்த ஒரு செஷனில் பார்க்க போகிறதும் சரி, இவங்க இப்போ பேச போகிறவங்களும் சரி, இப்போ பேச போகிறவங்க நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கலாம், எங்களோட மாணவி. இன்றைக்கி அவங்க வந்து நிறையா நிறையா தொழில் முனைவோர்களுக்கு உதவியும் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸையும் ரொம்ப நல்லா நடத்திட்டு வராங்க. அவங்க இப்போ பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இன்றைய சூழ்நிலைக்கு நம்மளுடைய பொருட்களை, வியாபாரம் செய்யக்கூடிய பொருட்களை நான் எப்படி வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும், இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க பேச வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு சார்ந்த கேள்விகளை நீங்கள் வந்து கேட்கணும், தொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்தோம் இருந்தோம் போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் இதை எப்படி நம்ம மேலே பயன்படுத்திக்க போகிறோம், இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்க போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
2: ஒரு 8 வருஷமாக நான் பெண்களோட குழந்தைங்களோட நிறைய வேலை செஞ்சிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் வேலை செஞ்சுருக்கேன், மற்ற நாடுகளும் சொன்னாங்க, நிறைய கண்ட்ரிஸ் சொன்னாங்க, யூகே, சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட், தோஹா, கத்தார், எல்லா நாட்டின் பெண்களோட குழந்தைங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன். என்னோட பேசிக் நான் என்ன தொழில் செய்கிறேன்னா, ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, யாராவது ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா ஸ்கூல்ஸ் ஹெல்பிங் இன் கன்சல்ட்டிங், அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங், பேரண்ட்ஸ் ஒர்க் ஷாப், இந்த மாதிரி நான் நிறைய செய்கிறேன். அதுதான் என்னோட மெயின் பிஸ்னஸ், பிரெட் அண்ட் பட்டர். தமிழ் எனக்கு பேச பேச வரும். எங்கள் அம்மா தமிழ், எங்கள் அப்பா மராட்டி, அதனால நான் ரொம்ப மோசமாக தமிழ் பேச மாட்டேன். பட் ஆனால் நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு அஜெண்டா ரோஜி மேம் அமிச்ச உடனே நான் பார்த்தேன், லஞ்சுக்கு அப்புறம் என் செஷன், ஆஹா எத்தனை பேர் முழிச்சிட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி வேற மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். கடைசியில் அது ஒர்க்கால. இது எதுக்கு நான் போட்டேன்னா, இந்த ஒரு பாட்டு ஒரு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, வாடி ராசாட்டின் பார்த்துட்டீங்களா எல்லாரும்? இந்த படம் பார்த்துருக்கீங்களா? படம் பார்த்தது இல்லையா? ஆ, இந்த பாட்டில் நான் பாட வேணாம்னு நினச்சேன், கடைசியில் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் என்ன சொல்லுவாங்க? எல்லாமே பெண்கள், பெண்கள் சார்ந்த பெண்கள் என்னென்ன துறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து ரெண்டுன்னு சொல்லலாம். ஒன்று வந்து குடும்ப சூழ்நிலை, நம்ம வந்து நம்ம செஞ்சாகணும், நம்ம சப்போர்ட் பண்ணாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடாமினெண்ட்லி அதுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து நமக்காக எதான செய்யணும் அப்படின்ற வந்து ஒரு தூண்டுதல், வந்து ஏதான ஒரு லைஃப்பில் நம்ம செய்யணும். நிறைய வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவிச்சிருக்கலாம், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வேறு என்ன நிறைய ரீசன்ஸ்க்காக வி டேக் அப் நம்மளாக எதான செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி தான் வரும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து நானும் எங்கள் குடும்பம் மற்ற எல்லாருமே நிறைய பெண்களை நான் பார்க்கும்போது எல்லாமே சொல்கிறது அதனால தான், உனக்கு தெரியாது தனியாக பஸ்ஸு பிடிக்க தெரியாது, நீ செஞ்சிருவியா, நீ உன்னை ஏமாத்திடுவாங்க, காசு கம்மியாக கொடுப்பாங்க, அவங்களுக்கு இது சொல்லுவாங்க. ஸோ பெண்களை வந்து பயமூத்தி பயமூத்தி அமுக்கி அமுக்கி வச்சு வச்சு அதனால நமக்கு நிறைய டைம்ஸ் நமக்கு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் போயிடும். இந்த படத்தில் வந்து நிறைய பெண்களே பார்க்க விடலை, ஏன்னா பெண் ரீதியான படம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு பெண் சுதந்திரம் வந்து பெண்கள் எல்லாம் வீட்டில் செய்ய இது பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பேச போகிற இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்த டாபிக் வந்து ரொம்ப சம்மந்தமாக இருக்கும். ஜோதிகா வந்து ஒரு சாதாரண, நான் சொல்கிறேன் கதை தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன், தெரியாதவங்களுக்கு நீங்கள் கேட்கலாம். ஜோதிகா வந்து சாதாரணமாக ஒரு வீட்டில் இருப்பாங்க, 36 வருஷமாக நல்ல குடும்ப தலைவியாக இருந்துட்டு எங்கேயோ வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்காது, ஏன்னா திரும்பி திரும்பி வீட்டுக்காரர் வந்து அவங்கள ஒரு கேலியாகவே பேசி கிண்டலாகவே பேசி சீரியஸாக எடுத்துக்காமல் பசங்க கூட மதிக்காமல் ஒரு காலத்தில் வந்து அவங்க வீட்டுக்காரருக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்காரும் பொண்ணும் கிளம்பி போயிடும் இவங்களுக்கு பாஸ்போர்ட் விட்டுட்டு. ஸோ அவங்க 36 வருஷமே அவங்க யோசிப்பாங்க, எல்லாமே நான் என் குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி என் வாழ்க்கையே என் குடும்பத்துக்காக நான் நினச்சினேன், அப்போ எனக்குன்னு எதுவுமே இல்லையா அப்படின்னு தோணும் போது தான் சின்னதாக மொட்டை மாடியில் அவங்க வந்து ஆர்கானிக்காக, அதாவது எந்த ஃபர்டிலைசர் கெமிக்கல் எதுவுமே போடாமல் அவங்கள வளர்த்துட்ருப்பாங்க, அவங்கள செடி வளர்த்து அந்த ஒரு சின்ன தொழில் எவ்வளோ பெரிய தொழிலாக ஆகுது, எவ்வளோ ஒரு நம்பிக்கை, யாரும் நம்ம யாரும் ஒரு மூலையில் உட்காந்து செஞ்சிட்ருக்கோம், யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு பெண் அதை சாதிச்சு கடைசியில் ஒரு பிரசிடெண்ட் கிட்ட போய் அவார்ட் வாங்குற அளவுக்கு வளருவாங்க. அந்த ஒரு நல்ல படம். அதில் முக்கியமான ஒரு திருப்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி அவளை பெருசாகும், திடீர்னு எப்படி அந்த ஒரு சின்ன பொண்ணு பெருசாகும்னா, அப்போ அவங்க பொண்ணு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அவங்க அந்த காலத்தில் டெக்னாலஜிலாம் இல்லைல்ல, கம்ப்யூட்டர் இல்லை, வளர்கிற காலத்தில் டிவியே வந்து கொஞ்சம் அப்படியே அப்புறம் தான் வந்தது. இப்போ நம்ம பசங்கிற வளர்கிற சூழ்நிலைலாம் வேறு, பிறந்த உடனே மொபைல் ஃபோன், டிவி இல்லைன்னா ஸ்கூல்லேருந்து வந்தோடனே டிவி, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க ஒரு சின்ன பிஸ்னஸை எவ்வளோ பெருசாக்குனாங்க அப்படின்றது அந்த கதையில் அழகாக வரும். ஸோ இங்கே நான் எழுதியிருக்க க்வெஸ்சன் வந்து என்னென்னா, வாட் இஸ் சோஷியல் மீடியா? சோஷியல் மீடியா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, சமூக ஊடகம். ஸோ கேள்விப்பட்டிருக்கீங்களா, யாருக்கெல்லாம் இங்கே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நல்ல பெரிய பெரிய ஃபோன், உங்களை விட உங்கள் பசங்களுக்கு அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும், பட் உங்ககிட்ட அந்த பெரிய ஃபோன் இருக்கா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, சரி யாருக்கெல்லாம் வந்து இமெயில் அக்கௌண்ட் இருக்கு, ஹேண்ட்ஸ் அப். ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ்க்கு யாரெல்லாம் இமெயில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்களாம் பண்ணிட்டுருக்கீங்களா? ஒரு 3% 4% கூட வராது இந்த க்ரௌடில் யூஸ் பண்ணுறவங்க. வேறு என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறீங்க? இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களா யாராவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில்? நார்மல் யூஸா? சரி, என்ன மாதிரி நார்மல் யூஸ்? ஓகே, அப்படி நான் ஏன் அளவுக்குலாம் நான் கேட்கவே இல்லை, என்ன பண்ணுவீங்கன்னு பொதுவாக கேட்டேன், அதுக்கு தான் வந்திருக்கீங்களா. சரி, ஆக்சுவலி அவங்களுக்கு நீங்கள் கை தட்டணும், எவ்வளோ ஓப்பனாக ஆனஸ்டாக எது தெரியும் எது தெரியாது, தெரிஞ்சுக்க ஆசை இருக்கு ஆனா தெரிஞ்சுக்க முடியாதோன்ற ஒரு பயமும் இருக்கு. அது எல்லாமே கரெக்டா சொல்றாங்க. நமக்கு எல்லாமே பாதி நேரம் வந்து என்ன தெரியுமா, ஒரு ஹெசிடேஷன், யோசிப்போம் நமக்கு வருமா வராதா. ஏன்னா நம்மளை பார்த்து யாராவது ஒரு வாட்டி சொன்னாலே நமக்கு வந்து வராதோ, நமக்கு தெரியாதோ என்னமோ, அவங்க கரெக்டா தான் சொல்லுவாங்க. நம்ம நம்ம யோசிக்கிறதோட மத்தவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும். இவங்க மேக்கப்னு சொன்னாங்க, காலையில இப்ப யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம், செய்யற மாதிரி வச்சுக்கோங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயாவது போகும்போது என்னம்மா டயர்டா இருக்கியா, தூங்கலையா அப்படின்னு கேட்டோடனே, நான் காலில் நல்லா தானே இருந்தேன், மேபி பாவம் நான் டயர்டா இருக்கணும், எனக்கு பத்தல வேலை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைப்பு வந்துடும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்றது பெண்களுக்கு ஆக்சுவலி இது ஒரு ஒரு ஒரு பழக்கம். நம்ம என்ன நினைக்கிறோன்றது நம்ம மறந்துட்டு மற்றவங்க என்ன சொல்றாங்க அதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுவோம். இன்னைக்கு செஷன் அவங்க சொன்னது அழகா, ஆல்ரெடி கொஞ்சம் அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றீங்க, அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, வேற மொழி தெரியாது, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே தமிழ் மொழி தான், இதை வச்சுட்டு என்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். இந்தியாவில் ஒண்டி தான் இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தப்பான எண்ணம் இருக்கு. இங்கிலீஷ்ன்றது இன்னொரு நாட்டோட மொழி. நான் கொரியன் சைனீஸ்லலாம் போய் பேசினேன்னா அங்கே இருக்கிற லேடிஸ்க்கு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட தெரியாது. அவங்களாம் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக உங்களே இருக்கிற ஒருத்தவங்களே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் ஹிந்தி எல்லாத்தையும் கலந்து நான் பேசி நான் வித்துட்டு வந்திருக்கேன். குஜராத்தியும் பேசியாச்சா பார்த்தீங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: ஆ, எக்ஸாமுக்கு ஒரு வழியாக எல்லாம் படித்து முடிச்சாச்சு, வேறு எதாவது மறந்துட்டோமா என்ன?
4: பென் வாங்கணும், அவ்வளோதான், பென் வாங்கணும்.
3: கடைக்கு போட்டு வந்துடலாம், வரியா இப்பயே
4: போகலாம். அண்ணா பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
5: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
3: அந்த பென் எவ்வளோண்ணா?
5: இதுவா 50 ரூபீஸ்.
4: அது
5: 25.
4: எழுதி பார்க்கலாமா?
5: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
4: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லாயிருக்கு.
5: அது வாங்கிக்கலாமா?
4: ஓகே, அது எவ்வளோ
3: சொன்னீங்க?
5: 50.
3: அது கொடுக்காதே.

0: யார் அது? என்ன கற்பகம், நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும்
0: தானே? எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
1: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
2: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
1: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
0: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
1: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
3: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
2: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
1: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
2: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த நிறைய சங்கம் இயக்கம் கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு பில்டிங் வச்சு ஒரு டீம் வச்சு ஆள் வச்சு இந்த மாதிரி இருப்போம். சோஷியல் மீடியா அப்படின்றது என்னன்னா இதெல்லாமே வந்து நிஜ வாழ்க்கையில இல்லாம வெப்சைட் இல்ல வெப் பேஜ் அப்படின்றதுல வந்து இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இந்த மாதிரி நிறைய குழு சங்கம் இதெல்லாமே சேர்ந்து இருக்கும். ஒரிஜினலா இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுல இப்ப நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இல்ல தெரியாதவங்க யாராவது போனா அவங்களோட நம்ம லைஃப்ல டச்ல இருக்கணும், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பேசி பழகறதுக்காக ஒரு டூலாக ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது போக போக என்ன ஆச்சு, அதுல நிறைய நம்ம பிசினஸ் பண்ணலாம், அதனால நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து விளம்பரம் பண்ணலாம். இதனால நிறைய இன்னும் பெரிய பயன் இருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நான் பேச போறது சோசியல் மீடியா, வெறும் 2 இம்பார்ட்டன்ட் சோசியல் மீடியா பத்தி தான் பேச போறேன். ரொம்ப ஈஸி, நம்மளால ஈஸியா யூஸ் பண்ண முடிஞ்சது ஒன்னு வாட்ஸ்அப். எல்லாருக்கும் இருக்கா வாட்ஸ்அப்? இருக்குங்களா? எல்லா பேசிக் போன்லயும் வர வாட்ஸ்அப் வருது. வாட்ஸ்அப் பத்தி, நம்பர் 2 ஃபேஸ்புக். இதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது. ஸோ இது என்னன்னா, சோசியல் மீடியா அந்த சமூக ஊடகம்ன்றது எப்படி சின்ன சின்ன பிசினஸ் நம்மள மாதிரி ஒருத்தர் செய்யற தொழிலுக்கு என்ன பயன் உண்டு, எப்படி ஹெல்ப் பண்ணும். ஒன்று வந்து மொழி பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு அந்த மொழி தெரியலனா கூட கண்டிப்பா உங்க வீட்டில் பசங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, பேசிக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. இதை தவிர இது தமிழ் ஆப்ஷன்லையும் இருக்கு. தமிழ் எழுத படிச்சு தெரிஞ்சா கூட நீங்க தமிழ்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை கத்துக்கணும். ஏன்னா நம்ம தொழில் பெருசாகணும்னா நம்ம வளரணும், நம்ம வளர்ந்தாதான் தொழில் முன்னேறும். ஸோ நம்மளுக்கு இருக்கிற பயம் இது எல்லாமே கூச்சம் இது எல்லாமே கொஞ்சம் விட்டுட்டு, தெரியலனா எனக்கு தெரியலம்மா சொல்லித்தா, எனக்கு தெரியலங்க நீங்க சொல்லித்தா, இன்டர்நெட் சென்டர்ல போய் உட்காந்தா கூட அந்த தம்பி சொல்லித்தரும். நம்ம யார்ட்டையாவது நமக்கு என்ன தேவைன்னா மன அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச், எனக்கு வந்து நான் கத்துக்கணும், எனக்கு அந்த எனக்கு வந்து நான் இதோட பெருசா நான் பண்ணணும், எனக்குள்ள அந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை இருந்தா நம்ம கண்டிப்பா கத்துக்கலாம். ஸோ நீங்க எப்படி கத்துக்கிறீங்கன்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனா என்ன கத்துக்கணும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஓகே, கத்துக்கிட்டா என்ன பையன்றது ஃபர்ஸ்ட் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கம்பெனின்னு அட்ரஸ் கேட்கறாங்களே, எத்தனை பேருக்கு இங்க ஆபீசஸ் இருக்கு? 1-2 பேர் ஆபீஸ் இல்ல. ஆனா உங்களுக்கு ஆபீஸ் இல்லைன்னா வெப்சைட் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும், ஏதாவது ஒரு அட்ரஸ் பார்ப்பாங்க, எங்கே இந்த பிஸ்னஸ் வருது, நான் நம்பணுமா நம்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் அட்ரஸ் மாதிரி இமெயில் இது வந்து டிஜிட்டல் அட்ரஸ், ஒரு வெப்சைட் அட்ரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ யாராவது உங்களை பற்றி பார்க்குறாங்க, இப்போ இவங்க அலோவேரா ப்ராடக்ட்ஸ் பற்றி அழகாக சொன்னாங்க, அது கூட வச்சுட்டு இருந்தேன், ஷி கேவ் மீ அ ப்ரோஷர், ஓகே ஷி கேவ் மீ அ ப்ரோஷர், அழகாக ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி இருந்தது. ஸோ இப்போ எனக்கு இந்த கார்டில் பார்த்தேன்னா தேங்க்யூ, இந்த மாதிரி இப்போ நான் கார்டில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஓ இவங்க நிஜமா செய்யறாங்க, என்னென்ன செய்யறாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வருது, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று முக்கியமா கிடைக்குது, பிளஸ் நம்பிக்கை வருது. இவ்வளோ பண்றாங்கன்னா ஒரு கார்டு அடிக்கிறது ஒரு முயற்சி தானே, யாரோ சும்மா போர் அடிக்குது ஏமாத்தணும்னு கார்டு அடிக்க மாட்டாங்களா? இல்லை, ஏதோ செய்யறாங்க. அந்த நம்பிக்கை வச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, அப்புறம் தேவைன்னா ஒன்று நான் வாங்கலாம், இல்லை எனக்கு தெரிஞ்ச யார் அவங்களுக்கு தேவையோ அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணலாம். இதை வந்து வெப்சைட் பில் பண்ணுறதுன்றது கொஞ்சம் காஸ்ட்லி. ஓகே, அதுக்கு வேற ஆள் வேணும், டெக்னிக்கல் ஆள் வேணும், அதுக்கெல்லாமே நிறைய இருக்கும். பட் இப்போ நீங்கள் வெப் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறது facebook.com ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அந்த பேஜ் இருக்கும் அது என்னெல்லாம் பண்ணலாம் அப்புறம் காமிக்கிறேன். அந்த பேஜ் கிரியேட் பண்ணுறது ஃப்ரீ, வெறும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும், ஒரு ரூபா நீங்கள் செலவு பண்ண வேணாம். ஸோ யாராவது வரணும்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசணும்னா இன்டர்நெட்டில் இருக்கீங்களா அப்படின்னு யாருக்காவது தெரியணும்னா இங்கேருந்து அவங்க குஜராத் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ் வேறு எங்கேயாவது ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா சார் நான் கொரியர் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதோட சார் இந்த அட்ரஸ் டைப் பண்ணுங்கள் வரும் எங்கள் கம்பெனி பற்றி எல்லாமே இருக்கும் பாருங்கன்னா இமீடியட்டாக டக்குன்னு முடிஞ்சிடும், டைம் சேவ் ஆகும். ஸோ முக்கியமானது இட் இஸ் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நல்ல அடுத்தது ஆல்டர்னேட்டிவ், வெப்சைட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணலாம். செகண்ட்லி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், உங்கள் கையில் ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதான சேஞ்ச் பண்ணணும் இல்லை எதான ப்ராடக்ட் விற்று போச்சு எதான நீங்கள் இன்ஃபர்மேஷன் பண்ணணும் இல்லை யாராவது உங்களுக்கு ஆர்டர் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம், ஆஃபீஸ் போய் இங்கே போய் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் இல்லை. ஃபோனோட அடுத்த ஸ்டெப் இது. அடுத்தது வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். ஓகே, ஸோ காசே இல்லாமல் அட்வர்டைஸ் பண்ணுறது எப்படி? இந்த வெப்பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நிறைய போட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது லைக் ஷேர் அந்த மாதிரிலாம் நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அது என்னென்னா இப்போ எனக்கு உங்கள் இது வந்து பார்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்க இவங்க நல்லதாக இது வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கேண்டில் மேக்கிங் யூனிட் இருக்குது, அவங்க அழகழகாக சின்ன சின்னதாக கேண்டில்ஸ் செய்வாங்க, எனக்கு இந்த கேண்டில்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தகவல் அனுப்புவேன் இவங்க இந்த பேஜில் நல்லா பண்ணுறாங்க நீ இங்கே போய் பாரு, அவங்க ஒன்று பத்தாகும் பத்து நூறு ஆகும் நூறு ஆயிரம் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அப்படி எப்படி டக்கு டக்கு டக்கு டக்கு நிறைய பேருக்கு நீங்கள் பண்ணுற தொழில் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு விளம்பரம் அந்த மாதிரி நீங்களே ஒரு இடத்துலேயே உட்காந்துட்டு காசு செலவு பண்ணாமல் விளம்பரம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து புது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இப்போ யாருக்காவது உங்கள் ப்ராடக்ட் பற்றி இருக்காங்க, நான் வந்து ஒரு பெரிய கடை வச்சுருக்கேங்க, என் கடையில் எனக்கு உங்கள் ப்ராடக்ட்ஸ் விற்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கே விற்கிறீங்க ஏது விற்கிறீங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது நீங்கள் எவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க எனக்கு இதெல்லாம் தெரில, நான் என் ஃப்ரெண்டு மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் விற்கிறீங்க, ஸோ நான் உங்களுக்கு அங்கே ஒரு தகவல் அமைச்சு எனக்கு இங்கே ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன் இருக்கு. இது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பி டு பி அப்படின்வாங்க, ஒன்று நீங்கள் கஸ்டமர்ஸ்ட்டு விற்பீங்க இன்னொன்று பிஸ்னஸ்ட்டு விற்பீங்க. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க வந்து உங்ககிட்ட ஆக்சஸ் பண்ணுவாங்க, இது இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி நீங்கள் விற்றவங்க கிட்ட மேடம் இந்த மாதிரி நியூ ஸ்டாக் வந்திருக்கு சார் இந்த மாதிரி புதுசாக வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு ஆர் யூ ஹாப்பி வித் இட் இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுதான் லாஸ்ட் டைம் கொடுத்ததில் இதெல்லாமே பேசி அவங்க ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பில்டிங் குட்வில். ஸோ குட்வில் அப்படின்றது என்னென்னா இன்னொருத்தவங்களோட ஒரு ஒரு நல்ல பேர், பிஸ்னஸில் எதுவாக இருந்தாலும் பேர் நல்ல பேர், இவங்க வந்து கரெக்டான ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க இல்லை இவங்கக்கிட்ட நான் ப்ராடக்ட் வாங்குறேன்னா இவங்க காசு கொடுன்னு நச்சு பண்ணல இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஐயோ அவங்கக்கிட்டலாம் பிஸ்னஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்கிறவங்களும் இருப்பாங்க, ஆனால் இது மூலமாக நீங்கள் நல்ல பேரும் வாங்கலாம் ஆன்லைன் ஆக்சஸில். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து அவாய்டிங் இன்டர்மீடியரிஸ் நடுவில் யாருக்கும் கமிஷன் போவார் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உங்ககிட்ட வாங்கி விற்கிறவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் போகாமல் என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் டைரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு அது டைரெக்டாக போயிடும். ஸோ இது எப்படின்னா இங்கே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க இங்கே ஒரு சும்மா ஒரு சின்ன சார்ட் மாதிரி நான் போட்டிருக்கேன் கீழேருந்து மேலே போகணும். ஸோ ஒருத்தன் பேக் தூக்கிட்டு ஓடுறான் இதுதான் நீங்கள் இங்கேருந்து ஒருத்தவங்களை பார்க்க போகிறீங்க அது உங்கள் கஸ்டமராக இருக்கலாம் இல்லை உங்ககிட்ட வாங்குற ஒரு சப்ளையராக இருக்கலாம், அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் நீங்கள் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி ஓடி ஓடி ஓடி ஓடி ஓடி பிஸ்னஸ் வளரணும்னா மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நின்றுட்டுருப்பாங்க நீங்கள் தான், ஒன்று கையில் பெட்டி இருக்கும் பணம் இருக்கும் டைம் இருக்கும், எவ்வளோ டைம் எவ்வளோ அலைச்சல் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் உங்கள் பிஸ்னஸ் வளரும் ஒரு காலத்தில். ஆனால் இப்போது நீங்கள் சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஆன்லைன் ப்ரெசன்ஸில் பண்ணிங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்கள் சிஸ்டமோடு உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சேல்ஸ் பேசலாம், ரெண்டாவது வந்து புது கஸ்டமர்களுக்கு உங்கள் ப்ராடக்ட் விளம்பரம் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் ஒன்று ஒன்றா போகிறதுக்கு பதிலாக ஒன்று நாலாகும் நாலு பத்தாகும் நான் அதே ஃபஸ்ட்டு சொன்னது ஒன்று நூறு ஆகும் அப்படின்னு சொன்னது. இது தவிர காசு டைரக்ட் பில்டிங் புது சப்ளையர்ஸ் வேறு யாருக்காவது ப்ராடக்ட் வருது அப்படின்னா அவங்களும் உங்ககிட்ட வந்து பேசலாம், இன்டர்மீடியட்ஸ் அவாய்ட் பண்ணலாம், அண்ட் கடைசியில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா வளரும் இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். இவங்க காமிச்ச இந்த ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் வந்து எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் இதே நான் என் ஃபேஸ்புக் பேஜில் போட்டு என் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அமெரிக்காவில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறேன், இந்த மாலை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணலாம், உதிராது, வேறு எந்த ப்ராடக்ட்டும் இருக்காது, லைட் வெயிட்னா அவங்களுக்கு தேவைப்படும். அப்போ அவங்க வந்து இது நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்து தெருவில் ஒரு ஆண்டி விற்கிறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. கரெக்டாக இந்த ஃபேஸ்புக் பேஜ் நீங்கள் போய் பாருங்கள், அவங்க ப்ராடக்ட்ஸ் போட்டிருப்பாங்க, எது பிடிச்சிருக்கோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எங்கே அனுப்பணுமோ அவங்க அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது நீங்கள் வெறும் ஒரே ஏரியா, நாலு தெருவில் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவல், அடுத்த சிட்டி, அடுத்த ஸ்டேட், அடுத்த நாட்டுக்கு யாருக்கு தேவையோ அந்த அளவுக்கு வளரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் நான் அதை கிளியராக போட்டேன். அலைச்சல் ரொம்ப கம்மி, ஒரே இடத்துல உட்காந்து சாமர்த்தியமா எந்த எந்த எல்லா ஆஸ்பெக்ட்லையும் பார்க்கலாம், கஸ்டமர்ஸ் பார்க்கலாம், புது கஸ்டமர்ஸ் பிடிக்கலாம், சப்ளையர் பிடிக்கலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் பிடிக்கலாம், எல்லா வேலையும் ஒரே இடத்துல கற்றுக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கற்றுக்கிட்டா நமக்கு தான் நல்லது. ஓகே, நமக்கு இருக்கிற இன்ஹிபிஷன்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு இது எப்படி கருத்து, இதை எப்படி பயன்படுத்தலான்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் நேற்று நான் சொல்லிட்டு இருந்தால. ஸோ இப்படி தான் இந்த ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கம்பெனி பேர், அவங்க பேர் அதனால தான். ஸோ உங்கள் கம்பெனி பேர் என்னவோ அந்த பேருக்கு நீங்கள் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸ் வரும், எங்கே இருக்கீங்க, என்ன மாதிரி தொழில் செய்கிறீங்க, யார் ஓனர், நீங்கள் என்ன மாதிரி, நீங்கள் அவங்க நேரில் வந்து வாங்கணுமா, இல்லைனா நீங்கள் அவங்க கொரியரில் கேட்டாங்கன்னா கொரியரில் அனுப்பலாமா, நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்றது தெரிய வரும். அங்கே வந்து ஃபோட்டோஸ்ன்ற ஒரு அப்டேட் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸோடு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவங்க அப்படியே பார்ப்பாங்க. அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற என்னென்ன டிஸ்கிரிப்ஷன் தேவை, இந்த இதில் பண்ண கப்பு, இதில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கப் வரும், அந்த மாதிரி இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ், அந்த ப்ராடக்ட் பற்றி என்னெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த மாதிரி இன்னொரு ஒரு ஃபர்தர் கிளிக்கில் வரும். அப்போது நீங்கள் நிறைய பேச வேண்டியது தேவையில்லைல்ல, ஒரு ப்ராடக்டாக இப்போ யாராவது வந்து கேட்குறீங்கன்னா 10 பேர் இப்போ உங்ககிட்ட வராங்க, ஒரு ஆளாக நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. 10 பேர் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் இந்த பாட்டில் பற்றி சொல்லுங்கள், அந்த கூடையை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி கேட்டிங்கன்னா யார்கிட்ட நீங்கள் பேசுவீங்க, அப்போ இன்னொரு ஒரு ஆளை போடணும், எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. பட் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா 1000 பேர் 2000 பேர் கூட அட் அ டைம் பார்த்தாலும் எதுவுமே இல்லை, அவங்கவுங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அவங்கவுங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா வாங்கிடுவாங்க. அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் இருக்கும், ஹவு மச் இஸ் திஸ், எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணுறேன், என் பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் காஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் சமைச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் சிம்பிளாக நீட்டாக பண்ணிடலாம். இதே நம்ம நேரில் உட்காந்து நம்ம நிறைய வாட்டி பண்ணும்போது வி வில் நாட் பி ஏபிள் டு இந்த அளவுக்கு நம்மளால் கஸ்டமர்ஸ் ரீச் பண்ணவே முடியாது. நம்ம எக்ஸ்ட்ரா ஆள் போட்டோன்னா வர லாபத்தில் அது சேலரிக்கே கொடுத்து கொடுத்து அந்த மாதிரி போயிடும். பட் சிங்கிளாக உட்காந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு புடவை விற்கிறாங்க, இவங்க வீட்லேருந்தே புடவை விற்கிறாங்க, இவங்க டிஃப்ரெண்ட் புடவையை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வேதா பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கு பேரை வச்சுட்டு ஒரு ஒரு புடவை ஃபோட்டோ என்ன போட்டிருக்காங்க, 2600 ரூபீஸ், இது 2600 ரூபாய் இந்த புடவை, சில்க் காட்டன், காட்டன் டசர் என்னவோ இந்த கலரில் இருக்குது, இங்கேருந்து வாங்கியிருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக ஆச்சா, புடவை நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்கள் ஃபோட்டோவில் காமிக்கிறீங்க, லேடிஸ்லாம் எப்படி புடவை வாங்குவாங்க, பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குது, பேக்கில் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்து தானே வாங்குவாங்க. ஸோ அது எப்படி வரும்னு சொன்னாலே என்ன பண்ணாங்க, ஒரு மாடல் நிற்க வச்சு அந்த புடவையை ஃபுல்லாக இப்படி விரித்து காமிச்சு அதுவும் ஒரு ஃபோட்டோவாகவே போட்டாங்க. அப்போ ஈஸியாக போச்சா, யார் வந்து செகண்ட் குவெஸ்டின், தேர்ட் குவெஸ்டின், டைமே வேஸ்ட் இல்லாமல் அவங்களுக்கு இதான் தேவையா, சரி நான் டக்குன்னு பண்ணிடுறேன். இதனால தான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்மளை நம்ம ஈஸியாக அப்படியே செஞ்சிடலாம். ஈஸியாக செஞ்சுட்ட உடனே அவங்களுக்கு சேல்ஸ் இன்னும் ஜாஸ்தியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து தேங்காய் எண்ணெய் விற்கிறாங்க. இது என்ன குரூப்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுலேயே வந்து நிறைய குரூப் இருக்கும், சின்ன சின்னதாக ஷாப்பிங் குரூப்பு, அதுக்கப்புறம் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாண குரூப்பு, கேட்ரிங் குரூப்பு, வெட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்லலாம் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா நிறைய பேர் போடுவாங்க இந்த மாதிரி, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு கல்யாணம் வருது, எனக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக இவ்வளோ விளக்கு தேவைப்படுது, இல்லை இவ்வளோ கூட தேவைப்படுது, யாராவது கூட செய்கிறீங்களா, அந்த மாதிரி அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போய் ஆர்டர் எடுக்கலாம். நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இப்போ வேறு அவங்களுக்கு வேறு எங்கே கேட்குறதுன்னு தெரியாது, ஃபோன் பண்ணி உங்க நம்பர் இல்ல, அப்ப வேற எப்படி பண்றதுன்னா இந்த மாதிரி மூலமா அவங்க கேட்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி பண்ணிடலாம். இவங்க என்ன போட்டிருக்காங்க, நானே வந்து இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் செய்யறேன். எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன தேங்காய் எண்ணெய்லாம் யாராவது இப்படி செய்வாங்களா அப்படின்னு. அதுவும் பிசினஸ் தான். தேங்காய் எண்ணெய் நான் செய்யறேன், இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு யாருக்காவது வேணும்.

0: கணக்கில் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் கண்ணெதிர்க்க நான் பார்த்த ஒரு ஒரு லேடி, அவங்க வந்து சொல்வாங்க, அவங்க ஒரு முஸ்லீம் லேடி தான், அவங்க வீட்டில் வந்து ஷி வாண்டட் டு டூ சம்திங், அவன் மருதா நீ நல்லா போட்டு சொல்லி நான் பண்ணலாமே, 2000 ருபீஸ் ஆரம்பிச்சவங்க ஒரு ஃபுல் கைக்கு 2000 ருபீஸ் பர் அவர் அப்படின்னு சார்ஜ் பண்ணுற லெவலுக்கு அவங்க வந்திருக்காங்க.
1: என்னங்க இது, நேற்று நீங்கள் கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாகிட்டே போகுது, குறையவே இல்லை.
2: என்னங்க நீங்கள் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் நான் மருந்து கொடுத்தேன்.
1: சரி சரி, இப்போ இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்தை கொடுங்க.
2: இருங்க, இதான் இதை கொடுக்குறேன்.
1: தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்னங்க,
3: நேற்று பண்ண தப்பே திரும்பி பண்ணுறீங்க பார்த்தீங்களா?
1: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
3: நேற்று வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்களா?
1: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குல்ல.
3: பார்த்தீங்களா, ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பார்க்கணுங்க.
1: நீங்கள் சொல்கிறதும் உண்மைதாங்க.
3: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேஃபில் இருக்க வேணாமா?
1: நீங்கள் சொல்கிறது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
4: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமாக மருந்துலையும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
4: நம்ம தான் அதை கவனமாக எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: ஸோ நமக்கு தெரியாது, அவங்க இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணி நிறைய பேர்கிட்ட போயிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அவங்க மெசேஜ் இது பண்ணி ஃபோட்டோஸ் அமைச்சுதான் அவங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் வந்தது. இது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற ஷூஸ் இருக்குல்ல, கடையில் விற்கிற ஷூஸ், அந்த ஷூ கையில் பெயிண்ட் பண்ணி விற்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் அவங்க செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷூஸ் கூட அவங்க, உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஷூஸ் வேணும்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி தரோம், நாங்கள் கம்பைன் பண்ணி தரோம் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து நான் காமிச்சே ஆகணும். இது வந்து ஒரு, இந்த பையன் எட்டாவது தான் படிக்கிறான் சென்னையில் ஒரு ஸ்கூலில். இவன் ஒரு சூப்பர் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் மூலமாகவே ஒரு நாளைக்கு 3000 ரூபாய் சம்பாதிப்பான். ஒரு நாளைக்கு 3000 ரூபாய், ஃபுல் டே கூட வரமாட்டான், ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அவன் வேலை செய்வான். என்ன பண்ணுறான்னா, வீடு வீடாக போய் டாக் கேட்டெல்லாம் இருக்குல்ல, அதை குளிப்பாட்டி நெயில் கட் பண்ணி க்ரூம் பண்ணுறான். இந்த பையனுக்கு ஒரு வாட்டி குளிப்பாட்டினானா 300 ரூபாய் அவனோட சார்ஜ். ஒரு அனிமலுக்கு, ஒரு வீட்டில் 3-4 நாள் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பையனுக்கு டைம் இல்லை, அவனுக்கு வந்து இன்னி வரைக்கும் டைம் இல்லை, சமாளிக்க அவனால் முடியல. அத்தனை பேர் அவங்கள கூப்பிட்டுட்டு இருக்காங்க வீட்டில், சாட்டர்டே சண்டேஸ்னால் ஃபுல் டே, அப்போ அவனுக்கு இன்னும் டபுள் ட்ரிப்பிள் அமௌண்ட் போகும். எப்படி இவனுக்கு இவ்வளோ பேர் தெரிய வந்தது, எப்படி இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கன்னா, எட்டாவது பையன் அவனோட ஃபேஸ்புக் பேஜ், அந்த பையன்தான் அவன் ஃபேஸ்புக் பேஜில் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி எல்லா விதமான நாயும் நான் குளிப்பாட்டுவேன், எல்லா விதமான நாயும் நான் சர்வீஸ் பண்ணுவேன், இதுதான் என் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. ஃபோனா எங்கள் வீட்டுக்கும் வந்தாப்புல, நான் இந்த பையனை நேரில் பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சுது, என்னப்பா இத்தினோன் இருக்கேன் அப்படின்னு நானே என்ன, அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இல்லை நான் வந்து ஒரு டாக்டர் ஆகணும், ஏன்னா எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து வசதி இல்லை அவ்வளோ டாக்டர் ஆத அளவுக்கு, நானே தான் செய்யணும், அதனால நான் போய் இன்னொரு வெட்டினேரியன் கிட்டே போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து எப்படி டாக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு நான் கற்றுக்கிட்டு நான் இதை செஞ்சிட்ருக்கேன், 6வதுலேருந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்டுட்டு. ஏன்னா மற்ற பசங்கள்லாம் எனக்கு டைம் இல்லை, என் அப்பா அம்மா பின்னாடி போய் படிப்பா படிப்பா படிப்பா கஷ்டப்பட்டு நான் வேலை செய்கிறேன்ப்பான்னு சொல்கிற இதில் நானே பண்ணுன்ற இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட். அவன் பண்ணிட்டு போகலை, சும்மா வீட்டுக்கு போகல, என்னை ஃபேஸ்புக்கில் கண்டுபிடிச்சி என்னை ஃப்ரெண்ட் ஆக்கி என் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் இது பண்ணிவிட்டு டெய்லி காலையில் நைட்டு எல்லாருக்கும் ஒரு குரூப்பில் மெசேஜ் அனுப்பாப்பில், குட் மார்னிங் நான் இன்னைக்கு இந்த நாய் பண்ணேன், குட் மார்னிங் இவங்க வீட்டுக்கு போனேன், குட் மார்னிங் நான் அவங்க வீட்டுக்கு போனேன், குட் மார்னிங் கமல் சார் நாய்க்குட்டி இது, குட் மார்னிங் விஷால் சார் நாய்க்குட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் போய் பண்ணுறாப்புல. சின்ன பையன் எப்படி தெரிய வந்ததுன்னு தெரியல. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் நம்ம கற்றுக்கணுன்னா அந்த சின்ன பையன்ட்டே நான் நிறைய கற்றுக்கிட்டேன், என் பிஸ்னஸ்க்கு நான் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி நான் அந்த பையனுக்கு தெரிய வந்ததுன்னா, இல்லைக்கா உங்களை மாதிரி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க தான் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக் பேஜ் நீ கிரியேட் பண்ணு, அதை பார்த்து 10 பேர் சொல்லி 20 பேர் சொல்லி இப்போ ஒரு வாரத்தில் நான் ஒரு 50 வீட்டுக்கு போகிறேன், எனக்கு அவ்வளோ இது டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பையனை யூஸ் பண்ணுறான்னா நம்பலாம், கண்டிப்பாக கற்றுக்கலாம். அப்போ அவனுக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா நமக்கு கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே ஒரு மோட்டிவேஷன் ஃபார் யூ டு டூ தட். ஃபேஸ்புக் பற்றி கேட்டிங்க, உங்கள் நீங்கள் என்ன மாதிரி, இவங்க ஷீ டோல்மி அபவுட் ஹர் பிஸ்னஸ், இன்னொருத்தவங்க அவங்க வந்து ரங்கோலிஸ் பண்ணுறேன்றாங்க, நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸஸ் வேறு பண்ணுறீங்க? நாப்கின்ஸா? ஓகே. ஸோ உங்கள் கிளைண்ட்

இப்போதைக்கு யாரா இருக்காங்க? ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ்? நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன குரூப்ஸ் இருக்கு, சென்னை ஷாப்பிங் குரூப் அப்படின்னு நான் ஒரு குரூப் சொன்னேன். இந்த மாதிரி ஃபேஸ்புக் ப்ரெசன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா விமன் இன் சென்னை, ஒர்க்கிங் விமன் இன் சென்னை, இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண் சார்ந்த குரூப்ஸ் இருக்கும். இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒர்க்கிங் விமன் இன் சென்னை, சென்னை ஷாப்பிங். சென்னை ஷாப்பிங்கில் நீங்கள் போட்டாங்க, நீங்கள் சென்னையிலே இருந்து பண்ணுறீங்கன்னா சென்னை ஷாப்பிங்கிற ஒரு குரூப் பேர் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அங்கே நீங்கள் என்ன வேணாலும் விற்கலாம், என்ன வேணாலும் விளம்பரப்படுத்தலாம். ப்ரைஸ் பட்டி போட்டிங்கன்னா நிறைய பேர் அது ஷேர் பண்ணி நிறைய வரும். விமன் இன் சென்னை, ஒர்க்கிங் விமன் இன் சென்னை, சென்னை ஷாப்பிங், இந்த மாதிரி குரூப்ஸ். உங்கள் வேறு யாருக்காவது இதே மாதிரி பிரச்சனை இருக்கா? உங்கள் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் போடுங்க, வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் போடுங்க. இது எப்படின்னா நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்குன்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபோட்டோஸ் போடுறது, மற்றவங்க உங்கள் ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்தது அவங்க அதை பற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரேட்டிங்லாம் பண்ணுவாங்க, 5 ஸ்டார் 4 ஸ்டார், நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நல்லதும் எழுதுவாங்க, கெட்டதும் எழுதுவாங்க. ஸோ நல்லதே எழுதுகிற லெவலுக்கு நம்ம வரோம் அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய ரிவ்யூ கொடுத்து நிறைய பேர் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த பேஜில் வந்து 1000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 2000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இந்த பேஜ் வந்து பார்த்தவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விளம்பரம் அப்படியே கிடைக்கும். சரி, இது நான் ப்ரீஃபாக சொல்வேன். இது அடுத்த ஸ்டேஜ் சோஷியல் மீடியா. ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னா, எல்லாம் ஆட் பார்க்குறீங்களா அமேசான், ஒருதிக்காவோ கிரிக்கெட் மேட்ச் வீட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் ஆட் ஓடும், ஃப்ளிப்கார்ட் ஓடும், ஸ்னாப்டீல் ஓடும். இதெல்லாம் என்னென்னா நேரில் இல்லாத கடை, அதே மாதிரி ஆன்லைனில் எல்லாமே இன்டர்நெட்டில் போய் கிளிக் பண்ணி எல்லாம் வாங்குறது, எல்லாமே வீட்டில் அவங்க எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. நிஜமாக ஒரு கடை இருக்கா? இல்லை. ஆனால் அந்த ப்ராடக்டோட ஃபோட்டோ அவங்க போட்ட உடனே, ப்ரைஸ் போட்ட உடனே பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணும், நான் இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், கடை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் வந்து டெலிவர் பண்ணிவிடுங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களே இது பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ். நீங்கள் கிராஃப்ட் சம்மந்த பொருள் எல்லாம் craftvilla.com இந்த கம்பெனியில் போயிட்டு, இந்த வெப்சைட்டில் போயிட்டு செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அவங்களே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் என்ன வேணும், என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபோட்டோ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே தமிழில் பேசி அவங்களே நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் கிராஃப்ட்ஸ் வில்லனா கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஹேண்டிகிராஃப்ட் அந்த மாதிரி வேறு எதாவது ஸ்பெஷலாக செய்கிறீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அங்கே செய்யலாம். ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் வந்து நீங்கள் ஆக்சுவலி எதை வேணாலும் விற்கலாம். நீங்கள் என்ன சின்ன சின்ன பொருள் இது பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே அந்த மாதிரி விற்கலாம், அந்த மாதிரி இது பண்ணலாம். நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே இதை டைப் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். நீங்கள் பேசிக்காக யாருக்காவது ஹெல்ப் கேட்டுட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இல்லை பெஸ்ட்டு சிம்பிள் கூகுள் போங்க. எல்லாருக்கும் கூகுள் தெரியுமா? காஜல் அகர்வால் பாட்டு கூகுள், GOOGLE, கூகுள். கூகுளில் போயிட்டு இந்த பேரெல்லாம் டைப் பண்ணிங்கன்னா அடுத்தது எல்லாம் தானாக நடக்கும், ரஜினி படம் மாதிரி எல்லாமே அடுத்தது அப்படியே வரும். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்ஸ்லாம் பாருங்கள். உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் எப்படி வரலாம், சோஷியல் மீடியா எப்படி உங்கள் ஸ்மால் பிஸ்னஸை பெருசாக்கலாம், இல்லை இன்னும் சிறப்பாக்கலாம் அப்படின்றது நிறைய ஹெல்ப் பண்ணும். கற்றுக்கோங்க, இன்ஹிபிஷன்ஸ் விட்டுடுங்க. உங்களுக்கு வரும்ன்ற நம்பிக்கை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசெண்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Green Tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil the earth.
6: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: You are all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
8: You are listening to

0: tuned. Stay tuned. Stay tuned. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே பிரகாஷிதா பேசுறேன். அண்ட் நம்ம கூட இன்னைக்கு ஆர்ஜே நமிதா இருக்காங்க. ஹாய் நமிதா, அண்ட் வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: தேங்க்யூ பிரகாஷிதா. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்?
0: ஏமா இவ்வளோ அவசரப்படுற? அதுக்கு நீ சில பல க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா?
1: சரி கேளு.
0: பொதுவா மக்களுக்கு பொழுதுபோக்குகள்லாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிற?
1: மூவிஸ், வெளிய போறது, பாட்டு கேக்குறது.
0: சரி, ஒரு 55 to 60 இயர்ஸா இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஹாபிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன்?
1: நிறைய பேர் புக்கு படிப்பாங்க, கோயில் போறது, வாக்கிங் போறது, நிறைய பேர் ரெஸ்ட் தான் எடுப்பாங்க.
0: நீ இன்னும் ஆதி காலத்திலேயே இருக்க நமிதா.
1: அப்படியாமா? சரி, அப்ப நீயே சொல்லு
0: நமிதா. இப்ப பிரபலமாகிட்டு வர ஒரு ஹாபி வந்து டெரஸ் கார்டனிங்.
1: அப்படின்னா?
0: அதாம்மா, மொட்டை மாடி தோட்டம்.
1: சரி இரு, நானே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன்.
0: ஓகே, உன் இஷ்டம்.
1: In gardening, a terrace is an element where a raised flat paved or gravel section overlooks. Hey, எதுவுமே புரிய மாட்டேங்குதுடி.
0: சொல்ற விதத்துல சொன்னா எல்லாமே புரியும் நமிதா.
1: சரி, நீயே புரியவே.
0: நமிதா, நான் சொல்றதை விட நம்ம 84/19 சின்ஹா ஹவுஸ், போயஸ் கார்டன், இந்த அட்ரஸுக்கு போ.
1: எதுக்கு?
0: இங்க பத்மினி அம்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. டெரஸ் கார்டனிங்னா என்ன, எதுக்கு பண்றாங்க, எப்ப பண்ண ஆரம்பிச்சாங்க, எப்படி பண்றாங்க, எல்லாமே.
1: ஓகே, நான் இப்பவே கிளம்புறேன்.

0: உங்கள் பேர் ஆண்டி?
1: பத்மினி.
0: எங்கே இருக்கீங்க?
1: பாய்ஸ் கார்டனில் இருக்கேன் மேம்.
0: ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷமாக டெரஸ் கார்டனிங் பண்ணுறீங்க?
1: இந்த பாஸ்ட் 2-3 வருஷமாக.
0: எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கீங்க?
1: நான் முதல்ல ஆரம்பிக்கிறது நிறையா இருந்தது, ஆனால் இப்போ அந்த ஃப்ளட்ஸுக்கு அப்புறம் இந்த மழை ஹெவி ரெயினில் எல்லாம் போயிடுத்து. அதுக்கப்புறம் நான் தொடங்கிறது இப்போ தான் இனிமேல் தொடங்க போகிறேன்.
0: நீங்கள் டெரஸ் கார்டனிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: ஓ, ரொம்ப நல்லது, இது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல நம்மளே உற்பத்தி பண்ணுறதுனால கெமிக்கல் எல்லாம் போடாத உரம் போட்டு நம்மளே எல்லாம் பார்க்கறதுனால நல்ல பியூர் வெஜ் காய்கறி கிடைக்கிறது. நம்மளே பறித்து நம்ம முயற்சியில் பண்ணுறச்சு அதில் ஒரு ப்ரெஷர்.
0: எவ்வளோ பேர் உங்களுக்கு தெரிஞ்சு டெரஸ் கார்டனிங் பண்ணுறாங்க?
1: எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் பண்ணுறாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க அவ்வளோதான்.
0: என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சுருப்பாங்க? உங்களை மாதிரியேவா இல்லாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக?
1: நிறைய நிகழ்ச்சி, ரொம்ப நிழல் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறையா வைக்க முடியாது, இடம் பத்தாதவங்க நிறையா வைக்க முடியாது. நிறையா ஸ்பேஸ் இருந்து நல்ல வெயிலும் இருந்தாக்க நிறையாவே வைக்கலாம்.
0: இதுவரைக்கும் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க?
1: எனக்கு ப்ராப்ளம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தான் எனக்கு நல்ல வெயில் வருது, இன்னொரு பக்கம் இந்த பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து ஒரு பெரிய மரம் இருக்குது, அது பாதி இது மறைச்சிடுது, ஒரே நிழல் இருக்குது. அங்கே நான் காய்கறி பண்ண முடியாது. வேறு ஏதாவது நிழலில் வளர்ற செடி வச்சுக்கலாம், ஆனால் காய்கறி பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது ப்ராப்ளம் தண்ணி பிரச்சனை. எங்களுக்கு தண்ணி வரது கிடையாது, நாங்கள் தண்ணி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ரொம்ப அதில் கொஞ்சம் பிரச்சனை.
0: உங்களுக்கு எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது இப்போ?
1: இப்போ வந்து ஒரு 10 இருக்கும்.
0: அது பேர்லாம் சொல்லுங்கள்.
1: ஆ, எங்கிட்ட வெண்டைக்காய் இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, பாவக்காய், முள்ளங்கி, பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் கோவக்காய் அண்டு கொத்தமல்லி.
0: அதனால் நீங்கள் வெளியேந்து வாங்கிறது கிடையாது?
1: இதெல்லாம் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எங்கிட்ட என்னோடய இடம் அவ்வளோ பெரிய இடம் கிடையாது. ஒரு 3 தடவை ஒரு வந்தாச்சு சேர்த்து வச்சுட்டு ஒரு பொரியல் பண்ணணும், இல்லைன்னா அப்பப்போ பறித்து அதுக்கான கொஞ்சமாக ஓடணும்னா அதை யூஸ் பண்ணிக்கணும்.
0: உங்கள் டெரஸ் கார்டனிங்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்?
1: அது நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம எவ்வளோ க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு மாதிரி. சின்ன இடத்துல கூட, ரொம்ப சின்ன இடத்துல பால்கனியில் கூட நீங்கள் டெரஸ் கார்டன் பண்ணணும். நிறைய வைக்க முடியாது, ஆனால் சின்ன தொட்டியில் கீரை வளர்க்கலாம், நிறைய பச்சை மிளகாய் அப்புறம் தக்காளி வளர்க்கலாம். இது எல்லாம் நல்லாவே வரும்.
0: நீங்கள் ஏன் மேலே பூ வைக்காமல் வெஜிடபிள்ஸாக வச்சுருக்கீங்க?
1: இல்லை, ஒரு சைடு கொஞ்சம் பூ வச்சுருக்கோம், இன்னொரு டெரஸில் பூ வச்சுருக்கோம்.
0: என்னெல்லாம் பூ வச்சுருப்பீங்க?
1: அங்கே வந்து நிலசம்பங்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மாதவன் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் பூ வச்சுருக்கேன், லைக் போர்ட்டுலக்கா வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு பூ பேர் வந்து அதுக்கெல்லாம் தமிழில் எனக்கு தெரியல, அது பேர் என்ன சொல்கிறது, ரங்கூன் மல்லி. அது வந்து இப்போ சின்ன வெரைட்டிலே வந்து கொடி இல்லாத பாட்லேயே வளர்ந்த வெரைட்டி வந்து அது வச்சுருக்கேன்.
0: நீங்கள் எதில் பூ வைக்கிறீங்க? பூ இல்லாட்டி காய்கறிலாம் நீங்கள் தொட்டியில் வைப்பீங்களா, கவரில் வைப்பீங்களா?
1: தொட்டியில் பூவெல்லாம் நான் தொட்டியில் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி. காய்கறி எல்லாம் கவர்ல தான்.
0: என்ன மாதிரி தொட்டி ப்ரிஃபர் பண்ணுறீங்க, மண் பானையா பிளாஸ்டிக்கா?
1: நான் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது மண் பானை.
0: பூக்குமே?
1: ஆமாம், பூக்கு எஸ்பெஷலி மண் பானை.
0: காய்கறிக்கு என்ன மாதிரி கவர்?
1: காய்கறிக்கு வந்து அதுக்குன்னே விற்கிறது க்ரோ பேக்ஸ்னு விற்கிறது பிளாஸ்டிக்கில், அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், வெயிட் குறைச்சி. ஏன்னா நிறைய டெரஸில் நம்ம நிறைய தொட்டி வச்சுருக்கோம்னாக்கா வெயிட் ஜாஸ்தி ஆகிடும், மண் தண்ணி எல்லாம் போட்டு அந்த செடியினோட வெயிட்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இந்த க்ரோ பேக்னாக்க வெயிட் குறைச்சி, ஸோ அதில் வச்சா நல்லா வருது, ப்ராப்ளம் இல்லை.
0: அந்த க்ரோ பேக்லாம் கிழியாது?
1: இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
0: நீங்கள் உங்கள் டெரஸ் கார்டனிங்கு எவ்வளோ டைம் டெய்லி அந்த க்ரோ பேக்லாம் கிழியாது?
1: இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம்.
0: நீங்கள் உங்கள் டெரஸ் கார்டனிங்கு எவ்வளோ டைம் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க?
1: டெய்லி எனக்கு வந்து மேலே 1 மணி நேரம்.
0: உங்களோட மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை?
1: இல்லை,
0: மேலே தண்ணி சொட்டுறது அந்த பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது?
1: இல்லை, எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி.
0: உங்களுக்கு யார் இதை ரெக்கமெண்ட் பண்ணது டெரஸ் கார்டனிங்?
1: ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப நாளாக டெரஸ் கார்டன் பண்ணணும்னு ரொம்ப வரேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணவர் மிஸ்டர் ஹரீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு. இஸ் அ ஹார்டிகல்ச்சரிஸ்ட். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார், அவர் தான் ஹெல்ப் பண்ணார் எனக்கு டு செட்டிட்ட. எனக்கு ஏன்னா ரொம்ப நாலேஜ் அதை பற்றி கிடையாது, ஆசை இருந்தது, ஆனால் அதை எப்படி பண்ணணும் அப்ரோச் பண்ணணும்னு தெரியல. அவர் தான் கைட் பண்ணார்.
0: இதுக்கு முன்னாடி ஃப்ளட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் செடி வச்சுருந்தீங்க?
1: இதே மாதிரி தான் வச்சுருந்தேன்,
0: நிறைய காய்கறி பழம்
1: வந்து. எனக்கு பீன்ஸ் வச்சுருந்தேன், பச்சவரங்காய் இருந்தது,
0: அதெல்லாம் நல்லா வளைஞ்சுதா?
1: ரொம்ப நல்லா வளர்ந்து, இனிமேல் தான் அதெல்லாம் போடணும்.
0: அதெல்லாம் வளர ரொம்ப நேரம் எடுக்குமா, இல்லாட்டி அதே டைம் தான் கீழே போடுற மாதிரி அதே டைம் தான்?
1: இல்லை இல்லை, அதே மாதிரி.
0: அப்போ இதுவும் நிறைய தண்ணியில் எடுத்துக்காது,
1: டைம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது.
0: அப்போ இதுவும் எல்லாமே ஒரே டைம் ஸ்பெசிஃபிக் தான்?
1: ஆமாம், ஒரே எஃபெக்ட் தான்.
0: ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா?
1: இல்லைம்மா, நான் கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் தான்.
0: அப்போ நீங்கள் ஆர்கானிக்னால் நீங்கள் என்ன மாதிரி போடுவீங்க செடி நல்லா வளர்கிறது?
1: நான் வந்து மெயினாக வந்து பஞ்சகவ்யம் தான் யூஸ் பண்ணுறேன்.
0: அப்படின்னா
1: அது வந்து கவுலேருந்து எடுக்கிறது.
0: அது எங்கே கிடைக்கும்?
1: அது நிறைய நர்சரிஸ்லாம் கிடைக்கும்.
0: அது நல்லா ஹெல்ப் பண்ணுறதா?
1: ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது.
0: அது சுத்தமாக 1% கூட அதில் கெமிக்கல் கிடையாது, ஸோ அது நேச்சுரலாக
1: வளரும். உங்களுக்கு ஆர்கானிக் மென்யூர் வந்தாச்சு, அதை யூஸ் பண்ணுங்க. வர்மி கம்போஸ்ட் இருக்குது, பாட்டிங் மிக்ஸ்லேயும் ஆர்கானிக் பாட்டிங் மிக்ஸ் இருக்குது. கெமிக்கல் இல்லாதையே பண்ணலாம். நான் கெமிக்கலே யூஸ் பண்ணுறது கிடையாது.
0: நீங்கள் கெமிக்கல்ஸோடு பண்ணி இது வரைக்கும் ட்ரை பண்ணி ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கா?
1: இல்லை, நான் பண்ணினது இல்லை, கெமிக்கல் யூஸே பண்ணினது இல்லை.
0: ஒரு தடவை கூட இந்த 3 வருஷத்தில்?
1: என்னோட மெயின் ஐடியா வந்து இந்த
0: ஆர்கானிக்காக
1: இருக்கணும்.
0: அந்த ஆர்கானிக்கில் உங்களுக்கு ஏதாவது இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கா?
1: பிரச்சனையே இல்லை.
0: நீங்கள் காய்கறி பறிக்கரிச்சேவோ சமைக்கரிச்சேவோ?
1: இல்லை இல்லை,
0: எதுவும் வந்தது கிடையாது.
1: எதுவும்.
0: நீங்க எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா என்ன மாதிரி செடிகள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எனக்கு சப்போஸ் என் வீட்டில் எனக்கு போடணும்னா, இல்லாட்டி எங்களோட கஸ்டமர் வியூவர்ஸ் அவங்களுக்குலாம் போடணும்னா, நீங்கள் என்ன மாதிரி செடி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
1: அது வந்து உங்கள் நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்தது. உங்கள் ஏரியா எவ்வளவு இருக்குது, என்னென்ன?
0: ஒரு சின்ன ஏரியா தான்.
1: நல்ல வெயில் வேணும்.
0: ம், அது இருக்கு.
1: அப்படின்னா நீங்கள் தக்காளி டெஃபினட்டாக பண்ணணும். எல்லா வித கீரையும் வருது, ரொம்ப நல்லா வருது.
0: எல்லா கீரையும் ஒரே பாட்டில் பண்ணலாமா?
1: இல்லை, நீங்கள்
0: வேற வேற
1: வேற வேற போட்டு தான் நல்லது. வெண்டைக்காய் ரொம்ப நல்லா வருது, ப்ராப்ளம் இல்லாத வருது. அதே மாதிரி பீர்க்கங்காய் வருது, நான் போட்டுருக்கேன் இப்போ நல்ல ஒரு 10 காய் வர எடுத்திருக்கேன். அதனால் அது நல்லா வருது. லைம் போடலாம், லைம் போட்டால் கொஞ்சம் டிலே ஆகும், பட் நல்லா வரும்.
0: உங்களுக்கு எதாவது ஆர்கனைசேஷன் தெரியுமா இது சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷன் டெரஸ் ஃபார்மிங்க?
1: இல்லைம்மா, எனக்கு பர்சனலாக
0: எந்த அப்பியரன்ஸும் இல்லை
1: எனக்கு.
0: நீங்கள் வெளியே போயிட்டு உங்கள் டெரஸ் கார்டனிங் பற்றி ஒரு இன்டர்வியூவோ ஷோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா?
1: நான் டெரஸ் கார்டனிங் பற்றி சொன்னதில்லை.
0: யார்கிட்டையும் சொன்னதில்லை?
1: இல்லை, என்னோடய ரெகுலர் கார்டனும் ஒன் சர்ப்ரைஸ் யாரோ வந்து கேட்டிருக்காங்க, அப்போது பார்த்துட்டு. ஏன்னா நான் என்னோடய ரெகுலர் கார்டன்லேயும் எல்லாமே வந்து ஆர்கானிக் தான், கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஹைப்ரிட் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பேர்ட்ஸ் எல்லாம் வரணுங்கிறதுனால நான்

0: நம்ம லோக்கலி க்ரோன் பிளான்ஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் நான்
1: உங்கள் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்? அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் மாதிரி வச்சுருந்தீங்கல்ல, அந்த கண்டெய்னர் எங்கே கிடைக்கும்?
0: நான் வந்து ஒரு ஷாப் மந்தவழியில் இருக்குது, அங்கே தான் வந்தேன். அவங்க நிறையா அதெல்லாம்
1: அது இம்போர்ட்டடா இல்லைன்னா
0: லோக்கலி மேட்,
1: அது நல்லா தாக்கு பிடிக்கிறதா, தண்ணியெல்லாம் சொட்டாம
0: ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, கிழிஞ்சு போகிறதில்லை, 3 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணுவேன்.
1: ஸோ மண்பானையை விட இதுவும் எஃபெக்டிவாக தான் இருக்குது,
0: ரொம்ப எஃபெக்டிவாக. மண்பானையோட இது வெயிட் குறைச்சலாம்.
1: தேங்க்யூ, உங்கள் இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: தேங்க்யூ மேம்.
1: நீங்கள் எவ்வளோ வருஷமாக இந்த டெரஸ் கார்டனிங் இல்லாட்டி இந்த கார்டனிங் அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் இருக்கீங்க?
2: குட் மார்னிங், வணக்கம். என் பேர் ஹரீஷ். நான் வந்து ஒரு 25 வருஷம் முன்னாடி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி ப்ரோக்ராம், ஒரு பட்டப்படிப்பு இருக்குது. ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் அந்த பட்டப்படிப்பு இருக்குங்கிறது வெளி உலகத்துக்குலாம் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து ஒரு 20-22 வருஷம் முன்னாடி வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து தோட்டக்கலை பட்டப்படிப்பும் தோட்டக்கலையில் வந்து பட்ட மேல் படிப்பும் மாஸ்டர்ஸ் டிகிரியும் முடிச்சுட்டு சென்னையில் ஒரு 16 வருஷமாக வந்து இந்த ஹார்டிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மாடி தோட்டங்கிறது இன்றைக்கி வந்திருக்குது, ஒரு 7-8 வருஷமாக தான் இந்த டெரஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. ஜென்ரலி ஹார்டிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஒரு வீட்டு தோட்டம், ஒரு நிறுவனத்தில் இருக்கிற தோட்டம், அதாவது வந்து ஃபேக்ட்ரிஸில் வந்து மரங்கள் அல்லது லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நில எழில் ஊட்டும் துறை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த வார்த்தைகள்லாம். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஃபீல்ட் அண்ட் கார்டனிங் அவென்யூ பிளான்டிங், அதாவது வந்து நம்ம சிட்டிஸில் வந்து ரோட்டில் நிறைய மரங்கள் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன மாதிரியான மரங்கள் வந்து வைக்கலாம், எப்படிப்பட்ட மரங்கள் நம்ம வந்து போடணும், எந்தெந்த மாதிரியான மரங்கள் வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸை கடந்த ஒரு 15-16 வருஷமாக வந்து சென்னையில் செஞ்சுக்கிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு சின்ன குரூப்பாக செஞ்சுக்கிட்டுருக்கோம், என் கூட ஒரு 2-3 பேர் என்னுடைய சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் வந்து தோட்டக்கலையும் விவசாயமும் படித்த சம்மந்தப்பட்டவங்க வந்து என் கூட வேலை செஞ்சுட்ருக்காங்க. இது ஒரு குழுவாக எடுத்து நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் வந்து மாடி தோட்டம், வீட்டு தோட்டம், ஆஃபீஸஸில், கார்ப்பரேட் ஆஃபீஸஸில், ஃபேக்ட்ரிஸில், ஃபார்ம் லேண்ட்ஸில் மரங்கள்லாம் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு கன்சல்ட்டிங் செய்கிறது, அதை தவிர வந்து முக்கியமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்து தோட்டம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தப்பான இன்ஃபர்மேஷன் கிடச்சி நிறைய பேர் வந்து தோட்டங்கள் போட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கெலாம் ஆளாயிருக்காங்க. அப்படி இல்லாமல் வந்து சரியான இன்ஃபர்மேஷன், இது தான் தேவை, இது தேவையில்லை, இப்படி தான் செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இது பிரச்சனை, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி டிஃபரென்ஷியேட் பண்ணி காமிச்சு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து அவங்களையே செல்ஃப் மோட்டிவேட்டடாக, அவங்கவங்க வீட்டிலே இருக்கிறவங்களே அவங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக கார்டனிங் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஹோம் கார்டன் டெவலப்மெண்ட், ஃபேக்ட்ரி கார்டன் டெவலப்மெண்ட் அண்ட் நிறைய இயற்கை இடுபொருட்கள்லாம் வந்து நாங்கள் வந்து சில சுய உதவி குழுக்கள்கிட்டேருந்து வாங்கி நாங்கள் வந்து விற்பனை செஞ்சுட்ருக்கோம். தரமான இடுபொருட்கள், பஞ்சகவியம் போன்ற தரமான இடுபொருட்கள் நாங்கள் வாங்கி பெண்கள் சுய உதவி குழுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள்ட்டேருந்தே நாங்கள் அதை வந்து வாங்கி நாங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு குறைச்சல் அளவில் தான் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு தொடக்கம், இது மேற்கொண்டும் இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவடையும் நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக் அப்ரோச் இன் கார்டனிங், அதாவது வந்து தரமான ஒரு அணுகுமுறையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 10-15 வருஷமாக வந்து இதில் வந்து முழு மனசாக ஈடுபட்டுருக்கோம். நல்ல வரவேற்பும் இருக்குது, இதுக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச சந்தோஷமும் திருப்தியும் இந்த தொழிலில் வந்து கிடைக்கும்.
1: ஹலோ சார், டெரஸ் கார்டன்னா என்ன?
2: டெரஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புது விதமான கார்டன்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்குது. முன்ன காலங்களெல்லாம் வந்து வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்கும், ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் இருக்கும், அந்த இண்டிபெண்டன்ட் ஹவுஸை சுற்றி நிறைய போதுமான அளவு வெயிலும் போதுமான அளவு காற்றோட்டமும் இருக்கும். அதில் வந்து நிறைய சுற்றியில் நிறைய செடியெல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. இன்னி காலத்தில் வந்து அந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட வீடு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர சூழ்நிலையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் நிறைய வந்துட்டுருக்குது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வந்து சைடில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் தான் அலோவ் பண்ணுறாங்களே தவிர பெருசாக செடிகள் போடுறதுக்கான இடங்கள்லாம் ரொம்ப குறைச்சலாகவே தான் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் வெயிலும் காற்றோட்டமும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து மொட்டை மாடி தான், டெரஸ் தான். ஸோ இந்த டெரஸ் ஸ்பேஸில் வந்து எவ்வளவு எஃபெக்டிவாக வந்து ஒரு ஒரு அழகான தோட்டம், தோட்டம்னா அது காய்கறி தோட்டமாக இருக்கலாம், இல்லை பூச்செடிகள் இருக்கலாம், இல்லை அழகு செடிகள் ஆர்னமெண்டல் பிளான்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு ஷேட் நெட் அதாவது ஒரு பசுமை குடில் போட்டு அதுக்கு கீழே செடிகள் வளர்க்குற மாதிரி இருக்கலாம், எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்தாலும் மொட்டை மாடியில் வந்து ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால மொட்டை மாடியை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டெரஸ் கார்டன் போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து புதுசாக இப்போ ஒரு ஒரு 10-15 வருஷமாக ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்குது. ஸோ இந்த டெரஸ் ஸ்பேஸை யூஸ் பண்ணி போடுற கார்டனுக்கு பேர் தான் டெரஸ் கார்டன்.
1: உங்களுக்கு எப்படி இந்த டெரஸ் கார்டனிங்கில் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சடனாவா இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்துச்சா?
2: டெரஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இப்போ புதுசாக வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து எல்லார் வீடுகள்லேயும் வந்து ஒரு வீட்டு தோட்டம் ஒன்று இருக்கும். இந்த தோட்டக்கலை அப்படிங்கிறது ஒரு படிப்பு. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரியப்பட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுமார் ஒரு 20-22 வருஷம் முன்னாடி இந்த தோட்டக்கலை படிப்பை படித்து அதன் மூலமாக வந்து தோட்டக்கலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து மேற்கொண்டு நம்ம வந்து இந்த தோட்டக்கலை சம்மந்தப்பட்ட இந்த ஹார்டிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதலில் ஒரு இன்ட்ரெஸ்டில் வந்து கார்டன்ஸ், ஹோம் கார்டனிங், ஃபேக்ட்ரி கார்டன்ஸ், அவென்யூ பிளான்டிங் இதெல்லாம் வந்து இதிலெல்லாம் ஈடுபடுத்திக்கிட்டேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாக வந்து இந்த டெரஸ் கார்டனிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி, நமக்கு தெரிஞ்ச ஒரு சல்யூஷன்ஸ், நமக்கு தெரிஞ்ச ஒரு டெரஸ் கார்டன் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஈடுபாடு ஏற்பட்டிருக்குது.
1: உங்ககிட்ட எவ்வளோ பேர் வந்து இந்த டெரஸ் கார்டனிங் எனக்கு வேணும், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுறதோ, இல்லைனா இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பேசினதோ எவ்வளோ பேர் இருக்கும்?
2: நிறைய பேர் பேசியிருக்காங்க. நம்பர் எண்ணிக்கையெல்லாம் சொல்ல முடியாது, ஒரு 50-100 பேர் மேலேயே கூட கேட்டிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது ஒரு விஷயம், ரெண்டாவது நம்ம வந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம இருக்கணும். அடுக்குமாடி குடியிருப்புகள் இருந்தோன்னாக்கா நம்ம டெரஸில் ஸ்பேஸில் போடுற இடத்துல வந்து மற்றவங்க வந்து அதை வந்து அதில் வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறதோ இல்லை தண்ணி லீக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறதோ கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து எத்தனையோ பேர் கேட்டாலும் வந்து நம்ம வந்து செலக்டடாக வந்து ஒரு ஒரு 40-50 பேருக்கு வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து ஒரு வீட்டு தோட்டத்தில் டெரஸ் கார்டனில் வந்து நம்ம செயல்படுத்தி கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ், இது வந்து மெல்ல மெல்ல தான் செய்ய முடியும். நம்ம எடுத்துகிட்டு கடகடன்னு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்க முடியாது. ஒரு 6-7 இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் மெல்ல மெல்ல செடிகளை வளர்க்க வேண்டியிருக்கும்.
1: நம்ம மொட்டை மாடியிலையோ பால்கனிலையோ நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும், இந்த இடம் அது நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமா, இல்லாட்டி இந்த கொஞ்சமாவது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கேரண்டி இல்லைன்னா ரெக்குவயர்மெண்ட் இருக்கா?
2: மினிமம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது ஒரு 100 சதுரடி, ஒரு 120 சதுரடி, ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன மொட்டை மாடி ஸ்பேஸ் இருந்ததுன்னா கூட போகிறோம். நிறைய மொட்டை மாடிகளில் வந்து அப்பார்ட்மெண்ட் மொட்டை மாடிகளில் வந்து சின்ன குடியிருப்புகளில் சொன்னேன், அதில் வந்து வாட்டர் டேங்க் இருக்கும் ஒரு சைடில், ஒரு சைடில் துணி உணர்த்திட்டு இருப்பாங்க, ஒரு சைடில் வேறு ஏதாவது அறைகள் இருக்கும். ஸோ அது போக மிச்சம் வந்து ஒரு 200-250 சதுரடி தான் இருக்கும். ஸோ அந்த 100 சதுரடியிலேருந்து தொடங்கி ஒரு 250-300 சதுரடி வரைக்கும் தாராளமாக வந்து பராமரிக்க முடியும். அதற்கு மேலேயும் இடம் இருந்துச்சுனாக்கா மொட்டை மாடி தோட்டங்களை வந்து 1000 சதுரடி, 2000 சதுரடி வரைக்கும் கூட நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக போக அதுக்கான தேவைகளும் அதுக்கான முயற்சிகளும் ரொம்ப நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஒரு பிகினர் அதாவது ஒரு ஸ்டார்டர் இப்போ தான் தொடங்குறாங்க வீட்டு தோட்டத்தில், மொட்டை மாடியில் வீட்டு தோட்டம் தொடங்குறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு 150 சதுரடியில் தொடங்கினாக்கா அவங்களால வந்து சரியான முறையில் பராமரிக்க முடியும்.
1: உங்கள் மொட்டை மாடியை ஒரு டெரஸ் கார்டனாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்?
2: முதல்ல ஒரு மொட்டை மாடியில் வந்து டெரஸ் கார்டன் போடணும்னு நிச்சயம் பண்ணிட்டோம்னாக்கா அந்த மொட்டை மாடி வந்து லீக் ப்ரூஃப், அதாவது வந்து நல்ல தளம் போட்டிருக்கிற மொட்டை மாடியாக இருக்காங்கிறத முதல்ல முடிவு செஞ்சுக்கணும். ரொம்ப பழைய வீடுகள் அந்த சொருகுவோடோ அல்ல அந்த வெதர் ப்ரூஃபோ சரியாக இல்லாத வீடுகளில் இருக்கிற மொட்டை மாடிகளில் வந்து மாடி தோட்டம் போடுறது தவிர்த்துக்கலாம், யூ கேன் அவாய்ட். புதுசாக கட்டப்பட்ட வீடுகள் நல்ல தளம் போட்டிருக்காங்க, நல்ல வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க, வெதர் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃபிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க, மழை நீர் வந்து கசியாத அளவுக்கெல்லாம் நல்ல தளம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப அற்புதமாக மொட்டை மாடி தோட்டம் போடலாம். அந்த மொட்டை மாடியில் இருக்கிற தரை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஸ்லாண்ட் அல்லது ஒரு ஸ்லோப் இருக்கணும். எந்த இடத்துல தண்ணி நம்ம தண்ணி விட்டாலும் அது வந்து வடிஞ்சு ட்ரைனேஜ் வழியாக வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சரியான தளம் இல்லாத மொட்டை மாடியில் வந்து வீட்டு தோட்டமோ மாடி தோட்டமோ போட்டு ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் வந்து லீக் உள்ள அந்த முதல் தளத்தில் மூணாவது தளத்தில் இருக்கிறவங்க, அதாவது அந்த மொட்டை மாடிக்கு நேர்கீழ் தளத்தில் இருக்கிறவங்களுக்கு வாட்டர் சீப்பேஜ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து அதை உடனடியாக வந்து அந்த மாடி தோட்டத்தை வந்து காலி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ முதல் விஷயம் லீக் ப்ரூஃப், அதாவது வந்து ஒரு தண்ணி கசியாத அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தளம் போடப்பட்டிருக்கணும். கண்டிப்பாக வந்து மொட்டை மாடியில் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் எப்போதும் வெயில் வரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் டேங்க் இருக்கலாம், இல்லை ஏதாவது துணி உணர்த்துறதுக்கு ஒரு வசதிகள் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து சில இடங்கள் மொட்டை மாடிகளில் நிறைய வெயில் வரும், சில இடங்கள் மொட்டை மாடிகளில் காற்றோட்டமும் வெயிலோ ஜாஸ்தி இருக்காது, நிழல் பாங்காக இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட இடத்த சூஸ் பண்ணணும்னாக்கா எந்த இடத்துல வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 மணி நேரம் வெயில் வருதோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கணும். குறுக்க வந்து துணி கிளாத் லைன், அதாவது துணி உணர்த்துற துணி கொடி போகிறதோ அல்லது மற்ற ஏதாவது ரூம்ஸ் இருக்கிறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு காய்கறி செடி வளர்க்குறதுக்கும் எந்த ஒரு நல்ல மொட்டை மாடி தோட்டம் வளர்க்குறதுக்கும் வந்து நிறைய வெயில் தேவைப்படுது. ஸோ இந்த வெயில் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த இடத்த மட்டும்தான் நம்ம வந்து மொட்டை மாடி தோட்டங்களை வந்து போட முடியும். மோரோவர் நல்ல தண்ணி வசதி, அதாவது வாட்டர் டேங்க்லேருந்து இமீடியட்டாக வந்து நமக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். ரொம்ப தூரத்துக்கு வந்து ஹோஸ் பைப்பை எடுத்துக்கிட்டு வந்தோ அல்லது பக்கெட்டில் சுமந்துக்கிட்டு வந்தோ தண்ணி ஊற்றுற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஸோ ஃபெசிலிட்டிஸ், அதாவது செடிகள் வளர்கிறதுக்கு தேவையான நீர், காற்று, சூரிய ஒளி, இது மூணு வந்து அபண்டண்ட்டாக எங்கே கிடைக்குதோ மொட்டை மாடியில் அந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம மொட்டை மாடி தோட்டம் அமைக்கணும்.
1: உங்களோட அந்த செடியோட அந்த வேர்கள் த ரூட்ஸ், அது வந்து ஏதாவது ப்ராப்ளம் வில் இட் காஸ்?
2: ரூட்ஸ் ஆன் அ டெரஸ் கார்டன் இன்சைட் அ கண்டெய்னர், அதாவது ஒரு கண்டெய்னரில் ஒரு தொட்டிலையோ ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு வளர்க்கக்கூடிய செடிகள், அதோடைய வேர்கள் வந்து எந்த விதத்துலையும் வந்து மொட்டை மாடி சீலிங்கை வந்து பாதிக்காது, கண்டிப்பாக பாதிக்காது. பிகாஸ் அது வந்து அந்த தொட்டிக்குள்ளே தான் இருக்குது வேர். வேர் வந்து வெளியில் வந்து அந்த தரையோட தரையாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சிடும். அதுக்கு ரொம்ப நாட்களாகும், மாதங்களோ வருஷங்களோ கூட ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் வேர்கள் வெளியில் வந்துருச்சுனாக்கா உடனே அந்த தொட்டியை அப்புறப்படுத்தி அல்லது அந்த தொட்டியை வந்து ரீபாட், அதாவது வந்து வேறு தொட்டியில் வந்து மாற்றி நம்ம ரீபாட்டிங் செய்யலாம். நம்ம இந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ஃப்ரீ, அதாவது அது ரொம்ப அதிகமாக வராது. ஆனால் சில சமயங்களில் வந்து சில செடிகள் வந்து அதோடைய விதைகள் பரவுறதன் மூலமாக வந்து செவிர்களில் இருக்கிற கிராக்ஸ்லேருந்து வந்து சில செடிகள் வந்து துளுத்து வரும். சில சமயம் வந்து அரச மரமோ இல்லை ஆலமரமோ இல்லை வேறு ஏதாச்சும் மரங்கள் வந்து துளுத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. களை செடிகள், புல், இதெல்லாம் வந்து சன்ஷேடு மேலே நிறைய குப்பை தேங்கிச்சுனாக்கா அதில் வந்து முளைச்சி வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து அதை அப்புறப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரக்சருக்கு, பில்டிங்கோட ஸ்ட்ரக்சருக்கு வந்து இது கெடுதல் விளைவிக்கும். இது மொட்டை மாடி தரையில் நிலவாது, இது மொட்டை மாடியிலேருந்து கொஞ்சம் கீழே செவறுகள்லையோ சன்ஷேட்லேயோ இந்த மாதிரியான ஒரு இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு செடிகள் வளர்ந்து வேர்கள் வந்து செவுத்த தொலைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு ஒரு தேர்ந்த ஒரு நிபுணரையோ இல்லை தேர்ந்த ஒரு வேலை செய்கிறவரையோ கூப்பிட்டு நம்ம அதை ரொம்ப லாபகமாக அப்புறப்படுத்தலாம். அது வந்து பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்.
1: மொட்டை மாடியில் காய்கறி வளர்றது, அது நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
2: மொட்டை மாடிகளில் வந்து காய்கறி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து எந்த ஒரு செடி வளர்க்குறதுக்கும் வந்து முக்கியமாக ரெண்டு மூணு விஷயம் தேவை. நல்ல மண், அதாவது குட் சாயில் மிக்சர். அந்த சாயில் மிக்சர் வந்து செம்மண்ணாக இருக்கலாம், களிமண்ணாக இருக்கலாம். அந்த மண்ணோடு வந்து நம்ம வந்து மணலோ நல்ல தொழு உரம், தொழு உரம்னா கேட்டில் மேனியூ, அதாவது மாட்டு சாணியிலேருந்து எடுக்கக்கூடிய உரம், அல்லது ஆட்டு எரு, மாட்டு எரு, வர்மி கம்போஸ்ட், தென்னை நார் கழிவு கோகோபீட் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான நிறைய இன்புட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சரியான குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில், அதாவது வந்து இத்தனை பகுதி மண், இத்தனை பகுதி செம்மண், இத்தனை பகுதி மணல், இத்தனை பகுதி தோல் உரம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் நார்மலி 1:1:1, அதாவது எல்லாமே ஒரு பங்கு இருக்கிற மாதிரி போட்டு ஒரு நல்ல கலவையை ஏற்படுத்திட்டு அந்த கலவையை வந்து மண் கலவையை வந்து கண்டெய்னர்ஸ், அதாவது க்ரோ பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் பைகள் இருக்குது, இல்லை மண் தொட்டிகள் இருக்குது, இல்லை பிளாஸ்டிக் தொட்டிகள் இருக்குது, இல்லை பழைய உபயோகமே இல்லாத பக்கெட்ஸ், இல்லை பழைய சிமெண்ட் கோணிகள், இந்த மாதிரி எந்த விதமான கண்டெய்னர்ஸையும் எடுத்துகிட்டு அந்த கண்டெய்னர்ஸ் கடையில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சணும்னாக்க வடிகால் வசதி இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுக்கிட்டு கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏற்படுத்தப்பட்ட மண் கலவையை அந்த கண்டெய்னர்ஸில் போட்டுட்டு எப்படிப்பட்ட காய்கறிகளை நம்ம வந்து தொடங்கலாம். முதல்ல நம்ம காய்கறிகள் தொடங்கும் போது வந்து ரொம்ப சுலபமாக வளரக்கூடிய காய்கறிகள், சீக்கிரமாக வளரக்கூடிய காய்கறிகள் போட்டோம்னாக்கா நமக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன், அதாவது நம்ம காய்கறி விதைகள் போட்டு நம்மளுக்கு ஒரு 1-2 மாதத்துக்குள்ளே நல்ல ஒரு பலன் கிடச்சிதுனாக்கா நல்ல மோட்டிவேட்டடாக நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் முக்கியமாக வந்து இந்த மண் கலவையை போட்டு நல்ல கண்டெய்னர்ஸில் வச்சுட்டு சரியான முறையில் தண்ணியை பாய்ச்சி குவிக் க்ரோயிங் க்ராப்ஸ், அதாவது சீக்கிரமாக வளரக்கூடிய செடிகள் என்ன, முதல்ல வந்து ஸ்டார்டர் எல்லாருமே வந்து கீரை தான் போடணும். முளைக்கீரையோ அரைக்கீரையோ இல்லை பாலக்கீரையோ இல்லை பொன்னாங்கண்ணி கீரையோ வெந்தயக்கீரையோ இந்த மாதிரியான கீரை வகைகள் போட்டோம்னாக்கா 1 மாதத்துக்குள்ளே நம்ம வந்து அறுவடை செஞ்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி 1 மாதத்துக்குள்ளே நம்ம அறுவடை செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், சரி நம்ம காய்கறிகள் போட்டு வளர்த்தோம்னாக்கா நல்லா செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த இடத்த தான் வந்து நம்ம தொடங்கணும். கீரை விதைகள் போட்டு கீரை பயிர்கள் போட்டு தான் நம்ம வந்து ஒரு மொட்டை மாடி தோட்டத்தை தொடங்கணும். அப்படி தொடங்கினதுக்கு பிறகு வந்து வெண்டைக்காய், காராமணி, பீன்ஸ், அவரைக்காய் இந்த மாதிரியான விதைகளும், அதுக்கு பிறகு வந்து தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், மற்ற விதவிதமான காய்கறி பயிர்கள்லாம் இருக்குது. சில பேர்லாம் வந்து குளிர்காலத்தில் வந்து சென்னை மாதிரி இடங்களில் வந்து காலிஃப்ளவர், பீட்ரூட் எல்லாமும் பீன்ஸ்லாமும் போட்டு வளர்க்குறாங்க, குடமிளகாலாமும் போட்டு வளர்க்குறாங்க. அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பக்குவமும் ஒரு பழக்கமும் ஏற்படணும். ஒரு வருஷம் நம்ம வந்து இந்த காய்கறி தோட்டத்தோடு பழகினோம்னாக்கா எந்த விதமான காய்கறிகளும் போடலாம். மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய கேபேஜ், காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து சென்னை மாதிரியான ஒரு இடங்களில் வந்து போட முடியாது. அதை தவிர மற்ற எல்லா விதமான காய்கறிகளும், டிராபிக்கல் வெஜிடபிள்ஸும் சொல்லக்கூடிய நமக்கு சாதாரணமாக அன்றாடமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் நம்ம போட்டு வளர்க்கலாம்.
1: அப்போ பூக்கள் வளர்க்குறதுக்கும் இதே தான் தேவையா இல்லாட்டி அதுக்கு வேறையா?
2: பூக்கள் வளர்க்குறதுக்கும் இதே தான் தேவை. ஒரு மொட்டை மாடியில் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம வந்து வெறும் காய்கறி பயிர் மட்டும் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. செம்பருத்தி செடி போடலாம், நல்ல மல்லி செடி போடலாம், அரளி செடி போடலாம், நந்தியார் வட்டை செடி போடலாம், நாட்டு ரோஸா அல்லது பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஜா வகைகள் போடலாம். அழகுக்குன்னே வளர்க்கக்கூடிய நிறைய செடிகள் இருக்குது, ஆன்தூரியம்ஸ் இருக்குது, ஆர்கிட்ஸ் இருக்குது, நிறைய ஆர்னமெண்டல் பிளான்ஸ் இருக்குது, ஜிஞ்சர்ஸ் இருக்குது, ஸ்பாத்திஃபில்லம்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான வந்து அழகு சம்மந்தப்பட்ட பூச்செடிகள், தட் இஸ் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதெல்லாமும் மொட்டை மாடிகளை வளர்க்கலாம். எல்லா செடிகளுக்குமே வந்து பேசிக் இந்த மீடியம் தான். அந்த மீடியமில் வந்து மண் இருக்கணும், மணல் இருக்கணும், தொழுவரம் இருக்கணும். தொழுவரம்னா கேட்டில் மெனியூர் இருக்கணும், கொஞ்சம் பர்மி கம்போஸ்ட்டோ அல்லது கோகோ பீட்டோ இருக்கணும். அப்படி இருக்கிற மண் கலவை எந்த விதமான கண்டெய்னர்ஸும் போட்டு வளர்க்கலாம். காய்கறி பயிர்கள் வந்து நம்ம எப்படியும் வந்து நம்ம வந்து எங்கேயும் ஷிஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுனால வந்து ரீசைக்கிள்டு ஆர் அப்சைக்கிள்டு கண்டெய்னர்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். வேற அழகுக்காக போடக்கூடிய செடிகளை வந்து நம்ம சில சமயம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைப்போம். யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அந்த செடிகளை தொட்டிகளோட வீட்டில் கொண்டு உள்ளே வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட செடிகளை வந்து நம்ம நல்ல கண்டெய்னர்ஸ், நல்ல தரமான மண் தொட்டிகள் அல்லது தரமான பிளாஸ்டிக் தொட்டிகளில் போட்டு வளர்த்தோன்னாக்கா நம்ம வந்து அப்பப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த செடிகளை வச்சு நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்.
1: ஒரு தொட்டியில் காய்கறியோ பூக்களோ ஒரே தொட்டியில் எவ்வளோ செடிகள் வைக்கலாம்? வேறு வேறு சீட்ஸோடு வைக்கலாமா? எல்லாம் அதே சீட் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக? வேறு மாதிரி வச்சா என்ன ஆகும்?
2: காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் வந்து முதல்ல வந்து ஒரு தொட்டியோட அளவை பார்த்துக்கணும். அந்த தொட்டியோ அந்த க்ரோ பேக்கோ அல்லது அந்த கண்டெய்னரோ அது என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கணும். கொஞ்சம் காய்கறிகள் பற்றின ஒரு நாலேஜ் வேணும், அதாவது வந்து இந்த காய்கறி பயிரானது வளர்ந்ததுனாக்கா எத்தனை உயரமும் எத்தனை அகலமும் வளரும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் வேணும். நிறைய வலைதளங்களில் போனாலோ இல்லை நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்க காய்கறி செடி வளர்த்துருக்காங்கன்னா அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு வளர்ந்த செடியை பார்க்கலாம். வளர்ந்த செடி இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு சதுரடி இருக்கிற இடத்துல வந்து 10 வெண்டைக்காய் செடி விதை போட்டுருவாங்க, வளர்றது வளரட்டும் வளராமல் போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செய்யக்கூடாது. ஒரு சதுரடி ஸ்பேசிங் இருக்கிற ஒரு க்ரோ பேக்லேயோ அல்லது ஒரு கண்டெய்னர்லேயோ ஒரே ஒரு வெண்டைக்காய் செடி தான் போட முடியும். அந்த ஒரு வெண்டைக்காய் செடி தான் வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். 10 செடி போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த 10 செடியும் ஒரு அளவுக்கு கூட வளர முடியாது, அது பலனும் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு முதிர்ந்த செடி என்ன அளவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாலெட்ஜ் இருந்துச்சுனாக்கா நம்ம சரியான முறையில் ஸ்பேசிங் வச்சுக்கலாம். சாதாரணமாக ஒரு தம்ப் ரூல், ஒரு காய்கறி செடி வெண்டைக்காவோ கத்திரிக்காவோ மிளகாவோ தக்காளியோ கொடமிளகாவோ பீன்ஸோ இந்த மாதிரியான ஒரே ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 சதுரடி இடமாவது வேணும். ஒரு செடிக்கு 3/4 சதுரடி இடம் வேணும். அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம், ஒரு 10 செடி வேணும் நமக்கு அப்படின்னு சொன்னாக்கா 3/4 சதுரடி இன்ட்டு 10 மடங்கு, ஸோ ஒரு 7.5 சதுரடி இருந்ததுனாக்கா நமக்கு வந்து ஒரு 10 செடியோ 12 செடியோ போடுறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும். காய்கறி செடிகளுக்கு இதுதான் நிலைமை. காய்கறி செடிகளில் வந்து கீரை வகைகளுக்கு வந்து இந்த ஸ்பேசிங் வந்து அவ்வளோவா பொருந்தாது. நம்ம வந்து கீரை விதைகளை வந்து தூவி விடுவோம். நம்ம தூவி விடும்போது வந்து அந்த கீரை விதைகள்லாம் வந்து ஒன்றோட ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் தான் வளரும். ஸோ கீரை வகைகளுக்கு மட்டும் இந்த ஸ்பேசிங் வந்து அவ்வளோவா பொருந்தாது. அப்படி இருந்தாலும் வந்து கீரை வகைகள்லேயும் வந்து ஒரு செடி வளர்கிறதுக்கு இன்னொரு செடி இடம் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம ஸ்பேசிங் வந்து நிர்ணயம் பண்ணணும். கீரை விதைகள் போடும்போது வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்கா அந்த விதைகள் ரொம்ப சின்னதாகவும் சன்னமாகவும் இருக்கிறதுனால அதை வந்து மணலில் கலந்து அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து தூவி விடுவோம். ஸோ அதன் மூலமாக வந்து ஈக்வி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது அந்த நீங்கள் போட போகிற மண் கலவைகள் அந்த கண்டெய்னரில் வந்து அது வந்து சமமாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும், ஸ்ப்ரெட் ஆகிட்டு வளரும். இந்த ஸ்பேசிங் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய வெளிச்சம் எல்லா செடிக்கும் கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த காய்கறி பயிர்கள் வந்து அற்புதமாக வளரும். ஒரு செடிக்கு கிடச்சி ஒரு செடிக்கு கிடைக்கலனாக்கா பயிர்கள் வந்து சரியாக வளராது. அதனால் ஸ்பேசிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பூ பயிர்களில் வந்து செம்பருத்தியோ நந்தியார்வட்டையோ இல்லை மல்லியோ முல்லையோ ஜாதியோ எல்லாத்துக்குமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1.5-2 சதுரடி ஸ்பேசிங் ஒரு செடிக்கு வேணும். சில பேர் என்ன செய்வாங்க, ரொம்ப நெருக்கமாக வந்து ஒரே தொட்டியில் 2-3 செடி நடுவாங்க. அந்த செடிகள் நல்லா வளரும், பசுமையாக இருக்கும், ஆனால் பூ பூக்காது. ஸோ அப்புறம் பூ பூக்கலேன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஸ்பேசிங் இல்லாத சரியாக இல்லாததுனால தான். எதுக்கு ஸ்பேசிங் முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா வேர்கள் நல்ல பரவும், நல்ல ஸ்பேசிங் இருக்கிற செடிகளில் வந்து நல்ல வேர்கள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா பரவிட்டு போதுமான அளவு சத்தை வந்து மண்ணிலேருந்து எடுத்து இலைகளுக்கும் பூக்களுக்கும் பின்னாடி வரப்போகிற காய்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ ஸ்பேசிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பூச்செடிகளுக்கு குறைஞ்சது 1.5-2 சதுரடி, ஒரு செடிக்கு காய்கறி பயிர்களுக்கு கீரையை தவிர மற்ற எல்லா காய்கறி பயிர்களுக்கும் குறைஞ்சது 1/4 சதுரடியாவது ஒரு செடிக்கு ஸ்பேசிங் வச்சாக்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நமக்கு பின்னாடி.
1: என்ன மாதிரி கண்டெய்னர் யூஸ் பண்ணுறது நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க?
2: கண்டெய்னர்ஸ் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடையாது. புதுசாக வந்து பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்னோவேட்டட் ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்குது மார்க்கெட்டில். இது வந்து 5-6 வருஷம் முன்னாடி கிடையாது. பிளாஸ்டிக்லேயே வந்து காய்கறி வளர்க்கக்கூடிய விதவிதமான க்ரோ பேக்ஸ், நல்ல குவாலிட்டியில் தரமான யூவி ஸ்டெபிலைஸ், யூவி ஸ்டெபிலைஸ்ன்னு ஏன் சொல்லணும்னாக்கா மொட்டை மாடியிலே வச்சுருக்கிறதுனால வந்து வெயில் தொடர்ந்து அந்த க்ரோ பேக்ஸ் மேலே பட்டுக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அது வந்து அந்த க்ரோ பேக் பிளாஸ்டிக் வந்து கிழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் யூவி ஸ்டெபிலைஸ், அது அப்படி வெயில் தொடர்ந்து பட்டாலும் மழை பெஞ்சாலும் காற்றடித்தாலும் வந்து ஜாஸ்தி கிழியாமல் தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து இருக்கக்கூடிய மாதிரியான நல்ல டைப் ஆஃப் க்ரோ பேக்ஸ் எல்லாம் வந்துருக்குது. பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸ் வந்துருக்குது, அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது சீப்பாகவும் இருக்கும், 30 ரூபாயிலிருந்து தொடங்கி 100 ரூபாய் வரைக்கும் நல்ல சீப்பான மெட்டீரியல்லாம் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து தொடக்கத்தில் பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும், கொஞ்சம் செலவு ரொம்ப குறையும். மண் தொட்டிகளோ பிளாஸ்டிக் தொட்டிகளோ வாங்கினாக்கா அதுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும். ஏன்னா ஒரு தொட்டியோடைய விலை இன்றைக்கெல்லாம் வந்து 100 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் ஆகும், அது உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிளாஸ்டிக் தொட்டி அதை விட விலையாக இருக்கும். ஸோ என்னுடைய கருத்து வந்து முதல்ல வந்து க்ரோ பேக்ஸ் மூலமாக தொடங்கினோம்னாக்கா நம்ம செலவுகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தரமான க்ரோ பேக்ஸ் எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்து வாங்கிக்கலாம். இல்லை க்ரோ பேக்ஸும் வாங்குறதுக்கு நமக்கு இப்போ சௌரியப்படாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிற பழைய சிமெண்ட் கோணி அல்லது பழைய பக்கெட், கொஞ்சம் ஓட்டையாக இருக்கிற பக்கெட், இரும்பு பக்கெட் சிலதெல்லாம் ஓட்டையாக இருக்கும், பிளாஸ்டிக் பக்கெட் சிலது ஓட்டையாக இருக்கும், அந்த மாதிரியான பாத்திரங்கள் சில பாத்திரங்கள் ஓட்டையாக இருக்கும், அதிலலாம் கூட ஸ்பைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. பட் ஜென்ரலி வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ அல்லது ஒரு ஒரு அர்தன் கண்டெய்னரோ, அதாவது மண்ணால் செய்யப்பட்ட கண்டெய்னரோ நல்லது. சிமெண்ட் தொட்டி இருந்ததுனாலும் நல்லது. சிமெண்ட் தொட்டிலாம் நிறைய இப்போ மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. சிமெண்ட் தொட்டி இருந்தால் நல்லது. எந்த தொட்டியாக இருந்தாலும், எந்த கண்டெய்னராக இருந்தாலும், கீழே வடிகாலுக்கு ட்ரைனேஜுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ஓட்டைகள் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு பயிரும் வந்து வடிகால் வசதி இல்லாமல் தண்ணி மேலே மேலே ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னாக்கா வளரவே வளராது. ஸோ ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கிற எந்த ஒரு கண்டெய்னரும் ரூஃப் கார்டன்ஸ்க்கும் டெரஸ் கார்டன்ஸ்க்கும் ரொம்ப ஏற்றது.
1: பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற இந்த காலத்தில் பிளாஸ்டிக் பேக்ஸில் வந்து செடி வளர்க்குறது அப்ரூவ் பண்ணுவாங்களா, இல்லாட்டி இஸ் இட் சேஃப்?
2: சி, பிளாஸ்டிக்ஸ் இஸ் அ கிஃப்ட். அதாவது நம்ம சரியான முறையில் அதை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம நல்ல யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிளாஸ்டிக் வந்து நமக்கு கெடுதல்னு சொல்லி சொல்கிறோம்னாக்கா, ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது. குறிப்பாக வந்து இந்த கடைகளுக்கெல்லாம் போனோம்னாக்கா காய்கறியெல்லாம் கொடுக்குறாங்க, பூக்கள்லாம் கட்டி கொடுப்பாங்க, தின் பிளாஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தின் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீசைக்கிள் செய்ய முடியாது. அதை வந்து அப்படியே குப்பை தொட்டியில் போட்டோம், அது போய் அடைச்சிக்கும், இட் கிரியேட்ஸ் என்வாயர்மெண்டல் பொல்யூஷன். வெரஸ் தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். இப்போ பக்கெட்டில் வர பிளாஸ்டிக் எல்லாம் வந்து ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ். சப்போஸ் ஒரு பக்கெட் இருக்குது வீட்டில், அந்த பக்கெட் வந்து கீழே லேசாக உடஞ்சி போச்சு, அது மேலே கொஞ்சம் லேசாக விரிசல் விட்டுருச்சு அப்படின்னாக்கா அதை வந்து கொஞ்சம் ஏதாவது இந்த இன்சுலேஷன் டேப் மாதிரி போட்டு ஏதாவது ஒட்டி அந்த பக்கெட்டில் வந்து கீழே சின்னதாக ரெண்டு ஓட்டையை போட்டு அதை நம்ம வந்து காய்கறி பயிர்கள் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பபுள் டாப் வாங்குகிறோம், தண்ணிக்கு பபுள் டாப் வாங்கணும், அந்த பபுள் டாப் ஒன்று ரெண்டு உடஞ்சி போகிறது, அல்லது சில பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக நம்ம சில ட்ரம்ஸ் எல்லாம் வாங்குவோம், பிளாஸ்டிக் ட்ரம் வாங்குவோம், அது வந்து ஏதோ விரிசல் விட்டுருச்சு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் தூக்கி போட்டு அல்லது வெளியில் வந்து ஒருத்தட்ட கொடுத்து அதை ஒரு 50 ரூபாய்க்கோ அல்லது 20 ரூபாய்க்கோ விற்றுட்டு நம்ம அந்த பைசாவை எடுத்துக்கிறத விட அதில் வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு அதில் வந்து நம்ம நாலு செடி வளர்த்தோம்னாக்கா நமக்கு அது நன்மையை கொடுக்கும். இப்போ இந்த க்ரோ பேக்ஸ்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரீசைக்கிளபிள். அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது. இதை வந்து சரியான அணுகுமுறையில் எடுத்துகிட்டு போனோம்னாக்கா நம்ம வந்து சிறந்த முறையில் செய்யலாம். இல்லை பிளாஸ்டிக் வந்து நம்ம தவிர்க்கிறது நல்லது. பிளாஸ்டிக் வந்து சீப், இட்ஸ் எக்கனாமிக்கல். ஒரு பிகினர் இப்போ வந்து முதல்ல தொடங்குறாங்க ஒருத்தங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து 10,000-20,000 கொடுத்து வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் போடுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ டு பிகின் வித் நம்ம வந்து நமக்கு முதல்ல நம்ம வீட்டு தோட்டம் போடுறதுக்கு நம்மளால் முடியுமா, நம்மலாம் காய்கறி போட்டு வளர்த்து நம்ம காய்கறிகள் எடுக்க முடியுமா, கீரை வகைகள்லாம் போட்டு எடுக்க முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறவங்க, நிறைய செலவழிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 10 பிளாஸ்டிக் க்ரோ பேக்ஸ் வாங்கி வளர்த்து பார்த்துட்டு சரி நமக்கு நல்ல முறையில் நமக்கு வளர்க்க முடியுது, நம்மளுக்கு வந்து இந்த டெக்னாலஜி தெரிஞ்சிருக்குது, நம்மளால் நல்லபடியாக செய்ய முடியும்னு சொன்னாக்கா பின்னாடி அவங்க அர்தன் கண்டெய்னர்ஸ், அதாவது மண் கண்டெய்னர்ஸ்லையோ இல்லது ரீசைக்கிளபிள் பிளாஸ்டிக்ஸ்லையோ அல்லது உபயோகம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போடுற நிலைமையில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்க்கோ நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ்லேருந்து நமக்கு நிறைய சிமெண்ட் பேக்ஸ் கிடைக்கும். சப்போஸ் பக்கத்து ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்க ஏகப்பட்ட சிமெண்ட் பேக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த சிமெண்ட் பேக்ஸ்லாம் வந்து தாராளமாக ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து மண் போட்டு செடிகள் வளர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து மெல்ல மெல்ல மக்கி போகும். அந்த மக்கி போகிற தன்மையில் வந்து நம்ம அந்த மக்கி போன பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்து கழிவில் தான் நம்ம போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஒரு நிலைமை. பிகினர்ஸ்க்கு வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து காய்கறிகள் வளர்க்குற அதை பற்றி ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அர்தன் கண்டெய்னர்ஸில் யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்குன்னே சிமெண்ட் தொட்டிகள் வீட்டில் கட்டி வச்சுக்கலாம் மொட்டை மாடியில். அந்த சிமெண்ட் தொட்டிகளில் வந்து பர்மனெண்ட்டாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
1: ஷேட் ஹவுஸ்னா என்ன, அது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? மொட்டை மாடிகளுக்கு நீங்கள் ஷேட் ஹவுஸ் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்கள் எதுக்கு அதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க?
2: மொட்டை மாடிகளில் வந்து நிறைய பேர் வந்து ஷேட் நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுமை குடில், அதாவது பசுமை வலை, ஒரு பச்சை கலரில் ஒரு இழைகள் போட்ட ஒரு வலை இருக்கும். அந்த வலையை வச்சு ஷேட் நெட் மாதிரி போட்டு ஒரு சின்ன கூடாரம் மாதிரி கட்டுவாங்க. அதுக்கு பேர் வந்து பசுமை கூடாரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ இந்த பசுமை கூடாரம் வந்து போடுறதன் மூலமாக வந்து மொட்டை மாடிகளில் வந்து அதிகமாக வெயில் இருக்கிற காலங்களில், தட் இஸ் ஹை சம்மர்ஸ், பீக் சம்மர்ஸ், அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஒரு ஜூலை 15 தேதி வரைக்கும் இருக்கிற காலங்களில் வந்து மொட்டை மாடியில் இருக்கிற செடிகளை வந்து வெயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த ஷேட் நெட் வந்து போடணும். அதே மாதிரி மழைக்காலங்களில் ரொம்ப அதிகமாக மழை பெய்யக்கூடிய மான்சூன் சீசன்ஸ், நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அந்த மாதிரி காலங்களில் வந்து மழையினால் வந்து செடிகள் வந்து கான்ஸ்டண்ட்டாக செடிகள் மேலே மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா அது வந்து வளர்ச்சி ரொம்ப குன்றி போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மழைகளை வந்து மழை தண்ணியை வந்து டைரெக்டாக செடிகள் மேலே விழாமல் பாதுகாக்கிறதுக்கும் ஷேட் நெட் போடலாம். பட் இந்த ஷேட் நெட் வந்து கம்ப்ளீட்டாக காய்கறி வந்து ஷேட் நெட்டுக்குள்ளே தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து ஷேட் நெட் மொட்டை மாடியில் போட்டால் தான் காய்கறி வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது வந்து தவறு. காய்கறி வளர்க்குறதுக்கு வந்து முதல்ல ஓப்பன் சன்லைட் தேவை, அதாவது நல்ல வெயிலும் நல்ல வெளிச்சமும் தேவை. ஷேட் நெட் போட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு

0: ஷேட் நெட் வந்து அவசியம் கிடையாது. மொத்த பயிர்களையும் உங்கள் பூச்செடிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் காய்கறி பயிர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து வெயிலே வைக்கலாம். வெயிலில் வைக்கிறது மூலமாக தான் நல்ல அபரிமிதமான ஒரு ஈல், அதாவது வந்து நிறைய மகசூல் கிடைக்கும், நிறைய பூக்கள் பூக்கும், நிறைய காய்கள் காய்க்கும். ஷேட் நெட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குற செடிகள் வந்து பசுமையாக இருக்கும், அது வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாது. நோய் தாக்குதல் குறைச்சலாக இருக்கலாம், பூச்சி தாக்குதல் குறைச்சலாக இருக்கலாம், ஆனால் ஈல்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். எனக்கு
1: அது ரிமூவபிளா?
0: ஷேட் நெட் இஸ் ரிமூவபிள், ஆல்வேஸ் ரிமூவபிள், பிகாஸ் நம்ம எப்படி போடுறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஷேட் நெட் வந்து கியூபிக்கல், அதாவது வந்து எல்லா சைடும் கவர் ஆகிற மாதிரி போட்டோம்னாக்கா அது வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். வெரஸ் மேலே மட்டும், டாப் லேயர் மட்டும் ஷேட் நெட் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, சைடெல்லாம் நம்ம ஷேட் நெட் போடாமல் டாப் லேயர் மட்டும் ஷேட் நெட் போட்டோம்னு சொன்னாக்க ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையான சமயத்தில் ரிமூவ் பண்ணிக்கலாம், தேவையான சமயத்தில் திருப்பி போட்டுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் டூ த்ரீ ஹவர் அஃபேர், ரெண்டு மூணு மணி நேரத்தில் அதை மாற்றிடலாம்.
1: ஏன் மொட்டை மாடியில் எனக்கு காய்கறியோ பூக்களோ போடணுன்னா நீங்கள் எதை போட எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
0: முதல்ல வந்து எந்த ஊரில் இருக்கீங்கன்றது முக்கியம். அதாவது நீங்கள் வந்து ஒரு பெங்களூர் மாதிரியான இடங்கள் இருந்தீங்கனாக்கா அதுக்கு தனியாக காய்கறிகள் பூக்கள் இருக்குது. சென்னை மாதிரியான கோஸ்டல் ட்ராபிக்ஸ், அதாவது வந்து கடற்கரை ஓரமாக இருக்கிற இடங்களுக்குன்னு சில பயிர்கள் இருக்குது. இன்லண்ட் ட்ராபிக்ஸ், அதாவது திருச்சி, சேலம், மதுரை அந்த மாதிரியான ஊர்கள், வேலூர் இந்த மாதிரியான ஊர்களுக்குன்னு போடுறதுக்கு சில செடிகள் பயிர்கள் இருக்குது. ஸோ முதல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து நம்ம க்ராப்ஸை சூஸ் பண்ண முடியும். நம்ம அதே மாதிரி எந்த விதமான மான்சூன்ஸ் வருது, அதாவது நமக்கு வந்து நம்ம தென்மேற்கு பருவமழைனால நம்மளுக்கு நிறைய மழை கிடைக்குதா, இல்லை வடகிழக்கு பருவமழைனால நிறைய மழை கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜூலைலேருந்து மழை பெய்யும், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை பெய்யும். ஆனால் மெட்ராஸில் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் மழை பெய்யாது, நமக்கு மான்சூன் கிடையாது. பெங்களூர் இருக்கிறவங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் மழை பெய்யாது, ஆனால் மெட்ராஸ் இருக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் மழை பெய்யும். ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு, சூரிய வெளிச்சம், மழை இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மொட்டை மாடியில் எப்படிப்பட்ட செடிகள் போடணும்னு முடிவு பண்ணோம். மெட்ராஸில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா பீக் சம்மரை விட்டுருங்க, ஏப்ரல் மே ஜூன் அந்த மூணு மாதத்தை விட்டுருங்க. ஜூலையிலேருந்து ஆடியிலேருந்து இல்லை ஆனி மாதம் முடிய ஆடியிலேருந்து தொடங்கி வெண்டைக்காய், கீரை, காராமணி, பாவக்காய், புடலங்காய், சொரக்காய், பீர்க்கங்காய், கொத்தவரக்காய், கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரியான காய்கறிகள் ரொம்ப சுலபமாக வளர்க்க முடியும். எந்த பெரிய பிரச்சனை இல்லாமலும் இந்த காய்கறிகளை வளர்க்க முடியும். பூக்களை பொறுத்த வரைக்கும் வந்து டிராபிக்கல் ஃப்ளவர்ஸ், செம்பருத்தி, அரளி, நந்தியார்வட்டை, பவளமல்லி, மல்லி, ஜாதி, முல்லை, இந்த மாதிரியான நிறைய பூச்செடிகள் வளர்க்கலாம். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், இதெல்லாம் வந்து அதிகமாக பிரச்சனை தர முடியாத பூச்செடிகள். சில பேர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இறங்குவாங்க, அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, இந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது, அதெல்லாம் பிகினர்ஸ்க்கு தேவையில்லை. ஒரு தொடக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சுற்றி இருக்கிற என்னென்ன வீடுகளில் வந்து என்னென்ன செடிகள் போட்டு வச்சுருக்காங்கங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்தே நம்மளும் அதை அடாப்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பழகினத்துக்கு அப்புறமா வந்து நம்ம டிஃபிகல்ட் பிளான்ஸ், அதாவது வந்து இங்கே வளரக்கூடிய தன்மை இல்லாத ஆனால் வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய செடிகள் இருக்குது, அந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கலாம்.
1: இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்கணும் மொட்டை மாடியில் செடிகள் போடனா, நான் எந்த சீசன் இல்லாட்டி எந்த மந்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்க? நிறைய வெயில் இருக்கிறச்சேவா, இல்லை வெயில் கம்மியாக இருக்கிறச்சேவா?
0: சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன் ஜூலையில் தொடங்குறது ஐடியல், பிகாஸ் வந்து ஜூன் மாதம் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வெயில் குறைஞ்சிடும். எப்போ வந்து தென்மேற்கு பருவமழை, அதாவது கேரளாவில் மான்சூன் செட் ஆனவுடனே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். ஒரு ஜூன் கடைசி வாரம் அல்லது ஜூலை முதல் வாரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு மழையோ ரெண்டு மழையோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தட் இஸ் த பெஸ்ட் சீசன் டு ஸ்டார்ட் கார்டன்ஸ் இன் சென்னை. ஜூலைலேருந்து தொடங்கினோம்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கடைசி வாரம் வரைக்கும் நம்ம வந்து காய்கறி பயிர்கள் கொண்டு போகலாம். பூச்செடிகளை பற்றி கவலையே இல்லை, பிகாஸ் அதெல்லாம் பெரினியல்ஸ், அதெல்லாம் வந்து எப்போதும் இருக்கும், மழை வெயில் எல்லா சமயங்களும் இருக்கும். மழைக்காலங்களில் சில பிரச்சனைகள் வரும், வெயில் காலங்களில் சில பிரச்சனைகள் வரும் பூச்செடிகளில், அதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த சமயங்களில் வந்து நம்ம வந்து டைட் ஓவர் பண்ணிக்கலாம். பட் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட் மெட்ராஸில். இன்னொரு சீசன் வந்து டிசம்பர் மாதம் கடைசி வாரம், அதாவது வந்து நம்மளுடைய வடகிழக்கு பருவமழை மான்சூன் சீசன் முடிஞ்ச உடனே டிசம்பர் மாதம் கடைசி வாரம், கிறிஸ்மஸ் தொடங்கி ஒரு வாரத்துக்குள்ளேயோ அல்லது ஜனவரி மாதம் முதல் வாரத்துலேயோ இன்னொரு ஒரு காய்கறி பட்டம் சீசன் தொடங்கலாம். நம்ம அந்த சீசனில் வந்து நம்ம பீன்ஸ் போடலாம், முள்ளங்கி போடலாம், கொடமிளகாய் போடலாம், பெங்களூர் தக்காளி போடலாம், இதெல்லாம் சென்னையில் சொல்கிறேன். இதெல்லாமும் அந்த சீசனில் வந்து டிசம்பர் மாதம் தொடங்கி போடலாம். நம்ம நிறைய பேர் மெட்ராஸில் வந்து பீன்ஸ், கொடமிளகாலாம் அற்புதமாக அறுவடை பண்ணலாம்.

0: பழங்கள்லாம் இருக்காங்க. பட் அது வந்து சீசன் ஸ்பெசிஃபிக். இந்த பருவத்தை ஜூன் ஜூலை பருவத்தை வந்து நாட்டு காய்கறிகளும், டிசம்பர் பருவத்தை வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய சில காய்கறிகளும் போடலாம். கிழங்கு வகை பயிர்கள், உருளைக்கிழங்கை தவிர மற்ற எல்லா கிழங்கு வகை பயிர்களும் சென்னையில் நம்ம வளர்க்கலாம். சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சிறுகிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, எல்லா கிழங்கு வகைகளும் நம்ம வளர்க்கலாம். மஞ்சள் வளர்க்கலாம், இஞ்சி வளர்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிழங்கு வகை பயிர்கள்லாம் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் பயிர். ஸோ போட்டு வச்சிட்டோம்னாக்கா ஜூன் ஜூலையில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு டிசம்பர் ஜனவரியில் அறுவடைக்கு வந்துடும். நம்ம இந்த சைக்கிள் ஒரு வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், இந்தந்த பட்டங்களில் இது இது போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதை பொறுத்து நீங்கள் உங்களுடைய வீட்டு தோட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம்.
1: உங்களோட தோட்டத்தில் நீங்கள் காய்கறியோ பூக்களோ இல்லாட்டி என்னவா இருந்தாலுமே நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு சோல எவ்வளோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்?
0: குறிப்பாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாடி தோட்டம் அப்படிங்கிற கான்செப்ட் முதல்ல வந்ததுலேருந்தே வந்து இந்த மாடி தோட்டத்தை வந்து ஊக்குவிக்கிறவங்க, தட் இஸ் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் மோட்டிவேட்டிங் திஸ் மாடி தோட்டம், எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியாது. அந்த சொல்ல நான் உபயோகப்படுத்தலாமான்னு தெரியாது. காய்கறி வளர்க்குறதோ பூக்கள் வளர்க்குறதோ செடிகள் வளர்க்குறதோ வந்து ஒரு கலை, இட்ஸ் அ ஃபைன் ஆர்ட். அது வந்து பழகணும், நம்ம வந்து கொஞ்சம் பழகணும். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த செடி வளர்க்குறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலேருந்து நம்ம 30-40 வருஷம் வந்து அதை வந்து மறந்துட்டோம். நம்ம ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எல்லார் வீட்டு கொல்லையிலும் செடி இருக்கும், காய்கறி போடுவாங்க, பூக்கள் பயிரிடுவாங்க, அப்படித்தான் இருந்த சூழ்நிலை போக நம்ம வந்து ஒரு 40 வருஷமாக அதை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம். ஸோ த நாலெட்ஜ் இஸ் கான். முதல்ல இந்த நாலெட்ஜை வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். விதைகள் இருக்குது, மீடியம் இருக்குது, கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்ட உடனே காய்கறிகள் வந்துடும், நம்மளுக்கு வந்து கிலோ கிலோவாக நம்ம மொட்டை மாடிலேருந்து காய்கறிகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நிறைய பேர் அந்த மொட்டை மாடி தோட்டத்தில் போட்டு அதை பராமரிக்க முடியாமல், அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல், பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ பெஸ்ட் அண்ட் டிசீசஸ் அல்லது சத்து குறைபாடுகளோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் செய்கிறதுன்னு கூட தெரியாமல், நம்ம ஆங்கிலத்தை சொல்லுவோம் ட்ரபுள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு 100 பேர் இந்த காய்கறி தோட்டத்தை எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80 பேர் அதை வந்து விட்டுட்டாங்க. ஒரு 10-20 பேர் தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து ஒரு செடி வளர்க்குறத பற்றியோ ஒரு பயிர் வளர்க்குறத பற்றியோ அதில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றியோ வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனே தெரியறது கிடையாது. அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற சோர்ஸும் நமக்கு தெரிய மாட்டேங்குது, எங்கே நம்மளுக்கு வந்து சரியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடாக தொடங்குகிறோம், விதைகள் வாங்குகிறோம், எல்லாம் செய்கிறோம், எல்லோரும் சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம் நம்ம. பட் இன் ஜென்ரலி எவ்ரி திங் பிகம்ஸ் ஃப்ளாப் ஷோ, அதுதான் வந்து உண்மை. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, வீட்டுக்கு தேவையான மொத்த காய்கறிகளையும் வீட்டு மொட்டை மாடிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது வந்து அவ்வளோ தூரம் வந்து ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. முதல்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள் எடுக்கலாம், அதுதான் ப்ராக்டிக்கல். அதாவது நீங்கள் வந்து வீட்டில் வந்து இப்போலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, டாக்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கட்டும் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நிறைய வந்து பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. கீரை வகைகள் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடிய விஷயம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இல்லாமல், உரம் இல்லாமல், எந்த விதமான ஒரு நச்சுத்தன்மை இல்லாமல் வந்து கீரை வகைகளை ரொம்ப அற்புதமாக வளர்க்கலாம். நிறைய கீரை வகைகள் நம்ம நாட்டில் இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு 4-5 கீரை வகைகள் தவிர நிறைய விதமான கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி கீரையோ இல்லை முடக்கத்தான் கீரையோ அப்படி இல்லாட்டி பாலக்கீரையோ நிறைய கீரைகள் வகைகள், சிறுகீரை, அரைக்கீரை, முளக்கீரை, நான் ட்ரெடிஷ்னல் கீரைகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கீரைகள்லாம் வந்து பெரண்டை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கீரைகள்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டு மொட்டை மாடியில் வளர்க்கலாம், அதுதான் முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ கீரை வகைகளை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மொட்டை மாடிகளிலிருந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அறுவடை பண்ணிக்கலாம் நீங்கள். அது ஒரு சைக்கிளில் நீங்கள் பழகணும். அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து வெண்டைக்காய், கொத்தவரைக்காய், காராமணி, அவரைக்காய் இந்த மாதிரியான பயிர்கள் நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்துக்க முடியும். அதாவது வந்து ஒரு 1/2 கிலோ, வாரத்துக்கு எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வேணும் அல்லது ஒரு 1 கிலோ வெண்டைக்காய் வேணும். கண்டிப்பாக தினம் வெண்டைக்காய் சமைச்சிங்கனாக்கா வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரை கிலோ அல்லது முக்கால் கிலோ வெண்டைக்காய் வேணுனாக்கா ஒரு 15 வெண்டைக்காய் செடியோ அல்லது 20 வெண்டைக்காய் செடியோ போட்டு வளர்க்குற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு கிலோ கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 10 கத்திரிக்காய் செடி வளர்க்குற ஒரு நிலையில் இருக்கும். நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரு கிலோ 1.5 கிலோ தக்காளி தேவைப்படும். அதுக்கு மேலே தக்காளி செலவழியாது. நான் சொல்கிறது ஒரு வீட்டு தேவைக்கு சொன்னேன், ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு ஒரு கிலோ 1.5 கிலோ தக்காளி தேவைப்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து ஒரு 10-15 தக்காளி செடி வச்சு அதன் மூலமாக அந்த 1.5 கிலோ தக்காளி எடுக்கலாம். இதுதான் ப்ராக்டிக்கல். நமக்கு வந்து உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சென்னையில் வளராது. ஸோ வீட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு வந்து நம்ம வீட்டு மொட்டமாடி தோட்டத்தை வளர்க்க முடியாது. கேபேஜ் வளராது, காலிஃப்ளவர் வளராது, கேரட் வளராது. ஸோ இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், கேரட் எல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி தினப்படி நம்ம வந்து உபயோகிக்கிற ஒரு காய்கறி பயிர்களாக போயிடுச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு 50 வருஷம் முன்னாடிலாம் வந்து சந்தைன்னு வரும், அந்த சந்தையில் தான் வந்து இந்த கேபேஜ், இந்த பீட்ரூட், இந்த கேரட் எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. வார வாரம் ஒரு சந்தையில் வரும். இன்றைக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய முன்னேறிட்டதுனால வந்து நம்மளுக்கு டே டு டே பேசிஸ் நம்மளுக்கு எல்லா காய்கறிகளும் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரியான காய்கறிகள், மலைப்பிரதேசங்களில் வளரக்கூடிய காய்கறிகள்லாம் வந்து மெட்ராஸில் வளராது. ஸோ அதனால் வந்து கேபேஜ், காலிஃப்ளவர், பீட்ரூட், கேரட்டு, ப்ராக்கலி, பட்டாணி இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்கலாம்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணிட்டு விதையை போட்டு அதில் வந்து நம்ம வீணாக டயத்தை வேஸ்ட் பண்ணுறது வந்து சால சிறந்தது கிடையாது. ஸோ ஒரு வாரத்துக்கு 1 கிலோ அல்லது 1.5 கிலோ காய்கறிகள் ஒரு ரகத்தில், வெண்டைக்கானா 1.5 கிலோ, கத்திரிக்கானா 1 கிலோ, தக்காளினா 1 கிலோ, அல்லது முள்ளங்கினா ஒரு கிலோ, அந்த மாதிரியான வாரத்துக்கு ஒரு கிலோ எடுக்கக்கூடிய மாதிரியான நிலைமை தான் வந்து ப்ராக்டிக்கலி ஃபீஸிபிள். கீரை வகைகளில் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் டெய்லி அறுவடை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கீரை வகைகளை போட்டு எடுக்கலாம். ஏன்னா 30 நாளில் பயிர் முடிஞ்சிடும். ஸோ அதிகமாக நீங்கள் கீரை வகைகள் சாப்பிட உடம்புக்கும் நல்லது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு உங்களுக்கு ஈல்ட்ஸும் கிடைக்கும் அந்த கீரை வகைகள்லேருந்து.
1: ஸோ ஃபர்டிலைசர்ஸ் 2 டைப் இருக்கு, ஆர்கானிக் ஒன்று, கெமிக்கல் ஒன்று. ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க?
0: வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னாக்கா எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இயற்கை உரங்கள், அதாவது ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து செடிகள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் நாலெட்ஜ் வேணும். அந்த ஆர்கானிக் கல்டிவேஷன் வந்து ஒரு வருஷம் பூமியை வந்து பக்குவப்படுத்துகிற ஒரு நிலைமையில் இருக்கணும். நம்ம இன்றைக்கி தான் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கிலேருந்தே நம்ம ஆர்கானிக்காக நம்ம வளர்க்க போகிறோம், இன்னிலேருந்தே நம்ம வந்து ஆர்கானிக்காக நம்ம வந்து செடிகள் போட போகிறோம்னு சொன்னாக்க மகசூல், அதாவது ஈல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது. ஏன்னா கடந்த ஒரு 30-40 வருஷங்களாக வந்து நம்ம உபயோகப்படுத்துகிற விதைகள்லாம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்து ஒரு தகுந்த விதைகள் கிடையாது. எல்லாமே மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய விதைகள்லாம் வந்து இயற்கை விவசாயம், ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளான விதைகள் கிடையாது. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சருக்கு சூட்டபிளான விதைகள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து விவசாயிகளே அவங்களே விதைகள் போட்டு உற்பத்தி பண்ணி அவங்களே அதை வச்சு ஒரு பட்டத்தை வந்து மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து ஆர்கானிக் கல்டிவேஷனுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும். நமக்கு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ் அல்லது ஹைப்ரிட்ஸ் அதெல்லாம் வந்து இயற்கை விவசாய முறைகளில் வந்து வளர்த்தோம்னாக்கா செடிகள் நல்லா வளரும், காய்கள் வந்து ரொம்ப குறைச்சலாக தான் வரும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். இந்த மொட்டைமாடி தோட்டம் போடுறவங்க வந்து எனக்கு செடிகள்லாம் நல்லா வளருது ஆனால் காயே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை வந்து என்னன்னாக்கா ஒரு வீரிய ரகத்தை வந்து கெமிக்கல் உரங்கள் போட்டு வளர்த்து பலன் அடையக்கூடிய ரகங்களை வந்து இயற்கை முறைகளில் வந்து நம்ம வளர்த்து பார்த்தோம்னு நினச்சோம்னாக்கா அதில் வந்து பலன் கிடைக்காது. ஸோ ஒரு பிகினர், ஒரு ஸ்டார்டர் இப்போ தான் தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து ஒன்றா இயற்கை முறைகளில் தொடங்கணும்னு சொன்னாக்கா ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து அவங்களுடைய பூமியை வந்து பக்குவப்படுத்தணும். அந்த பூமியில் வந்து போதுமான அளவு வந்து சத்துகளும் இயற்கை உரங்களும் நிறைய போட்டு அந்த பூமியை வந்து ரொம்ப பலமானதாக்கி ரொம்ப பக்குவமானதாக்கினாக்கா அவங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். இல்லை நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சம் மகசூல்லாம் கிடைக்கணும், நமக்கு ஈல்ட்ஸ் வரணும், நம்மளுக்கு காய்கறிகள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குறைச்சல் அளவில், ரொம்ப குறைச்சல் அளவில் வந்து கொஞ்சம் செயற்கை உரங்கள், அதாவது வந்து செயற்கை உரங்களில் வந்து 2 விதமான உரங்கள் இருக்குது. ஒரு உரம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபர்டிலைசர்னு பேர், அதாவது நேரடியாக வந்து சத்தை கொடுக்கக்கூடிய உரங்கள், அதாவது யூரியா, பொட்டாஷ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபர்டிலைசர்ஸ், இதெல்லாம் நேரடியாக வந்து சத்துக்களை கொடுக்கக்கூடியது, அதை தவிர்த்துக்கலாம். காம்ப்ளெக்ஸ் உரங்கள், மிக்சட் உரங்கள்னு சொல்லி மார்க்கெட்டில் கிடைக்குது. அதில் வந்து சத்துகள் வந்து குறைச்சலாக இருக்கும், 10% குறைச்சலாகவோ இல்லை 12% குறைச்சலாகவோ இருக்கும். அந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் உரங்களோ இல்லை மிக்சட் உரங்களோ, மிக்சட் ஃபர்டிலைசர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸ் ரொம்ப குறைச்சலான அளவில் உபயோகப்படுத்தினோம் அப்படின்னாக்கா அந்த எந்த பருவத்தை உபயோகப்படுத்தணும், எத்தனை அளவு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அல்லது வலைதளங்கள் இருக்குது, அது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த குறைச்சலான அளவில் நம்ம உபயோகப்படுத்தினாக்கா நம்மளுக்கு மகசூல் கிடைக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நம்ம காய்கறிகள் படுத்து நம்ம நாலு காய்கறிகள் பார்க்கலாம். இந்த ஒரு நிலையிலேருந்து நம்ம ஒரு ஒரு வருஷம் பழகினத்துக்கு பிறகு, நம்ம காய்கறி பயிர்கள்லாம் போட்டு பழகினத்துக்கு பிறகு, மெல்ல மெல்ல நம்ம வந்து இந்த கெமிக்கல் உபயோகப்படுத்துறதை குறைச்சிட்டு பூமியை நல்லா வளமாக்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்கானிக்காகவே நம்ம வந்து தொடர்ந்து கொண்டு போக முடியும். ஆர்கானிக்காகவே வளர்க்குறவங்க ரொம்ப சிறப்பாக வளர்க்குறவங்களாம் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து இந்த நிலையை வந்து அடையிறதுக்கு ஒரு 2-3 வருஷம் ஆயிருக்குது. 2 மாதத்தில் 3 மாதத்தில் வந்து இயற்கையாக விளைவிச்சு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கெமிக்கல்லேருந்து ஆர்கானிக்காக மாறுறது வந்து ஒரு ப்ராக்டிக்கல். மற்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் நடைமுறைக்கு வந்து ஒத்து வராது. இது வந்து கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம், இதில் சில பேர் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் என்னுடைய அணுகுமுறையை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ தான் தொடங்குகிறோம், நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னாக்கா கொஞ்சம் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு தொடங்கலாம். அதில் நம்ம ஏற்பட்டக்கூடிய அனுபவங்களை வச்சு மெல்ல மெல்ல நம்ம அதிலேருந்து மாறி நம்ம இயற்கை விவசாய முறைகளுக்கு நம்ம நம்மளை மாற்றிக்கணும்.
1: ஏதாவது அக்ரிகல்ச்சரல் நாலேஜ் தேவைப்படுமா நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெரஸ் கார்டனை?
0: ஒரு டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அக்ரிகல்ச்சரல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படாது. ஏன்னா நம்மளை சுற்றியே நம்ம செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்து வீடுகளில் செடி வளர்க்குறோம், நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் செடி வளர்க்குறோம், ரோடில் செடி போட்டிருக்காங்க, மீடியம்ஸில் செடி போட்டிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ரொம்ப ஒரு இன்டென்சிவ் நாலேஜ் தேவைப்படாது. பட் கண்டிப்பாக வந்து விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரை வந்து பக்கத்தில் வச்சுக்கணும், அதாவது வந்து கான்டாக்ட், அதாவது இந்த இந்த காய்கறி பயிர்கள் வளர்க்குறத பற்றின முறைகள், பூச்செடிகள் வளர்க்குறத பற்றின முறைகள், முக்கியமாக வந்து அதில் ஏற்படக்கூடிய ட்ரபிள்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது பூச்சினா எப்படி தாக்கும், நோய்கள் எப்படி தாக்கும், இதை எப்படி நம்ம பூச்சியாக நோயான்னு கண்டுபிடிக்கிறது, இது இது வந்து சத்து பற்றாக்குறையா இல்லை எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சு இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் அல்லது ஒரு ரிசோர்ஸ் பர்சன் அல்லது ஒரு ரிசோர்ஸ் குரூப், அதாவது ஒரு சில குரூப்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, இது இது தவறான முறை, இது சரியான முறை, இது ஒரு பூச்சி, இது ஒரு நோய்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு நாலெட்ஜ் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. பட் நம்ம கண்டிப்பாக வந்து விஷயம் தெரிஞ்ச ஒரு ரிசோர்ஸ் பர்சன் அல்லது ஒரு ரிசோர்ஸ் குரூப்போடு நம்மளை வந்து அட்டாச் பண்ணிக்கிறது என்றைக்குமே நல்லது. பிகாஸ் நமக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாமே நம்ம வந்து பல சமயங்களில் வந்து செடிகள் வந்து செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்போடு அட்டாச் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க இதுதான் பிரச்சனை, இதுக்கு இதுதான் தீர்வுன்னு சொல்லி அந்த தீர்வை நம்ம செஞ்சோம்னாக்கா அந்த பயிர்களையோ அந்த செடிகளையோ காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரிசோர்ஸ் குரூப்போடு நம்மளை நம்ம அட்டாச் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: ஒரு அட்வான்டேஜ் இல்லாட்டி பாசிட்டிவ்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?
0: முதல் பாசிட்டிவ்ஸ் ஆஃப் டெரஸ் கார்டன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட்ற பொருள் வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அவங்களுக்குலாம். அதுதான் ஃபஸ்ட் திங். மேபி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி வந்து நம்ம வந்து நேச்சரோடு ரொம்ப அசோசியேட் ஆகியிருந்தோம். எல்லார் வீடு நகரத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய தாத்தா பாட்டிலாம் வந்து கிராமத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிராமத்துக்கு போவாங்க, அங்கே போய் விவசாயத்தை பார்ப்பாங்க, எப்படி பயிர் வளர்க்குறாங்கிறத பார்ப்பாங்க, காய்கறி பயிர் எப்படி போடுறாங்கிறத பார்ப்பாங்க. நம்ம வந்து நேச்சரோட அசோசியேட் ஆகிருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப நேச்சர்லேருந்து டிசோசியேட் ஆகிட்டோம். அதாவது விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தனி என்டிட்டி, நகர்ப்புற வாழ்க்கைங்கிறது ஒரு தனி என்டிட்டிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த சூழ்நிலைகள் வந்து ஒரு தக்காளி பயிரோ, ஒரு வெண்டைக்காயோ, ஒரு கத்திரிக்காயோ, ஒரு மிளகாயோ, இல்லை ஒரு உருளைக்கிழங்கோ, ஒரு காராமணியோ எப்படி உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமே வந்து நம்ம குழந்தைகள் வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு 30 வருஷம் 40 வருஷம் போச்சுனாக்க இந்த டிஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது வந்து எந்த விதமான ஒரு கல்ச்சுரல் சேஞ்சுக்கும் வந்து வழிவகுக்கவே வழிவகுக்காது. அதாவது வந்து அதாவது இது எப்படி ஆகும்னாக்கா வந்து நாங்கள்லாம் ஒரு சமூகம், நீங்கள்லாம் ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரிவினை மாதிரி ஆகிடுவது. ஸோ அப்படி இல்லாமல் வந்து நம்ம நேச்சரோட நம்மளை அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நம்ம வீட்டில் வந்து பயிர்களோ செடிகளோ போட்டு வளர்க்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படியெல்லாம் தான் வந்து தக்காளி வளருது, இப்படியெல்லாம் தான் மிளகா பயிர் வளருது, இப்படிலாம் தான் வந்து வாழை வளருது, இப்படிலாம் தான் பப்பாளி பழம் வளருது, இதுதான் வந்து மாமரம், இப்படி தான் மாங்காய் மரம் வளருது, இப்படி தான் மாங்காய் காய்க்குது, இப்படி தான் மாங்காய் பழுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். திஸ் வில் பிரிங் தெம் க்ளோஸ் டு நேச்சர் அண்ட் வில் மேக் தெம் வெரி குட் சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பொறுமையை வளர்க்கும். அதாவது வந்து இன்றைக்கி முக்கியமான விஷயம், யாருக்குமே எதுக்குமே பொறுமையே கிடையாது. நம்ம வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறோம், உடனே போகிறோம், உடனே வாங்கணும், உடனே முடிக்கணும், உடனே செய்யணும். பொறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம மூதாதையோட நிறைய இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் வந்து நம்ம வந்து ஒரு கடந்த ஒரு 50-60 வருஷமாக வந்து எதுக்குமே பொறுமையே இல்லாமல் ஆகிட்டோம். இது வந்து ஒருவேளை வந்து ஒரு ஒரு மேற்கத்திய நாகரிகத்துடைய தாக்குதலாக கூட இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பயிர், ஒரு செடி முளைக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகும், அந்த செடி தன்னை நிலநிறுத்திக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகும், அது முதல் பூ விடுறதுக்கு இத்தனை நாள் ஆகும், அது முதல் காய் காய்க்கிறதுக்கு இத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 மாதம் அந்த செடியோடு நம்ம பழகினோம்னாக்கா, அடடா இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த செடி வளருதா, நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு போகிறோம், காய்கறி வாங்குகிறோம், உடனே எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறோம், சாப்பிட்றோம், இதில் இவ்வளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நிறைய பொறுமையை வளர்த்துக்கலாம். அந்த நேச்சரோடு அசோசியேட் ஆகும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பொறுமையும் அந்த சந்தோஷமும் அந்த அனுபவமும் வந்து ஒரு அலாதியான அனுபவம். அதில் இறங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம்னு சொல்லிட்டு. ஸோ முதல் விஷயம் நேச்சரோட கனெக்ட் ஆகிக்கிறது, ரெண்டாவது விஷயம் பொறுமை நிறைய நம்மளுக்கு வரும். நிறைய சமயங்களில் வந்து நம்ம போடுற பயிர்கள்லாம் வந்து மடிந்து போகிறதுக்கோ செத்து போகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து நம்ம திருப்பி மீண்டு வந்து இல்லை பரவாயில்ல நான் திருப்பி இதை எடுத்து செய்யணும்னு சொல்லிட்டு மோட்டிவேட், நம்மளை செல்ஃப் மோட்டிவேஷன் செய்யக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து இந்த டெரஸ் கார்டனிங். எத்தனையோ பேர் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ், செமினார்ஸ், எப்படி நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் மோட்டிவேட் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நடத்துகிறாங்க. இது வந்து வீட்டிலே வந்து நம்ம மொட்டை மாடிலேயே நம்ம அற்புதமாக இந்த பொறுமையை வந்து வளர்த்துக்கலாம். ஒரு மொட்டை மாடி தோட்டம் போட்டோம்னாக்கா அற்புதமான பொறுமை நம்மளுக்கு வளரும். அண்ட் அபவ் ஆல் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளை வந்து நம்ம வந்து காய்கறி பயிர்களோட சாப்பிட்றது மூலமாக வந்து நச்சுத்தன்மை இல்லாத, அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப நச்சுத்தன்மை உள்ளன்னு சொல்லறதுக்கு இல்லை, நிறைய நச்சுத்தன்மை குறைச்சலாக இருக்கிற காய்கறிகளை நம்ம சாப்பிட முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லோக்கல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸாக நிறைய சாப்பிட முடியும். அதாவது நம்ம இப்போ என்ன ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து நாட்டு காய்கறிகளையும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் வந்து உருளைக்கிழங்கு, ப்ராக்கலி, ஸ்ப்ரவுட்ஸ், காலிஃப்ளவர் இந்த மாதிரியான காய்கறிகள் மட்டும்தான் விரும்பி சாப்பிட்றாங்க, நாட்டு காய்கறிகளை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ நாட்டு காய்கறிகளை வளர்த்து அவங்களோட நாட்டு காய்கறிகளை சாப்பிட வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரியான பலவிதமான அட்வான்டேஜஸ் வந்து இந்த கிச்சன் டெரஸ் கார்டனில் இருக்கும்.
1: ஒரு டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்?
0: டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் தேவைப்படாது. அதாவது டைம் சொன்னாக்கா ஒரு 2-3 நாளைக்குள்ளே கூட நம்ம டெரஸ் கார்டன் தொடங்கிடலாம். இப்போ டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு வந்து நம்ம மனசை ரொம்ப பக்குவப்படுத்திக்கணும். அதாவது ஒரு டெரஸ் கார்டன் தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை பராமரிக்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கணும். நம்ம வந்து ஒரு 10-20 செடி வாங்கி வச்சுட்டு உடனே ஒரு 4-5 நாள் நம்ம வெளியூர் கிளம்பி போகிறதோ, அல்லது நம்ம எங்கேயான ரொம்ப முக்கியமான வேலைகளில் வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு அந்த தோட்டத்தை வந்து கவனிக்க முடியாத செய்கிறதோ இருந்ததுனாக்கா நம்ம டெரஸ் கார்டன் செய்ய முடியாது. ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ஒரு அந்த க்ரோ பேக்ஸோ அல்லது கண்டெய்னர்ஸோ அல்லது மண்ணோ மண் கலவையோ அல்லது விதைகளோ அல்லது செடிகளோ வாங்கிறதுக்கு நம்ம மிஞ்சி மிஞ்சி போனால் 1-2 நாள் ஆகும். ஒரு நல்ல தோட்ட வேலை தெரிஞ்ச ஒரு வேலையாளை வந்து கூப்பிட்டு அதெல்லாம் மண் கலவையெல்லாம் கலந்து அந்த க்ரோ பேக்ஸில் போட்டு விதைகளை விதைச்சி டு ஸ்டார்ட் த கார்டன் மேக்ஸிமம் ஒரு 2-3 நாளில் முடிச்சிடலாம் நம்ம. ஆனால் விஷயம் அந்த 3 நாளில் இல்லை, விஷயம் அந்த 3 நாளைக்கு அப்புறம்தான் இருக்குது. ஸோ அந்த 3 நாளைக்கு அப்புறம் நம்ம எப்படி அந்த செடிகளை பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டெரஸ் கார்டன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்.
1: இதை இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இல்லாட்டி எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ காஸ்ட் ஆகும்?
0: நம்மளே வந்து இறங்கி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆக்சுவலி இட் இஸ் 0 காஸ்ட். அதாவது வந்து ஃபார்ம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விவசாயத்தில் வந்து ஒரு குடும்பமே வந்து அந்த விவசாயத்தில் ஈடுபடுவாங்க. சப்போஸ் ஒரு வேர்க்கடலை பயிர் போட்டிருக்காங்க, ஒரு நெல் பயிர் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா குடும்பத்தோடு அவங்க அப்பா அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து விவசாயத்தை இறங்கி அதில் வந்து களை எடுக்கிறதோ இல்லை தண்ணி கட்டுறதோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க. அதே மாதிரி ஆஸ் அ ஃபேமிலி நம்ம வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நம்மளுக்கு விடுமுறை இருக்குனாக்கா காலையில் ஒரு 6 மணி, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி யாருமே 6 மணிக்கு எழுந்துக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். காலையில் ஒரு 6 மணி 6:30 எழுந்துட்டு ஒரு 8:30-9 வரைக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு 3-4 பேர் சேர்ந்து டைம் செலவழிச்சோம்னா தாராளமாக வந்து நம்மளால் பராமரிக்க முடியும். வீட்டு தோட்டத்தில் வந்து டெரஸ் கார்டனுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு சின்ன விஷயம். ஒரு 2 நாளைக்கு 1 தடவையோ, அதாவது சாதாரண சமயங்களில் 2 நாளைக்கு 1 தடவை தண்ணி குடித்தா கூட போதும். ரொம்ப வெயிலாக இருக்கிற சமயங்களில் தினம் 1 தடவை சாயங்காலம் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கும். அது வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அது வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் செய்யலாம், வீட்டில் வயசானவங்க இருந்தாலோ இல்லை குழந்தைகள் இருந்தாலோ இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலோ இல்லை ஈவன் ஆஃபீஸ் போயிட்டு வரவங்களாக இருந்தால் கூட ஒரு 6 மணி 6:30 மேலே வீட்டுக்கு வந்துட்டாங்கனாக்கா அவங்க 6 மணிக்கு மேலே வீட்டு செடிகளுக்கு தண்ணி ஊற்றலாம். ஸோ இதில் வந்து காஸ்ட் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்மளுடைய ஈடுபாடு நிறைய

0: இருந்துச்சுனாக்கா காஸ்ட் இன்வால்மெண்ட் இஸ் ஜீரோ. மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு ஒரு பட்டம் முடிஞ்சு அடுத்த பட்டத்துக்கு வந்து நம்ம காய்கறிகளை மாற்றும் போது எல்லா மண்ணையும் நம்ம கொட்டி திருப்பி கலந்து புது எருவு போட்டு மறுபடியும் அதை க்ரோ பேக்ஸில் போட்டு மாற்றும் போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு வந்து அவுட் சைட் லேபர், அதாவது வந்து வெளியிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேலை தெரிஞ்ச ஒரு தோட்டக்காரர் தேவைப்படலாம். மற்றபடி டெய்லி மெயின்டெனன்ஸு நம்ம குடும்பங்கள்லேயே செய்யணும். அதுக்காகத்தான் டெரஸ் கார்டன் நம்ம டெவலப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்குது. நம்ம குடும்பத்தோடு நம்ம உட்காந்து எப்படி சாப்பிட்றோமோ, குடும்பத்தோடு உட்காந்து எப்படி டிவி பார்க்குறோமோ, குடும்பத்தோடு உட்காந்து வீட்டு தோட்டத்தை வந்து இன்வால்வ் பண்ணிக்கணுங்கிறது தான் கான்செப்டே.
1: ஒரு டெரஸ் கார்டனுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்?
0: ஒரு சின்னதாக ஒரு வீட்டு தோட்டத்தில் மாடியில் ஒரு டெரஸ் கார்டன் போடணும், ஒரு 10 க்ரோ பேக்ஸ் வச்சுக்கணும், அல்லது 10 தொட்டி வச்சு தொடங்குறோம், வெறும் கீரை மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு க்ரோ பேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். மொத்தமாக 10 க்ரோ பேக்ஸ்க்கு ஒரு 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே நல்ல தரமான க்ரோ பேக்ஸ், அல்லது தரமான பிளாஸ்டிக் தொட்டியோ தரமான மண் தொட்டியோ, அதற்கு தேவையான மண் கலவை ஒரு 1000 ரூபாய் ஆகும். மண், எரு, கோப்போ பீட், அதெல்லாம் அதுக்கு தேவையான விதைகள் வந்து ஒரு 100-150 ரூபாய்க்குள்ளே ஆகும். மிஞ்சி போனால் ஒரு 2500 ரூபாய், குறைஞ்சபட்சம் ஒரு 2500 அழகாக வந்து நம்ம வீட்டு தோட்டத்தை வந்து தொடங்கலாம். தமிழ்நாடு அரசாங்கமும் வந்து டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் ஒன்று கொடுக்குறாங்க தோட்டக்கலை துறையிலேருந்து வந்து. அதில் வந்து அவங்க வந்து ரொம்ப சகாயமான விலைக்கு வந்து தென்னைநார் கழிவு, சில இடுபொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. சூடமனா, ஸ்ட்ரைகோடர்மா, இயற்கை உரங்கள், விதைகள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு கூட அதில் க்ரோ பேக்ஸும் வந்துடுது அதுலேயே. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு சகாயமான விலைக்கு வந்து அது ஒரு மக்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு கான்செப்டை வந்து பிரபலப்படுத்தணுங்கிறதுக்காக வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்தில், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தோட்டக்கலைத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அணுகி அவங்கள்ட்ட அந்த கிட்ஸை வாங்கிக்கலாம். நீங்கள் மேற்கொண்டு அந்த கிட்ஸில் இருக்காத சில விஷயங்கள், மண் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், மேற்கொண்டு கொஞ்சம் வர்மி கம்போஸ்ட்டோ தொழு உரமோ கொஞ்சம் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டீங்கனாக்கா ஒரு 1000-1500 ரூபாய்க்குள்ளேயே உங்களுடைய வீட்டு தோட்டத்தை நீங்கள் தொடங்கிடலாம். நீங்கள் தட் இஸ் த லோவெஸ்ட். அது இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஹோட்டலுக்கு போனோம்னாக்கா 1000 ரூபாய் குறைஞ்சி நம்ம சாப்பிட்டு வர்றது கிடையாது. ஸோ தோட்டக்கலைத்துறையுடைய அந்த கிட்டை வாங்கினது மூலமாக ஒரு 500-600 ரூபாய் செலவழியும் நமக்கு. அதற்கு மேற்கொண்டு கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் தொழு உரமும் கொஞ்சம் இடுபொருட்களும் வாங்குறதுக்கு ஒரு 500-600 ரூபாய் செலவழியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு வேலையாள் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாக்கா அதுக்கு ஒரு 300-400 ரூபாய் செலவழியும். மொத்தமாக ஒரு 1500 ரூபாய் பேசிக். இல்லை எல்லா இடுபொருட்களும் வெளியிலேருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னாக்கா ஒரு 2500 ரூபாய். இதில் வச்சே நீங்கள் வந்து உங்களுடைய மொட்டை மாடி வீட்டு தோட்டத்தை தொடங்கிடலாம்.
1: ஒரு பெஸ்ட்டு செடி போடணுன்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஒரே ஒரு செடி போடணும், நான் பெஸ்ட்டாக இருக்கும், அது நல்லா வளரும் எந்த சீசனாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது எதுவாக இருக்கும்?
0: சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பூச்செடிகளில் பெஸ்ட் செடி அப்படின்னு சொன்னாக்கா செம்பருத்தி தான். சாதாரண செவப்பு செம்பருத்தி. நடுவில் ஒரு 20 வருஷமாக அந்த செம்பருத்தி வந்து யாரும் உபயோகப்படுத்தலை. ஏன்னா வந்து புதுசு புதுசாக கலர் கலராக நிறைய ரகங்கள் வந்ததுனால இந்த சாதா சிவப்பு செம்பருத்தியை வந்து நம்ம வந்து ஒதுக்கிட்டோம். இந்த சாதா சிவப்பு செம்பருத்தியில் வந்து பூச்சி நோய் தாக்குதல் அறவே கிடையாது. இது வந்து வருஷம் முழுக்க பூத்துக்கிட்டு இருக்கும், மழை காலத்தையும் பூத்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செடி வந்து ஒரு நிஜமான வரப்பிரசாதம். ஸோ இந்த சாதா சிவப்பு செம்பருத்தி வந்து சாதாரணமாக எல்லார் வீட்லேயும் எல்லோரும் போட்டு என்ஜாய் பண்ணலாம். காய்கறி பயிர்களில் வந்து ரொம்ப சுலபமாக வளர்க்கக்கூடியது வந்து கீரையும் வெண்டைக்காயும். ஸோ இந்த கீரையும் வெண்டைக்காயும் வந்து ரொம்ப சாதாரணமாக வளர்க்கலாம். இந்த பயிர்களை போட்டு வளர்த்தோம்னாக்கா நமக்கு வந்து நல்ல மோட்டிவேட்டடாக இருக்கும், நமக்கு ஒரு மகசூல் கிடைக்கிறதுன்னு தெரியும். நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம எவால்வ் பண்ணிக்கலாம்.
1: உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் தெரியுமா அதை சப்போர்ட் பண்ணுறது?
0: நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த வீட்டு தோட்டத்தை பற்றின விழிப்புணர்வில், அதாவது டு கிரியேட் அவேர்னஸ், இதில் வந்து நிறைய இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு, உங்களுக்கு நீங்கள் வந்து மொபைலில் வந்து நீங்கள் நிறைய டேட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து பழக்கம் இருந்துச்சு, உங்களால் வந்து வலைதளங்களில் போய்ட்டு உங்களால் வந்து இன்ஃபர்மேஷன் சேகரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பக்குவம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய போர்ட்டல் இருக்குது, இட்ஸ் கால் TNAU போர்ட்டல். அதில் வந்து எல்லா பயிர்களுக்கும், எல்லா காய்கறிகள், எல்லா பூச்செடிகள், ஈவன் விவசாய பயிர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து ரொம்ப விளக்கமாக எப்படிப்பட்ட முறைகளில் பயிர் பராமரிக்கணும், எப்படிப்பட்ட முறைகளில் போடணும், என்னென்ன ரகங்கள் இருக்குது, என்னென்ன நோய் தாக்குதல் வரும், பூச்சி தாக்குதல் வருங்கிறத பற்றி விரிவாக ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வலைதளங்களில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்க முடியும். அதே மாதிரி வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு ஹார்டிகல்ச்சர் சென்டர் ஒன்று அண்ணாநகரில் இருக்குது. அவங்க வந்து நிறைய இந்த வீட்டு காய்கறி தோட்டம், மாடி காய்கறி தோட்டம், அது சம்மந்தப்பட்ட மற்ற விஷயங்களை பற்றின ஒர்க் ஷாப்ஸ், கருத்தரங்குகள், செமினார்ஸ்லாம் நடத்துகிறாங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது, அதாவது காய்கறி தோட்டம் போடுறதுக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக், அதாவது முகநூலில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த காய்கறி தோட்டம் போடுறத சம்மந்தப்பட்ட ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து விருப்பப்பட்டு நீங்கள் அதில் ஒரு மெம்பராக சேர்ந்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அந்த குரூப்ஸில் இருக்கிற மெம்பர்ஸே நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் அதன் மூலமாக வந்து மெல்ல மெல்ல உங்களுடைய நாலெட்ஜை வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சிறந்த முறையில் காய்கறி தோட்டம் போட முடியும். அந்த குரூப்ஸில் வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நட்பு ஏற்பட்டு நீங்கள் வந்து அவங்க வீட்டில் போய் பார்த்து நேரடியாக கற்றுக்கிட்டு அதன் மூலமாக கூட நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டு காய்கறி தோட்டத்தை வந்து நல்லபடியாக முன்னேற்றலாம். நிறைய இடங்களில், சென்னையில் இல்லை திருச்சியில் சேலத்தில் ஒரு ஒரு இடங்கள்லையும் வந்து வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வீட்டு காய்கறி தோட்டங்கள் போடுறதை பற்றின ஒரு கேம்பெயின்ஸ், அதாவது ஒர்க் ஷாப்ஸ், அதாவது டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நிறைய நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து ரொம்ப பிரபலமாக வந்து பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம், இப்போ அந்த பழக்கமே எல்லாருக்கும் போயிடுச்சு. நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், எங்கெல்லாம் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எங்கெல்லாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா, அதன் மூலமாக நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கலாம். நிறைய நிறுவனங்கள், அதாவது ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ், ஒரு குறைச்சல் லாபத்துக்கு உங்களுக்கு வீட்டு தோட்டம் அமைச்சு கொடுக்கறது, அல்லது உங்களுடைய வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது, மாடி தோட்டத்தை பராமரிக்கிறதுன்னு சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு சின்ன மாடி தோட்டமாக இருந்தனாக்கா நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ப்ரைவேட் ஏஜென்சிஸையும் நீங்கள் அணுகணுங்கிறது கிடையாது. ரொம்ப பெரிய மாடி தோட்டம் போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு கம்யூனிட்டிலேயே போட்டிருக்கீங்க, ஒரு ஒரு ஒரு 3000 சதுரடியில் 4000 சதுரடியில் மொட்டை மாடி நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சமயம் சில ப்ரைவேட் ஏஜென்சிஸோடைய ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஏஜென்சிஸும் நீங்கள் அணுகலாம். நிறைய கார்டனிங் ஒர்க் ஷாப்ஸ், அதாவது வந்து இப்படி தான் செடிகள் வளர்க்கணும், இந்த மாதிரி செடிகள் வளர்த்தா தான் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், இயற்கை முறைகள்லாம் என்ன, செயற்கை முறைகள்லாம் என்ன, காய்கறி பயிர்கள் எப்படி வளர்க்கணும், பூச்செடிகள் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து உங்களுடைய முகநூல் மூலமாகவோ இல்லை பேப்பர் மூலமாகவோ நீங்கள் வந்து விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நாங்களே நடத்துகிறோம் அந்த மாதிரியான சில ஒர்க் ஷாப்ஸ் தான். ஆஃப் ஷூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக வந்து நாங்கள் நிறைய கார்டனிங் ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம். நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து ஸ்கூல்ஸில், காலேஜஸில் செய்கிறோம். இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி அவேர்னஸ்க்காக செய்யக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ். சில இடங்களில் வந்து நாங்கள் ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். மாதம் மாதம் சில இடங்களில் வந்து குறிப்பிட்ட ஒரு தேதியில் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அதெல்லாமும் நாளிதழ்களில், பேப்பரில், முகநூல், ஃபேஸ்புக்கிலலாம் வருது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்ஸ்லாம் வந்தீங்கனாக்கா, உங்களுக்கு அங்கே ஒர்க் ஷாப்ஸில் கிடைக்கிற டீட்டெயில் போகாதுன்னு அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு வர மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸோடைய ஒரு நட்பு கிடச்சி அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய டெரஸ் கார்டனிங்கை முன்னேற்றிட்டு கொண்டு போகலாம். பெய்டு ஒர்க் ஷாப்ஸும் இருக்குது, அதாவது சில பேர் வந்து சில சமயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு நாங்கள் ஃபீஸ் பே பண்ணினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இன்னும் ஆழமாக தெரியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு வந்து பெய்டு ஒர்க் ஷாப்ஸ், நிறைய நிறுவனங்கள் பெய்டு ஒர்க் ஷாப்ஸ் நடத்துது. நாங்களும் ஆஃப் ஷூட்லேருந்து வந்து நிறைய பெய்டு ஒர்க் ஷாப்ஸ், அதாவது வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்டன் ஃபீஸ் ஏற்பாடு பண்ணி ஒரு சில இடங்களில் வந்து காய்கறி பயிர்களை வளர்த்து காமிச்சு இதெல்லாம் தான் பிரச்சனைகள், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஆர்கனைசேஷனோட நீங்கள் வந்து உங்களை அசோசியேட் பண்ணிக்கிறீங்கிறது முக்கியம். அந்த ஆர்கனைசேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆர்கனைசேஷனும் அந்த ஆர்கனைசேஷன் நடத்துகிறவங்களுக்கும் வந்து இதை பற்றின ஒரு ஃபண்டமெண்டல் நாலெட்ஜ், அதாவது வந்து அடிமட்டத்திலேருந்து ஒரு நாலெட்ஜ் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்குறது ரொம்ப நல்லது. எல்லா தொழிலை போலவும் எல்லா பிஸ்னஸ் போலவும் வந்து இதுலேயும் வந்து நிறைய விஷயங்கள் தெரியாமல் கூட சில பேர் வந்து வேலையை எடுத்து செய்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக வந்து ஒரு கசப்பான அனுபவங்களும் நிறைய பேருக்கு வந்திருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனோடு நீங்கள் வந்து நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க, உங்களுடைய டெரஸ் கார்டனிங்கை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக நீங்கள் கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க, அதன் மூலமாக நீங்கள் தொடங்கிக்கலாம்.
1: தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி, நமது வானொலி நமது பெருமை. என்ன நமிதா இவ்வளவு கழிச்சு போய் வந்திருக்கியே, நான் உன்கிட்ட ஒரு அட்ரஸ் தானே கொடுத்தேன்.
2: என்ன ஒரு அட்ரஸா? அவங்க வீட்டுக்கு போனா அவங்க வேற ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட போயிட்டு பாருன்னு சொல்லிட்டு இன்னொரு அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்க போனா அவரு அவ்வளோ நியூஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தராரு எனக்கு.
1: ஓகே, உன் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைச்சது இல்ல, அதுதான் எனக்கு தேவை.
2: நான் கேள்வி கேட்டதுக்கும் மேல எனக்கு பதில் தெரிஞ்சது.
1: சோ அப்ப நமிதா கூடிய சீக்கிரமே ஒரு டெரஸ் கார்டன் ஆரம்பிச்சிருவல்ல உங்க வீட்டுல?
2: கண்டிப்பா.
1: என்ன நேயர்களே, நீங்களும் நமிதா மாதிரி டெரஸ் கார்டனிங் ஆரம்பிச்சிருவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடை பெறுவது ஆர்ஜே பிராஷிதா அண்ட்
2: ஆர்ஜே நமிதா.
1: நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சி வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.
3: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM. Stay tuned.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5வது முறை டைரக்டர் பத்ரி தான் இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP இன் சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.

0: ஆப்ரை. வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே ஜெயா,
1: ஆர்ஜே அமிர்தா,
2: ஆர்ஜே காவ்யா.
0: இன்னைக்கு நாங்க எதை பத்தி பேச போறோம்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி தான் பேச போறோம். இத பத்தி பேசுறது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த வீக் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கா செலிப்ரேட் பண்ணப்படுது.
1: பிரஸ்ட் ஃபீடிங்னா குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடுக்கறது அதானே?
2: இது நீ சொல்ற அளவுக்கு எல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல. லாக்டேஷன் ப்ராசஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், இது எல்லாமே ஒரு பெண் கன்சீவா இருக்கிற முன்னாடியில இருந்தே தொடங்குது.
1: அப்போ இந்த விஷயம் எல்லாம் குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றியா?
0: ஆமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து குழந்தை பிறந்து 1.5 வருஷம் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அவசியம்.
1: ஆமாப்பா, எங்க அக்கா கூட பிரெக்னெண்டா இருக்கும் போது நல்லா பாதாம் பிஸ்தான் சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லா பால் குடுக்கணுங்கிறதுக்காக.
2: கண்டிப்பா கண்டிப்பா, பால் குடுக்கிற நேரத்துல தாய்மார்கள் சத்தா சாப்பிடறது ரொம்பவே அவசியம்.
0: ஆமா, ஆனா இந்த கடையில இருக்கிற ப்ராடக்ட்ஸ மட்டும் நம்பி இல்லாம வெல்லம், பூண்டு, மஞ்சள் போட்ட பால், இந்த மாதிரி வீட்டுல கிடைக்கிற நல்ல சத்தான உணவுகள் மூலமாவே தாய்மார்கள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கலாம். நம்ம அம்மா பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல 7-8 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. அவங்களே இந்த மாதிரி கை மருத்துவத்தை நம்பிதானே இருந்தாங்க.
1: இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல எவ்வளோ கோ த்ரூ பண்ணணும், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும், சத்தான சாப்பாடு சாப்பிடணும். பா, நார்மல் டெலிவரி எல்லாம் ஆனும்னா வாக்கிங் எல்லாம் வேற போகணுமா?
2: ஏ, அவ்வளோலாம் இல்லப்பா, இது எல்லாமே இயற்கை தானே. பிளஸ் நீ சாக்லேட் எல்லாம் கூட சாப்பிடலாம். இப்போலாம் டார்க் சாக்லேட் வந்து ரொம்பவே ஹெல்தி. அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கூட சாப்பிட்டு நீ சத்தா இருக்கலாம்.
0: சரியா சொன்னீங்க. பெஸ்ட் ஃபீடிங் மூலமா தான் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கரெக்டான அளவுல போய் சேருது. அதுவும் பாத்தீங்கன்னா, 4-6 மாசம் இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலமா தான் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட், இது எல்லாமே போய் சேருது. குழந்தை வளரும் போது வாந்தி, பேதி, மத்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து தாய்ப்பால் தான் அவங்கள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லங்க, வளர வளர இந்த டென்டல் ப்ராப்ளம், இயர் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தாய்ப்பால் தான் காப்பாத்துது.
2: அதோட இன்ஃபன்ட் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் டியூரிங் COVID-19 பத்தியும் பேசணும்.
1: ஏ என்ன நீ, கோவிட் வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அத பத்தியே பேசுற?
2: என்னதான் இவ்வளவு நாள் ஆனாலும் இத பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாலும், நேஷனல் ஹெல்த் மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃப் இந்தியா, MMA, இவங்க எல்லாம் சேர்ந்து கோவிட் டைம்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ற தாய்மார்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க.
1: அப்படியா, என்னது?
2: ஒருவேளை கோவிட் சிம்டம்ஸ் லைக் கோல்டு, மைல்ட் ஃபீவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் உதவியை எடுக்கணும். இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது மாஸ்க், கிளவுஸ் இதெல்லாம் போட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப அவசியம்.
0: முக்கியமா எல்லாரும் குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி 40 செகண்ட் ஆச்சு சோப்பு போட்டு கை கழுவிட்டு தான் குழந்தைய தொடணும்.
2: அப்புறம் ஒருவேளை அம்மாக்கு ரொம்ப முடியலனா கூட, இப்ப இந்த மில்க் பம்பிங் டிவைஸ் இருக்குல்ல, அதை வச்சு தாய்ப்பால் எடுத்து அதை சுத்தமா ஸ்டோர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும்.
0: முக்கியமா தாய்ப்பால் குடுக்கறத திடீர்னு நிறுத்திடக்கூடாது, அது அம்மா குழந்தை ரெண்டு பேரையும் பாதிக்கும்.
2: இப்போ நிறையவே பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசிட்டோம்ல?
1: சரிதான், நானும் புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம கூட ஒரு யங் மதர் பேச போறாங்க. அவங்க கிட்ட பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி, அவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்தது, அதன் மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, இது உங்க MOPCRS 107.8. ஹாய் மேம்.
3: ஹலோ ஹலோ
1: மேம், உங்க நேம் என்ன?
3: என்னோட நேம் லக்ஷ்மி பிரியா.
1: எங்க இருந்து பேசுறீங்க?
3: கோயம்புத்தூர்ல இருந்து.
1: ஓகே மேம், உங்களுக்கு குழந்தை பிறந்த எவ்வளவு நாளாச்சு?
3: எனக்கு வந்து 5 மந்த்ஸ் முடிஞ்சிட்டு இப்ப 6 மந்த்ஸ் வந்து ரன் ஆயிட்டு
1: இருக்கு. ஓகே மேம், நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்றதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தீங்க?
3: கண்டிப்பா, நான் வந்து ஆக்சுவலி எப்படின்னா வந்து சயின்டிபிக்கா வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நம்ம கன்சீவ் ஆன வீக் 14 இருந்தே வந்து நம்மளோட பிரஸ்ட் ஃபீடிங் அந்த இருக்குல்ல, நம்மளோட அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம பாடிய வந்து தனக்கு டெலிவரி டைம்ல என்னெல்லாம் ப்ரிப்பேர்னஸ் அது ஆகணுமோ அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் வீக் 14. ஸோ அந்த டைம்லேருந்தே நம்ம நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல மில்க் எடுத்துக்கிறது, அப்புறமா வந்து மெயினா வந்து என்னன்னா எந்த மீல்ஸுமே ஸ்கிப் பண்ணாம, மேபி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ரேதர் தேன் லைக் ப்ரிஃபரிங் ஓவரா கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி என்ன சொல்றது ஸ்டமக் ஃபீலிங் ஃபுட் இல்லாம என்னத்துல எல்லாம் வந்து நியூட்ரிஷன் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், டேட்ஸ், அயன் ரிச் ஃபுட் இதெல்லாமே எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வந்து பிரெக்னன்சி அப்போ அந்த குழந்தை டெவலப்மெண்ட்டுக்கும் சரி பிரெஸ்ட் ஃபீடிங்காக அந்த ப்ரிப்பேர்னஸ் அந்த டைமும் சரி கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா சூன் ஆஃப்டர் டெலிவரி இட் இஸ் பிலீவ் தட் நம்ம வந்து ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோ அப்படின்னா ஹாட் வாட்டர் மசாஜ் எல்லாம் கொடுத்தோம்னா அந்த நிப்பிள் சேர்ந்து வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு 2-3 days இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆனால் ஒரு 1 day இருப்போம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆயுர்வேதிக் மெடிக்கேஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் கமர்ஷியலி அவைலபிள் பவுடர்ஸ் இருக்குது.

0: இதெல்லாமுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் டேக்கன் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி இட் வில் ஸ்டிமுலேட் த பிரஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதெல்லாம் ஒரு 1 week மேக்ஸிமம், 1 week டு 10 days இட்ஸ் ஆல் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். மேபி தீஸ் நோ மைல்ட் ஆயுர்வேதிக் ப்ரிஸ்கிரைப் டேப்லெட்ஸ் அண்ட் தீஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் ஸ்டிமுலேட். பட் அதை தவிர இப் மேபி யூ கேன் இமேஜின் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹேவிங் ஆக்சஸ் டு ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு எப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும்ல ஆஃப்டர் டெலிவரி we have to follow a strict nutrition based diet pathina unda epdina lot of green leaves, fresh fruits, adukapram garlic is actually proven to increase the milk production. அப்புறம் ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட்ஸ் அப்புறம் மேத்தி சீட்ஸ், ஃபெனோகிரிக் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து நைட் சோக் பண்ணிட்டு காலையில சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இட் இல் என்ஹான்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரஸ்ட் மில்க். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து அதெல்லாம் பண்ணோம்னா இட் இல் ஸ்டிமுலேட் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்புறம் போஸ்ட் டெலிவரி இதெல்லாம் தான் வந்து எடுத்துக்கக்கூடிய சிம்டம்ஸ்.
1: வாவ் மேம், சூப்பராக சொன்னீங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைக் உங்களுக்கு பேபி பிறந்ததுனால. என்னோட கேள்வி வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து நியூலி மதர் லைக் இப்போ தான் மதர்ஹுட்குள்ளே போகிறவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா, நிறையா இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் இன்டேக் பண்ணணும், இவ்வளோ சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் பேசும்போதே தெரியுது யூ ஆர் லைக் என்ஜாயிங் யுவர் மதர்ஹுட், லைக் இந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பயப்படுறவங்க ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: கண்டிப்பா. சோ நத்திங் டு வரி மச், ஏன்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேச்சுரல் மெக்கானிசம் தான் நம்ம பாடி. நத்திங் மச் டு வரி, ஏன்னா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ப்ரிப்பேரிங் தெம்செல்ஸ் ஃபார் த சைல்ட் பர்த் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். பட் எல்லாத்தையும் தவிரும் இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம பாடி நார்மலா இருந்ததுனாலே இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த மெக்கானிசம் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஒன்லி திங் இஸ் தட் மேபி ஃபியூ சிசேரியன் பண்ண மாம்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த போஸ்ட் டெலிவரி ஆப்ரேஷன் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப அதை கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிட்டாங்க, என்னால் முடியல, இல்லைன்னா எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஆன ஒரு அந்த இதில் இருந்தாங்க அப்படின்னா தட் மைட் லிட்டில் பிட் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த பிரஸ்ட் மில்க் என்ன சொல்கிறது அந்த ப்ரொடக்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி அண்ட் சிசேரியன். இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கீப் யுவர் மென்டல் ஹெல்த் நல்லா கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா யோசிச்சுட்டு நம்ம ஃபீட் பண்ணணும், ஏன்னா பிறந்த கொஞ்ச நாள் இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த பேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீடிங். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்றதோ இல்லை வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து நம்மளா இன்க்ரீஸ் பண்ணிட்டுட்டா இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வரும். ஸோ நம்ம மைண்ட் ஓப்பனாக வச்சுட்டு த திங் இஸ் தட் அல்டிமேட் எய்ம் இன் த பிகினிங் வந்து த மெயின் எய்ம் உட் பி டு ஃபீட் த பேபி ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓப்பன் மைண்டாக இருந்தோம்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த மெக்கானிசமும் நார்மலாக இருக்கும், ப்ளஸ் நம்ம நியூட்ரிட்டிவ் டயட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம நார்மல் ஹெல்த் ப்ளஸ் கொஞ்சம் மைண்ட் வந்து நம்ம இப்போ நிறைய இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் இருக்கு, யோ பிராணாயமா இல்லைன்னா கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகுது இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி எப்படி இருக்கு, நம்ம ரிக்கவர் ஆகுமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரெஷர் போட்டுக்காம நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்டு மெயின் எய்ம் வந்து பேபிஸ் ஹெல்த் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சாலே எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும்.
2: சூப்பர் மேம். இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, 57% தான் பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: ஓகே, அதில் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எப்படின்னா வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க மோஸ்ட் பர்சன்டேஜஸ்ல, அப்புறம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது, மேபி அவங்களோட ஷிஃப்டா இருக்கலாம், மேபி அவங்களோட அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த 3 to 4 hours ஒரு தடவை அந்த ஃபீடிங் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ப்ளஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ் த அமௌண்ட், ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மைண்ட்ல வந்து சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான். த மோர் யூ ஹேவ் த அர்ஸ் டு ஃபீட் த பேபி the more the milk production. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கும்போது அதுக்காக டைம் எடுக்க முடியாம ஆப்ரேஷன் பண்ண கேசஸ்ல சி செக்ஷன் மாம்ஸ் வந்தவன் சி செக்ஷன் அவங்களால வந்து அந்த மைண்ட் செட்க்கு வர முடியாது, இன்னும் ஒரு 5-6 நாள் எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவோ மில்லியன் குழந்தைங்க வந்து ப்ரீ டர்மா பிறக்கிறாங்க, ப்ரீ மெச்சுவர் பேர்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல த பேபி மைட் நாட் பி ஹேவிங் த அப்ராப்ரியேட் வெயிட், டு ஸ்டார்ட் சக்கிங் த நிப்பிள். ஸோ அப்படிங்கும் போது ஒரு நார்மல் மாமுக்கு இட் மை டேக் ஒன் ஆர் டூ டேஸ் வேற இந்த மாதிரி ப்ரீடம் ஆர் ப்ரீமெச்சூர் பேபிக்கு இட் மை டேக் டூ டூ டு த்ரீ வீக்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த டைம்ல த அமௌண்ட் ஆஃப் பிரஸ்ட் மில்க் வில் கம்பேரிட்டிவ்லி பி லோ, ஏன்னா வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக த பேபி மைட் நாட் பேபிள் டு டைரக்ட்லி சக். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் லைக் இந்த பிரெஸ்ட் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அது ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெத்தட் தானே, அது வந்து பம்ப் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுனால அந்த டைமில் வந்து இந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் மைட் கோ டவுன். ஸோ அந்த 67% வந்து டியூ டு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மேபி மாம்ஸ் ஆர் ஃபோர்ஸ் டு கோ ஃபார் ஒர்க் ஆஃப்டர் டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆஃப்டர் டெலிவரி, இல்லைனா வந்து நாட் ஹேவிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ஆர் மேபி அதர் ஃபேக்டர்ஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, வீல் ஸ்டாப் த பிரெஸ்ட் மில்க் பிகாஸ் பேபி வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிடுது. ஸோ இட் இஸ் இட் இஸ் பெட்டர் தட் வி ஸ்டாப், இல்லைனா இட் இஸ் நோ ப்ராப்ளம், ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் கிடைக்குதுங்கும் போது நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறதுனால இட் இஸ் எல்லாமே அது வந்து ஒரு மாமோட கையில் தான் இருக்கு. இஃப் தே ஆர் ஹேவிங் அ வில்லிங்னஸ் டு கிவ் எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் கொடுக்கணும்னா இட் வில் பி குட். பட் வேற இல்லை ஒர்க்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இல்லைனா த பேபி மைட் பி சம்வேர் எல்ஸ், அவங்க கிராண்ட் மாம் இல்லைனா கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் கிட்ட வளரும் போது அந்த ஆக்சஸ் இருக்காது. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு அபிலிட்டி அவங்களுக்கு வந்து முன்னாடியே தே மைட் நாட் பி ஹேவிங் த ரிஃப்ளெக்ஸ் டு ஃபேக்ட். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் மே பி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அதுதான் என்னோட ஃபீலிங்.
3: தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நல்லா அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். ஹாப்பி மதர்ஹுட்.
1: ரொம்ப அருமையா பேசினாங்களே நம்ம கிட்ட, நம்ம நேயர்களும் இதை கேட்டு நல்லா பயன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன்.
3: மக்களே, இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அம்ருதா,
1: ஆர்ஜே ஜெயா,
2: ஆர்ஜே காவ்யா.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: அப்பப்பா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவேன்.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இதா சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்சு துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்சு துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா

0: கமல் சார் பாடியிருப்பாரு, அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். ப்ளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. ஸோ அதே மாதிரி இதை நம்ம நாடு சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. ஸோ ப்ளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: Hello listeners, this is Nikita Ram. I run an event company Yukti and an event store Wedding Curry. I support female entrepreneurship and I hope more women come out and live their dream. You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride.
2: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.
3: சமுதாய முன்னேற்றத்திற்காக வானொலி நிகழ்ச்சிகளில் சமுதாய மக்கள் பங்கு பெற வைப்பதே MOP வானொலியின் நோக்கம். அந்த வகையில் குழந்தைகளின் திறனை வளர்ப்பதற்கும் நல்ல கருத்துக்களை குழந்தைகள் மூலம் வானொலியில் வழங்க MOP சமுதாய வானொலியும் வடக்கு ரோட்டரி மன்றமும் இணைந்து சில முயற்சிகளை எடுத்துள்ளது. அழிந்து வரும் நாடக கலையை புத்துயிர் கொடுக்கும் வகையில் வடக்கு ரோட்டரி மன்றம் சார்பாக நுங்கப்பாக்கம் அசம்ஷன் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பூஞ்சோலை நிகழ்ச்சி வடிவமைப்பு தயாரிப்பு MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம் நேயர்களே, இது உங்க MOP சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க பூஞ்சோலை நிகழ்ச்சி, தொகுத்து வழங்குறது நான் உங்க RJ திவ்யா. நாடகம், கவிதை, இந்த மாதிரி கலை எல்லாம் இந்த காலத்துல அழிஞ்சிட்டு வர்றதை நீங்க பாக்குறீங்க. இது ஒரு மிகவும் வருத்தப்பட வேண்டிய நிலை. நாடகம்ங்கிறது கண்ணுக்கும் செவிக்கும் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்ஷன் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு சில பசங்க அவங்க நாடக கலையை வெளிப்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. அவங்க செய்ய போற நாடகத்துக்கு ஒரு சிறிய முன்னோட்டமா நான் ஒரு உதாரணம் சொல்ல விருப்பப்படுறேங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வேலைக்காக பஸ்ல போயிட்டு இருந்தேங்க. பஸ்ல போகும்போது ரோட்டோரத்துல ஒருத்தர் உயிருக்கு போராடுற நிலையில ஆக்சிடென்ட் செஞ்சு ரோட்டோரத்துல இருந்தாரு. அதே பஸ்ல ஒரு மணி நேரம் கழிச்சு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் அதே பஸ்ல திரும்ப வரும்போது அந்த ஆள் இன்னும் உயிருக்கு போராடிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்லாம் இவரை கூட்டிட்டு போனா எனக்கு பிரச்சனை ஆயிடும், உனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவரை காப்பாத்தணுங்கிற முன்னோட்டத்துல யாருமே முன் வரல. இத ஒரு மூல கருத்தா எடுத்து இன்னைக்கு நம்ம அசம்ஷன் ஸ்கூல் பசங்க ஒரு சின்ன நாடகம் போட போறாங்க, கேக்கலாம்.
5: ஒன்று, அனாதையாக நடிப்பவர் நிலோஃபர், காரில் செல்பவர் பவானி, சாலையில் நடப்பவர் அருள்மொழி. ஐயோ, இந்த வெயிலே வர வர தாங்க முடியலப்பா. ஐயோ, யாருன்னு தெரியலையே, ஒரு பொண்ணு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறாளு. என்ன பண்றது, எனக்கு வேற அவசரமா வேலை இருக்கு. என்ன பண்றது,
6: ரெண்டு, சாலையில் நடப்பவர் அருள்மொழி, உதவி செய்பவர் கனிமொழி கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளி எஸ் நிலோஃபர்.
5: ஐயோ அம்மா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க சீக்கிரமா. ஐயோ
4: என்னாச்சு உங்களுக்கு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு?
5: ஒரு கார்காரர் வந்து அவங்களை இடிச்சுட்டு போயிட்டா. நான் எனக்கு அவசரமா வேலை இருக்கு, நான் கிளம்புறேன்.
4: சரிங்க.
5: ஐயோ, அவங்க வேற கிளம்பி போயிட்டாங்க, என்ன பண்றது இப்போ?
4: எனக்கே இப்போ எதுவுமே பண்ண தெரியலையே, என்ன பண்ணலாம்? நான் நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி அவசர ஒதுக்கின்னு ஒரு இது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க.
5: நம்பர் தெரியுமா?
4: ஐயோ, தோடி இரட்டி வர யோசிக்கிறேன். 1083 அந்த நம்பர்.
5: சீக்கிரம் போடு, சீக்கிரம் போடு.
4: 1083.
7: ஹலோ.
4: ஹலோ,
7: யார் பேசுறீங்க?
4: ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் தானே பேசுறீங்க?
7: ஆமாங்க.
4: இது இங்கே ஒரு ரோட்டோரத்தில் ஒரு பெண்மணி ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, சீக்கிரம் வரீங்களா?
7: அட்ரஸ் சொல்லுங்க.
4: ஜெமினி நுங்கப்பக்கம் அசம்ஷன் ஸ்கூல் ஆப்போசிட்ல ரோட்டோர்.
7: சரி, வரேங்க, உடனே வரேன்.
6: காட்சி 3. மருத்துவராக தேவயானி, உதவி செய்பவர்கள் கனிமொழி, கே ஸ்னேகா, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர்.

0: வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது, வயோடுங்க வயோடுங்க ஆம்புலன்ஸ் வருது. யார் இங்க ஃபோன் பண்ணது? நாங்க தாங்க நர்ஸ், நாங்க தாங்க. சீக்கிரம் வாங்க, இங்கதான் அடிபட்டு இருக்கு.
1: ஐயோ பார்த்து தூக்குங்க, என்னால முடியல.

0: என்னாச்சு என்னாச்சு
1: டாக்டர்? நாங்கள் வந்து நாங்கள் சாலை ஓரமாக வந்தோம், ரோட்டில் இவங்க எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சு, அதான் தூக்கிட்டு வந்திருக்கோம் டாக்டர். அனாதையாக இருந்தாங்க இவங்க.
0: நர்ஸ் சீக்கிரமா ஆபரேஷன் தியேட்டருக்கு இவங்களை கூட்டினு போ. ஓகே டாக்டர்.
2: போலாம். மயக்கத்துல இருக்கா, நம்ம அந்த ஆக்சிஜன் இது எடுத்து விட்டு போயிடலாம் வா. வாடா ஓடிடலாம். நம்ம அவளுக்கும் எதுவும் கேட்டது இல்லடா. இதுக்கும் சத்தமா இருக்கு. ஐயோ நர்ஸ், நர்ஸ் நீங்க சீக்கிரம் வாங்க.
1: டாக்டர் மூச்சு தானே டாக்டர்.
0: இதோ வரேன். இருந்த யாரு உள்ள வந்தா?
1: டாக்டர் ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். இதோ அங்க இருக்கிறாங்க பாருங்க.
2: உங்க ரெண்டு பேரும் தான் ஆக்சிடென்ட் செஞ்சாங்க.
3: நான் ஆக்சிடென்ட் செஞ்சேன் நீ பாத்தியா?
1: நான் பாத்தேன். நீங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சீங்க. கார்ல வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்க.

0: காட்சி நான்கு. மருத்துவராக தேவியானி, நர்ஸ் என் ஸ்னேகா, நோயாளியாக எஸ் நிலோஃபர், உதவுபவர்கள் கனிமொழி கே ஸ்னேகா, ஆக்சிடென்ட் செய்தவர்கள் அருள்மொழி பவானி.
1: டாக்டர், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா?
2: இப்ப பரவாயில்ல. நர்ஸ் இங்க வா.
3: சொல்லுங்க டாக்டர்.
2: இவ்வளவு நேரம் இங்க தானே நீ உக்காந்து இருந்த, யாரு உள்ள வந்தா?
3: டாக்டர், ரெண்டு பேரு சொந்தக்காரன்ட்டு வந்தாங்க டாக்டர். தோதா அங்க இருக்கிறாங்க பாருங்க.
1: ஆமா, அவங்களும் அவங்க தான் ஆக்சிடென்ட் செஞ்சவங்க. இரண்டு பேர் தான்
4: எடுத்து விட்டதும் இவங்க தான். நான் ஒரு பத்திரிகையாளர். இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த பொண்ண ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வந்து சேர்த்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். பத்திரிகையில இந்த ஒரு விஷயத்த போடலாங்கிறதுக்காக நான் உங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சொந்தக்காரங்கன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் மாஸ்க் எடுத்ததையும் நான் பார்த்தேன். எங்க நீங்க ஆக்சிடென்ட்டையும் செஞ்சுட்டு அந்த பொண்ணை காப்பாத்தணுங்கிற ஒரு உணர்வும் இல்லாம நீங்க பாட்டுக்கு காரை எடுத்துட்டு போயிட்டீங்க. இப்ப மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல வந்து இந்த பொண்ணோட மாஸ்கை எடுக்கிறதுக்கும் பாத்திருக்கீங்க. என்னங்க இது, சரியா? அம்மா, நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க செஞ்ச இந்த விஷயத்த நாளை காலையில பத்திரிகையில நான் கண்டிப்பா போடுவேன். பாருங்க. காட்சி ஐந்து. ஐஜியாக சுபஸ்ரீ, கான்ஸ்டேபிளாக மதுவந்தி, உதவுபவராக கனிமொழி. ஹலோ, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். நீங்க கனிமொழியா?
5: ஆமா மேடம்.
4: இன்னைக்கு காலையில பத்திரிகையில நீங்க செஞ்ச விஷயத்த பத்தி போட்டிருந்தாங்க. அத பாராட்டுற வகையில எங்க ஐஜி உங்களை வர சொல்லிருக்காங்க. ஐஜி ஆபீஸ்க்கு கரெக்டா 3 மணிக்கே வந்துருங்க மேடம்.

0: லக்ஷ்மி மேடம் உள்ள வரலாமா?
1: ஆ வாங்க.
0: நான் தான் கனிமொழி, வர சொல்லியிருந்தீங்களாமே.
1: ஆமாமா, நாங்க தான் கூப்பிட்டிருந்தோம். இன்னைக்கு காலையில பத்திரிக்கையில உங்களோட அந்த நல்ல செயலை பார்த்தோம். உங்களை மாதிரி ஒரு யங்கர் ஜென்ரேஷன்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்து உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களை காப்பாத்திருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க ஒரு முன்னோடியா இருந்து எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதை பாராட்டுற வகையில தான் உங்களை இங்க கூப்பிட்டுருந்தேன். மிக்க பாராட்டுகள்.
0: தேங்க்ஸ் மேடம். என்ன நேயர்களே, இவ்வளோ நேரம் நீங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. அசம்ஷன் ஸ்கூல் 7 வகுப்பு மாணவிகள் இந்த நாடகத்துல பங்கேற்றாங்க. அவங்க பேரை அவங்களே சொல்றாங்க, கேக்கலாம்.
2: பி கனிமொழி,
3: இ பவானி,
4: என் ஸ்னேகா,
5: கே ஸ்னேகா,
6: எஸ் நிலோஃபர்,
7: எஸ் அருள்மொழி,
8: கே தேவியானி.
0: இந்த நாடகத்தை ஒருங்கிணைச்சவங்க ரோஹிணி, சுபஸ்ரீ, மான்சி, அஸ்வினி, அண்ணா, உங்க ஆர்ஜே திவ்யா.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன
1: 24
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.

0: பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்ல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
1: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றத கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ், பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
0: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுங்க.

நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழைச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம எஃப்எம். இது எம்ஓபி எஃப்எம், இது உங்க எஃப்எம்.

0: listeners, and welcome to Namma Madras, a one-hour package designed especially to entertain the listeners about the glory of Madras culture. In the Kishola, we have loads of exciting features lined up for you. We start the day's program with Madras Geetam, followed by Flavors of Madras, Velli Thirai, Kalvi at Madras, Sutrula, and finally Madras Beats.
1: A small city born in 1639 in the British regime, Madras rightfully calls itself as the most manageable and efficient city in India. The area between the estuaries Kuvam and Adyar is a home to diverse cultures and rich heritage. A city that balances between the past and the future, making life wonderful in the present.
0: So we start the day's program with Madras and Geetam, a show that features the dance, music and the rich heritage of Madras. Vanakkam Nergale, and welcome to our panel discussion, Madras and Geetam. In the Kishola, we have three famous personalities to talk on Madras culture. Thiru Nalli Kuppuswamy Chettiyar Avargal, an industrialist and a lover of fine arts. Thiru Crazy Mohan Avargal, a theatre artist. Matrum, Thiru Natarajan Avargal, former director, Doordarshan Madras. Vanakkam sir, welcome to our show. Ippu paathona Chennai culture maari irukkenu ellaru solra. But nammaloda student generation irundhalum sari, normal society irundhalum sari, many people feel that there is not much of change. What do you think about it?
2: Can you define culture? Because culture varies. Because you belong to younger generation. நாகரீகம் பண்பாடு எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்க பாத்தீங்களா, ஆச்சாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம். ஆச்சாரம்னா எனிதிங் வித்தின் கிராமர், ஒரு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருக்கிறது எதுவுமே ஆச்சாரம் தான். கலையும் வந்து ஒரு கலை, வாழ்வு ஒரு கலை தான். அது வந்து ஒரு ஆச்சாரம், ஒரு கிராமருக்கு உட்பட்டு இலக்கணத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதுதான் பண்பாடு. ஏன்னா காட்டுமிராண்டியாக இருந்த மனுஷன் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு இருக்க போது தான் அவன் கல்ச்சுரலி அவன் இஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதை அந்த மாதிரி பார்க்கறச்சே இந்த கல்ச்சர் வந்து வேரி ஆகுது. பட் இப்போ வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து கொஞ்சம் ஏப்பிங் தி அமெரிக்கன் சொசைட்டி, ஒரு ஜீன்ஸ் போட்டுக்கிறது, பனியன்ஸ் போட்டுக்கிறது, நமக்கு தேவையில்லை. காஞ்சி பரமாச்சாரியால் கூட கதர் கட்ட கதர் போடணும் அப்படின்னு கல்ச்சரலாக நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவார். அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன?
3: நான் பொதுவாக நான் கல்ச்சர்ன்றது பொதுவாக நான் எடுத்துக்கிறேன். ஆரம்பத்தில் நீங்கள் படிப்புன்னு எடுத்துங்க. அதாவது குருகுல வாசம்தான் சாதாரணமாக, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இப்போ நம்ம யூகேஜின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட் கிளாஸ்னு வச்சுங்கண்ணே, அந்த ஸ்டேஜிலேருந்தே குருவோடு இருந்து அவருக்கு சேவை பண்ணிட்டு அப்படியே அவர் சொல்லி கொடுத்து கற்றுக்கிறதுன்னு இருந்தது. நாளடியில் அது பள்ளிக்கூட லெவலில் மறைஞ்சு போய் இந்த சங்கீத உலகத்தில் இருந்தது. சங்கீத உலகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ஒரு 70 வயசு 80 வயசு உள்ளவங்கள கேட்டிங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து குருவோடு இருந்து அவர் கூட இருந்து அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளும் பண்ணிட்டு அவர் எப்போ அவர் இப்படி உட்காருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து அது கற்றுக் கொடுத்துட்டு அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து இருக்கிற வேகமான உலகத்தில் அப்படி ஒரு சிஷ்யனால் வந்து இப்படி இருக்க முடியுமா, அத்தனை நாள் வெயிட் பண்ண முடியுமான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு இன்னொரு விதத்தில் பார்த்துக்கலாம். அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு. அதாவது தெய்வத்தை கூட குருவுக்கு அப்புறம் தான் வச்சுருக்கு. அந்த மாதிரி ஸ்தானத்தில் வச்சுட்டு நம்மளுடைய பண்பாடு அப்படி தான் வளர்ந்துருக்கு. பெரியவங்க பேச்சு கேட்குறது, அதுக்கப்புறம் குருநாதர், அதுக்கப்புறம் தான் தெய்வம் சொல்லிட்டு அந்த அடிப்படையாக சில குணங்கள் வந்து மாறிண்டு வர்றது வந்து வேகமான உலகத்தினுடைய போக்கான்னு தெரியல. ரெண்டாவது குறிப்பிட்ட மாதிரி இப்போ நீங்கள் வந்து அது சங்கீதம் இல்லை நாட்டியம் அல்லது இவர் வந்திருக்கார் கிரேஷி வந்திருக்கார் நாடகம்னு வச்சுங்க, அது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஆதரவு வந்து குறையிறதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதை பற்றி நடராஜன் சார் அவர்களும் அவங்களும் இன்னும் விரிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு தரம் வந்து செம்மங்குடி மாமா நான் சொல்கிற ஒரு 7-8 வருஷம் முன்னாடி இருக்கோம் பேசும்போது அவர் சொன்னார், அந்த காலத்தில் ஏன்னா தினம் நவுன்னு ஒரு விஷயம் பேசலான்னு நம்ம முதல்ல நினச்சிட்டு இருந்தோம். 4 அல்லது 5 சபாக்கள் தான் இருந்தது. 4-5 சபாக்கள் வந்து கூட்டம் ரொம்ப ஒழியும், ஏன்னா வேற எங்கேயும் சாய்ஸ் கிடையாது. ரெண்டாவது இப்போ இந்த மார்கழி சீசன்ன்றது டிசம்பரில் மட்டும் ஒரு 21 ஆரம்பித்து 31 முடிஞ்சிடும். 5 நாள் 7 நாள் என் பழைய ரெக்கார்ட்ஸ் நான் பார்த்தேன். பார்த்தபோது இந்த ஸ்ருதி மேகசின் ஒருத்தனை போட்டிருந்தாங்க. அப்போ நான் சொல்கிறது 1965-66 கூட 21 ஆரம்பித்து 27 முடிச்சுடுவாங்க அப்படி அவ்வளோதான் பாடுறவா இருந்தேன். இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அன்றைக்கி அவர் வேடிக்கையாக சொன்னார், அவர் சொல்ல காலகட்டத்தில் 60 சபா இருந்தது, இன்றைக்கி 105 சபா இருக்குது சென்னையில். அதுக்கு வந்து அந்த 60 சபா இருக்கும்போது சில சமயம் கஷ்டமாக இருக்குது, எதுக்கு போகிறது எதுக்கு போக முடியலன்னு. ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா பாடுறவா வந்து அவ்வளோ பேர் இருக்கா. சென்னை சிட்டியில் மட்டும் அதாவது பாடுற அப்புறம் வந்து பக்கம் வாஜம் ஓ பக்கம் வாஜம் அப்படின்னு பார்த்தா அதனால் 2000 பேர் இருக்கா, அவளுக்கு இவ்வளோ மேடம் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாடகங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர் விரிவாக சொல்ல முடியும். சங்கீதத்தை பற்றி நடராஜ் விரிவாக சொல்லுவார்.
1: ஸோ இப்போ டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கா சார்?
4: இப்போ சிட்டியார் அழகாக சொன்னாங்க, அதே மாதிரி மோகன் சார் வந்து கல்ச்சர்னா என்ன, பண்பாடுனா என்ன அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க. பண்பாடுங்கிறது வந்து இண்டிவிஜுவலாக எடுத்துங்க, தனிப்பட்ட. இப்போ நகரத்தை பற்றி, சென்னை நகரத்தை பண்பாடு பற்றி பேச போகிறோம். இண்டிவிஜுவலாகவும் நமக்கு ஒரு பண்பாடு உண்டு. நம்ம ஜீன்ஸ்லேயே நமக்குன்னு ஒரு டிசிப்ளின்ட பண்பாடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆஸ் வி க்ரோ வி அக்வயர் சம் கல்ச்சர். இந்த டிசிப்ளின்டு கல்ச்சருங்கிறது சில சமயம் வந்து அக்வேட் கல்ச்சர் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு அல்லது மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. மாறுதல் வந்து தவிர்க்க முடியாது. மாறுதல்ங்கிற அதை தவிர மற்ற எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். இப்போ வந்து ஆஸ்கார் படம் அவார்டு வாங்கின படம் ஒன்று திரையிடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரே ஒரு ஷோ தான். நான் வந்து 100 படம் ஓடுனா நான் பொறுத்து இருந்து இப்போ 2வது வாரம், 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம் பார்க்கலாம். அந்த ஒரு நாள் ஒரு ஷோ தான் அப்படின்னு சொன்னாக்கா அடித்து பிடிச்சி நான் வந்து ஒரு சீட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். அப்போ வந்து நம்ம கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. சரி, ஒரு பஸ்ஸுக்கு நம்ம கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்கோம். 10:30 நான் வந்து யாரையும் முண்டி அடித்து ஏற விரும்புறதில்ல. 10:30 பஸ்ஸு நான் போயே ஆகணும். ஒரு 4 தான் இருக்குன்னா 40 இருக்கும்போது அந்த 4 ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு நான் முண்டி அடிச்சுட்டு போகிறேன். இப்போ வந்து கல்ச்சர் வந்து சிதைஞ்சு போகுது. கல்ச்சருங்கிறது வந்து சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. சென்னப்பட்டினங்கிறது ஒரு கிராமம் தான் இருந்தது. இந்த கிராமத்தை சுற்றி சுற்றி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டி அப்படின்னு ஒன்று உருவாகிருக்குன்னு வச்சுங்க. அந்த சென்னப்பட்டினத்தில் இருந்த கல்ச்சர் இப்போ இருக்கா, மாறி இருக்கா அப்படின்னு அவர் ரொம்ப ஆராய்ச்சியெலாம் பண்ணியிருக்கார் செட்டியார். நீங்களும் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கீங்க, வர்ற ஆடியன்ஸுடைய ரியாக்ஷன் வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம். அமெரிக்கா ஆஸ்திரேலியா வந்து நேட்டிவ்ஸ் இல்லாமல் குடியேறுறாங்க பாருங்கள். குடியேறுறவங்க ஒரு கல்ச்சர் அங்கே கொண்டு போய், அதே மாதிரி இங்கே வந்து ஆந்திரா கல்ச்சர், கனடா கல்ச்சர், கேரளா கல்ச்சர், எல்லா கல்ச்சரும் இங்கே வந்திருக்கு. இந்த கல்ச்சருடைய ஒட்டுமொத்தமாக இருக்கிற கல்ச்சர்னு ஒன்று இருந்திருக்கும் பாருங்கள். நிறைய தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மிகுதி. அந்த மாதிரி உருவாகி சிதைஞ்சு போய் ஒன்று ஒரு கல்ச்சர் உருவாகிருக்கு. அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்கணும். நம்ம வந்து தமிழில் வந்து நம்ம கிளம்பும்போது அவர் கிளம்புறேன் சார் அப்படின்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நம்ம நம்மளோட கல்ச்சர். ஆனால் இப்போ இருக்க இளைஞர் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டு நான் போயிட்டு வரேன்னா பாய் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சார் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நம்ம பண்பாடு தான், இதுவும் பண்பாடு தான், வித்தியாசம் இல்லை. சொல்லுகிற வார்த்தை மாறிக்கொண்டு இருக்கிறது. கிளம்பிட்டுமான்னா கிளம்பிடுங்க போங்கன்னு நம்ம யாரும் சொல்ல போகிறது இல்லை. வாங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம பண்பாடு. அதே இளைஞர்கள் வந்து ஸ்ட்ரெயிட் பிஸ்னஸ் லைக் அந்த மாதிரி மாறி போச்சு. ஏன்னா இந்த பிஸ்னஸ் லைக் வேர்ல்டில் அப்படி ஆகி போச்சு.
3: ஒரு விஷயம், நீங்கள் ஒரு அழகான விஷயம் ஒன்று சொன்னார். நம்ம கல்ச்சர் வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா புறம் எங்கே நகரங்கள் உருவாச்சுனாலும் நதியை ஒட்டி தான் நகரங்கள் உருவாகும். ஏன்னா இன்றையமையாவது நீர் என்ற காரணத்தினால நம்ம தேசத்தில் நதியை வந்து நம்ம தெய்வமாக, இப்போ ஒரு பெண் தெய்வமாக வழிபாடு பண்ணுறது வேறு அந்த கல்ச்சர் எந்த தேசத்துலையும் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ஊர் மையமாக கோயில் அதை சுற்றி ஊர் அமையும். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இங்கே வந்து மயிலாப்பூரில் ஆகட்டும், திருவள்ளிக்கேணில் ஆகட்டும், அவங்க ஆற்றுலேருந்து மாடிக்கு வந்து முதல்ல பெருமாள் கோவில் அல்லது கபாலசி கோவில் தரிசனம் பண்ணிட்டு தான் அன்றைக்கி வேலையாக
2: இருக்கு. சென்னையில் இருக்கிற நதி வந்து கோவம் தான் இருக்கு கல்ச்சர்.
3: அது ஒரு காலத்துல நல்ல ரிவரா இருந்தது.
1: இப்போ அந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்தை நம்ம எப்படி சார் ப்ளேம் பண்ண முடியும்? பிகாஸ் காம்படிஷன் வந்தா யூ வுட் ஹேவ் டு
2: எஸ் இப்போ தட் இஸ் சேஞ்சஸ் இருக்கு பாத்தீங்களா. சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. டெஃபினட்டா அது யூ ஹாவ் டு வெல்கம் இட். பட் அந்த எவல்யூஷன் ப்ராசஸ்ல வந்து ஏதான ஒன்று ரெண்டு, இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்கு இல்லையா. ஸோ புதியன புகுதலும் சொல்லவே பழையன கழிதலும்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அந்த கலையை பிடுங்கிட்டு தான் சில சில கலைகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம அதில் இருக்கிற எசன்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். மெயினாக கல்ச்சர் நீங்க பார்த்தீங்கன்னா சினிமா ட்ராமா இந்த கல்ச்சர்லாம் கூட. இப்போ சினிமா இல்லாமல் ரஷ்யா கொஞ்ச நாள் இருந்தது. ட்ராமாவை பேன் பண்ணிடலாம், தப்பு இல்லை. கிரிக்கெட் இல்லாமல் நம்ம உயிர் வாழலாம், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஃபேமிலி தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி டைஸு, அந்த கல்ச்சர் வந்து எங்கேருந்து வரும் கல்ச்சர் நமக்கு? இப்போ எனக்கு எங்கள் அப்பாட்டேருந்து வந்தது, உங்களுக்கு உங்கள் அப்பாட்டேருந்து வரும், தாத்தா பாட்டி, ஜாயிண்ட் ஃபேமிலி. நான் சொல்கிறது கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தான் கல்ச்சரை வந்து சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து கூட்டு குடும்பமே இப்போ இல்லாமல் போயிடுது. கூட்டு குடும்பம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வெரி வெரி ஃபார் எவ்ரி சக்சஸ்ஃபுல் மேன் தெர் இஸ் எ விமன் பிஹைண்ட் அப்படிமாங்க. பெயிண்டிங் ரொம்ப நல்லா போடுவேன், கவிதை ரொம்ப நல்லா எழுதுவேன், அண்டு ட்ராமா எழுதுறேன், இது எல்லாமே எங்க ஃபேமிலியில் யாருமே எழுதுறவங்க கிடையாது. ஈவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் கூட போட்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சிம்பிள் ஃபேமிலி தான். பட் எங்க தாத்தா மூலியமா, அவர்னால ஒரு சான்ஸ்கிரிட் பண்டிதர், அவர் மூலியமா நிறைய காளிதாசன் அதை ரகுவம்சம் எல்லாம் படித்தேன், அண்ட் அவர் இஸ் ஆல்சோ ட்ராமாவில் நடிச்சிருக்கார் அவர். ஸோ இவங்க சொல்லி சொல்லி என் காதல் விழுந்து விழுந்து அந்த ஜாயின்ட் ஃபேமிலி ஆம்பியன்ஸு இது எல்லாமே சேர்ந்து இதோட டோட்டல் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் தான் கிரேசி மோகன். ஸோ கல்ச்சர் வந்து இட்ஸ் அக்வைர்ட்னு அவர் சொன்னார் இல்லையா. இப்போ போர்ச்சே கூட நம்ம வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு கல்ச்சர், பை அப்படின்னு சொல்கிறது இன்னொரு கல்ச்சர். நிஜமா அந்த பையை வந்து அவாய்ட் பண்ணணுமா அப்படிங்கிற இது மாறி வரும் காலத்தில் வந்து இந்த பையை வந்து அவாய்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் சில நல்ல வார்த்தைகளை வந்து அட்லீஸ்ட் நடுவில் பேசுறச்சே வேணா அந்த மாதிரி யூஸ் பண்ணால் கூட போர்ச்சே வரச்சேனா இந்த பைக் பேசுகிற போயிட்டு வாங்க, மம்மி டேடிக்கு போல அப்பா அம்மா அதெல்லாம் சொல்லலாம் இல்லையா.
3: ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், அது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு அது கூட உலகத்தில் வந்து இந்தியா தவிர வேறு எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு மனுஷனை உருவாக்கும் போது ரெண்டு விஷயம், ஒன்று அவனை அறிவுபூர்வமாக உருவாக்குறது, நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறது. அந்த கூட்டு குடும்பத்தில் அந்த நல்ல கேரக்டர்ஸ் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே சந்த மாமா காமிச்சு கதை சொல்லி நம்ம புராண கதைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு நீதியோடு முடியாது. அது கடைசியில் ஒரு அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும், மகாபாரதம்னா பிரதர்ஸ் எப்படி இருக்கணும், அதே வந்து நீங்கள் ராமாயணம் பார்த்தா ஃபாதர் அண்ட் சன் எப்படி இருக்கணும், கணவன் மனை எப்படி இருக்கணுன்றதுலாம் ராமாயணத்தில். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏதோ ஒரு நீதியோடு தான் அந்த இந்த எபிசோடு முடியும். அந்த மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து அவங்க பதிய வச்சுட்டு வந்துடுறாங்க. பள்ளிக்கூடங்களும் பாருங்கள், நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், அந்த காலத்தில் படிக்கும்போது மாரல் சயின்ஸ் வந்து கம்பல்சரி எவ்ரி அதாவது தேர்ஸ்டே அன்றைக்கி 1 hour. இப்போ எனக்கு வந்து மற்ற கிளாஸ் ரூமில் சொல்லி கொடுத்துலாம் மறந்து போச்சு, அது அப்படியே மனசில் படிஞ்சிருக்கு. அதில் ஒவ்வொரு இதுவும் ஒரு நீதியோடு முடியும். அப்போ நம்ம உருவாக்குறது அதுதான் உருவாக்குறது. இப்போது நிறைய இடங்களில் வந்து எல்டர்ஸ் ஹோம் ஆரம்பிக்கிறது அது நல்லதுன்னு என் மனசுக்கு படலை, நாம் வேறு வழியில் போயிட்டு இருக்கோம்னு காமிக்கிறது. அந்த காலத்தில் அவங்க எவ்வளோ வயசானாலும் பாரமாக நினச்சதில்லை, தாயார் தாப்புனாரோ தாத்தா பாட்டியோ அவங்க நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் தான் அப்படி நினச்சாங்க, இப்போ அவங்க சுமையாக நினைக்கிறாங்க.
2: வீட்டில் வந்து ஒரு ஒரு ஒரு பழம், ஒரு ஆப்பிளோ சாத்துக்குடியோ இதெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதே மாதிரி பழங்கள், அதாவது கனிந்த பழங்கள் யார் பெரியவங்க, அந்த நாம கெட்டு போகாமல் இருக்க அந்த மாதிரி கனிந்த பழங்களை நாம பத்திரமா வச்சுக்கணும்.
5: ஸோ
2: அதை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறது வந்து இப்போ முதியோர் இல்லத்துக்கு, இப்போ நான் முதியோர் இல்லத்துக்காக நிறைய ட்ராமா போடுறேன்.

0: வந்து இப்ப ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற ஒரு இது வந்து என்ன ஃபிலந்த்ராஃபி அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். பட் அது தப்பு. இது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முதியோர் இல்லம் ஜாஸ்தியா இருந்தோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தமா இருக்கு.
1: சோ இப்ப நீங்க சொல்றா இந்த மாதிரி கல்ச்சர் சுத்தமாவே இப்போ இந்த பிரசன்ட் ஜெனரேஷன்ல செதஞ்சு போயிருக்குன்னு
0: ஒரு பாதி செதஞ்சு போயிருக்குன்னு சொல்லலாம் நம்ம டெஃபினட்டா. பிகாஸ் மாறி வரும் வேகத்துல என்னன்னா இந்த எஸ்பெஷலி ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் டைஸ் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கோம். அது வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு மேற்கு நாடுகளை பார்த்து நாம காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்கள்ல. அந்த பல விஷயங்கள்னால அதனால நம்ம பாதிக்கப்பட்டு டெஃபினட்டா ஒன் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்ப முதியோர்களை வந்து விலக்கி வைக்கிறது அண்ட் வந்து டைவர்ஸ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. டீனேஜ்ல வந்து வந்து கெட்டு போறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. ட்ரக்ஸ் இதெல்லாம் அந்த காலத்துல இல்லையான்னு கேட்கலாம், இந்த காலத்துல இது இருந்திருக்கு. பட் கல்ச்சருங்கிறது என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே அவங்க பெரியவங்க இந்த கல்ச்சர் ஏன் உண்டாக்கினாங்கன்னா இது ஒரு போலீஸ் மாதிரி. என்ன இந்த போலீஸ் மாதிரி வச்சு நீ பூனை குறுக்க போச்சுன்னா வெளில போகாத அப்படின்னு ஏன் சொன்னாங்க? சும்மா போய் அது பூனை குறுக்க போய் அதை தாண்டி போனால் உனக்கு ஒன்றும் ஆகாது. பட் தினம் ஒன்றும் நான் வந்து சமயம் இந்த மாதிரி கதிரேசன் நம்ம வீட்டு வயலில் வந்து இது பண்ணுறோம் வெட்டிடுறான் பாரு கதிரேசன் அப்படின்னு அருவாள் எடுத்துட்டு கிளம்பியிருப்பான். இவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து டே இறா விசாரிச்சுன்னு போனான்னு சொல்கிறது கேட்காம இவன் கிளம்புறச்சே அப்போ பூனை குறுக்க போயிருக்கோம். ஒரு பெரியவர் சொல்கிறப்ப இந்த மாதிரி பூனை குறுக்க போகிறது வெளில போய் இப்போ போகாத பாடுவா. சரி அப்பா சொல்கிறாரு கொஞ்ச நேரம் ஆகட்டும் அப்படியே உக்கணுமா. அப்போ கதிரேசன் வருவான், என்னங்க இங்கே உட்காந்துருக்கேன், ஏன்னா நீ வயலில் இருமோ என்னோட வயலில் தான் இது பண்ண நான் வயலில் எப்போ தானே எழுந்திரிச்சேன் நான் அப்படிமா. ஸோ அப்போ நீ இல்லையாது நல்ல வேலை நான் போய் தான் வெட்டிருப்பேன்டா பூனை குறுக்கு போச்சா நான் தப்பிச்சாடுமா. அப்படி வந்து தான் பூனை குறுக்க போனது. பல விஷயங்கள் வந்து பொய்யாவே இருக்கலாம், பல ஸ்லோகங்கள் பல விஷயங்கள் பல இதெல்லாமே கற்பனையா. நம்ம ஊர்ல வந்து நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்லோகமா சொன்னது காரணம் எப்படி என்னன்னா தப்பா மிஸ் இன்டர்பிரேட் பண்ண போறாங்க. படிச்சவங்க மட்டும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர் பல விஷயங்கள்ல. எல்லாருக்கும் எல்லாம் தெரியணும்னு சொல்றோம் தெரியுமா, அது வேண்டாங்கிற ஒரு ஐடியால கூட இருந்திருக்கலாம்.
1: சார் இப்போ நீங்கள் மீடியா ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, இவ்வளோ வருஷமாக மீடியா ஃபீல்டே இருக்கீங்க, டோன்ட் யூ திங்க் நீங்கள் மீடியாவை யூஸ் பண்ணி கல்ச்சரை இன்னும் ப்ரோபகேட் பண்ணணும்னு மெட்ராஸ் கல்ச்சரை?
2: இப்போ செட்டியார் ஒரு அழகாக ஒரு கருத்தை சொன்னாங்க, இந்த மாரல் சயின்ஸை பற்றி சொன்னாங்க. நானும் நண்பர் திருவேங்கடம் வந்து சாதாரண தமிழ் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம், திருச்சி தஞ்சை மாவட்டத்தில். எங்களுக்கு வந்து கரிக்குலத்திலேயே வந்து மாரல் சயின்ஸுக்கு ஒரு பீரியட் உண்டு. அதில் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க.
0: நான் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன், பட் அங்கே இங்கிலீஷே தமிழ் தான் சொல்லிடுவாங்க.
2: வெரி குட் அதே மாதிரி தான் எங்க நாங்க படிச்சதுலயும் இங்கிலீஷ் வந்து தமிழ்ல தான் சொல்லிருக்கோம். திருக்குறள்ல வந்து ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சாவதுல இருந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சதுல 800 திருக்குறள் வந்து கருத்தோட மனப்பாடமா எனக்கு இருக்கு. இன்னும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வந்து மாரல் சயின்ஸுங்கிறத சொன்னாங்க. நீங்க கூட்டு குடும்பம் இவங்க சொன்னாங்க, இந்த மீடியா எக்ஸ்ப்ளோஷன் அதை பத்திலாம் சொன்னாங்க. இன்னைக்கு மீடியா வந்து லூமிங் லார்ஜ் எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 1963 திருச்சி ரேடியோவிலேருந்து இங்கே வந்தேன். அப்போ தான் எனக்கு திருமணம் ஆச்சு, ஒரு ட்ரைனிங்காக வந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மவுண்ட் ரோட் போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் அங்கே வந்து மவுண்ட் ரோட் அண்ட் ஜிபிஓ ரெண்டு இடத்துல வந்து எஸ்டிடி பூத் இருக்கும். இப்போ இருக்க எஸ்டிடிங்கிறது இருந்தது. ஒய்ஃபுக்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஒரு 10 ரூபாயை கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. பெல் அடித்தோன்னே ஏந்திரிச்சு 20 பேர் ஓடுவோம். சேலமானா இல்லை இல்லை தூத்துக்குடியும்பா. சரி நமக்கு சான்ஸ் இல்லை, திரும்ப வந்து உட்காந்து இன்னும் 2-3 நிமிஷம் கழிச்சு இன்னொரு பெல் அடிக்கும், திரும்பி ஒன்றா தென்காசியும்பா. இப்போ ஒரு 3-4 மணி நேரம் காத்திருந்து அப்புறம் ஹலோ ஹலோன்னு நான் சொல்கிறது எனக்கு தான் கேட்கும், அவள் சொல்கிறது அவளுக்கு தான் கேட்கும், அல்டிமேட்டாக பேச முடியாமல் போயிடும். இன்றைய நிலைமை அப்படி இல்லை. எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் உட்காந்துட்டு ஒரு 13 பட்டனை தட்டினா எங்கேயோ இருக்கிறவோட சண்டை போடலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், காதலிக்கலாம், டைவர்ஸ் வாங்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், இத்தனையும் வசதி இருக்குது. இது டெக்னாலஜி நமக்கு கொடுத்த இது. இந்த எக்ஸ்ப்ளோஷனில் இருக்கிற சமயத்தில் எக்ஸ்போஷர் டிவியில் நாடகம் போடுறீங்க, ஐயா வந்து பேசுகிறாங்க மாரல் சயின்ஸை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன இந்த கூட்டு குடும்பம் இதை பற்றிலாம் சொன்னீங்க. ஒரே ஒரு விஷயம் இந்த நேரத்தில் சொல்கிறேன், மன ஒழுக்கம் அடக்கம் தான் காரணமாக இருக்க முடியும் கூட்டு குடும்பமாக இருந்தாலுங்கிறதுக்கு. சக்கரவர்த்தி திருமகனில் வந்து ராஜாஜி ஒரு ஃபோர்வேர்டு ஒன்று எழுதியிருப்பார். அதில் வந்து காந்தி ஆசிரமத்தில் அவர் இருக்கும்போது நடந்த சம்பவத்தை கதை மாதிரி குறிப்பிட்டிருப்பார். ஒருத்தர் வந்து ஒரு முதியவர் வந்து அழுவார், என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு. ஐயா என் பொண்ணை வந்து நான் ரொம்ப அடக்கமாக 5வதுக்கு மேலே நான் படிக்க வைக்கல, வீட்லேயே வச்சுருந்தேன், ஒரு பத்திரிக்கை அவர்கிட்ட கண்ணில் காமிக்கலை, ஒரு இது காமிக்கலை, அப்படி இருந்து பக்கத்தை போயிட்டு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப காந்திஜி கேப்பார், உங்க வீட்டில் ராமாயணம் இருக்கா? ஆமா இருந்தது. அதே ஒரு காதல் கதை தானே அப்படின்னு கேட்டாராம் காந்தி. கேட்டாராம், ஆக வந்து மன கல்ச்சர் எந்த கல்ச்சர் எப்படி எவ்வளோ எக்ஸ்போஷர் இருந்தாலும் இன்ஹரண்ட் கல்ச்சர்னு ஒன்று இருக்க பாருங்க, அந்த கல்ச்சரை வந்து எந்த காலத்திலையும் மீட்கவே முடியாது. ஆனாலும் நம்மளுடைய மனசு இது இருக்க பாருங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமே அந்த இது எந்த காலத்திலையும் நம்ம அடிப்படையான இருக்கவங்களுக்கு வந்து மாறாது. அடிப்படை வேல்யூஸ் ஃபார் லைஃப் மாறுறது இல்லை, மற்றது மாறிக்கிட்டே இருக்கு. மாறுவது இயற்கை, சில மாறுதல் வந்து கட்டாயம், கட்டாயமாக ஒன் வே டிராஃபிக் ஒரு இடத்துல இருக்கிறத வந்து மாறுதல் தான். அது தேவை, இந்த இடத்துல நான் முன்ன ரெண்டு வழியாக போயிட்டு இருந்தேன்னு சொல்கிற டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒன் வே டிராஃபிக் மாற்றி தான் ஆனால் அது மாதிரி மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்களை மாற்றி தான் தீரணும். அடிப்படையான வேல்யூஸ் வந்து எந்த கல்ச்சரும் இங்கே வந்து எத்தனை கல்ச்சர் வந்தாலும் வி கேன் ப்ரிசர்வ் அவர் கல்ச்சர், ஒன்லி திங் அதுக்கு சரியான வழிகாட்டுதல் வந்து வேணும். வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இருந்தால் பின்பற்றுறதுக்கு நிச்சயம் இளைஞர்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம நாமே தயார்படுத்திக்கணும். அதுதான் தீர்வுன்னு நான் நினைக்கிறேன்.
3: ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம தேசத்தில் வந்து நம்ம பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு நீதி நூல்கள்னு இருக்குது, வேறு எந்த தேசத்துலையும் அப்போ நீதி நூல்கள் சமய சம்பந்தமாக இருக்கலாம், நீதி நூல்கள்னு இல்லை ஆத்திச்சூடி கொன்றை வந்தன் வாக்குண்டாம் இந்த மாதிரி நம்ம தேசத்தில் மட்டும்தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து, தவறாகவும் இருக்கலாம். அதில் என்னன்னு இந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு மாணவன் பிற்காலத்தில் வந்து இளைஞனான பிறகு அல்லது தொழிலுக்கோ ஏதாவது ஒரு உத்தியோகத்துக்கோ போகும்போது எந்த ஒரு செயல் செய்யும் போதும் இது பாவம் இது புண்ணியம்னு சொல்லிட்டு அவன் அனலைஸ் பண்ணுறான். இப்போ இந்த மாதிரி அடிப்படை குணங்கள் வந்து மற்றவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த புண்ணியம்ன்றதுக்கு இங்கிலீஷில் வேர்ட் கிடையாது, அது தமிழில் மட்டும்தான் அந்த வார்த்தை உண்டு, இணையான வேர்டு கூட கிடையாது. ஏன்னா அப்படி திங்க் பண்ணுறவங்க நம்ம மட்டும்தான் திங்க் பண்ணுறோம். பாவத்துக்கு சின்னு வச்சுருக்கேன், புண்ணியத்துக்கு இன்னும் வார்த்தையை கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம வந்து எதை செய்யும் போதும் இதை நினச்சிருந்தோம், அதனால தான் குற்றத்தினுடைய விகிதாச்சாரம் இந்தியாவில் கம்மியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மாரல் சயின்ஸ் மட்டும் பள்ளிக்கூட லெவலில் அங்கே விடாமல் இருந்து, அப்புறம் இவர் கிரேசி சார் சொன்ன மாதிரி கூட்டு குடும்ப அமைப்பு வந்து பல காரணங்களில் ஒரு அரண் மாதிரி காப்பாற்றுறது அவங்கள. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இத்தனை வயசான பிறகு கூட சில முடிவு எடுக்கும்போது எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருக்குமா ஒரு வார்த்தை கேட்டுட்டு பின்னா இன்றைக்கி நான் நினைக்கிறேன். அது வந்து சில சமயத்தில் தவறாக பண்ணிடுறோம் நம்ம, அங்கே அனுபவம் வந்து நமக்கு துணையாக இருக்குது, நமக்கு வந்து அறிவு மட்டும் இருக்குது, நிறைய படிச்சிருப்போம், அப்பாவோட நம்ம நிறைய படிச்சிருப்போம். பட் நான் படித்தவங்க எடுத்த டிசிஷன்லாம் சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, படிக்காதவங்க சொன்னது தப்பாக போச்சுன்னு கிடையாது. அதனால் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அழகாக அந்த விஷயத்தை அவர் சொன்னார். அந்த மாதிரி இந்த கூட்டு குடும்பமும் அதே மாதிரி வந்து இந்த நம்மளுடைய நீதி நூல்களுடைய இதை நம்ம மனசில் சின்ன வயசில் பதிகிற மாதிரி பள்ளிக்கூட சொல்லிக் கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கல்ச்சர் எப்படி என்ன மாறுதல் வந்தாலும்
0: மாறாது. உங்கள் இதுலேயே சொல்லணும் அப்படின்னா குடும்பம் வந்து ஒரு புடவை அப்படின்னா பெரியவங்க தான் இதில் ஜரிகை இல்லையா, அந்த ஜரிகை இல்லாமல் அந்த பட்டு புடவை என்ன பிரயோஜனம்? தாத்தா பாட்டி வந்து எவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படின்னா இப்போவும் தாத்தா பாட்டிகள் இருக்காங்க, பட் இப்போ யாருமே என் கண்ணுக்கு தாத்தா பாட்டியே தென்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்பாக்கள் 60 வயசான இன்னும் டை அடிச்சுன்னு ஜீன்ஸ் போட்டு அப்பாவே இருக்காங்க தவிர அப்புறம் எங்கே வாக்குண்டாம் நல்லா மனம் உண்டாலாம் சொல்லி தரதுக்கு ஆஸ்தாமி. ஏன்னா இவரே வந்து கியூவில் போய் சினிமா தேட்டர் கியூவில் நின்றுருக்கான். ஸோ அதனால் பெரியவங்க வேணும் நமக்கு, பெரியவங்களை ஆகணும் எல்லாரும். ஏன்னா பெரியவனாக இருந்தால் ஒத்துக்கணும், யாருமே பெரியவனாக இருந்தால் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ சின்னவங்களோட போட்டி போட்டு இருக்க ட்ரை பண்ணுறாங்க, அதில் இவங்களும் கஷ்டப்படுறாங்களே சின்னவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் த என்டையர் சொசைட்டி சிதைஞ்சு போயிருக்கு, கல்ச்சரலி வந்து ரிச்சா இல்லைன்னு. இப்போ அந்த கல்ச்சரலி ரிச்சா இல்லாத சொசைட்டி அந்த ஹாஃபை எப்படி நம்ம மாற்ற முடியும்?
0: சி, நம்ம பண்பாட்டுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கு, நீதி நூல்கள் அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. வாழ்க்கையை உலகத்தை வந்து வெளியில் போய் பார்க்கணும், ஜன்னல் வழியாக பார்த்து பிரயோஜனம் கிடையாது. நாம் இப்போ வந்து ஜன்னல் வழியாக பார்த்தா கூட பரவாயில்ல, நாம் பார்க்கறது இன்னும் மோசமான ஜன்னல், கம்ப்யூட்டர் விண்டோஸ் வழியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பெண்கள் வந்து ஆணுக்கு சமமும் இல்லை, பெண்கள் ஆணை விட பெரியவளும் இல்லை, ஆணை விட இன்ஃபீரியரும் இல்லை, பெண்கள் என்பவள் வேறுபட்டவள், அது டுகெதர் டிஃப்ரெண்ட்டு ஸ்பீஷீஸு. நம்ம அதை அனாவசியமாக வந்து ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ட்டு ஆண் பண்ணுற காரியங்களை பெண் பண்ண முடியாது, பெண் பண்ணுற காரியங்களை ஆண் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாய்மைங்கிறது பெண்ணுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஒரு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இது. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய வாய்மை எது அப்படின்னா, மிச்சம் எல்லாமே ஹாஃப் ட்ரூத் தான், த ஒன்லி ஃபுல் ட்ரூத் வாய்மை என்னென்னா தாய்மை மட்டும்தான். இவன் பையங்கிறதா
3: அவர் சொன்னது, நான் ஒரு சின்ன வித்தியாசப்படுறேன். இந்தியா ஒண்ணுதான் பெண்ணை வந்து தாயா மதிக்கிற தேசம், வேற எந்த தேசமும் இல்ல. நீங்க சமம்னு போராடிருக்கீங்க, நீங்க ஏற்கனவே உயர இருக்கீங்க, நீங்க உங்களை குறைச்சு கொண்டீங்க, தவறுதல்
0: நினைக்கிறேன்.
1: இப்ப நீங்க மீடியா ஃபீல்ட்ல இருக்கீங்க சார், கண்டென்ட் ரெகுலேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களா?
2: இன்றைக்கு வந்திருக்க பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு 2 வார பத்திரிகை 2 படிச்சுட்டு இருந்தேன். எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் நடக்கிற செக்ஸ் அபியூஸை வந்து பெருசாக மேக்னிஃபை பண்ணி போஸ்டர் அடித்து நகரம் பூரா ஒட்டியிருக்கு.
0: அண்டு
2: இந்த நகரம் பூரா பார்த்தீங்கன்னா,
0: சாரி சாரி சாரி ஃபார் த இன்டர்ப்ஷன், என்னன்னா இந்த ஒரு தற்கொலையோ ஒரு கொலையோ இல்லாட்டி ஒரு விபத்தை வந்து ரொம்ப நாள் நடந்துன்னு வந்தது. இப்போ மீடியா ஜாஸ்தியானதுனால எக்ஸாஜிரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது.
1: ஸோ இப்போ நம்ம ஷோட கடைசிக்கு வந்தாச்சு. இப்போ சென்னை கல்ச்சரை சம்ரைஸ் பண்ணோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: மெட்ராஸோட கல்ச்சர் பாசிட்டிவ் சைடாக எடுத்தால் அது வந்து டெஃபினெட்லி நிறைய நிறைய சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. மாடர்னிட்டி, மாடர்னில் வந்து எஸ்பெஷலி நான் முதல்ல தப்பாக சொன்ன அந்த கம்ப்யூட்டரும் சரி, செல்ஃபோனு அண்டு நிறைய கேட்ஜெட்ஸ்னால, தட் இஸ் சயின்ஸ், சயின்ஸுனால கல்ச்சுரலி நமக்கு சில கல்ச்சுரல் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வேல்யூஸ் பேஸ்டு அந்த பழங்கால நம்மளுடைய சம்பிரதாயங்களை வச்சு பார்க்குறச்சு சிலதான் நம்ம விட்டுருக்கோமோன்னு ஒரு பயமும் இருக்குது.
3: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் இருக்கும்போது அந்த கூட்டு குடும்பம்ன்ற அமைப்பும், பள்ளிக்கூடம் வரும்போது பழைய நீதி நிறுவனங்களுடைய துணையும், நாளைக்கு வரப்போற சமுதாயம், ஏன்னா கல்ச்சருன்றது இப்போ ஒரு 30 வருஷம் ஆச்சுன்னா வேற இப்போ சின்னவங்களுக்கெல்லாம் பெரியவங்களா போகிறாங்க, அவங்களால மேலே கொண்டு காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுக்கு அதுக்கு அந்த சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டாங்கன்னு இந்த கல்ச்சர் அப்படியே நீடித்து சூரிய சந்திர வரைக்கும் காப்பாற்றப்படும்னு என்னுடைய எண்ணம்.
2: மகாநதினு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு மகாநதி. இந்த நதியில் நிறைய நதிகள் வந்து கலக்குது, கலந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கலக்கும். பேசிக் வேல்யூ ஃபார் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து மாறக்கூடாதுங்கிறது நம்ம மூணு பேருக்கும் உடன்பாடான ஒரு கருத்து. அடிப்படையான கல்ச்சர் பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வேல்யூ ஃபார் முதியோர்கள், வேல்யூ ஃபார் பெண்மை, வேல்யூ ஃபார் சில்ட்ரன், இதெல்லாம் வந்து அடிப்படையான கருத்துக்கள். சில விஷயங்கள் வந்து கல்ச்சர் வந்து அடிப்படையாக இருக்குது, போட்டி பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள். இன்றைக்கி வந்து 5-star ஹோட்டல், எந்த 5-star ஹோட்டலில் போனாலும் 500 ரூபா சாப்பாடுக்கு கியூ இருக்குது, அதே நேரத்தில் 10 ரூபா சாப்பாடும் கிடைக்குது சென்னையில். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இங்கே பார்க்க முடியுது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பார்க்குற நகரம் வேறு எங்கேயும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல வேறு நாட்டில். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்ஸ் நிறைய இருக்குது. ரெண்டு கல்ச்சர் ஒரே நேரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கு. இயங்குவதற்கு காரணமே ஒன்று வந்து ஜனத்தொகை. இன்னும் ஒரு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு இது வேணுன்னாக்கா ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன டிராஃபிக் வரும்னு இன்னைக்கு கணக்கு பண்ணி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி போக்குவரத்தை மாற்றணும், எப்படி ரோடு அமைக்கணும், எப்படி செப்பணும்னு கணக்கு பண்ணி பண்ணுறது. நீங்கள் நிறைய தடவை இப்போ சொன்னீங்க அமெரிக்காலாம் போயிருக்கேன், லாங் ரூட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா தெரியும். இப்போவே பல இடங்களில் நம்ம பார்ப்போம், 6 லேன் 8 லேன் ஏற்கனவே நல்லா இருக்குது, இன்னொன்று 9வது லேன் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருப்பான். இது எதுக்குன்னு பைத்தியகாரத்தனம் நமக்கு தோணும். அவன் செய்கிறது இப்போ இல்லை, இனி அவன் கணக்கெடுத்து இத்தனை வெஹிக்கிள் போகுது, இது இன்னும் 1 வருஷம் கழிச்சு எத்தனை வெஹிக்கிள் இங்கே ஓடும் அப்படின்னு பார்த்து செய்யும்.
0: நமக்கு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது சார், நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, சரித்திரம் இருக்குது ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ கல்ச்சர் மெயின்டைன் பண்ணலாம். அங்கே ஃபாரினில் வந்து நிறைய ஜியாகிரஃபி இருக்குது, ஸோ அவனுக்கு நிறைய ரோடு போட முடியுது, பட் அவனுக்கு ஹிஸ்ட்ரி கிடையாது. ஸோ நம்ம வந்து அனாவசியமாக அவனோட ஹிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி நம்ம நம்மளோட ஜியாகிரஃபியை கெடுத்துட்டுருக்கோம்.
2: ஏன்னா எப்போவுமே வந்து நல்லது நடக்குங்கிறது நம்ம இயற்கையாக சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நம்பிக்கை தான், நமக்கு நம்பிக்கையிலே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நல்லதே நடக்கும், நம்ம பண்பாடு வந்து எப்போதும் சிதைஞ்சு போகாது. ஏன்னா வழி வழியாக நமக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நமக்கு பின்னாண்டு இருக்கவங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு, அவங்க யாராவது ஒரு 10 சொன்னா நீங்க ஒரு நாடகத்துக்கு போறீங்க, நீங்க 10 கருத்துக்கள் சொன்னீங்கன்னா ஒரு 4 கருத்துக்கள் ஆச்சும் வீட்டுக்கு கொண்டு போவாங்க, அது 4 கருத்துக்கள் கொண்டு போனா 3 கருத்துக்கள் சொல்லுவாங்க, அது 2 ஆகும், ஆக ஒண்ணுனாச்சு கடைசியில் மிஞ்சும். அந்த மாதிரி லெட் அஸ் பிகீத் அவர் கல்ச்சர் டு தி பாஸ்டரிட்டி.
3: அறிவு விட வந்து பண்புக்கு முக்கியம்னு நிலையில் நம்ம அந்த குழந்தைகளை வளர்த்தோம்னா நிச்சயமாக வந்து இந்த பண்பாடு இப்போ சரிஞ்சு போல ஒரு அங்கங்கே சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, பழையபடி வந்துடும் நினைக்கிறேன்.
1: இத்துடன் நேர்களே நம்ம ஷோவோட முடிவுக்கு வந்தாச்சு. வி வுட் லைக் டு தேங்க் அவர் பேனலிஸ்ட் திரு நல்லிக்குப்புசுவாமி செட்டியார் அவர்கள், திரு கிரேசி மோகன் அவர்கள் மற்றும் திரு நடராஜன் அவர்கள். அவங்களோட பிஸி ஸ்கெட்யூலில் நம்மளுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளோ அழகாக கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்ததுக்கு வி தேங்க் தம் ஒன்ஸ் அகேன்.
2: நன்றி, நன்றி, வணக்கம்.
4: மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ். Back listeners, you are with us in our special one-hour program, Namma Madras. Madras in Maname Thani Danga, Adhoom Arisuvai, Nalabagam can be easily associated with Madras Vasi. Ovvoru dishum, that is a native of this culturally rich land, has a special story to tell and a special fragrance to carry with it. Let us get to hear more of this on Flavors of Madras. வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சென்னை ஃபுட் பத்தி பேச வந்திருக்காங்க மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத். நம்ம சென்னையில வந்து இப்போ நிறைய இன்டர்நேஷனல் குசின்ஸ்லாம் இப்போ ஓப்பன் ஆகுது. யூ ஹாவ் லைக் இட்டாலியன், மெக்சிகன், அந்த மாதிரி

0: ஸ்வீட்ஸ் பாக்குறப்ப அப்பெல்லாம் வந்து அந்த சூரத் காரின்னு சொல்றத ரொம்ப ஃபேமஸா இருக்கும். தே யூஸ் டு பை அண்ட் டேக் இட் ஹோம். ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இது கொஞ்சம் மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவைலபிலிட்டி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்ததே வேற, இப்போ மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்ப இருக்கிறதே வேற, அது மாறிக்கிட்டே வரும். ஆனா சாம்பாருக்கு மட்டும் மாற்றமே கிடையாது.
1: கரண்ட் ட்ரெண்ட் வாட் எவர் ஃபுட், இப்போ நம்ம சவுத் இண்டியனா இருக்கட்டும் இல்ல மத்த ரெஸ்டாரண்ட்ல ஓபன் ஆகுது, இப்போ இருக்கிற மெட்ராஸ் ஃபுட் ஹெல்தியா?
0: அதாவது இப்ப இருக்கிற ஃபுட்டு அப்படின்னு சொல்றத விட வந்து எப்படி சொல்லனாக்க, அதுலயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு, டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அதை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோங்கிறது தானே முக்கியம். இப்போ மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் போகிறவங்க அதுக்கே போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எனக்கு மாறிட்டே இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ ஹெல்த்தி இதுவாக எனக்கு தோணலை. ஏன்னா முதல்ல விட இப்போ பார்த்தாக்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்பர் ஒன் அதுக்கு வந்து ஓவர் ஈட்டிங்கும் ஒரு ப்ராப்ளம். அப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிடுச்சு, தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அண்ட் இது எல்லாமே கம்பைன் ஆகிறது தானே ஹெல்த்துங்கிறது, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் அப்புறம் வந்து ஓவர் ஈட்டிங் அண்ட் ஸோ மெனி அதர் திங்ஸ். கொஞ்சம் நடக்கிறது கூட இல்லாமல் உடனே வண்டி எடுத்துகிட்டு போயிடும், எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி. மிஷினரி ஹேஸ் ரீப்ளேஸ்ட் லாட் இன் அவர் லைஃப் ஸ்டைல், அதுவும் ஒரு முக்கிய காரணம்.
1: இப்போ நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் நம்மளுக்குன்னு ஒரு ஃபுட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னும் வரிசையாக இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாம்பார் சாதம், அதுக்கு அடுத்தது ரசம், அதுக்கப்புறம் மோர், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து ஹெல்த்தியாக இருந்ததா? அது வாஸ் தேர் எனி பர்டிகுலர் ரீசன் இந்த ஆர்டர் தான் வரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபுட்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நியூட்ரிட்டிவாக இருந்தது?
0: இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டாக ஒரு டயட்டை வந்து அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீல்னாக்க ரெண்டு விதமான பொரியல் இருக்கும், அப்புறம் ஒரு சுண்டல் இருக்கும், ஒரு தயிர் பச்சரி, தட் இஸ் ரைத்தா மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எலுமிச்சம்பழம் புழிஞ்சி ஒரு சாலட் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து அப்புறம் ஒரு குழம்பு ரசம் அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோட ஒரு சேவரியோட ஒரு ஃபார்மல் மீல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னாக்கா ஆக்சுவலி இட் பி வெரி மச் பேலன்ஸ்டு. மற்ற இதில் இருக்கிற அந்த அதாவது பொரியல் அந்த சுண்டல் அது எல்லாமே சாலட் எல்லாமே சாப்பிட்டோம்னா ரைஸ் வந்து அதிகம் சாப்பிட முடியாது. ஸோ குறைவான கார்போஹைட்ரேட், அது வந்து பருப்பு போட்டு திக்காக ஒரு சாம்பார் வைப்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக எப்படி இருக்குன்னு சொல்லனாக்க ஒரு பொரியலில் வந்து நம்ம வந்து பயத்தம்பருப்பு சேர்த்துருப்பாங்க, சாம்பாரில் வந்து துவரம்பருப்பு இருக்கும், இன்னொரு கூட்டு வந்து கடலைப்பருப்பு போட்டிருப்பாங்க. அண்ட் வென் யூ சி எப்படி பேலன்ஸ்டாக வருதுன்னா இப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன்னு பார்க்குறப்ப அமினோ ஆசிட் காம்பினேஷன் தானே. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் மீலில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் டால்ஸ் இருக்கிறப்போ ஒரே மீலில் வந்து யூ கெட் ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இன் தட் இட் செல்ஃப். ஸோ அது எப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதில் வந்து எப்படியும் ஒரு கீரை கம்பல்சரியாக இருக்கும். அவங்க வே ஆஃப் அந்த சர்விங்லேயே பார்த்தீங்கனாலும் நிறைய அதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும்.
1: யூத் இப்போ வந்து என்ன ஒரு புதுசாக ஒன்று ஓப்பன் ஆனாலும் தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். மெக்சிகன் இட்டாலியன் இல்லை, இப்போ சவுத் இந்தியன் இது புதுசாக ஓப்பன் பண்ணா கூட தேர் ஈஸிலி அட்ராக்டட் டு இட். இந்த மாதிரி ஒரு ரேஸில் நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் எப்படி சர்வைவ் ஆகுது?
0: கோர்ஸ் நம்மளுடைய ட்ரெடிஷனுக்கு எப்போவுமே அதுக்கான மரியாதை இருக்க தான் செய்யுமா, அது அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. ஏன்னா அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஃபுட்டுலையும் வந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கிறது ரொம்ப சகஜம். எத்தனை வந்தாலும் சரி ஒரு ஃபியூஷன் குக்கிங் இப்போல்லாம் வந்து ஆக்சுவலி ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம்தான். அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு. நம்ம வந்து இட்டாலியன் பீஸாவை இங்கே நம்ம லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்மளுடைய இட்லி தோசையை வந்து வேற கண்ட்ரீஸில் விரும்பி சாப்பிட்றாங்க. பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கிறதுனால இப்போ எல்லா நாட்டினுடைய குவிசினும் நம்மளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இது வரவேற்கத்தற்ற விஷயம்தான். இப்போ எல்லாமே பழகிக்கிறதுனால எந்த கண்ட்ரிக்கு நம்ம போனாலும் நம்ம சர்வே ஆயிடலாம்.
1: இனிமேல் ஒர்க் வந்து நம்மளுக்கு குறைஞ்சது ஒர்க் அவுட்டே பண்றது இல்ல, பட் ஃபுட் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு வந்து சுத்தமா நேரம் கிடையாது. மார்னிங் வந்து ஏதோ கல்ப் டவுன் பண்ணிட்டு உடனே இது சிட் இன் த சேர் த்ரூ அவுட் த டே, அப்புறம் திருப்பி நைட் வந்து ஏதோ சாப்பிடுது. இங்கே ஸ்ட்ரெஸ் நிறையா இருக்கும். ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸில் ரொம்ப பல்கே ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் டயட்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கம்ப்யூட்டர் முன்னாலேயும் டிவி முன்னாலேயும் நம்ம இருக்கிறப்ப என்ன தெரியுமா ஆகும், வி டென்ட் டு ஈட் மோர். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒர்க் லோடும் இதுவும் அதிகமாக இருக்கிறப்ப கம்ப்யூட்டர் முன்னால் பார்த்தா பக்கத்தில் ஏதாவது வச்சுருந்தா சாப்பிட்டுட்டே இருப்போம், நம்மளுக்கு வந்து அதனுடைய இது தெரியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடுவோம். இப்போ 8 o'clock பிரேக்ஃபாஸ்ட்னா மத்தியானம் 1 o'clock லஞ்சுன்னு அப்படி தான். இப்போ அந்த டைம்ங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. மோர் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் ரிச் டயட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டயத்துக்கு மீல்ஸ் இல்லாமல் போகுது. அவங்கள வந்து அவங்களே தான் திருத்திக்கணும். பிகாஸ் இப்போ ஓகே கம்ப்யூட்டர் முன்னால் இருக்கிறது தான் அவங்க வேலை, ஆனால் ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் எழுந்து அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு நடந்துட்டு வரலாம். அவங்க தே கேன் டேக் ஸ்டேர் கேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எ லிஃப்ட்டு. அந்த மாதிரி நம்மளே வந்து எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுல ஒன்றுமே பிரயோஜனமே கிடையாது. அதே நேரம் பார்த்தாக்க அவங்க ஏசிலேயே இருக்காங்க,

0: தண்ணி குடிக்கிறது ரொம்ப குறைவாயிடுது. தட் இஸ் ஆல்சோ வெரி ராங். ஏன்னா நம்ம பாடியில் ஆசிட் ஆல்கலி பேலன்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த தண்ணி குடித்தாதான் உங்களுக்கு எக்ஸஸ் ஆசிட்ஸ் அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, நிறைய நேரம் முழிச்சிருக்கிறதுனால காஃபி டீ கோக் அந்த மாதிரி கெஃபீன் இருக்கிறது ஜாஸ்தி ஆகிடுச்சு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம பாடியில் இம்பாக்ட் இருக்கும். அவங்க லைஃப் ஸ்டைலில் மாற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஏன்னா அவங்க எப்போவுமே ஏசியிலேயே இருக்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டர் முன்னாலேயே இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டாலே போதுமானதாக இருக்கும். தே கேன் ஹாவ் சம் ஃப்ரெஷ் ஜூஸ், வேற என்னென்னமோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுக்கு தே கேன் டேக் சம் சாலட்ஸ். அதாவது அங்கேயே அவங்க வந்து கேன்டீன் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அதுலயே கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
1: இப்போ நம்ம வந்து சவுத் இந்தியன் ஃபுட்ல இப்ப நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். சவுத் இந்தியன் ஃபுட்டே இந்த சோ கால் சவுத் இந்தியன் ஃபுட் இதுல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிநாடு ஃபுட் வந்து இன்னும் இந்த சவுத்ல அவ்வளோ ஃபேமஸ். இப்போ ஆனால் வி கால் இட் செட்டிநாடு பீட்சா. இப்போ செட்டிநாடு ஹோட்டல்லே வந்து நிறைய இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இட்லி வந்து இட்லியே வந்து வேற மாதிரி இன்னும் மசாலா வகைரா எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த சேஞ்சிங் வேர்ல்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கணும் அவசியம் நினைக்கிறீங்களா நீங்க? இது எல்லாமே நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட் கொடுத்தாலும் இட் வில் ஸ்டில் பி, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீலிங் உங்களுக்கு?
0: இல்ல, சேஞ்சஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும். ஏன்னா இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஓகே ஒரு பீட்சா செட்டிநாடு பீட்சானா எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. வெறும் தோசைங்கிறதுனால மேபி அவங்க தோசைக்கே மேலே வந்து சீஸ் இதெல்லாம் போட்டு டாப்பிங் எல்லாம் போட்டு பீட்சாங்கிற பேரில் கொடுக்கலாம். ஓகே, டு அட்ராக்ட் தம். ஏன்னா மெயின் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படிங்கறதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்சாலேயே இப்போ வந்து சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பனீரை போட்டு எல்லாத்தையும் போட்டு தேர் அது என்ன, அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து நல்லா அடிக்ட் ஆயிரும். அந்த பர்டிகுலர் டேஸ்ட் மூலமாக அவங்க இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இட்ஸ் ஈஸியர் டு அக்செப்ட் சம்திங். ரொம்ப நியூவாக போகிறப்ப வந்து அவங்களால போக முடியாது.
1: Thank you so much, ma'am. It is a pleasure having you here.
0: Thank you.
1: Madras, namma Madras. I'm sure that would have left our listeners mouth-watering. என்னதான் வெஸ்டர்ன் டிஷ்ஷஸ் வந்தாலும் மெட்ராஸோடைய மனமே தனிதாங்க.

0: ನಮ್ಮ ಮೆಡ್ರಾಸ್.
1: வெரி ட்ரூ, சொர்க்கமே இங்கே தாங்க. மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் அது சுவையே தனி. எந்த துறை எடுத்தாலும் நம்மளே சிறப்பாக இருக்கிறோம். லெட்ஸ் நோ மோர் அபவுட் திஸ் சிட்டி இன் மெட்ராஸ் பீட். வெல்கம் டு மெட்ராஸ் பீட்ஸ். மெட்ராஸ் சிட்டி உங்களுக்கே தெரியும், 1639 பிரிட்டிஷரால நிறுவப்பட்டது. அதுக்கு முன்னாடி இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் தி ப்ராவின்ஸ் தொண்டை மண்டலம். Now let's hear some facts. மெட்ராஸ்க்கு ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்னு முன்னாடி ஒரு பேர் இருந்தது. மெட்ராஸ் கூவம் மற்றும் அடையார் எஸ்டுரிக்கு நடுவே இருந்தது. ஆனால் இப்போ இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் பியாண்ட் லிமிட்ஸ் டியூ டு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன். இட்ஸ் முனிசிபாலிட்டி வாஸ் த ஃபர்ஸ்ட் இன் த கண்ட்ரி டு பி இனாகிரேட்டட் இன் 1688. த லாங்குவேஜ் ஸ்போக்கன் ஹியர் இஸ் தமிழ் அண்ட் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் அஸ் த லேண்ட் ஆஃப் த பிரேவ் தமிழ் தி நேட்டிவ் ட்ரெஸ் இன்க்ளூட்ஸ் சாரி ஃபார் உமன் அண்ட் வேஷ்டி ஃபார் மென் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சர்ச் St. Mary's of the 1680 is here in Madras. The Parthasarathi temple that stands tall in Triplicane was built in the 8th century BC and is the oldest landmark of the city. Traditional Madras included Harbour, Mint, Triplicane, Mylapore and Adyar. Classical music and dance originated here. Madras has the largest classical music program in India during the month of Margari, a city of culture and tradition, also known for its rich coffee and spicy sambar.
2: With that, listeners, we come to our end of a special feature, Namma Madras. I hope you enjoyed the show as much as we did. Many people in India call Madras as conservative, which is actually a false notion. The freedom that we enjoy here and the cultural integration we see here can't be found anywhere outside Madras. The land of kings, the land of events, the land of beautiful poets, the land of temples, the land of culture, the land that has it all. In simple, it's Namma Madras. Thank you for tuning in and how

0: குடிபோதம் எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து புரளணுமா இல்ல மப்பிரமானத்தை இழக்கணுமா? குளிக்காத சரையும் குளிக்காத, குளிக்காத சரையும் குளிக்காத.
0: புரியுது புரியுது சொல்லுறது, அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குளிக்காத சரையோ குளிக்காத, குளிக்காத சரையோ குளிக்காத.
3: குடியில் இருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

வானொலி 107.8 எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.

0: കമ്മ്യൂണിറ്റി ആ പ്രായം.
1: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது MOPCRS 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. இன்னைக்கு உங்களோட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க ஆர்ஜே ஜெயா,
2: ஆர்ஜே அம்ருதா,
3: ஆர்ஜே காவ்யா.
1: இன்னைக்கு நாங்க எதை பத்தி பேச போறோம்னா, பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி பேசுறது ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த வீக் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கா செலிப்ரேட் பண்ணப்படுது.
2: பிரஸ்ட் ஃபீடிங்னா குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் குடுக்கறது அதானே?
3: ஏய், இது நீ சொல்ற அளவுக்குலாம் அவ்வளோ ஈஸி இல்ல. லாக்டேஷன் ப்ராசஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ், இது எல்லாமே ஒரு பெண் கன்சீவா இருக்கிற முன்னாடி இருந்தே தொடங்குது.
2: அப்போ இந்த விஷயம்லாம் குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும் போதே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றியா?
1: ஆமா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து குழந்தை பிறந்து 1.5 வருஷம் வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது அவசியம்.
2: ஆமாப்பா, எங்க அக்கா கூட பிரெக்னெண்டா இருக்கும் போது நல்லா பாதாம் பிஸ்தான்னு சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லா பால் குடுக்கணுங்கிறதுக்காக.
3: கண்டிப்பா கண்டிப்பா, பால் குடுக்கற நேரத்துல தாய்மார்கள் சத்தா சாப்பிடுறது ரொம்பவே அவசியம்.
1: ஆமா, ஆனா இந்த கடையில இருக்கிற ப்ராடக்ட்ஸ மட்டும் நம்பி இல்லாம வெல்லம், பூண்டு, மஞ்சள் போட்ட பால், இந்த மாதிரி வீட்டுல கிடைக்கிற நல்ல சத்தான உணவுகள் மூலமாவே தாய்மார்கள் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை எடுத்துக்கலாம். நம்ம அம்மா பாட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல 7-8 குழந்தைங்க பெத்துக்கிட்டாங்க. அவங்களும் இந்த மாதிரி கை மருத்துவத்தை நம்பிதானே இருந்தாங்க.
2: இதெல்லாம் நினைச்சாலே பயமா இருக்கு. பிரெக்னன்சி டைம்ல எவ்வளோ கோத்ரூ பண்ணணும், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும், சத்தான சாப்பாடு சாப்பிடணும். பா, நார்மல் டெலிவரிலாம் ஆனோம்னா வாக்கிங்லாம் வேற போகணுமா?
3: ஏய், அவ்வளோலாம் இல்லப்பா, இது எல்லாமே இயற்கை தானே. பிளஸ் நீ சாக்லேட்லாம் கூட சாப்பிடலாம். இப்போலாம் டார்க் சாக்லேட் வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் கூட சாப்பிட்டு நீ சத்தா இருக்கலாம்.
1: சரியா சொன்னீங்க. பெஸ்ட் ஃபீடிங் மூலமா தான் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கரெக்டான அளவுல போய் சேருது. அதுவும் பாத்தீங்கன்னா, 4-6 மாசம் குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலமா தான் கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபேட், இது எல்லாமே போய் சேருது. குழந்தை வளரும் போது வாந்தி, பேதி, மத்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்ல இருந்து தாய்ப்பால் தான் அவங்கள பாதுகாக்குது. அது மட்டும் இல்லங்க, வளர வளர இந்த டென்டல் ப்ராப்ளம், இயர் ப்ராப்ளம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து தாய்ப்பால் தான் காப்பாத்துது.
3: அதோட இன்ஃபான்ட் அண்ட் யங் சைல்ட் ஃபீடிங் டியூரிங் COVID-19 பத்தியும் பேசணும்.
2: ஏ என்ன நீ, கோவிட் வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அத பத்தியே பேசுற?
3: என்னதான் இவ்வளவு நாள் ஆனாலும் இதை பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாலும், நேஷனல் ஹெல்த் மிஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆஃப் இந்தியா, MMA, இவங்க எல்லாம் சேர்ந்து கோவிட் டைம்ல பிரஸ்ட் ஃபீட் பண்ற தாய்மார்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க.
2: அப்படியா, என்னதது?
3: ஒருவேளை கோவிட் சிம்டம்ஸ் லைக் கோல்டு, மைல்டு ஃபீவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர் உதவியை எடுக்கணும். இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது மாஸ்க், கிளவுஸ் இதெல்லாம் போட்டு பிரஸ்ட் ஃபீட் பண்றது ரொம்ப அவசியம்.
1: முக்கியமா எல்லாரும் குழந்தைய தூக்குறதுக்கு முன்னாடி 40 செகண்ட் ஆச்சு சோப்பு போட்டு கை கழுவிட்டு தான் குழந்தைய தொடணும்.
3: அப்புறம் ஒருவேளை அம்மாக்கு ரொம்ப முடியலனா கூட, இப்ப இந்த மில்க் பம்பிங் டிவைஸ் இருக்குல்ல, அதை வச்சு தாய்ப்பால் எடுத்து அதை சுத்தமா ஸ்டோர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கணும்.
1: முக்கியமா தாய்ப்பால் குடுக்கறத திடீர்னு நிறுத்திடக்கூடாது, அது அம்மா குழந்தை ரெண்டு பேரையும் பாதிக்கும்.
3: இப்போ நிறையவே பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேசிட்டோம்ல?
2: சரிதான், நானும் புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நம்ம கூட ஒரு யங் மதர் பேச போறாங்க. அவங்க கிட்ட பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி அவங்க எப்படி எல்லாம் பண்ணாங்க, என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் நடந்தது, அதன் மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது, அது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, இது உங்க MOPCRS 107.8. ஹாய் மேம்.
4: ஹலோ ஹலோ
2: மேம், உங்க நேம் என்ன?
4: என்னோட நேம் லக்ஷ்மி பிரியா.
2: எங்க இருந்து பேசுறீங்க?
4: கோயம்புத்தூர்ல இருந்து.
2: ஓகே மேம், உங்களுக்கு குழந்தை பிறந்து எவ்வளவு நாளாச்சு?
4: எனக்கு வந்து 5 மந்த்ஸ் முடிஞ்சிட்டு இப்ப 6 மந்த்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு.
2: ஓகே மேம், நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிரஸ்ட் ஃபீட் பண்ணதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தீங்க?
4: கண்டிப்பா, நான் வந்து ஆக்சுவலி எப்படின்னா வந்து சயின்டிபிக்கா வந்து ஒரு ஃபேக்ட் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து நம்ம கன்சீவ் ஆன வீக் 14 லேந்தே வந்து நம்மளோட பிரஸ்ட் ஃபீடிங் அந்த இருக்குல்ல, நம்மளோட அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் வந்து கரெக்டா வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இப்போ நம்ம பாடியை வந்து தனக்கு டெலிவரி டைம்ல என்னெல்லாம் ப்ரிப்பேர்னஸ் அது ஆகணுமோ அது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் வீக் 14 லேந்து. ஸோ அந்த டைம்லேருந்தே நம்ம நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நல்ல மில்க் எடுத்துக்கிறது, அப்புறமா வந்து மெயினா வந்து என்னன்னா எந்த மீல்ஸுமே ஸ்கிப் பண்ணாம மேபி நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்கும், மார்னிங் சிக்னஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலும் நியூட்ரிஷியஸ் ஃபுட் ரேதர் தேன் லைக் ப்ரிஃபரிங் ஓவரா கார்போஹைட்ரேட்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி என்ன சொல்றது ஸ்டமக் ஃபீலிங் ஃபுட் இல்லாம என்னத்துல எல்லாம் வந்து நியூட்ரிஷன் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் மில்க், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், டேட்ஸ், அயன் ரிச் ஃபுட் இதெல்லாமே எடுத்துட்டு வந்தோம்னா நம்ம வந்து பிரெக்னன்சி அப்போ அந்த குழந்தை டெவலப்மெண்ட்டும் சரி பிரெஸ்ட் ஃபீடிங்காக அந்த ப்ரிப்பேர்னஸ் அந்த டைமும் சரி கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா சூன் ஆஃப்டர் டெலிவரி இட் இஸ் பிலீவ் தட் நம்ம வந்து ஆஃப்டர் சைல்ட் பர்த்க்கு அப்புறமே நம்ம கொஞ்சம் அந்த பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ மீன் ஹாட் வாட்டர் மசாஜ்லாம் கொடுத்தோம்னா அந்த நிப்பிள்ஸ்லேருந்து வந்து மில்க் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு 2-3 days இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆனால் ஒரு 1 day இருப்போம் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆயுர்வேதிக் மெடிக்கேஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் கமர்ஷியலி அவைலபிள் பவுடர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் டேக்கன் இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி இட் வில் ஸ்டிமுலேட் த பிரஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதெல்லாம் ஒரு 1 week மேக்ஸிமம், 1-10 days இட்ஸ் ஆல் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன். மேபி தீஸ் நோ மைல்ட் ஆயுர்வேதிக் ப்ரிஸ்கிரைப் டேப்லெட்ஸ் அண்ட் தீஸ் பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் வில் ஸ்டிமுலேட். பட் அதை தவிர இப் மேபி யூ கேன் இமேஜின் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹேவிங் ஆக்சஸ் டு ஆல் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு எப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இல்லை ஆஃப்டர் டெலிவரி we have to follow a strict nutrition based diet pathina unda edina lot of green leaves, fresh fruits, adukaprom garlic is actually proven to increase the milk production, apro almonds ettukalam, அப்புறம் மேத்தி சீட் ஃபெனோகிரிக் சீட்னு சொல்லுவாங்க, அது வந்து நைட் சோக் பண்ணிட்டு காலையில சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இட்ல என்ஹான்ஸ் அமௌண்ட் ஆஃப் பிரஸ்ட் மில்க். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்து அதெல்லாம் பண்ணோம்னா இட்லி சிமிலேட் பிரஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து ப்ரெக்னன்சி டைம் அப்புறம் போஸ்ட் டெலிவரி இதெல்லாம் தான் வந்து எடுத்துக்கக்கூடிய சிம்டம்ஸ்.
1: வாவ் மேம், சூப்பராக சொன்னீங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் லைக் உங்களுக்கு பேபி பிறந்ததுனால. என்னோட கேள்வி வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து நியூலி மதர் லைக் இப்போ தான் மதர்ஹுட்குள்ளே போகிறவங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க இல்லையா, நிறைய இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் இன்டேக் பண்ணணும், இவ்வளோ சாப்பிட வேண்டியது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் பேசும்போதே தெரியுது யூ ஆர் லைக் என்ஜாயிங் யுவர் மதர்ஹுட், லைக் இந்த ப்ராசஸை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பயப்படுறவங்க ரொம்ப ஹெசிடென்ட்டாக இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
4: கண்டிப்பா. சோ நத்திங் டு வரி மச், ஏன்னா இதெல்லாம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ நேச்சுரல் மெக்கானிசம் தான் நம்ம பாடி, நத்திங் மச் டு வரி. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், ப்ரிப்பேரிங் தெம்செல்ஸ் ஃபார் த சைல்ட் பர்த் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். பட் எல்லாத்தையும் தவிரும் இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராசஸ். நம்ம பாடி நார்மலா இருந்ததுனாலே இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த மெக்கானிசம் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். ஒன்லி திங் இஸ் தட் மேபி ஃபியூ சிசேரியன் பண்ண மாம்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அந்த போஸ்ட் டெலிவரி ஆப்ரேஷன் அந்த போஸ்ட் பார்ட்டம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் வந்து அவங்க ரொம்ப அதை கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கிட்டாங்க, என்னால் முடியல, இல்லைன்னா எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஆன ஒரு அந்த இதில் இருந்தாங்க அப்படின்னா தட் மைட் லிட்டில் பிட் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் த பிரஸ்ட் மில்க் என்ன சொல்றது அந்த ப்ரொடக்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் போத் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நார்மல் டெலிவரி அண்ட் சிசேரியன். இட் இஸ் ஆல்வேஸ் குட் டு கீப் யுவர் மென்டல் ஹெல்த் நல்லா கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா யோசிச்சுட்டு நம்ம ஃபீட் பண்ணணும். ஏன்னா பிறந்த கொஞ்ச நாள் இட் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த பேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபீடிங். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பண்றதோ இல்லை வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து நம்மளா இன்க்ரீஸ் பண்ணிட்டுட்டா இது வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் வரும். ஸோ நம்ம மைண்ட் ஓப்பனாக வச்சுட்டு த திங் இஸ் தட் அல்டிமேட் எய்ம் இன் த பிகினிங் வந்து த மெயின் எய்ம் வுட் பி டு ஃபீட் த பேபி ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓப்பன் மைண்டாக இருந்தோம்னா ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அந்த மெக்கானிசமும் நார்மலாக இருக்கும், ப்ளஸ் நம்ம நியூட்ரிட்டிவ் டயட்டும் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம நார்மல் ஹெல்த் ப்ளஸ் கொஞ்சம் மைண்ட் வந்து நம்ம இப்போ நிறைய இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைசஸ் இருக்கு, யோ பிராணாயமா இல்லைனா கொஞ்சம் ப்ரீத்திங் எக்ஸசைசஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீல் ஆகுது இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடி எப்படி இருக்கு, நம்ம ரிக்கவர் ஆகுமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரெஷர் போட்டுக்காம நார்மலாக ஃபுட்டு சாப்பிட்டு மெயின் எய்ம் வந்து பேபிஸ் ஹெல்த் அப்படின்றத நம்ம மைண்டில் வச்சாலே எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும்.
3: சூப்பர் மேம். இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, 57% தான் பிரஸ்ட் ஃபீட் பண்றாங்கன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
4: ஓகே, அதில் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எப்படின்னா வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் இருக்காங்க மோஸ்ட் பர்சன்டேஜஸில். அப்புறம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது, மேபி அவங்களோட ஷிஃப்டாக இருக்கலாம், மேபி அவங்களோட அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த 3-4 hours ஒரு தடவை அந்த ஃபீடிங் பண்ண முடியாத அந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம். ப்ளஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி ரெடியூஸ்ட் அமௌண்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மைண்டில் வந்து சைக்கலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ் தான். த மோர் யூ ஹேவ் த அர்ஸ் டு ஃபீட் த பேபி, the more the milk production. So அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படிங்கும் போது அதுக்காக டைம் எடுக்க முடியாம ஆப்ரேஷன் பண்ண கேசஸ்ல சி செக்ஷன், மாம்ஸ் வந்தவன் சி செக்ஷன், அவங்களால வந்து அந்த மைண்ட் செட்க்கு வர முடியாது. இன்னும் ஒரு 5-6 hours எடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எஸ்டிமேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவ்வளவோ மில்லியன் குழந்தைங்க வந்து ப்ரீ டர்மா பிறக்கிறாங்க, ப்ரீ மெச்சுவர் பேர்த்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல த பேபி மைட் நாட் பி ஹேவிங் த அப்ராப்ரியேட் வெயிட் to start sucking the nipple. So அப்படிங்கும் போது ஒரு நார்மல் மாம்க்கு இட் மை டேக் 1 or 2 days, whereas இந்த மாதிரி ப்ரீடம் ஆர் ப்ரீமெச்சர் பேபிக்கு இட் மை டேக் 2 to 3 weeks எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த டைம்ல த அமௌண்ட் ஆஃப் பிரஸ்ட் மில்க் வில் கம்பேரிட்டிவ்லி பி லோ. ஏன்னா வந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக த பேபி மைட் நாட் பி ஏபிள் டு டைரக்ட்லி சக். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் லைக் இந்த பிரெஸ்ட் பம்ப்லாம் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அது ஆர்டிஃபிஷியலா ஒரு மெத்தட் தானே, அது வந்து பம்ப் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றதுனால அந்த டைம்ல வந்து இந்த குவாண்டிட்டி ஆஃப் மில்க் மைட் கோ டவுன். ஸோ அந்த 67% வந்து டியூ டு ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், மேபி மாம்ஸ் ஹூ ஆர் ஃபோர்ஸ் டு கோ ஃபார் ஒர்க் ஆஃப்டர் 2 to 3 months ஆஃப்டர் டெலிவரி, இல்லைனா வந்து நாட் ஹேவிங் நியூட்ரிஷியஸ் ஃபுட், ஆர் மேபி அதர் ஃபேக்டர்ஸ் லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 months அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, வீல் ஸ்டாப் த பிரஸ்ட் மில்க் பிகாஸ் பேபி வந்து சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிடுது. ஸோ இட் இஸ் இட் இஸ் பெட்டர் தட் வி ஸ்டாப், இல்லைன்னா இட் இஸ் நோ ப்ராப்ளம், ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் கிடைக்குதுங்கும் போது நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறதுனால இட் இஸ் எல்லாமே அது வந்து ஒரு மாமோட கையில் தான் இருக்கு. இஃப் தேர் ஹேவிங் அ வில்லிங்னஸ் டு கிவ், எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ டைம் கொடுக்கணும்னா இட் வில் பி குட். பட் வேற இல்லை ஒர்க்கிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு, இல்லைனா இந்த பேபி மைட் பி சம்வேர் எல்ஸ், அவங்க கிராண்ட் மாம் இல்லைனா கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் கிட்ட வளரும் போது அந்த ஆக்சஸ் இருக்காது. ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ டேர்ம் பேபிஸ்க்கு அபிலிட்டி அவங்களுக்கு வந்து முன்னாடியே தே மைட் நாட் பி ஹேவிங் த ரிஃப்ளெக்ட் ஃபேக்ட். ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் மே பி கான்ட்ரிபியூட்டிங். ஸோ அதுதான் என்னோட ஃபீலிங்.
2: தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்ப நல்லா அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மேம். ஹாப்பி மதர்ஹுட்.
4: Yeah, thank you. Have a great day.
2: Thank you, ma'am.
4: Yeah, thank you.
1: ரொம்ப அருமையா பேசினாங்களே நம்ம கிட்ட, நம்ம நேயர்களும் இதை கேட்டு நல்லா பயன் அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்புறேன்.
2: மக்களே, இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே அம்ருதா,
1: ஆர்ஜே ஜெயா,
3: ஆர்ஜே காவ்யா.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: our community, our pride. வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: The entertainment industry today

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்க.

0: செய்கிறது.
1: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரை நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ¡Hola, Sené! ¡Hola, Sené! ¡Hola, Sené!
1: ¡Dorama!
0: ¡Sigra, va!
1: ¡Mamá!
0: ¡Imbutnera, tale, cocina, grie! ¡Casa, vanda, inna, pantrete! ¡Tale, todi, no, vamos a papá, cubra, una! ¡La! ¡Uma, vanda, la, inna, kele!
2: ¡Ey, no, para! ¡Mala, la, no, me quite! ¡Ay, que no, va, caro, no, solta, la!
1: ¡Epa, na, pali, que no, pona, pa!
2: ¡No, por, porque pona, me la! ¡Cuti, que no, da, solo, vanda, ma! ¡Puri, na, ida!
1: ¡Popa!
2: ¡Pere!
3: ஏய் சக்கரே எங்க மாவும் புருஷன்
0: டா கூப்பிடுற சாமியா டா பசுனை ஐயா கூப்பிடுறாரு வந்து
2: இன்னான்னு கேளு கோம்புற சாமியோ ஏனா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க
3: டேய் சக்கரை நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும் காடை இருக்குமாப்பா ஆமாண்டா அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க தங்க மாட்டாங்க அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு
2: போங்க சாமி கொண்டாந்துரு
3: மறந்துடாதா சக்கரை
2: தொட்டு குடிச்சிருக்கீங்களா மறந்துருவனே காலிம்பா பாடியாந்துட்டம்மா காலையில பாய்க்கனியா
0: போய் ஜானே

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருனா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருனா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க

0: Llame.
1: Llame. Y por uno solo.
2: Concreta esa mi Carol, ¿verdad, bro?
1: Ninguna.
2: Nada, Sammy, en que nadie corrompe sangre de talibre.
1: Llame. Ya la haría rum con Angan Pitaslo. Wanga. Ucarme. Ninguna ucarme.
3: Nada, Sammy.
0: சாமி எப்படியாச்சும் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க சாமி.
3: எனக்கு வத்தப்புள்ள சாமி, என் பிள்ளைய காப்பாத்துங்க சாமி.
1: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
2: தெளிவா சொல்லுங்க சாமி, அவன் போட போனா புழைக்க மாட்டான சாமி.
1: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
2: பிள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
1: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Amore.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும்ட்டு இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளியும் மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க தெலம்புத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரியா
2: டாக்டர்?
3: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
4: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
3: இந்த பிள்ளை டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட மூணு பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற நல்ல முடிவா சொல்லு. எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்க அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்பை ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
2: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
5: என்ன சக்கர இன்னும் போல?
3: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
5: என்னது?
3: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு, இந்த துட்ட நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
6: வெல்கம் பேக் நேயர்களே.

0: Stay tuned. Stay tuned.
1: வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே பிரவேசிகா, அண்ட் யூ ஆர் லிசனிங் டு சமூகத்தின் குரல். நம்ம எல்லாருக்கும் நம்ம தினசரி வாழ்க்கையில பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம். அது பர்சனல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம், இல்ல சமூக சார்ந்த சோசியல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகளை தினமும் சந்திச்சுட்டு வந்தாலும் அதை எஃபிஷியண்டா கையில நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நம்ம பண்றது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட்டை குத்தம் சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் பேக் டு தி சேம் ருட்டீன். ஆனா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம ஒரு வித்தியாசமான விஷயத்த பண்ண போறோம். எஸ், நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்ல போறோம். இதுக்கான முதல் படியா, ஆழ்வார்பேட்டில் வாழ்ந்துட்டு வர சில மக்கள் கிட்ட அவங்க என்ன மாதிரி சோசியல் ப்ராப்ளம்ஸ் தினசரியா ஃபேஸ் பண்ணிட்டு வராங்கன்னு சில கேள்வி கேட்டோம்.
2: சிவிக் இஷ்யூ ஒன்று வந்து இஸ் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மெயின்டெனன்ஸ். இன்வேரியபிளி அதை என்ன பண்ணுறாங்க, மழை ஆரம்பித்த அப்புறம் தே ஸ்டார்ட். லக்கிலி இந்த வருஷம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஆல் தீஸ் இயர்ஸ் இப்போ மழைக்கு முன்னாடி கொஞ்சம் மண் எடுத்திருக்கா. ரோடு போடுறது வந்து பக்கத்துலலாம் ரோடு போடுவாங்க, செகண்ட் ஸ்ட்ரீட்டை மாத்திரம் ரோடு போட மாட்டா. ஐ டோன்ட் பிளேம் தெம். ஏன்னாக்கா எல்லா கார்ஸும் ஆர் பார்க்ட் ஆன் த ரோடு. ஸோ நைட் வந்து இப்போ நைட்டில் தான் நிறைய ரோடு போடுறா. ஸோ என்ன ஆகுது, எல்லா காரும் வெளியில் நிற்கிறதுனால செகண்ட் ஸ்ட்ரீட்டில் ரீலேயிங் ஆஃப் ரோட்ஸ் ரொம்ப நாளாக எடுத்து பண்ணி. நாட் ஓன்லி செகண்ட் ஸ்ட்ரீட், செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், இந்த செகண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் பிகாஸ் ஆஃப் நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்கிறதுனால லாட் ஆஃப் கார்ஸ் ஆர் பார்க்ட் அவுட் சைட். ஐ திங்க் ரொம்ப அந்த போலீஸ் ஏதாவது பண்ணலாம். ஐ மீன் நைட் வந்து பேரிகேட்டர் வைக்கலாம், கார்ஸ் பார்க் பண்ணக்கூடாது அந்த டைமில், வென் ரோடு போடச்சு கார் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். மனசு வச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து யாரும் வந்து மைண்ட் அப்ளை பண்ணி அதை தான் பண்ணணும்னு பண்ணுறதில்லை. ஸோ செகண்ட் ஸ்ட்ரீட் அண்ட் செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் ரோடு ரொம்ப பேட்லி மெயின்டைன். அதனால ரோடு கிளீன் ஆகாதனால இந்த ட்ரெயின் ஹோல்ஸ் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்ஸ் பிளாக் ஆகிறதுனால மழை பெஞ்சா இங்கே வந்து இது வீனஸ் காலனி ஆழ்வார்பேட் ப்ரைம் லொக்காலிட்டி ஆஃப் சென்னைன்னு சொல்லவே முடியாது, முட்டி அளவு தண்ணி போகும். ஓகே
3: ஓகே, இங்கே மெயின்டெனன்ஸ்க்கு யார் ப்ளேம் பண்ணுவீங்க ஜென்ரலாக?
2: நான் ஒத்திரியாக தனியாக ப்ளேம் பண்ண முடியாதுவா, ஏன்னாக்கா டெலிஃபோன்காரனை கேட்டால் எங்களோடைய வேலை தோண்டணும்பாங்க, அவங்க தோண்டிட்டு போனால் இவன் ஏன் தோண்டினான்னு ட்ரைனேஜ்காரன் திட்டுவான், வேண்டாத இடத்துல தோண்டினான்னு ரோடு போடுறவன் திட்டுவான். ரொம்ப சேட், ஒரு கோஆர்டினேஷன் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கல, ஒரு பர்டிகுலர் கரெக்ட் கைட்லைன், இவா பண்ணச்சா இவா பெர்மிஷன் இல்லாமல் அவள் தொடக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூல் வந்ததுன்னா, ஒரு பெட்டர் கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி. சி, நம்ம பாப்புலேஷன் ரொம்ப ஹை நம்ம கண்ட்ரியில், மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் தானா, ஈஸின்னு சொல்லலை, பட் இன்னும் டெஃபினெட்லி பிரயத்தனப்படலாம்.
3: ஸோ அக்கார்டிங் டு யூ கார்பரேஷன் அவங்க வேலை பண்ணுறாங்க?
2: கார்பரேஷன் இப்படி கார்பரேஷன் அவங்க என்ன, எந்த கார்பரேஷனை சொல்கிறீங்கன்னு
3: கேட்டு. ஜென்ரலி சென்னை கார்பரேஷன் எதுவும் வேலை பண்ணணும் சிவிலியன்ஸ்க்காக, அது வேலை பண்ணுறாங்க அக்கார்டிங் டு யூ?
2: கார்பேஜ் எடுக்கிறாங்க, பிகாஸ் கார்பரேஷன் இஸ் அ வெரி லார்ஜ் ஏரியா தட் யூஆர் அட்ரஸிங். கார்பரேஷனுக்குள்ளே தான் எல்லாம் வருது.
3: ஆமாம் ஆமாம்.
2: ஸோ கார்பேஜ் கிளீன், வாட்டர் சப்ளைலேருந்து ட்ரைனேஜ் போகிறதுலேருந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்லேருந்து எல்லாமே கால்டு கார்பரேஷன். போன பீரியடோட அட்லீஸ்ட் பிகினிங் இந்த பீரியட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெட்டர்னு தோன்றுறது. ஹோப்ஃபுல்லி இது இன்னும் பெட்டராக கண்டினியூ ஆகி இன்னும் இம்ப்ரூவ் ஆனால் நல்லாயிருக்கும். போன டேர்ம் ஆஃப் வாஸ் நாட் அப்போ அவ்வளோ ஆக்டிவிட்டி பார்க்கல, இப்போ டெஃபினெட்லி கொஞ்சம் ஆக்டிவிட்டியாவது இருக்குது, யூ கேன் சி சம் ஆக்டிவிட்டி.
3: ஸோ இது ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ திங்ஸ் த சிவிலியன்ஸ் ஷுட் ஷேர், அவங்க ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிள் இருக்காங்களா?
2: என்னம்மா ஷேர் பண்ண முடியும், இப்போ வந்து நான் வந்து வாசலில் ஆல்மோஸ்ட் டெய்லி அவங்க பெருக்கச்ச நான் ரோட்டில் போய்

0: நினைக்கிறேன். அம்மா ஃபுல்லாக சுத்தமாக எடு, அங்கங்கே குப்பையை வெளியிலே தள்ளிட்டு போயிடாத, கொண்டு கார்பேஜ் பின்ல போடு. அதுக்கு மேல சிவிலியன்ஸ் என்ன பண்ண முடியும்? தொடப்பத்திரத்து நாங்கள் கூட்ட முடியாது. அண்ட் ஆஸ் ஐ செட், செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரீட் ரொம்ப பாப்புலேட்டட். அனாவசியமாக ஏகப்பட்ட ஃப்ளாட்டுக்கு இங்கே வந்து அலவன்ஸ் கொடுத்துட்டு இந்த இத்தினூண்டு ஏரியாவில் இவ்வளோ டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கச்சக்கு நம் குப்பை சேரத்தான் சேரும், எடுக்க தான் எடுக்கணும். பட் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தே ஷுட் சி, ஓகே இந்த இடத்துல இன்னும் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் எவ்வளோ எக்ஸ்ட்ரா போட முடியும் அப்படின்னு அவங்க சர்வே பண்ணணும். தே ஷுட் பி மோர் மேன் பவர் அலாட்டட். எந்தெந்த ஏரியாவில் குறைச்சலாக இருக்கோ அங்கே இன்னும் நிறைய மேன் பவர் அலாட் பண்ணணும்.
1: நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா?
0: இஷ்யூக்காக கம்ப்ளைண்ட் எங்கே ஃபைல் ஆகும்? நான் என்ன பண்ணேன், மெட்ரோவில் போய் கார்பரேஷனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுவேன், ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பட் ஃபோன் பண்ணி நேராக ஏஐகிட்டயோ யாராவது ஒரு டாப் அத்தாரிட்டி கிட்ட, ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து லக்கிலி அவளுடைய மொபைல் நம்பர்ஸ் ஆர் பெயிண்டட் இன் ஆல் தி ஸ்ட்ரீட்ஸ். தட்ஸ் அ வெரி குட் ஸ்டெப் தே ஹவ் டேக்கன். அதனால நேராக ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் கப்புள் ஆஃப் டைம்ஸ் நேராக உடனே ஒரு ஆக்சுவலி ஒரு ஹாஃப் அன் அவர்க்குள்ளே வராங்க, வந்து நேராகவே என்ன இஷ்யூன்னு பார்த்து தே டேக் ஆக்ஷன். ஸோ தட் கிரெடிட் வி நீட் டு கிவ். பட் எப்போத்தாலும் இப்போ சிவிலியன்ஸ் என்ன பண்ண முடியும்னா எப்போத்தாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுதான் பிரச்சனை. அதுவே கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நடந்தால் நல்லாயிருக்கும். ஐ மீன் ஸ்ரீலங்காலாம் துணூண்டு கண்ட்ரி, நம்ம சென்னையோட கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு சொல்லலாம், இவ்வளோ அழகாக வச்சுட்டு இருக்காங்க. தட்ஸ் அ வெரி, பட் ஐ டோன்ட் பிளேம் இந்தியா இன் த சென்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஹைலி பாப்புலேட்டட். நம்ம பங்குக்கு என்ன பண்ணலான்னா குப்பையை வெளியில் போடாமல் வீட்டுக்குள்ளே கார்பேஜ்லேயே வச்சுட்டு அவங்க எடுக்கிற மூட்டம் வெயிட் பண்ணி ரோட்ல அதை தூக்கி போடாம. அண்ட் தி வர்ஸ்ட் இஸ் டு சீ பீப்புள் யூசிங் இட் அஸ் பப்ளிக் டாய்லெட். அப்போ மிஸ்டர் மோடி வந்து எவ்வளவோ வந்து என்னமோலாம் ட்ரை பண்ற, அது கொஞ்சம் சிவிலியன்ஸோடைய சென்சிட்டிவிட்டி இன்னும் டெஃபினெட்லி நம்ம கண்ட்ரியில் பெட்டர் ஆகலாம். எப்பத்தாலும் நம்ம கார்பரேஷனையும் கவர்மெண்ட்டையும் மாத்திரம் பிளேம் பண்ணிட்டு இருந்தா இட்ஸ் நாட் ரைட். நம்ம என்ன பங்குக்கு பண்ணணுமோ அதை நம்ம பண்ணாதான் ஒரு கோஆர்டினேஷன்ல
2: முதல்ல என்னென்னா, இந்த தெரு கடைசியில் வந்து குப்பை தொட்டிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அப்படியே வழியறது, அது க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தினமுமே வந்து கார்பரேஷன்காரங்க வந்து அந்த குப்பை எடுத்தாலும் கூட அது குப்பை வந்து நிறையாவே இருக்குது. சில பகுதிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் அந்த குப்பையை வந்து அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போடாமல் அந்த குப்பை தொட்டியை சுற்றி வளர்ச்சி இருக்கிற வட்டாரத்தில் வெளியிலேயே போட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது நிறையாவே இஷ்யூஸ் இருக்குது எங்கள் ஏரியாவில்.
3: உங்க ஏரியா மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்காத காரணத்தினால யார பிளேம் பண்றீங்க?
2: இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ஏரியால இருக்கிற மக்களை தான் நான் வந்து பிளேம் பண்ணுவேன். ஏன்னா படிச்சவங்க நிறைய பேரே இந்த ஏரியால இருக்காங்க, அதை தவிர்த்து வேலைக்கு வர மக்கள் இருப்பாங்க, அந்தந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்துன்னு போய் அங்கே குப்பைத்தொட்டியில் போடுறவங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து விவரமாக சொல்லணும், அந்த குப்பையை கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் தான் போடணும், குப்பைத்தொட்டிக்கு வெளியில் போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் முக்கால்வாசி பேர் நான் பார்க்கும்போது வந்து குப்பைத்தொட்டிக்கு வெளியிலேயே அவங்க கொண்டு போகிற குப்பையை வந்து வெளியில் கூட்டுட்டு போயிடுறாங்க.
3: கார்பரேஷன் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
2: கட்டாயமாக வேலை செய்கிறது. கார்பரேஷன் வேலை செய்கிறதுனால தான் இந்த தெருவில் இருக்க முடியறது எங்களுக்கு, இல்லைன்னா நிச்சயமாக இருக்க முடியாது.
3: சிவிலியன்ஸும் ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிள்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
2: கட்டாயமாக. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிவிலியன்ஸே மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஏரியா, எஸ்பெஷலி அல்வார்பேட் இன் சச் அ சிச்சுவேஷன்.
3: கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ், அதோட ரிசல்ட் ஏதாவது?
2: இல்லை, நான் இப்போது ரீசன்ட் பாஸ்ட்டில் ஒன்றும் பண்ணலை. ஆனால் டிசம்பரில் வந்திருக்கிற இந்த மழை இருக்கும்போது வந்து இங்கே நிறைய தண்ணி வந்து லாக் ஆகிட்டு தண்ணியே போகிறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது. அப்போ கூட வீட்டில் இருந்த மக்கள் வந்து குப்பையை வந்து அந்த தண்ணியிலேயே போட்டு போனதை நான் கண்ணார பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் வந்து நான் இங்கே இருக்கிற இந்த ஏரியாவில், அதாவது மயிலாப்பூருக்கும் ஆழ்வார்பேட்டுக்கும் சேர்த்து நமக்கு ஒரே ஒரு கார்பரேஷன் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற கவுன்சிலரை பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். போய் சொன்ன உடனே அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் நான் முக்கால்வாசி வந்து சொல்கிறது இதுக்கு இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் தான் நான் வந்து பிளேம் பண்ணுவேன்.
4: இப்போ ஒரு சின்ன பிரேக் போகலாம். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மக்களின் குரல்களை திரும்பி கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: ஹாய் பூ.
4: சீச்சி, ரோட்ல எப்படி துப்புறான் பாரு.
2: கூச்சமே இல்லாம குப்பியும் போடுறான்
4: இவங்கள எல்லாம்.
0: அடுத்த நாள்
2: அங்க பாரு, அவனை தான் நம்ம நேத்தி பார்த்தோம்.
4: ஹே ஆமா, ஹி இஸ் மிஸ்ஸிங் னு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு.
6: இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பிரபலமான இடங்களில் ஒரு சில நபர்கள் திடீர் என்று காணவில்லை. காணாம போவதற்கு முன்னால் அவங்க பப்ளிக் பிளேசஸ அசிங்கப்படுத்துவதையும், ரோட்ல குப்பை போடுறதையும், டிராபிக் ரூல்ஸ் மீறுறதையும், இத போல சமுதாயத்தை சீரழிக்கும் குற்றங்களை செய்ததை அங்க இருந்த பலர் பார்த்தாங்க. இத பத்தி ஹே ஹலோ, யாருங்க நீங்க?
7: நான் தாண்டா அன்னியன். சமூகத்தை அசிங்கப்படுத்துறவங்க, டிராபிக் ரூல்ஸ் மீறுறவங்க, ரோட்ல எச்சு துப்புறவங்க என்கிட்ட தான் இருக்காங்க. இவங்களை கருட புராணம் படி நான் தண்டிக்க மாட்டேன். Instead, I'll drive some sense into their heads. உங்க ஊரை நீங்க தான் ஒழுங்கா வச்சுக்கணும். நான் ஒரு கடுமையான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை திருத்திக்கோங்க.
8: நாளை இந்தியா நம் கையில், அதை அழகிய பூங்காவை மாற்றுவோம்.
9: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சமூகத்தின் குரல். இப்போ மக்களின் கருத்துக்களை மீண்டும் கேட்போம்.
1: அவ்வளோக்கா எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இல்லை. கொஞ்சம் பார்க்கிங் பத்தி பிரச்சனைலாம் இருக்கு, அண்ட் குப்பை வந்து நிறைய போடுவாங்க ரோட்லலாம். யாருமே ஒரு ஒரு மதிப்பே கொடுக்கறது இல்லை ரோடுக்கும் சொசைட்டிக்கும், எதுவுமே ஒரு இதுவே இல்லை, கவலையே இல்லை. எல்லாரும் அப்படியே போற போக்குல அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க, யாரும் அதை பெருசா கன்சிடர் பண்றதே இல்லை.
2: சரி, நீங்க அது மெயின்டெனன்ஸ்க்கு யாரு ப்ளேம் பண்ணுவீங்க? சிவிலியன்ஸ் ப்ளேம் பண்ணுவீங்களா, கார்ப்பரேஷன் ப்ளேம் பண்ணுவீங்களா?
1: கார்ப்பரேஷன் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டா ப்ளேம் பண்ண முடியாது, போத் ஆஃப் தெம் ரெண்டு பேருக்குமே ஒரு பங்கு இருக்கு இதுல. ஸோ மெயினா நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம். கார்பரேஷன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதுமோ பண்றாங்க, ஆனா அவ்வளோக்கா அது எஃபெக்டிவா இல்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மற்றபடி அவங்க மேல எந்த தப்பும்
2: இல்லை.
1: மெயினா குப்பை வந்து ரோட்ல போட்டு போக கூடாது. அதுக்கப்புறம் போட்டுட்டு ஏதோ ஏதோ ஏதோ கார்பரேஷன் தான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி அவங்க பேசுறாங்க, ஆனா பாதி தப்பு அவங்க தான் பண்றாங்க, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லா ஒரு குப்பை தொட்டின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுல அதுக்குள்ள போடுறத விட்டுட்டு ரோட்ல எதுக்கு போடணும், அது பக்கத்துல போறாங்க, அதுல அது போட்டுட்டு போலாமே அப்படின்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கார் ஓவரா யூஸ் பண்றதெல்லாம் குறைச்சிக்கலாம், நடந்து வரலாம். இங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கிறவங்கலாம் கார்லாம் எடுத்துட்டு வராங்க, ஸோ அதனால இங்க நிறைய ப்ராப்ளம்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரிதான், மற்றபடி எதுவும் பெரிய இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது.
2: உங்க ஏரியால சிவிக் இஷ்யூஸ் இருக்கா?
3: யா, தி மெயின் இஷ்யூஸ் ஹியர் தட் ஐ சீ ஆர் டூ ரியலி. ஒன்று வந்து பார்க்கிங், அதாவது லாட் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் பார்க்கிங் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ். ஓகே, யாரெல்லாமோ வந்து பார்க் பண்ணிட்டு போகிறா, எங்கெல்லாமோ வேன்ஸ், கமர்ஷியல் வேன்ஸ்லாம் இங்கே வந்து பார்க் பண்ணி ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள்லாம் பார்க் பண்ணிட்டு போகிறா, அப்படியே அழுக்காக இருக்குது. இட் பார்க்குறதுக்கே நன்னா இல்லை. இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியானால ரொம்ப கமர்ஷியல் வேன்ஸ் அண்ட் கார்ஸ் இங்கே பார்க் பண்ணாலே இட்ஸ் வெரி ஆட். ஓகே, ஒரு மாதிரி தான் இருக்குது அதுக்கு. அது பட் யாரும் பொறுப்பு எடுக்கிறது இல்லை. எனக்கா வந்து ராத்திரியில் வந்து பார்க் பண்ணிட்டு போகிறான் யாருதுன்னு கூட தெரியாது. இங்கே கொஞ்சம் ஆஃபீஸஸ்லாம் வேறு இருக்குது, அது ஒரு தட் இஸ் அனதர் ப்ராப்ளம். ஏன்னாக்கா இந்த மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் என்னோடய ஒப்பீனியன் பேசிக்கலி ஆஃபீஸஸ் எந்த ஆஃபீஸுமே இருக்கக்கூடாது, ஜோனிங் ப்ராப்பராக இல்லை என்ன. ஸோ கமர்ஷியல் ஏரியா அண்ட் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் ஜென்ரலாக சென்னையிலே இட்ஸ் அ ப்ராப்ளமாக இருக்குது என்னோடய ஒப்பீனியனில். வந்து ஆஃபீஸ் ஏரியாஸ் மஸ்ட் பி செப்பரேட் ஃப்ரம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அது மாதிரி இல்லை. அது ப்ராப்ளம் நம்பர் ஒன். ரெண்டாவது ப்ராப்ளம் மெயினாக வந்து கார்பேஜ் கலெக்ஷன். இங்கே பார்த்தேன்னா இந்த ரோட்லேயே விஎஸ் காலனி செகண்ட் ஸ்ட்ரீட் வேறு இல்லை, இங்கே ஒரு இது கார்பேஜ் இது இருந்தது, கேன் இருந்தது, அதை யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி எங்கேயோ தூக்கின்னு போயிட்டான். ஸோ இந்த ரோட் ஃபுல்லாக ஒரு கன்வீனியன்ட் பாயிண்ட் ஆஃப் கலெக்ஷனே இல்லை. ரெண்டாவது, அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து தெர் ஆர் டூ கார்பேஜ் ஒர்க்கர்ஸ், சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். அவள் வந்து அவளோட ஜாப் என்னென்ன, எல்லா டெக்னிக்கலி அவள் தியரட்டிக்கலி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கலெக்ட் பண்ணின்னு போனோம், பண்ணுறதில்லை, பணம் கொடுத்தா பண்ணுறேன்பா. This is an official bribe. Cost of doing business mari idu, this is official bribe idu. It's not much. Maasathukku 100-200 rupaya kudutha vandu pannittu pora, but that is their job. Okay, so this is another nuisance attitude. Inge vande there are a lot of important people. ஸோ ஒருத்தர் வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கே குப்பை என் வீடு முன்னாடி இருக்குது, இங்கே வந்து இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா வச்சுக்கலாம், அவளுக்கு இன்ஃப்ளூன்ஸ் இருந்தால் கமிஷனர் வந்து கேட்டு போயிட்டு அது அவளை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாலே ஒழிய, ஒரு என்டையர் ஏரியாவுக்கு ஆப்டிமல் லொக்கேஷன் எங்கே இருக்கணும், கார்பேஜ் எங்கே எங்கே வச்சா எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் கார்பேஜுக்காக கொட்டுறதுக்கு, எங் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் டைம் வேணும், அதெல்லாம் ஒரு தாட் ப்ராசஸே இல்லை. ஓகே, இது யார்கிட்ட போய் கேட்கணும்னு எனக்கு தெரியல. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர். பட் ஒன்று நான் பார்த்துட்டேன், எந்த ரெசிடென்ஷியல் ஏரியாலையுமே, அட்லீஸ்ட் இந்த ஏரியாவில், நோபடி கம்ஸ் டுகெதர், தேர் இஸ் ஆர்கனைசேஷனே இல்லை. அவாவா சரி, இவளை அந்த 5 ரூபா 10 ரூபா கொடுத்தோமா, அவன் அடுத்து போனானா என் வேலையாச்சுன்னு பார்த்துட்டு போகிறாள். எப்படிஞ்சு ஒரு ஆர்கனைசேஷனே இல்லை. த கார்பரேஷன் டசன்ட் சீம் டு கேர். ஸோ பாட்டம் லைன் வந்து, அன்லெஸ் தீஸ் டூ, த மெயின் டூ இஷ்யூஸ் தட் ஐ சி ஹியர் ஆர் பேசிக்லி பார்க்கிங். இது ஒரு பட் தென் பார்க்கிங் இந்த சிட்டி இஸ் அ மெயின் பிக் ப்ராப்ளம் இல்லையா. இங்கே ஸோ இங்கே வா, இங்கே வந்து அவ்வளோவா அட்டென்ஷனே பே பண்ணுறதில்ல. அண்ட் ப்ளஸ் இன்னும் ஐ டோன்ட் பிளேம் தம், பிகாஸ் உனக்கு வந்து திஸ் இஸ் நாட் அ ப்ரையாரிட்டி ஏரியா, தேர் ஆர் அதர் டிராஃபிக் இஷ்யூஸ் ஆஃப் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் இன் தி சிட்டி. ஸோ இங்கே யாருமே வந்து செக் பண்ணுறதில்ல. ஒன்ஸ் இன் அ வைல், ஒன்ஸ் இன் அ மந்த் ஆர் டூ மந்த்ஸ் ஒரு போலீஸ் கார் வரும். பட் தட்ஸ் பேசிக்லி டு சீ இஃப் தேர்ஸ் எனி சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி. ஸோ பார்க்கிங் யாரும் நோபடி பேஸ் அட்டென்ஷன் டு த பார்க்கிங், தட்ஸ் நம்பர் ஒன். பட் மோர் இம்பார்ட்டன் தன் பார்க்கிங் ஐ திங்க், கார்பேஜ் கலெக்ஷனு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இட் கேன் பி ஈஸிலி டான், நோட்டிஃபை ஒன் பர்டிகுலர் ஏரியா. அண்ட் இங்கே வந்து தி அதர் ப்ராப்ளம் இஸ், நான் ஜென்ரலாக நான் என்ன நோட்டீஸ் பண்ணிக்கேன்னா, சென்னை கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அப்படியே இழுத்துட்டு போகிறா அந்த கார்பேஜ் அது கேனை அப்படியே அங்கங்கேயே போட்டு போகிறா. சம்டைம்ஸ் ரோட்லேயே, ரோட்டில் டிராஃபிக், இட் டிஸ்டர்ப்ஸ் டிராஃபிக். இட் கேன் பி வெரி சிம்பிளி டான், இந்த கார்பேஜ் கேன் இருக்கு இல்லையா, ஆல் தே ஹவ் டு ப்ரொவைட் இஸ் அ டாப் கவரிங் லிட், ஒரு பிளாஸ்டிக் லிட். அமெரிக்காவில் அப்படி தான் பண்ணுவோம், டெசிக்னேட்டட் ஏரியாஸ் இருக்கும், இதே மாதிரி தான் இதுவும் கார்பேஜ் கேனும் இருக்கும், பெரிய கார்பேஜ் கேன் ஆன் வீல்ஸ். பட் மேலே அழகாக மூடுற மாதிரி இருக்கும், நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆல் த ரெசிடென்ட்ஸ் இங்கே இருக்கிறவாள்லாம் அவள் குப்பையை வந்து ஒரு கார்பேஜ் பேக்கில் நன்னா உள்ளே போட்டுட்டு அதை கட்டிட்டோன்னா ஸ்மெல் இருக்காது, ஓடர் இருக்காது. And look a lot more organized. இவாளுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே வந்து கூட்டிகிட்டு போகிறான், ஒரு பக்கெட்டில் கொண்டு வரா, அப்படியே அந்த குப்பையை டம்ப் பண்ணிட்டு போகிறான். இவாளுக்கு கலெக்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இட் ரிக்வயர்ஸ் கோஆப்ரேஷன் ஃப்ரம் போத் த ரெசிடென்ட்ஸ் அண்ட் இந்த சென்னை. அது ரெண்டு பேரும் மீட் பண்ண வழிய ஐ டோன்ட் சி எம் திஸ் ப்ராப்ளம் கெட்டிங் சால்வ் இன் த லாங் ரன். தட் இஸ் மை
2: ஒப்பீனியன்.
3: நோ, ஐ ஹேவ் நாட். அது கம்ப்ளைண்ட் பண்ணோம், யாருக்கு யார் கூப்பிடணும்னு தெரியல எனக்கு. பட் இட்ஸ் மை லேசினஸ் பேசிக்லி. ஐ ஹாவ் டு லுக் அண்ட் கோ டு வெப்சைட் அண்ட் கம்ப்ளைண்ட் அண்ட் லுக் ஃபார் அ கம்ப்ளைண்ட் நம்பர். அதை ஐ வில் பி டூயிங் இட் வெரி ஷார்ட்லி.
1: உங்கள் ஏரியாவில் ஏதாவது சிவிக் இஷ்யூஸ் இருக்கா? நிறைய இருக்கு சார். உங்கள் ஏரியாவில் ஏதாவது சிவிக் இஷ்யூஸ் இருக்கா?
4: நத்திங் மேஜர், ஒன்றும் பெருசாக இல்லை எங்கள் ஏரியாவில். பட் அக்கேஷனலி பீப்புள் டென் டு த்ரோ டஸ்ட் அண்ட் மக் அந்த ரோட், எஸ்பெஷலி தி பில்டிங் டெப்ரி, தே டென் டு த்ரோ இட் அந்த ரோட். விச் அந்த டெப்ரி ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்லாம் ரோட்டில் போடுறதுனால மழை பெய்யும் போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டெப்ரிலாம் போய் ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் அடைச்சிக்குது, அதனால் ஃப்ளட்டிங் வருது.
1: மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் யாரை பிளேம் பண்ணுவீங்க சார்?
4: மெயின்டெனன்ஸ் வந்து ஈக்குவலி பீப்புள் ஆர் ரெஸ்பான்சிபிள். அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கணும், நம்ம ஏரியா நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இருந்தால் எந்தளவுக்கு கார்பரேஷன் அவங்க சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் நம்ம ஏரியா மோசமாக தான் இருக்கும். ஸோ லோக்கல் ரெசிடென்ட்ஸ் ஹேவ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் டு பிளே.
1: கார்பரேஷன் தான் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்?
4: கார்பரேஷன் நல்லாவே வேலை பண்ணுறாங்க, எஸ்பெஷலி நம்ம ஏரியாவில் ரெயின் வாட்டர் ட்ரெயின் சேனல்ஸ் தான் நீட்டாக க்ளீன் பண்ணி துப்புரவு பண்ணி சுத்தம் பண்ணிச்சிருக்காங்க மான்சூன் வரதுக்கு முன்னாடி. அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து தி ஷுட் ஆல்சோ பி அலர்ட் நாட் டு ஸ்பாயில் த என்வரான்மெண்ட் பை த்ரோயிங் டஸ்ட் அண்ட் மக் அண்ட் த ரோட் அண்ட் பி வெரி ரெஸ்பான்சிவ் டு த என்வரான்மெண்ட்.
1: சிவிலியன்ஸும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் நினைக்கிறீங்களா நீங்கள்?
4: அப்சல்யூட்லி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி மக்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனும் அவேர்னஸ் இருந்தால் தான், எந்த அளவுக்கு கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு மக்களோட இன்வால்மெண்ட் இருந்தால் தான் இம்ப்ரூவ் ஆகும், லொகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். வில் ஹேவ் அ க்ளீன் அண்ட் நீட் என்வரான்மெண்ட் டு லிவ் வித்.
1: கம்ப்ளைண்ட் ஏதாவது ஃபைல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்கள் கார்பரேஷனோட? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரிசல்ட் ஏதாவது சொல்லுங்கள்.
4: கம்ப்ளைண்ட், வி ஆர் பேசிக்லி ஐ எம் நாட் அ கம்ப்ளைனிங் டைப், ஸோ ஐ டோன்ட் கோ டு கார்பரேஷன் ஃபார் கம்ப்ளைனிங். ஹவர், லாஸ்ட் டிசம்பர் ரெயின்ஸில் எங்கள் ஏரியாவில் ஃப்ளட்டிங் வாஸ் ஸோ பேட், வாட்டர் வாஸ் அட் ஹை லெவல் ஃபார் மோர் தன் 8 டேஸ். அப்போ போய் கார்பரேஷன் அஃபிஷியல்ஸை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து எங்கள் ஏரியாலேருந்து வாட்டர் பம்ப் பண்ணுறதுக்காக ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம். தே ஆர் குவாய்ட் ரெஸ்பான்சிவ். ஐ திங்க் ஐ ஷுட் அப்ரிஷியேட் தட். தே வென்ட் அவுட் ஆஃப் த வே டு என்ஷூர் தட் தே அட்ரஸ் ஆர் ப்ராப்ளம். ஐ ஆல்சோ ஸ்போக் டு தி லோக்கல் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க வந்து பர்சனலி சூப்பர்வைஸ் பண்ணி இந்த லொக்கேஷன்லேருந்து வாட்டரை பம்பிங் பண்ணி எடுத்து வாட்டர் லெவலை குறைய வச்சாங்க. அண்ட் தட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாஸ் வெரி வெரி ரெஸ்பான்சிவ். ஃபோன் பண்ணால் இட் வாஸ் engaged and immediately she called back to find out who called up and what is the issue. To that extent, I am extremely thankful to these government officials. Despite heavy rains and water inundations, they went out of the way to ensure that our problems have been sorted out.
0: மக்களோட ப்ராப்ளம்ஸ் எப்போ கேட்டோம் அதுக்கு சொல்யூஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. அது கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். கீப் லிஸ்னிங் டு MOP சமுதாய வானொலி 107.8.

0: Take your old computer, DVD player, and electronics to an electronic recycling center. Save natural resources. Avoid pollution. E-cycle. Save the earth. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: வெல்கம் பேக் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சமுதாயத்தின் குரல். இது எப்படி இருக்குன்னா, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு ஆனா கேட்க யாரும் இல்ல. இப்போ நம்ம கூட இருக்கிறது சென்னை கார்பரேஷனில் இருந்து திரு அருள் மாறன், அசிஸ்டன்ட் என்ஜினியர், டிவிஷன் 119. இவர் பாதை பழுத்து, மெட்ரோ வாட்டர், கழுநீர், குப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டு உள்ளார். சார், நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பண்றத பத்தி எப்படின்னு சொல்ல போறாரு. ஹலோ சார், வெல்கம் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சார், சாதாரண குடிமக்கள் கார்பேஜ் ரோட் சேஃப்டிய பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுல வந்து
2: கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து டைரக்டா வந்து எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து போன் மூலமா கூட சொல்லுவாங்க, அப்புறம் டைரக்டா வந்து ஆபீஸ் கூட வந்து சொல்லுவாங்க.
1: சார், ஒரு கம்ப்ளைண்ட் ப்ராசஸ் பண்ற ப்ரொசீஜர் என்ன?
2: நாங்கள் டெய்லி ப்ராசஸில் வந்து 1913 வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டை பார்ப்போம். பார்த்து எத்தனை கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகிருக்கு சொல்லிட்டு என்னென்ன கம்ப்ளைண்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க, உதாரணத்துக்கு ஸ்டாம் வாட்டரில் வந்து மூடி வந்து உடஞ்சிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, டெபிரிஸ் சில இடத்துல இருக்குது அதை ரிமூவ் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி ஃபுட்பாத்தில் வந்து ரிப்பேர் ஒர்க் இருக்குது உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. மரக்கலையை கட் பண்ணது கூட முத கொண்டு சொல்லுவாங்க நம்மள்கிட்ட. அதெல்லாம் வந்து டைரெக்டாகவும் அவங்கள்ட்ட வந்து சொல்லுவாங்க, ஆஃபீஸ் வந்து சொல்லுவாங்க, ஃபோன் மூலியமாக சொல்லுவாங்க, அதே போல் வந்து லெட்டர் மூலியமாக கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா 1913 கூட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு நாங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுவோம்.
1: ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு சாதாரணமாக செயல் செய்ய ஆஃபீஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
2: அது பிஜிஆர் கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் இவ்வளோ நாளுக்குள்ள முடிக்கணும் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து முடிச்சிருவோம்.
1: சார், இப்போ நீங்க ஒரு மெஷர் எடுத்தீங்க அப்படின்னா சிவிலியன்ஸ் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இல்ல, அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, பப்ளிக் உள்ள அவங்களுக்கு என்ன இருக்குதோ அதுதான் அவங்க. ரெண்டாவது நம்ம வந்து ரோடு இந்த அதெல்லாம் வந்து கார்பரேஷன் பில்டிங்ஸ் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணோட பொறுப்பு வந்து எங்களுக்கு தான் இருக்குது, அதை வந்து நாங்க தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும்.
1: உங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன சார், அண்ட் ஹவ் டு யூ வாண்ட் டு டேக் இட் ஃபர்தர்?
2: அது நாங்கள் டெய்லி பேசிஸில் சொல்லிட்டு தான் வரோம், நிறைய மீட்டிங் வச்சு கூட சொல்லுவோம், அங்கே போகிற இடத்துலையும் சொல்லுவோம் நாங்கள். அது போல் கார்பேஜ் வந்து பின்னில் தான் போடணும், அதாவது குப்பையெல்லாம் வந்து பின்னில் தான் போடணும், குப்பையை வந்து வெளியில் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம், எடுத்து சொல்லுவோம். அது போல் டெப்ரிஸ் வந்து ஏதாவது பில்டிங் கட்டினா டெப்ரிஸ் வந்து ஃபுட்பாத்தில் போடக்கூடாது, ரோட்டில் போடக்கூடாது, மீறி போட்டாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபைன் பண்ணிவிட்டு நாங்களே டெப்ரிஸ் எடுப்போம். ரிலேஷன் மெயின்டைன் பண்ணுவோம், நாங்கள் யாராவது நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், கைண்டராக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி அவங்க என்ன ப்ராப்ளம்ங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் வந்து கைண்ட் அப்ரோச் தான், அவங்களும் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க.
1: சார், ஏதான ரெப்ரசன்டேட்டிவ்னு ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கீங்களா, இல்லை யார் வந்தாலும் பேசுவீங்களா?
2: இல்லை, இப்போ இதுலேயே அசோசியேஷன்லாம் நிறையா வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், அவங்க அசோசியேஷன் சார்பாகவும் வந்து பேசுவாங்க, அசோசியேஷன் சார்பாகவும் லெட்டர் கொடுப்பாங்க, அவங்க சில வேலைகள்லாம் பண்ணி கொடுங்க சொல்லுவாங்க, நாங்கள் அதை பேஸ் பண்ணி நாங்கள் செஞ்சு கொடுப்போம்.
1: நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தது திரு அருள் மாறன் ஃப்ரம் தி கார்பரேஷன் ஆபீஸ். அவர் கொடுத்த கருத்துக்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். தேங்க் யூ ஃபார் கமிங் சார். இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்கு போறோம். பிரேக்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கவுன்சிலர் மிஸ்டர் நீலகண்டன் நம்மளோட இருப்பாரு. அவர் நம்ம கூட சிவிக் இஷ்யூஸ் பத்தி இன்னும் நிறைய பேச போறாரு. இப்போ ஒரு சின்ன பிரேக்கு போலாம். ஸ்டே டியூன் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: இந்த கருத்தை வழங்குபவர்கள் எம்ஓபி சமுதாய வானொலி நேயர் செந்தில்குமார், மிஸ்டர் அசோக். இதை பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வணக்கம்.
1: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது சமூகத்தின் குரல். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இப்போ நம்ம கூட ஆர்ஜே அக்ஷயா உட்கார்ந்துருக்காங்க. ஹாய் ஆர்ஜே அக்ஷயா.
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 எம்ஓபி சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம கூட சென்னை பெருநகர் மாநகராட்சி கவுன்சிலர் மிஸ்டர் நீலகண்டன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார்.
3: வணக்கம்
2: சார். இன்னைக்கு உங்கள்கிட்ட எங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு, நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இந்த இன்டர்வியூல என்னன்னா, உங்களுக்கு அரசியல் ஜாயின் பண்ணுன்ற இன்ஸ்பிரேஷன் எங்கேன்னு வந்தது?
3: அதாவது அரசியல் என்பது வந்து சில பேர் சாக்கடைன்னுவாங்க, சில பேர் வந்து அரசியல்னாவே ஒரு முகம் சுழிப்பாங்க. ஆனால் அதே அரசியல் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலில் வந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் திமுகன்ற ஒரு உருவாக்குனாங்க. தமிழகம் இன்றைக்கு ஒரு பொற்கால ஆட்சியை இன்றைக்கு அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணா தான் காரணம். அந்த போன்ற அவர் வந்து மக்களை பற்றி சிந்தித்தார், மக்களிடம் செல், மக்களுக்காக பணியாற்று அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஒரு அரசியல் வீதத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. அது மாதிரி வரும்போது ஒரு சாதாரணமான குடும்பத்தை பிறந்த நான், எனக்கு வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போகிறது, காலேஜ் போகிறது, அதுக்கு பிறகு சென்னை துறைமுகத்தில் பணியாற்றினேன், நீங்கள் அம்பத்தூர் சேர்மனாக இருங்க அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து எனக்கு அங்கே என்னை படித்தார்கள், வேலை செய்யுங்க அப்படின்னு. அப்போ நான் எலெக்ஷனில் நான் ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அம்பத்தூர் சேர்மனாக நான் நின்று ஜெயிச்சு அம்பத்தூர் சேர்மன் ஒய் சேர்மனாக நாங்கள் பொறுப்பேற்று மக்களுக்கு நிறைய பணிகளை அரசின் உதவியோடு மக்களுக்கு தேவையான அடிப்படை குடிநீர் வசதி, ரோடுகள் வசதி, குப்பை அகற்றும் வசதி, இது போன்ற உள்ளாட்சி துறைகளில் தான் செய்ய முடியும். சட்டமன்ற உறுப்பினர் என்பது வேற, உள்ளாட்சி இப்போ இருக்கிற கார்பரேஷன் எலெக்ஷன்லாம் நடக்கும்போது அது போன்ற அந்த கவுன்சிலராகவோ சேர்மனாகவோ அப்படி ஒரு அதிகாரம் படைச்சவங்களாக வந்தால் பப்ளிக் சர்வீஸ் நல்லா பண்ணலாம். பப்ளிக் என்ன பண்ணணும், ஏழைங்களுக்கு குடித்தண்ணி இருக்காமல் இருக்க சில இடங்களில் குடித்தண்ணி உருவாக்கி தரணும், அரசாங்கம் கேட்டு பெறணும். அதே போன்று குப்பையை சுகாதாரமாக வச்சுக்கிறதுக்கு மக்கள் அவேர்னஸ் இருந்தால் தான் முடியும். அதிகமாக இஷ்டத்துக்கு அவங்க குப்பை போடுறது, அது குப்பை சேகரிக்கிறது, இதெல்லாம் எடுத்துட்டு போய் போகிறதுக்கு அதுக்கான பணியாளர்களை நம்ம அரசாங்கம் கொடுத்தா கூட தனி மனிதருடைய ஒழுக்கம், தனி மனிதர்கள் குப்பையெல்லாம் இங்கே போடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அடிப்படை மக்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாக்கா சுகாதாரமாக இருக்கும். சில இடங்களில் அந்த குப்பையே அகற்றாமல் அந்த அரசாங்கத்தை தவறுவாங்க. சில பேர்லாம் வந்து சில கவர்மெண்ட்டில் வந்து டெண்டர் விடுவாங்க, அதில் பிரச்சனை இருக்கும், சில வேலை செய்யறதுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அந்த குப்பையை ஒழுங்காக எடுக்கிறாங்களா இல்லையான்றது அதிகாரிகள் கண்காணித்து அதை சுத்தப்படுத்தினா தான் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் டெங்கு காய்ச்சல் இல்லாமல் இருக்க முடியும். அதே போன்று விஷ ஜரங்கள் வராமல் இருக்க காத்துக்க முடியும். இது போன்ற ஜரங்கள் அடிக்கடி வர்றதுக்கு காரணம்னாக்கா நிர்வாகம் சரியில்லாமல் குப்பைகளை சரியான முறையில் அகற்றாமல் இருக்குன்ற ஒரு காரணம் தான். அதை நாங்கள் கவுன்சிலன்ற முறையில் நாங்கள் தட்டி கேட்போம், என்னங்க குப்பை இருக்குது, எங்கே இருக்க மாட்டுறாங்க, எங்கே இந்த இடத்துல வந்து சுகாதாரமாக ஏதோ ஒரு பினாயில் கினாயில் போட்டு அந்த ஈ தொல்லை கொசு தொல்லை ஒழிக்கணும், அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் மக்கள் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகளை நம்ம முதல்ல அவங்களுக்கு இல்லாமல் பண்ணணும் தான். அதுதான் வந்து மக்கள் தொண்டு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்று பெருஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னாங்க. இப்படிலாம் அந்த மாதிரி அவங்க வரலாறை பார்த்த பிறகு தான் எனக்கும் மக்களுக்காக பணியாற்றணும், ஏதோ நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம தூங்கினா போதும் சாப்பிட்டா போதும்ன்றலாம் இல்லாமல் மக்களோடு பழகும் போது ஒரு அதுக்கு வேண்டிய ஒரு சுகமே, அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருந்தால் தான் நல்லபடியாக நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில்.
2: ஸோ ஒரு சேர்மனாக தான் உங்களோட அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்க. சாதாரண மக்களுக்கு புரியற மாதிரி ஒரு கவுன்சிலரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எப்படி புரிய வைப்பீங்க சார்?
3: மக்களை வந்து நம்ம வந்து மக்கள் கவுன்சிலர் நான் என்னை வந்து சந்திங்கன்ற விட அவங்க மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக கவுன்சிலராகவோ ஒரு மேயராகவோ இருந்தால் தான் நல்லது. அது நீங்கள் கேட்ட கேள்வி எப்படின்னாக்கா மக்களுக்கு என்ன எளிதான முறையில் நம்ம போய் என்ன சர்வீஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னை பொறுத்த வரலாம் காலை காலையில ஒரு 5-6 மணிக்கெல்லாம் எழுந்து போனான். அப்ப எழுந்து 5-6 மணிக்கெல்லாம் போகும்போது இரவு நேரங்கள்ல லைட் எரியுது, காலையில அந்த 5:30 மணிக்கு தெரியும். சில லைட் எல்லாம் எரியாம இருக்கும் ரோட்ல, அந்த இரவு இருட்டா இருக்கும். அந்த இருட்டை போக்கணும்னா தான் அந்த மக்களுக்கு கொஞ்சம் அந்த பகுதி மக்களுக்கு பயம் இல்லாம அந்த பகுதியில போக முடியும். இருட்டா தெரு இருந்ததுனாக்கா தெப்டு நடக்கும், திருடு, செயின் ஸ்னாச்சிங், இது போல பிரச்சனைகள் வரும். அப்போ நாம என்ன பண்ணணும், காலையிலேயே என்னுடைய வார்டுக்கு உள்ள, என்னுடைய வார்டு முகப்பேர் பகுதி 92வது வார்டில் இருக்கேன், அந்த பகுதியில் போயிட்டு சுத்தி சுத்தி பார்ப்போம். உங்க பைக்ல போவேன், போகும்போது இருட்டா இருக்கா அந்த இடத்துல லைட் இருக்கு, லைட் இல்லை அப்போ அந்த நம்பரை நோட் பண்ணிப்போம். அதே மாதிரி குப்பை இருக்கா, ரொம்ப நாள் 2-3 நாள் இருந்தால் தொடர்ந்து குப்பைகள் இருந்தாக்கா சுகாதார சீர்கேடு ஏற்படி ஈ மொய் அந்த கொசு தொலைகள் அதிகமாகும். அப்போ அந்த மாதிரி நாளில் நம்ம வந்த உடனே காலையில 9-10 மணியை போய் சுத்தி பார்த்துட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ்ல உட்காந்து எந்தெந்த ஏரியாவில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. அதே போல மழை காலத்தில் பள்ளமளமா இருக்கும் ரோடுங்க, ரோடு போக முடியாது. அப்போ அந்த பள்ளமளமா இருக்கிறதுக்கு அந்த அந்த இது ஒரு கலவையை கலந்து அந்த இடத்துல போட்டு மிதித்து இது பண்ணுறது, புல்டர்ஸில் வச்சு கான்ட்ராக்டர் விட்டுருப்பாங்க, அந்த கான்ட்ராக்டர் வர வச்சு அதை சரி சண்ணி கொடுக்கணும். இதுதான் வந்து மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலை. இதை விட அவங்களுக்கு செய்யணுன்னாக்கா அவங்க அப்போ போகும்போது கேட்பாங்க, காலையில் 5:30 மணிக்கே பால் கறக்குறவங்களாம் எழுந்துப்பாங்க, பால்காரங்க மாடு வச்சுருக்கவங்க அவங்களாம் எழுந்துப்பாங்க, காலையில் லேடிஸுங்க கோலம் போடுறதுக்கு எழுந்துப்பாங்க. இது போல் காலையில் எழுந்து போகிறவங்க காலையில் வெளியே நின்றுட்டு குளிக்கிறதுக்காக வாயில் டூத் பேஸ்ட் வச்சுக்கின்னு கூட வந்து பேசுவாங்க, என்ன சார் எவ்வளோ நாள் சார். அப்போது நம்ம தேடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறையில்னா கூட, வாரத்துக்கு 2-3 முறை அது மாதிரி போகணும்னாக்கா அவங்களை தினம்தோறும் பார்க்கும்போது மக்கள் மகிழ்ச்சி, அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கும், நமக்கும் மகிழ்ச்சியா இருக்கும்.
2: ஸோ மக்கள்கிட்ட டைரக்டாவே போய் பேசி அவங்களோட பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் நீங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்.
3: ஆமா, உண்மைதான். சில பேர் டெலிபோன்ஸ்ல சொல்லுவாங்க, பிளாட்ஸ்ல இருப்பாங்க, கீழே வர முடியாது, போன் நம்பர் இருக்கும், போன்ல போன் பண்ணுவோம், சார் தண்ணி வரல, இந்த இந்த ஏரியாவில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குனாக்கா உடனே நம்ம அந்த சுவரேஜ் வாட்டர் வந்து வேலை வெளியே போகல, பிளாக் ஆகி போயிருக்கு அப்படின்னு மெட்ரோ வாட்டருக்கு சொல்லுங்க, நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் எழுதி வச்சிருக்கோம் அவங்க வரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம எலக்டட் பர்சன், மக்களால் தேர்வு செய்யப்பட்டவங்க, அதனால அவங்க நம்ம போட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஏரியா பாப்புலேஷன் அதிகமாக வந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ஏத்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருக்காங்களா அப்படிங்கும்போது அவங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட சொல்லி இவ்வளவு பாப்புலேஷன் இருக்கு, இங்க லோ வோல்டேஜ் இருக்கு, ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 2 நாளுக்குள்ளேயே ஒரு பத்து நாளுக்குள்ள இந்த சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து நல்லபடியா நல்ல சுகாதாரமா சுகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பகுதி மக்களுக
2: ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி செய்ய வைக்கிறது தான் ஒரு கவுன்சிலர் வேலை நீங்க
3: நினைக்கிறீங்க.
2: ஓகே சார். ஒரு மக்களுக்கும் இந்த கார்பரேஷன் ஆபீஸ்க்கும் இருக்கிற இடைவேளை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இடைவேளை இருந்தா அதை எப்படி குறைக்கலாம் நினைக்கிறீங்க?
3: இல்ல, இடைவேளை எப்படி இருக்குன்னா, அவங்க சில பேர்ல வந்து போன்ல சொன்னா போதும் அப்படின்னு நினைப்பாங்க. போன்ல சொன்னா இல்ல கடிதம் மூலமா அவங்க தகவல் கொடுத்தா உடனே அட்டன் பண்ணுவாங்க நினைப்பாங்க. ஆனா போன்ல அவங்க போய் சொல்லும் போது சில பேர் ரெஸ்பான்சிபிள் இருக்காது. ஏன்னா ஆபீசர்ஸுங்க அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அவங்க வந்து மக்கள் பிரச்சனையை அவங்க போய் நேரடியாக தீர்க்கவங்களும் கிடையாது. போன்ல போனாங்க என்ட்ரி போட்டுப்பாங்க செய்யறேன்னு சொல்லுவாங்க. அவங்க சப்ஆர்டினேட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க. அந்த ஜேஇக்கு போய் இக்கு சொல்றாரு, இவங்க ஜோனல் ஆஃபீஸர் சொன்னாக்கா ஜோனல் ஆஃபீஸர் சொன்னாருன்னு ஜேஇ செய்வார். ஆனா அவங்களுக்கு அவருக்கு அவருடைய மேல் அதிகாரி இதை ரிசீவ் பண்ணி அவங்க ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அதிகாரிகள் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை. பப்ளிக்கில் நம்ம இருக்கிறதுனால பப்ளிக்கு வந்து நம்மளாண்ட சொல்லுவாங்க அவங்க தான் யார் கவுன்சிலரு. அப்போ அவங்க சொல்லும் போது அவங்க கேட்குறக்கு ரைட் இருக்கு. அதே மாதிரி அதிகாரிகளாண்ட அவங்க சொன்னால் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொன்னால் தான் அவங்க செய்வாங்க. அப்போ அவங்க அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஜோனல் ஆஃபீஸர் அதை செய்வாங்களான்றது யாரையும் நம்பி நம்ம சொல்ல முடியாது. அவங்களும் எதிர்பார்ப்பாங்க என்னென்ன வந்து நேரடியாக சொல்லணும், இதே போன் சரியா போச்சுப்பா, இவங்களுக்கு இதே வேலையா போச்சுன்ற அதிகாரிகளும் இருக்காங்க. அவங்க சொல்ற போன்ல சொல்ற மெசேஜை எடுத்துக்கிட்டு இல்ல எழுதி வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க. நாங்க சொல்ற முதல்ல சொல்லக்கூடியவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க, ரெண்டாவதுல இருக்கக்கூடியவங்க தான் ஓரளவுக்கு இருப்பாங்க. இருக்கும். ஆனா நாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க நேரடியாக மக்களை சந்திப்பதனால, நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து சொல்றதுனால உடனுக்குடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்வு காணப்படும்.
1: சோ நேரடியா அவங்களோட ஏரியா கவுன்சிலர் நேரடியா இந்த ஆபீஸ்க்கு போய் ரிப்போர்ட் பண்றதுதான் பெஸ்ட்.
3: ஆமா,
1: ஒரு சிட்டிசன் இந்த நிறைய இஷ்யூஸ், நிறைய சிவிக் இஷ்யூஸ் இருக்கு. கார்பேஜ் ஓட கலெக்ஷன், அப்புறமா ரோட் சேஃப்டி இல்லாம இருக்கு, ரோட் சேஃப்டி இல்லாம இருக்கிறது, அப்புறம் ட்ரைனேஜ் ஓவர் ஃபுளோ ஆகுறது, இப்ப நீங்க சொன்னீங்களே சூவர் ட்ரைனேஜ் சிஸ்டம் பிரச்சனை இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு ஒரு வார்டுக்கும் அதிகமான பிரச்சனைகள் தினசரியா நீங்க பாத்துட்டு வருவீங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? சரியா பாத்துக்காதது மக்களோட தப்பு நினைக்கிறீங்களா, இல்ல கரெக்டா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது அந்த கவர்மெண்டோட கார்பரேஷன் ஆபீஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, யாரோட தப்பு?
3: அரசு, ஒரு அரசு மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் வராங்க, எந்த ஆட்சியாளர்களும் அந்த ஆட்சியில இவங்களுக்கு குடியிருக்கு வசதியை மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை மறந்து தன்னுடைய தன்னலத்தை கருதி அவர்களை மக்களை மறந்தாருனாக்கா அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். மக்களுக்காக பண்ணணும்னு நினைச்சாங்கனாக்கா ஒரு பகுதியில் இந்த போல சூரேஜ் வாட்டர் சப்ளைல ஸ்கேர்சிட்டி இருக்கு, ட்ரைனேஜ் இருக்கு, ட்ரைனேஜ் லீக் ஆயிருது ரோட்ல அப்படின்னு சொல்லும் போது கார்பரேஷனுடைய அதிகாரிகள் அதை செஞ்சாகணும். நம்ம கார்பரேஷன் கவுன்சிலர்னாக்கா கார்பரேஷனுடைய கமிஷனர் தான் சொல்ல முடியும், அந்த ஜோனல் ஆஃபீஸர் சொல்ல முடியும். ஆனா குடித்தண்ணி வந்து அங்கங்க ஸ்கேர்சிட்டி இருக்கு, கழிவு நீரும் குடித்தண்ணியும் கலந்து வருது சில இடங்கள்ல. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது பொறுப்பு யாருக்கு உண்டு? கார்பரேஷன் தான். இல்லைன்னா சுகாதாரம் வரும், சுகாதார சீர்கேடு வரும், குடித்தண்ணீர் குடிச்சாக்கா பேதி வாந்தி இப்படிலாம் வரும், கலந்து வருது. இது போல் சென்னை மாநகரத்தில் நிறைய இடங்கள் இருக்கு. ஓரளவுக்கு அதை தடுக்கிறதுக்கு முயற்சியை அந்தந்த நிர்வாகம், அந்தந்த அதிகாரிகள் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அமைச்சராக இருக்கட்டும் மேயராக எல்லாம் செய்யணும், கோஆர்டினேட் பண்ணணும். ஆனால் பப்ளிக்கு நமக்கு என்ன, அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. இது போல பிரச்சனை வரும்போது அதுக்கு நிதி பற்றாக்குறை இல்லாமல் அதுக்கான கான்ட்ராக்டரை கொடுத்து அதுக்கான வேலைகளை பணியாளர்களை அமைச்சு உடனுக்குடன் செஞ்சு கொடுத்தாக்கா மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள்.
1: ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கை காமிக்கிறது, இன்னொரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு கை காமிக்கிறது, அந்த மாதிரி இது பண்ணி அவங்க வேலைய
3: காட்டுறாங்க. அதனால தான் மெட்ரோ வாட்டர்ல பிரச்சனைகள் வரும்போது குடித்தண்ணி சில மத்தில இப்போ அது குடித்தண்ணி கிடைக்குது மழை வந்ததுனால, குடித்தண்ணி கிடைக்காம ஸ்கார்சிட்டி இருக்கும்போது ஜனங்க லாரியில தண்ணி பிடிப்பாங்க, ரோட்ல பாத்துருப்பீங்க, ஓடுவாங்க, ஒரு ஒரு குடத்தை தூக்கிட்டு ஓடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது குடித்தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு சென்னை மாநகர மக்களுக்கு கார்பரேஷனுக்கு உண்டு, மெட்ரோ வாட்டருக்கு உண்டு. அதே போல அந்த குடித்தண்ணி கழிவு நீர்ல கலந்து சில இடத்த சாக்கடை தண்ணி வரும்போது அது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கார்பரேஷனுக்கு உண்டு.
1: ஒரு ஒரு தவி நம்ம சாலைகள்லாம் தோண்டும் போது, ரோடு வந்து தோண்டி எடுக்கும் போது நம்ம பார்க்கும் போது ஒரு ஒரு ரீசன் கொடுப்பாங்க, ஏதாவது மெட்ரோ வாட்டர் போடுறோம், இல்லைன்னா டிரைனேஜ் லைன் சரி பண்றோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி ரோட் தோண்டப்பட்டுக்கிட்டே இருக்கு எல்லா இடத்துலயுமே. இதுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனே கிடையாதா? இந்த மாதிரி ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு
3: இல்ல, அது வந்து ரோட் கட்டிங் சொல்லுவாங்க. ரோட் கட்டிங் ஒரு ஒரு வீடு கட்டுறாங்க, அதுக்கு டிரைனேஜ் வாட்டர் சப்ளை கனெக்ஷன் கொடுக்கணும்னா அவங்க ரோட் கட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வேண்ட ஃபீஸே கார்பரேஷன் வாங்குறாங்க. வாங்கின உடனே அந்த தோண்டி இடத்த ஃபில் பண்ணி மூடினாக்கா பரவாயில்ல. அதே போல டெலபோன் கேபிள், நைட்ல டெலபோன் கேபிள் போயிட்டு இருக்கு, டெலபோன் ஒர்க் பண்ணாது, நைட்டு ஒரு நைட்டு தோண்டி எடுத்துருவாங்க. அப்போ கவுன்சிலரு அங்கே இருக்கக்கூடிய ஜேஇ போன்றவங்க விழிப்போடு இருந்து அவங்கள பிடிச்சி வார்ன் பண்ணி அவங்களோட ஃபண்ட்ஸு அந்த பெனால்டி கலெக்ஷன் பண்ணி அதை உடனடியாக சரி செய்யணும். அதுக்கு ஒரு காலகட்டம்லாம் விடக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு தோன்றாங்கனாக்கா இப்போ ஏர்டெல் தோணுவாங்க, டெலபோன்ஸ் சொல்லுவாங்க, இபியில் தோண்டுவாங்க. ஏன்னா எமர்ஜென்சி, இபியில் ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு கேபிள் கட்
1: பண்ணிட்டாங்கனாக்கா
3: இமீடியட்டாக அதை பண்ணி கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு கார்பரேஷனுக்கு இருக்கு. அப்ப கார்பரேஷன் என்ன பண்ணணும், அது தோண்டும் போது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு மீட்டருக்கு, அதாவது ஒரு மீட்டருக்கு இவ்வளவு அமௌண்ட் வசூல் பண்ணி அதை உடனடியாக டெண்டர் ஒரு கான்ட்ராக்டருக்காரோ இல்ல வேற ஏதாவது நம்ம ஸ்டாஃபுங்களை வச்சு உடனே செய்யணும். அதுக்குன்னு தார் கலவக்கூடிய களவு கலக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம சேத்துப்பட்டில் இருக்கு, ஒரு 12-13 ஏக்கர்ல அந்த கலவை, தார் கலவை கலந்து வச்சிருப்பாங்க ரெடியா. அதை என்ன பண்ணுவாங்க, இது போல மழை காலங்களில் பள்ளமளமா இருக்கும்போது எடுத்து போய் போடுறதுக்கு, இது போல கட் பண்ண இடங்கள்ல ரோட் கட் பண்ண இடங்கள பள்ளமா இருக்குதுன்னாக்கா அந்த இடத்துல போடுறதுக்கு தயார் பண்ண சேத்துப்பட்டுல இன்னைக்கும் இருக்கு.
2: ஸோ பள்ளம் பள்ளமா இருக்குன்னா அவங்க தோன்றதுக்கு முன்னாடி கார்பரேஷன் ஆஃபீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்க வாங்க அவசியம் இல்லையா?
3: இல்ல அவசியம் இருக்கு. அந்த சமயத்துல அது சில காரணங்களால வந்து சின்ன வேலை அதுக்கு வாங்கி ஆகணும், மஸ்ட் வாங்கணும். வாங்காம அவங்க பண்றாங்கன்னா பனிஷ் பண்ணலாம் கார்பரேஷன். கார்பரேஷன் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்களை வந்து கலெக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா அவங்களுக்கு என்ன நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை என்ன வேணுன்றதோ சென்னை மாநகராட்சி எடுக்கலாம். அதெல்லாம் இல்லாம இரவு நேரங்களில் இது போன்ற தவறுகள் நடக்கும்போது அதுக்கு கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கார்பரேஷன் கவுன்சிலருக்கு உண்டு, அந்த லோக்கல் அதிகாரிகளுக்கு உண்டு.
2: மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தினமும் காலையில ஒரு வாக் மாதிரி போயிட்டு அங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேசி தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. சோ அவங்க இன்கேஸ் ஒரு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் எடுத்துட்டு போங்கன்னா என்ன ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணும்? ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க கேஷுவலா சொல்றாங்க, நீங்க சொல்ற மாதிரி பல் தேய்ச்சிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு சார்னு சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்வீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்றது இன்னைக்கு எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் புரியும் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும்.
3: நல்ல போக்குவரத்து வச்சுங்க, போக்குவரத்து நல்ல ரோடு இருக்குங்க. அந்த ரோட்ல பஸ்ஸு போகணும், நம்ம மக்கள் போகணும், பிளாட்ஃபார்ம் இருக்கு. அந்த இடத்துல ஒருத்தர் வீடு கட்டுறாங்கன்னு வைங்க, ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுறாங்களோ இல்லை அரை கிரவுண்டில் வீடு கட்டுறாங்களோ, ஆனால் திட்டமிட்டபடி அந்த பிளான் படி வீடு கட்டினா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இடத்துல நெரிசலான இடத்துல அவங்க வந்து அந்த கார் பார்க்கிங்னு கொடுத்துருப்பாங்க, நமக்கு பிளானில் கொடுத்துருப்பாங்க. அந்த கார் பார்க்கிங் ஏரியாவை கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியலாக அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, யார் பில்டிங் கட்டுறவங்க. அப்போ இது வந்து வாட்ச் பண்ண வேண்டியது பிளான் சிஎம்டி இல்லைன்னா கார்பரேஷன். அவங்க டெலிகேஷன் கொடுத்துருக்காங்க, டெலிகேட் பொசிஷன் வந்து கார்பரேஷன் கொடுத்துருக்காங்க. கார்பரேஷனும் பண்ணணும், சிஎம்டியும் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் அதை வாட்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினால் ஒழிய இன்னும் சொல்ல போனால் கவுன்சிலருக்கும் தடுத்து நிறுத்தலாம். நீங்கள் வந்து பிளான் படி தான் இருக்கணும். அப்படி தடுத்து நிறுத்தாமல் இருக்குமானால் ரோடுகளெல்லாம் கடையாகி போச்சுனாக்கா ஒரு இடத்துல வண்டி நிறுத்த முடியாது, கார் நிறுத்த முடியாது. இன்றைக்கு சென்னை மாநகரம் இந்த அளவுக்கு ஆனதுக்கு அது ஒரு சீர்கட்டு போனதுக்கு அது ஒரு காரணம். முறைப்படுத்தி நாம் அதான் அதுக்கு பிறகு நம்ம போய் டெமாலிஷன் பண்ணோம், நம்ம நோட்டீஸ் கொடுக்கணுன்றதெல்லாம் விட கட்டிடம் கட்டும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு கார்பரேஷனுக்கு இருக்கு.
2: சோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனும்னா உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்?
3: கம்ப்ளைண்ட் சிஎம்டியில வந்து சொல்லலாம், சிஎம்டியில இது போல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த ரோட்ல இவங்க பிளான் படி கட்டல, ரோட்ல வந்து கமர்ஷியலா கார் பார்க்கிங் அவங்க வீட்டு கார் பார்க்கிங் விடுற இடத்த வந்து கடையா கட்டிட்டாங்க, அப்ப ரோட்ல தான் நிறுத்தணும். ஒரு கடை கட்டினா வண்டி எங்க நிறுத்துவாங்க, ரோட்ல நிறுத்துவாங்க. இந்த மாதிரி
2: என்னன்னு மக்களுக்கு விவரம், சிஎம்டி என்ன,
3: சென்னை பெருநகர குழுமம் அப்படின்னு சொல்லி திட்ட குழுமம் சொல்றதுதான் சிஎம்டி. இங்கே எக்மோரில் இருக்கு. அவங்க தான் நம்ம சென்னை புறநகர் பகுதியிலிருந்து இதுவரையிலும் பிளான் அப்ரூவல் பண்ணுறது. அவங்க பிளான் அப்ரூவலோடு இருந்தால் தான் வீடு கட்ட முடியும். ஒரு கிரவுண்டாக இருக்கட்டும், அரை கிரவுண்டாக இருக்கட்டும், அவங்களாண்ட பிளான் வாங்கி ஆகணும். அதுக்கு அடுத்தது கார்பரேஷன் உள்ளாட்சி. இது அந்த அவங்களாண்ட நம்ம வாங்கும் போது அவங்க முறையாக கட்டியிருக்காங்களா, ஒரு ரோடுக்கு எத்தனை அடி ரோடு, எத்தனை அந்த ரோடுக்கு எத்தனை ஃப்ளோர் கட்டலாம், எத்தனை வீடு கட்டலாம்ன்றதும் வந்து திட்டமிட்ட ஒரு பிளான். அந்த திட்டத்தை மீறி சில பேர்லாம் பண்ணுவாங்க, இடத்த வாங்கிட்டு ஃப்ளோர் வயலேஷன் பண்ணுவாங்க, மூணு வீடு கட்டுறதுக்கு ஆறு வீடு கட்டுவாங்க. இதை உடனடியாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்காத காரணம் கரப்ஷன். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் காசை வாங்கி தெரியாமல் கண்டுக்காமல் போயிடுவாங்க. அவங்க நினைச்சாதான் ஸ்டாப் பண்ண முடியும்.
2: ஒரு சிஎம்டி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கார்பரேஷன் ஆஃபீஸ் கிட்ட அவங்க டெலிகேட் பண்ணிட்டு அவங்க பில்டிங் கட்டணும். அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால கட்டின அதுக்கப்புறமா நோட்டீஸ் கொடுக்கறது கட்டுறதுக்கு
3: முன்னாடி.
2: ஒரு தினசரி வாழ்க்கையில என்னெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சா ஒரு நார்மல் சிட்டிசன், ஒரு நார்மல் சிட்டிசன் குப்பை அங்க போடக்கூடாது, இல்லைன்னா இந்த மாதிரி ரோட்ல எச்சத்து போகக்கூடாது, அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் செஞ்சா அது கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு உதவியா இருக்கும். அவங்களாலேயே மொத்தமா செய்ய முடியாது, மக்களும் கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் மொத்தமா செய்ய முடியும், நாடு வந்து நல்லா ப்ராஸ்பரஸா இருக்க முடியும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சிட்டிசனா அவங்க என்னெல்லாம் செஞ்சா கார்பரேஷனுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும்?
3: ஒரு ஒரு பார்க்குக்கு போறோம், ஒரு பொதுவான இடம் பார்க்கு, எல்லாரும் போகக்கூடிய இடம், அந்த இடத்துல சுத்தப்படுத்துறது கார்பரேஷன் ஊழியர்கள் இருந்தாலும் கூட இவங்க போடுற அந்த பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி கழிவுகள்லாம் போட வேண்டிய இடத்துல கொண்டு போய் போடணும். அப்படி போட வேண்டிய குப்பை தொட்டி இருக்குன்னா அங்கே போடணும், அங்கேயே போட்டு போயிடுவாங்க. ஒரு பார்க்கில் அது போல், அதேமாதிரி ரோடில், இது அதேமாரி வீட்டில், வீட்டில் சேகரித்து வச்சிருந்து ஒட்டு மொத்தமாக கார்பேஜ் கலெக்ட் பண்ணக்கூடங்களாண்ட போட்டால் பரவாயில்ல. இவங்க உண்மை வேலைக்கு போகிற அவசரத்தில் அந்த பிளாஸ்டிக் கவரில் போட்டு கட்டி எங்கன்னா மூலையில் போட்டு போவாங்க. இது வந்து நம்ம ஆட்கள் நம்மளுடைய சென்னை மாநகரத்தில் பல இடங்களில் குப்பை தேங்கி போகிறதுக்கு இது ஒரு காரணம். அது அவங்க என்ன பண்ணணும், ஒரு பொறுப்புள்ளவங்களாங்க. சென்னை மாநகராட்சி செய்ய வேண்டிய வேலை அவங்க அந்த குப்பையை அகற்றுறது, குப்பையை எடுத்துகிட்டு போகிறது. இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குப்பையை கட்டி அதை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டின்னு இருக்கும், அதை உடனே எடுக்கிறதா இடங்களில் போடுறது அவங்களுடைய பொறுப்பாக இருக்கணும். அதை விட்டுட்டு எங்கன்னா ஒரு வேக்கண்ட் இடம் கிடைச்சா தெருவில் இருந்தாக்க அதை போட்டுட்டு போகணும், யாரும் நினைக்கூடாது. அதே போல் மாடுகள் வந்து நம்ம சென்னை மாநகரத்தில் அதிகமாக மாடு வச்சு இப்போ குறைஞ்சி போச்சு. இப்போ மாடுகள் கட்டுறது, சாணம் போடுறது, ஒரு எருமை மாடு அப்படின்ற மாடுலாம் வச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அவங்களுக்குன்னு அந்த ஒரு இடம் இருக்குது, மாடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு மாட்டுக்கு தீனி போட்டு பால் கறந்தது அது தப்பு கிடையாது. ஆனால் மாடை வந்து ரோட்டில் விட்டுட்டு டிராஃபிக்கில் வண்டிங்கு போகும்போது குறுக்க போனாக்கா அது பெரிய மக்களுக்கு போக்குவரத்து நெரிசலை பெருசாக உருவாக்கும்.
2: கார்பேஜ் கலெக்ஷன் பற்றி நம்மளுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஜென்ரலாகவே நீங்கள் கேட்டிருப்பீங்க. மக்கள் இதில் சைட்லேருந்து இதுனா ஒரு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வரலன்னா அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷனே ஆகிடும். ஏன்னா அவங்க அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும், சேர்ந்துகிட்டே இருக்கும், துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிடும், நிறைய பிரச்சனைகள் வர
3: துர்நாற்றம் வரும், அடுத்தது கொசு வரும், அடுத்தது வாந்தி எல்லாம் மக்களுக்கு அந்த தீமையான அந்த ஒரு பிரச்சனைகளை பரவும், எல்லா மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து கஷ்டத்தை உருவாக்கும். ஒரு அதனால உடனுக்குடன் வந்து எடுத்துட்டு ஒரு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா உடனே எடுத்துட்டு அதுக்கு வேண்டிய அந்த பிளீச்சிங் பவுடர், அந்த ஸ்ப்ரே பண்றது கொசு வராமல் இருக்கு தடுக்கிறது, இது போன தடுப்பு ஆன நடவடிக்கைகளை கார்பரேஷன் எடுத்து இருக்கு. இப்போ சந்து சந்துக்கு போயிட்டு அவங்க அந்த மருந்து ஊத்துறது, ஸ்ப்ரே பண்றது, அப்படிலாம் வந்து முந்தையெல்லாம் வந்து பாப்புலேஷன் கம்மியா இருந்தது, வீடுகள் கம்மியா இருந்தது. இப்போ பாப்புலேஷன் அதிகமாயிடுது. இப்போ அதிகமாகும் போது இவங்க வந்து ஆட்களை நியமனம் பண்றது அதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கொடுக்கும் போது அது குறைவான முறையில் எடுக்கிறாங்க, குறைவான எக்ஸ்பென்சிவ் ஆகுது. ஆனால் அரசாங்கமே எடுத்து முறையான ஆட்களை நியமிச்சு வாட்ச் பண்ணாங்கன்னாக்க இதை வந்து சீக்கிரத்தில் தடுக்க முடியும்.
2: ஒரு பிரச்சனைய ஒரு காமன் சிட்டிசன் உங்களோட உங்களுக்கு தெரியாம இருந்தது, உங்களோட ஜோன்ல உங்களுக்கு தெரியாம போன ஒரு பிரச்சனைய அங்க இருக்கிற ஒரு சிட்டிசன் உங்க கண் பார்வைக்கு கொண்டு வந்து அதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு அதை சரி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டா?
3: ஆமாம், இப்போ ஃப்ளட்டு வந்தது நமக்கு முன்னாடி, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க மக்கள், எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டாங்க. சில இடங்கள் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அன்னைக்கு அவங்க சிலர் சொல்கிறாங்க அது நேச்சுரல்ன்றாங்க, சில பேர் வந்து தடுக்காமல் அதை வந்து சரியாக முன்னெச்சரிக்கையாக நமக்கு வானிலை அறிக்கை கொடுத்து கூட அந்த டேம் தண்ணியை திறந்து விட்டுட்டாங்க, லேட்டாக திறந்தாங்க, அதனால தான் இந்த ப்ராப்ளம்ன்ற மாதிரி இப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரும்போது மக்கள் ஒவ்வொருத்தரும் தன் உதவுகின்ற எண்ணங்கள் அவங்களுக்கு தானாக உதயமாச்சு. அந்த ஃப்ளட்ல பப்ளிக் சென்னை மாநகரத்தில் பொறுத்தவரையிலும் ஒரு வாரம் சாப்பிடாம ஒரு வாரம் தண்ணியிலேயே கிடந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய முகப்பேர் பகுதியில் கிரீன்ஃபீல்டுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அங்கே ஒரு 400 வீடு இருக்கு, அது பேர் பென் பவுண்டேஷன் ஒரு இடம் இருக்கு, அது ஒரு 300 எல்லாம் ஃபிளாட்ஸ் எல்லாமே. அந்த இடத்துல இருக்கிற தண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணியே இருக்காங்க. அப்போ தண்ணி இருக்கும்போது எப்படி சாப்பிட முடியும், எப்படி வந்து நம்ம அந்த யூட்டிலைஸ் யூரினல் போக முடியும், லெட்டின் போக முடியும், எவ்வளோ கஷ்டங்கள் இருப்பாங்க, அதில் சப்ளை வர இல்லை, எப்படி வாழ்ந்துருப்பாங்க ஒரு வாரமாக. இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை அவங்க கூடவே இருந்து, மக்களுக்கு கூடவே இருந்து நாங்களே சமையல் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறது, மற்றவங்களாம் இதெல்லாம் ஒரு ஒருத்தர் உதவி பிரெட் வாங்கி கொடுக்குறது, பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றது, இப்படி ஒவ்வொருத்தர் ஒருத்தர் தானாக முன் வந்து செஞ்சவங்க சென்னை மாநகரத்தில் நிறைய பேர். நம்ம பகுதியில் நாங்கள் முகப்பேரில் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்கள் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க பெட்ஷீட் கொடுத்தது, இதெல்லாம் நம்ம உதவியாக பண்ணோம் நம்ம. அப்போது மக்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது நாம் போய் செய்ய வேண்டிய ஒரு தார்மீக எண்ணம் எல்லாருக்கும் அடிப்படையே உருவானாதான் நல்லா இருக்கும். அது இந்த மழையில் எல்லாரும் பார்த்தாங்க.
2: சோ மக்களுக்கு நான் பிரச்சனை வந்தா கார்பரேஷனும் அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி மக்களும்
3: கார்பரேஷன் உதவி செய்து செய்ய முடியாதனாலதான் இப்ப நம்ம செய்யறோம். கார்பரேஷன் எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியாது, எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லா இடத்துலயும் போக முடியாது. ஆனா அதை தெளிவா முன்னெச்சரிக்கை அதனால நடவடிக்கை எடுத்திருந்தாக்க அதை குறைச்சிருக்கலாம்.
2: சோ மக்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் லைக் என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க சார்?
3: மக்கள் வந்து சுயமரியாதையோடு வாழணும், யாரானே இது பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் மக்கள் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும். ஒரு திட்டம், ஒரு சிஎம், ஒரு சின்ன விஷயம், நம்ம ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமாக இருக்கும், நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் அதுன்றது மட்டும் இல்லாமல் மனசில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நடக்கும் போது இருக்கணும் போது நல்ல எண்ணங்கள் அடிப்படையாக மக்களுக்கு உருவாகும். இது வந்து நம்ம ஒரு இந்தியனாக இருக்கோம், நம்ம ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக இருக்கிறோம், நம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், நாமளும் அவங்களோட ஒருங்கிணைந்து செயல்படுன்ற அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரணும். வீடு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சொந்தக்காரன்ற நினைக்கிறவன் தான் நம்ம நல்லவன். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு சின்ன குப்பையை தூக்கி வேலையை போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு வைங்க, விரோதியாக நடத்திட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல. எனக்கு அசோசியேஷனில் நாங்களாம் பேசும்போது சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்ம சொந்தக்காரனாக நினைக்கணும் என் பகுதியில் முகப்பேரில். அப்போ தான் நாம் எங்கே இருக்கு, உங்கள் ஹைதராபாத்தில் இருப்பார், இல்லை திருநெல்வேலி இருக்கிறவெல்லாம் வந்து உதவி பண்ணுறாங்க, நாம தான் ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்கணும், நாமெலாம் அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா சென்னை மாநகரம் பொறுத்தவரையிலும் வெவ்வேறு இடங்களில் வந்து வாழக்கூடியவர்கள், வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்து வசித்து வேலைக்கு செல்ல வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்க. அப்போது அப்படி இருக்கும்போது நாமெல்லாம் ஒருங்கிணைந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சுகாதாரமான முறையில், நல்ல ஒரு அன்பான முறையில், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒழுக்கத்தை உருவாக்குறவர்களாக நம் மக்கள் உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் தான் என்னுடைய எண்ணம்.
2: சார், மக்களுக்கு பேஷன்ஸ் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு ஒரு தடவை கரண்ட் போயிடுச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் ஆறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இபி ஆபீஸ்க்கு வந்துடும். இல்ல ஒரு அவங்க நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டைம் கொடுக்கறதே கிடையாது, ரொம்ப எல்லாத்தையும் இமீடியட்டா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்னா ஒரு ப்ரொசீஜர் இருக்கும், ஒரு ஃபைல் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும், அப்படியே ஃபைல் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்லாம்
3: மக்கள் வரி செலுத்திட்டு இருக்காங்க மின்சாரத்துறைக்கு. ஆனால் அன்றைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாக்கா எந்த அளவுக்கு குறைவாக இருந்தது மின்சாரனுடைய விலை நிர்ணயம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தது. ஆனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து சென்னை மாநகரத்தில் ஒரு நெருக்கடியான மக்கள், ஒரு பக்கத்து வீடுன்னு வீடு மேலே வீடு இருக்கும், அந்த அளவுக்கு காற்றோட்ட வசதி இல்லாத மாதிரி தான் இருக்கும் எல்லா இடத்துலையும். இது கிராமம் போல இல்லை, வெளிக்காற்று சுவாசங்கள்லாம் அதிகமாக இருக்காது இங்கே இருக்கிற. அப்போது ஃபேன் அவசியம், ஃபேனாவது ஏசி இல்லைன்னா கூட ஃபேனாவது போடணும். அப்போ சப்ளை இல்லைனா ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு 2 கொஞ்சம் 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ பொறுத்துக்கிட்டு நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. அரசு நீ எவ்வளோ கரண்ட்டுக்கு நீ பணமாவது வாங்கிட்டு போ, அதை பற்றி இல்லை, எனக்கு கரண்ட்டு கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அதான் இன்னைக்கு சப்ளை இன்னைக்கு மெட்ராஸில் சென்னையில் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குரிய தகவை விட பன்மடங்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க.
2: மக்கள் வந்து கார்ப்பரேஷன் எம்ப்ளாயிஸை சரியாக ட்ரீட் பண்ணுறாங்களா?
3: மக்கள் கார்ப்பரேஷனில் இப்போ எம்ப்ளாயிஸ் வந்து எல்லாருமே கன்சர்வன்சி குப்பை பெருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் துறையில் போயிடுச்சு எல்லாமே. முந்தையெல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லைனா வந்து எல்லா துறையும் வந்து கவர்மெண்ட் அரசால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் போயிட்டு இப்போ கான்ட்ராக்ட் முறையை அதிகமாக கொடுத்ததுனால இன்றைக்கி ஒர்க்கு வேலை செய்யக்கூடியவங்க கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகம். இப்போ ரெவன்யூ கலெக்ட் பண்ண போகிறாங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ண போனாங்கனாக்கா ஒரு 1000 வீடுனாக்கா 1000 வீட்டுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் போட்டால் தான் பரவாயில்ல. அவங்க 2 பேர் போட்டுட்டு இந்த 1000 வீட்டுக்கு நீங்கள் எல்லாத்தையும் மாதத்தில் வரி வசூல் பண்ணணும் கட்டணும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்து ஆளே இருக்காது சில வார்டில். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அப்போது பணியை வந்து செய்யக்கூடியவங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ பப்ளிக் வந்து சொல்லும் போது அப்பா அம்மா அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு நிர்வாகம் சரியான முறையில் ஆட்களை நியமனித்து அவங்களை பணி செய்ய வச்சாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையில் தொழிலாளர்கள் இருப்பார்கள்.
2: உங்களோட ஏரியா மொகப்பேர் வார்டில் எது இருக்கிறதுலே பெரிய சிவிக் இஷ்யூ, அந்த சிவிக் இஷ்யூவை தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க சார்?
3: எங்கள் ஏரியாவில் வந்து சுடுகாடு இருக்குது, இந்து சுடுகாடு, கிறிஸ்டின் சுடுகாடு, முஸ்லீம் சுடுகாடுன்னு 3 சுடுகாடு. முஸ்லீம் சுடுகாடு கூட நாங்கள் போராடி பெற்று அங்கே வந்து இடம் ஒதுக்கணும், ஆனால் இந்து சுடுகாடை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம் பல 92 வார்டில். ஆனால் பலமுறை நான் வந்து இதை வந்து சுகாதாரத்துறையுடைய அதிகாரிகளுக்கு நேரடியான கவனத்துக்கு எடுத்து போயிருக்கோம். ஆனால் வருவாய்த்துறையின அந்த இடம் வந்து ரெவன்யூ லேண்டு, அது வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு கடிதம் கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியும்ன்ற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை முதன்மையாக எடுத்து நான் 4 வருஷமாக தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட டவுன் பிளான் ஆபீசர் அதை மார்க் பண்ணி கொடுத்துட்டாக்கா கார்பரேஷன்ல டெவலப் பண்ணுவாங்க கொடுங்கன்னு சொல்லி தாசில்தார் ஆபீஸுக்கு தினமும் போயிட்டு இருக்கேன் 4 வருஷமா. ஆனா இன்னும் கூட நடைமுறைப்படுத்தல. அதனால எனக்கு வருத்தமும் வேதனையாவும் இருக்கு அந்த முக்கியமான விஷயம் எங்க பகுதியில். ஆனால் இல்லை எனக்கு அம்பத்தூர் கொண்டு போகணும், இல்லைன்னா லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகணும். அதேமாரி குப்பை மேடு அம்பத்தூரில் இருக்குது, குப்பையை கொண்டு போடுவது கொடுங்கையூர் கொண்டு போகணும். அங்கே அம்பத்தூர்லேயே ஒரு பகுதியில் நாங்கள் முனிசிபாலிட்டி சேர்மனாக இருக்கும்போது ஒரு இடத்துல பிடிச்சி போட்டுட்டு இருந்தோம். இப்போ பாப்புலேஷன் அதிகமானதுனால கார்பேஜ் நிறைய போய் அதிகமாகிடுது, கொட்டை கொட்டை பெரிய பெரிய மலை மாரி ஆகிப்போச்சு. அப்போ அங்கேனால சுகாதார சீர்கேடு, புகை அதை கொளுத்தி வேறு விட்டுறாங்க, பக்கத்துலாம் வீடு எப்படி இருப்பாங்க அந்த புகையில் இருந்துக்கிட்டு அந்த பொல்யூஷனில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ சீராக எடுத்துடணும், எடுத்து கொடுங்கையூர் கொண்டு போனோம் சொன்னாக்கா அதுக்கு தனி கான்ட்ராக்ட், அது பல கோடி ரூபாய் செலவு. செஞ்சா கூட பூரணமாக அந்த பிரச்சனை இதுவரையிலும் தீர்க்கப்படலை. அதெல்லாம் தீர்க்கப்பட்டால் நல்லபடியாக மக்கள் இருப்பார்கள்.
1: இப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு 91 வார்டில் இருக்காங்கன்னா அவங்க 92 வார்ட் கவுன்சிலர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கவுன்சிலர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்களா, இல்லை 91 வார்டில் இருக்க கவுன்சிலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு டைரக்ட் பண்ணி அமைச்சிருவாங்களா?
3: இல்லை, நம்ம எல்லா வார்டுலேயும் வந்து இந்த பிரச்சனைகளும் ஒருத்தர் 91 இருக்கோ இல்லை 15 இருக்கோ 1வது வார்டில் கூட இருக்கும். ஆனால் சொன்னாக்க அந்த லோக்கல் கவுன்சிலர் அந்த லோக்கல் ஆஃபீஸர்ஸ் அவங்கள டைரக்ட் பண்ணி அவங்களாம் நேரடியாக சொல்லலாம், சார் இது மாதிரி பிரச்சனை என்னன்னு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை கன்சிடர் பண்ணி அந்த வேலையை கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலா எல்லாரும் வந்து உங்களது இந்த பொருள்கள் சில பேர் கேட்பாங்க, நான் கூட எங்க கார்ல வரும்போது அந்த உங்களுடைய அந்த நம்பர் தெரியல இல்லைன்னா வைக்க சொல்லி என்னுடைய டிரைவர் சொல்லியிருப்பேன். இந்த பொருள் நிகழ்ச்சியை நடத்தும் போது நிறைய பேர் கேட்கிறாங்க பப்ளிக். அப்போ பப்ளிக் கேட்கும் போதோ நடைமுறையில் எங்களுடைய அனுபவம் கார்பரேஷனா எப்படி எப்படி அனுபவிக்கணும், அதேமாரி சுகாதாரமாக பிரச்சனை இல்லாமல் இது போன்ற கொசு தொல்லைகள் பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு என்ன வழி, இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது மக்கள் எப்படி வாழணும், ஒரு குப்பை இருந்தாக்க குப்பையை எப்படி எந்த அளவுக்கு சேகரித்து கொடுக்கணும், அதேமாரி குடித்தண்ணீர் இருந்தாக்க குடித்தண்ணீர் எப்படி முறையாக வரணும், இதுக்கெல்லாம் நம்ம வந்து அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிட்டா தான் சுகாதாரம் இருக்க முடியும் நல்லபடியா வாழ முடியும். அப்போ ஒரு கார்பரேஷன் மட்டும் எதுவும் இருந்துட்டா போதும்ன்றதெல்லாம் இல்ல, மக்களுக்கும் தன்னுடைய பங்களிப்பு இருக்கணும். நாம் செய்கின்ற வேலை அந்த சமயத்தில் நான் போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு சாப்பிட தூங்கிட்டு இருக்கும் 12 மணிக்கு வந்து கூட தட்டி சொல்லுவாங்க, அது உண்மையா அந்த சமயத்தில் பாதிக்கப்படுற பிரச்சனையா தான் போய் அட்டன் பண்ணலாம். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றவங்களாம் இருப்பாங்க, சும்மா வேணும்னே பண்றவங்க. ரோடு பஸ் ஒன்றும் இல்லை, மழை வந்தாக்கா என்னை பொறுத்தவரைக்கும் மழை வந்தா மவுண்ட் ரோட்ல எத்தனை கார் ஒரு மணி நேரம் மழை போயிட்டு எந்த மூவ் பண்ண முடியுதா இல்லை. அது காரணம் சென்னை மாநகரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இன்னும் அதிகப்படுத்தணும், சில நிறைய பிரிட்ஜிங்களை கட்ட வேண்டியது இருக்கு.
1: ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு மக்கள்

0: வணக்கம்.
1: நன்றி. இன்னைக்கு நம்ம கதையில செல்வி அண்ட் ராக்ஷா ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரோட வளர்ப்பும் லைஃப் ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமானது. ராக்ஷா எப்படின்னா மிடில் கிளாஸ்லேருந்து முன்னேற முயற்சிக்கும் ஒரு பெண். செல்வி ஒரு தாழ்ந்த குடும்பத்திலிருந்து மாநகராட்சி ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒரு பெண். இந்த கதை ஒரு கண்ணாடி மாதிரி வாழ்க்கையில நடக்கும் சில உண்மைகளை எடுத்துக்காட்டும். இப்போ கதைக்கு போகும். என்னால எந்திரிக்க முடியாது. ஐயோ,
2: இதுல வேடிக்கை என்னன்னா செல்விக்கு வேற வழியே இல்ல. அவங்க அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருச்சு நேத்தி அணிந்த கிழிந்து போன ஆடைய போட்டுக்கிட்டு 5 மணிக்கு அவங்க குடிசைய விட்டு வேலை கிளம்புறாங்க. செல்வி வாழ்க்கையில ஒரு முரண்பாடு என்னன்னா தினமும் நகரத்தை சுத்தப்படுத்துற அவளே அரசு கொடுத்த மோசமான குடியிருப்புல வாழ்ந்துட்டு வராங்க. ரக்ஷாவோ 7 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு அவகிட்ட இருக்கிற ஆடம்பரமான ஒரு சேலைய அணிந்து வேலைக்காரி கிட்ட சாப்பாடு டப்பாவை வாங்கி 8:30 வேலைக்கு கிளம்புறா. வீடு சுத்தமா இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு திறந்த குப்பை தொட்டி ஒன்னு இருக்கு. செல்வியும் ரக்ஷாவும் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டாலும் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்குள்ள ஒரு சில சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கு.
3: மேடம், குப்பை தொட்டில போட்டு போங்க, நீங்க போட்டிருக்க இடத்துக்கு அப்படியே பக்கத்துலதான் இருக்கு.
4: நீ உன் வேலையை மட்டும் பாடுமா, எனக்கு பாடம் சொல்லி கொடுக்காத, இதெல்லாம் உன்னோட கடமை.
3: ஐயா, அதுக்குன்னு இஷ்டம் போல அப்படியே தூக்கி போட்டு போவியா?
4: ரோட்ல இப்படி துப்புறியே அநியாயமா இல்ல? எம்மா, உன் வேலையை மட்டும் பாடுமா, எனக்கு சொல்லி கொடுக்காத.
2: ரக்ஷாக்கும் செல்விக்கும் இது மட்டும் தொடர்பு இல்ல. ரக்ஷா உரிமையும் அதிகாரத்தையும் நல்ல விதமா பயன்படுத்துறேன்னு சொல்றான். எதுக்கு எடுத்தாலும் மாநகராட்சி அலுவலகத்தை தொந்தரவு செய்யறான்.
5: ஹலோ, ரக்ஷா ஹியர். ஒரு வாரமா கார்பேஜ் கலெக்ட் யாருமே வரல, குப்பை தொட்டி எல்லாம் ரொம்ப வழியுது. ஹலோ, ரக்ஷா பேசுறேன். எவ்வளவு அழகான ரோட் போட்டிருக்கீங்க, அல்ல நேத்து பேஞ்ச மழையால தண்ணி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் தேங்கி கிடக்குது. ஹலோ ஹலோ, நேத்தி போட்ட தூரல்ல டிரைனேஜ் எல்லாம் ரொம்ப வழியுது சார். ஹலோ, ரக்ஷா பேசுறேன். ஸ்ட்ரீட் லைட் வேலை செய்யவே மாட்டேங்குது. ராத்திரி 7 மணிக்கு அப்புறம் வேலைக்கே போக முடியல. ஹலோ, ரோட்ல இருக்க சிசிடிவி கேமரா உடைஞ்சிருக்கு சார், பார்த்தாலே தெரியுது. ஏதாவது கொலைக்காரன் வந்தா என்ன சேஃப்டி? எங்க சேஃப்டி எல்லாம் உங்க கையில, பார்த்து பண்ணுங்க.
2: மறுபுறம் செல்வியும் புகார் கொடுக்கறா. அவளுக்கு விடுமுறை இல்ல, சுத்தம் செய்ய உபகரணங்கள் இல்ல, வேலையிலயும் அவளுக்கு போதுமான சம்பளம் இல்ல, உடம்புக்கு அடிக்கடி நோய் வரதால லீவ் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால அவ புலம்புறா.
4: என்ன நீ உன் டியூட்டி சரியாவே பண்ண மாட்டேங்கிற, கவர்மெண்ட் உனக்கு எவ்வளவு செய்து?
3: அப்படியே மேடம் தான் எல்லா பேமெண்ட் பேப்பரையும் சாங்ஷன் பண்ற மாதிரி. தெரியாம பேசாதமா ஒண்ணும், கவர்மெண்ட் கொடுக்கற எல்லாத்தையும் இப்படிதான் வேஸ்ட் பண்றீங்க, தினமும் அழுற நீ குப்பைய.
4: ஐயோ, எப்படி பேசுறா பாருமா இந்த பொண்ணு. நீ வெறும் குப்பை அள்ளுற கவர்மெண்ட் சர்வெண்ட், அந்த வேலையை மட்டும் பாரு.
3: ஆமா, கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், குப்பை அள்ளுறவதான். நான் இல்லாம உன் பாடு திண்டாட்டம், புரிஞ்சுக்கோ.
2: இந்த குறை சொல்லும் விளையாட்டு முடியவே முடியாது. நம்ம எப்பவுமே மற்றவங்களை குற்றம் சொல்லிட்டு தான் இருப்போம், ஆனா நம்ம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வரவே மாட்டேங்கிறோம். நாம் நம் செயல்களில் பொறுப்பை எடுத்துக்கொண்டு கடமைகளை அங்கீகரிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் நம் சொந்த நன்மைக்காக நம் சூழலை சுத்தமாக வைக்க வேண்டும்.
1: இதுவரைக்கும் நம்ம ஷோல பொதுமக்களின் கருத்தை பார்த்தோம். அதுக்கு அடுத்து மாநகராட்சி ஆபீசர் திரு அருள் மாறன் உடைய திருத்தமான கருத்து கேட்டோம். அதை தொடர்ந்து ஒரு வானொலி நாடகத்தையும் கேட்டோம். அது மட்டும் இல்லாம நம்ம கூட மிஸ்டர் நீலகண்டன் இருந்தாரு. அவர் வந்து நம்ம கிட்ட சிவிலியன்ஸ், மாநகராட்சி அண்ட் அரசியல்வாதிகள் சேர்ந்து எப்படி வேலை செய்யணும்னு சொன்னாரு. ஆக மொத்தம் இந்த ஷோ மூலமாக என்ன கத்துக்கொண்டோம் என்றால், மக்களும் மாநகராட்சியும் சேர்ந்து வேலை செய்தாதான் இந்த சமுதாயம் முன்னேற முடியும். ஏன்னா இது நம்ம சமுதாயம், அதை பாதுகாக்கும் பொறுப்பும் நம்மளையே சேரும். Thank you for listening to Samudayathin Kural. This is your RJ Praveshika signing off. Stay tuned to MOP Samudaya Vanuli 107.8. In the show, we produce Panadhi Shida Durgal.

0: Stay tuned.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம். ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
1: ஜங்க் ஃபுட்ஸ் ஆர் மென்ட் டு பி இன் தி ஜங்க்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: upright. ஆகஸ்ட் மாதத்தோட முதல் வாரம் ஆண்டுதோறும் தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமா உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 7 வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் விழிப்புணர்வு வாரமா கொண்டாடப்படுற இந்த தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரத்தோட அவசியத்தையும் கொரோனா காலத்துல பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற தாய்மார்களோட மனதுல எழும் சந்தேகங்களையும் விரிவா அலசி நம்ம குழப்பங்களை எல்லாம் தீர்க்க இன்று நம்மோட இணைந்திருக்காங்க கைனகாலஜிஸ்ட் டாக்டர் திவ்யா அருண். இவங்க 16+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம இன்ஃபர்டிலிட்டி, கைனக் சர்ஜரிஸ், ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கைனகாலஜின்னு பல ஸ்பெஷலைசேஷன்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டவங்க. ஸோ வாங்க மக்களே, அவங்களோடு உரையாடுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மேம்.
1: வணக்கம். வணக்கம் கேத்ரின்.
0: உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரம் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுது. இருந்தும் விழிப்புணர்வு மக்களிடையே பத்தலன்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லி ஆகணும். விழிப்புணர்வு எல்லாருக்கும் இதை பத்தின ஒரு ஐடியா இருக்கே தவிர, எது சரி எது தவறு, எந்த முறையை நம்ம கடைபிடிக்கணும்ன்றது குறித்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ முழுமையா யாருக்கும் இதை பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பா இதை நம்ம பொதுவா அவங்கவுங்க ஃபேமிலியில பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில பார்ப்பாங்க, படத்துல பார்ப்பாங்க. ஸோ தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை யாருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும், பட் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுதான் க்வெஸ்சன்.
0: குடும்பத்துல இருக்க பெரியவங்களோட அட்வைஸ் அண்ட் அனுபவங்களை தாண்டி பிரத்யேக விழிப்புணர்வு அவசியமா இல்ல பெரியவங்களோட கைடன்ஸ் மட்டும் போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பாக கேத்ரின், நமக்கு வந்துட்டு இப்போ பெரியவங்க வீட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டா. நிறைய விஷயத்துல ஒரு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க ஒரு பெண்ணுக்கு வீட்டில் பெரியவங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கும். அதே சமயத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்மளை விட பெரியவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பால் ஊட்டினவங்க கிடைச்ச அனுபவம், அவங்களுக்கு கிடைச்ச என்ன சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே இப்போ அட் ப்ரெசன்ட் இருக்கிறதுக்குமே நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுடைய அம்மா அப்பா, ஐ மீன் மதர்ஸ் ஆகட்டும், ஆண்ட் ஆகட்டும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு வயசான பெரியவங்களா இருக்கட்டும், அவங்க டைம்ல அவங்க பால் ஊட்டின எக்ஸ்பீரியன்ஸை நீ இதை தான் பண்ணி ஆகணும் நம்ம மேலே திணிக்கும் போது தான் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இப்போ இருக்க டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பெரியவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஸோ பெரியவங்களுடைய அட்வைஸும் நமக்கு அவசியம், அதே மாதிரி டாக்டரோட கன்சல்டேஷனும் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் பண்ற பெண்கள், எந்தெந்த பெண்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: எல்லா பெண்களும் கேத்ரின், எல்லா பெண்களுமே ஒரு தடவையாவது அவங்களுடைய அந்த பாலூட்டும் முறை பத்தின ஒரு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப அவசியம். சொல்லப்போனா டாக்டர்ஸே வந்துட்டு ஒன்ஸ் டெலிவரி ஆன பிறகு போஸ்ட்நேட்டல் வார்ட் ரவுண்ட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த போஸ்ட்நேட்டல் வார்ட் ரவுண்ட்ஸ் போகும்போது நாங்களே வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி சொல்லுவோம். பட் அதை மேற்கொண்டு அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் போது அதை தென் அண்ட் தேர் அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி முடியாத பட்சத்தில் இப்போ நிறைய லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் டூயிங் அ வெரி குட் ஜாப். அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு அது மூலமா தெளிவடைஞ்சாலுமே இட்ஸ் ஃபைன். பட் என்னன்னா, அவங்க ஒரு கிளாரிட்டி இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர ஒரு ஸ்டேஜ் ஒரு பெண்ணுடைய லைஃப்ல. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு இட்ஸ் அ கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நியூ மதர், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டெலிவரி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப புதுமையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். என் கையில வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை இருக்கும் போது அதை பத்தின ஒரு பயம், பதட்டம், நம்ம கரெக்டா தான் கொடுக்குறோமா, நம்ம தான் தப்பாக கொடுக்கறதுனால குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்ற ஒரு பயம் அந்த தாய்மார்க்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் போக்குறதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு பி கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம்டு. இதை பற்றின அத்தனை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸோடு அவங்க கொடுக்கும் போது சொல்லப்போனால் அது தாய்ப்பாலோடைய செக்ரேஷன்ஸை கூட இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும் போது தான் வரும். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி அவங்க யார்கிட்டயாவது கலந்து ஒரு ஆலோசனை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: கலந்துரையாடுறது டாக்டர்கிட்ட ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வந்து பேஷண்ட்ஸ், ஐ மீன் பிரஸ்ட் ஃபீட் பண்ற பெண்கள் வந்து எந்த டாக்டர்ஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணலாம்? நார்மலா வந்து ஜெனரல் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணலாமா, இல்ல இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா?
1: தாய்ப்பால் ஊட்டும் முறை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு தனி ஸ்பெஷாலிட்டி கிடையாதுங்க. ஸோ அவங்களுடைய கைனகாலஜிஸ்ட் கிட்டேயே அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லப்போனா அதுதான் சொல்ல முதல்ல உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்கேஸ் ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ உங்க 10-15 மினிட்ஸ் அவங்க கைனகாலஜிஸ்ட்டை பேசிட்டு ரூம் அவுட் வெளியே வந்துடுறீங்க, வந்த பிறகு ஐயோயோ இதை கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட்டோ ஏதோ எழுந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி லாக்டேஷன் கன்சல்டன்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கலாம். பட் எது நீங்க பண்ணாலுமே ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு கவனத்துல வச்சுக்கணும், நம்மளுடைய கம்ஃபர்ட் நீங்க வந்துட்டு கரெக்டான விதத்துல கரெக்டா பாப்பாவை பிடிச்சு பாப்பாவை எப்படி பிடிக்கணும்ன்றது முதல் கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம் டெலிவரியான ஒரு மதர்க்கு. ஸோ இதையெல்லாம் நீங்க உன்னிப்பா கவனிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
0: நிறைய பெண்கள் சந்திக்கிற மிகப்பெரிய சேலஞ்சே வந்து தாய்ப்பால் பற்றாக்குறை அல்லது தாய்ப்பால் சுரப்பின்மை அப்படின்னு சொல்லலாம். அதற்கான தீர்வுகள் அல்லது பெர்மனன்ட் சொல்யூஷன் குறித்து சொல்ல முடியுமா மேம்?
1: கண்டிப்பாக கேத்ரின், இது நான் என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயந்தான். தாய்ப்பால் அப்படின்றது ஒரு அமுத சுரபி மாதிரி, அது பத்தாமல் போக வாய்ப்பே இல்லை, யாருக்கும் எப்பவும் பத்தாமல் போகவே போகாது. நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஏதாவது ஒரு பெண்ணுக்கு தாய்ப்பால் குறையுது நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க பண்ண வேண்டிய இம்மீடியட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவை எடுத்து சப்ப விடணும். பாப்பா சப்ப சப்ப அது வந்துட்டு ஒரு சுவிட்சுக்கு லைட் போடுற மாதிரி, இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா லைட் எரியுது இல்லையா, அந்த மாதிரி பாப்பா சப்பினாங்கன்னா இம்மீடியட்டா பால் சுரந்து அது ரிலீஸ் ஆகும். இது வந்துட்டு ஒரு சைக்கிள், பாப்பா சப்புறது தான் அதுக்கான ஸ்டிமுலஸ். ஸோ அதை நீங்க கொடுக்காம பால் பத்தல அப்படின்னு சொல்றது நியாயமே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் பத்தல அப்படின்னு அவங்களுக்கு தோணுன உடனே வேற ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸோ இல்லை வேற விதமான பால் கொடுக்கறதோ அது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆப்வியஸா பாப்பா சப்புற டைம் கம்மியாயிடுது. ஸோ அங்கதான் ப்ராப்ளம்ஸ் வருது. பாப்பா சப்புற டைம் கம்மியாச்சுன்னா அதனுடைய ரிசல்ட்டா கண்டிப்பா பால் சுரக்கிறது கம்மியாகும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த பால் கொடுக்கறதோ இல்ல ஃபார்முலா ஃபீட் கொடுக்கறதோ கிடையாது, பாப்பனுடைய சக்கிங் டைமை இன்க்ரீஸ் பண்றது தான் இதுக்கான ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்டா இருக்கணும்.
0: இப்போ வந்து பால் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பாப்பாவை வந்து சக் பண்ண விடணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது இல்லாம வேற ஏதாவது காரணம் இருக்கா?
1: ரொம்ப சில காரணங்கள் இருக்கு. அதாவது அந்த தாய்மார்க்கு என்ன சொல்றது பிரெயின் ஸ்டெம்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஹார்மோன் ரிலேட்டடா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் ரிலேட்டடா சம்டைம்ஸ் சில பேருக்கு செக்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கலாம். பட் இதனுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு நார்மல் ஹெல்தி மதரை பத்தி நம்ம பேசும்போது அவங்களுக்கு செக்ரிஷன் கம்மியாகிறத பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அப்படி நேச்சுரலா அப்படி ஆகவும் ஆகாது. பாப்பா நல்லபடியா சக் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு மதருக்கு கண்டிப்பா தாய்ப்பால் பத்தாம போகவே போகாது.
0: பாப்பாவை சக் பண்ண விட்டாலே பால் வந்து நல்லா சுரக்கும் அப்படின்னு சொன்னீங்க மேம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாவை சக் பண்ண விடாம அவங்களே வந்து மில்கை எடுத்து பாப்பாக்கு தனியா ஃபீட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி பண்றதுனால பற்றாக்குறை அதிகரிக்குமா?
1: இதுதான் பாலடை ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர் எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்க்னு சொல்லுவோம். அதாவது மார்பில் இருந்து கையால் பாலை பிதுக்கி அது ஒரு பாலாடையில் வச்சுட்டு பாப்பாக்கு கொடுக்கறது. இது பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டிகிரின்னு சொல்லலாமே, ஒரு இரண்டாவது படியான முறைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் சக்கிங். சக் பண்ணுறது தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும். ஏதோ ஒரு ரீசன்னால பாப்பாவுக்கு நமக்கு அப்போ சக் பண்ண முடியல. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மதர் ஏதோ ஒரு சர்ஜரியில் இருக்காங்க, அப்போ பாப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சப்ப விட முடியல, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்க் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா சப்பாமலே இருக்கிறதுக்கு பால் கொடுக்காமலே இருக்கிறதுக்கு இது வந்துட்டு இஸ் பெட்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு செகண்ட் ஆப்ஷனாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதையே மெயின் ஸ்டேவா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்பிரஸ் பிரஸ்ட் மில்கே கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நாளடைவில் கண்டிப்பா பால் செக்ரேஷன்ஸை கம்மி பண்ணும். 1 or 2 days இன் பிட்வீன் யோர் டிராவலிங், அப்போ நீங்க பால் எடுத்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க குழந்தைக்கு, அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா பண்ணலாம். பட் அதையே ஒரு பெர்மனன்ட் மெத்தட் பண்றது இட்ஸ் நாட் அட்வைசபிள்.
0: ஸோ அதை வந்து நம்ம வந்து செகண்ட் தாட்டாக வேணா வச்சுக்கலாம், அந்த பிளானை பிளான் பி அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் வந்து அதையே வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கலாமா? ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுதா?
1: கொரோனா இப்ப நமக்கு புதுசான ஒரு வைரஸ், இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ 1.5 இயர்ஸ் அதோட நம்ம வாழ்ந்துட்டோம். ஸோ இனிஷியல் டேஸ்ல இதை பத்தின நிறைய பயம் பதட்டம் இருந்தது, இதை பத்தின ஒரு தெளிவு இல்லாத டைம்ல. பட் இப்ப நமக்கு நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்ப நம்ம அனுபவபூர்வமாகவும் நிறைய பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா கொரோனானால பாதிப்பு ரைட் நவ் ப்ரெசென்டா அவங்க கோவிட் இன்ஃபெக்ஷன்ல இருந்தாலுமே அவங்க தாராளமா தாய்ப்பால் கொடுக்கலாம். அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம யூஸ்வலா சொல்ற சேம் ஹைஜீன் மெத்தட்ஸ், மாஸ்க் போட்டுக்கணும், பாப்பா ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி கை நல்லா கழுவிக்கணும். ஸோ இதை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கலாம். சொல்ல போனா தாய்ப்பால் கொடுக்கும் போது பாப்பாக்கு அதுல எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா தாய்ப்பால் கொடுங்க.
0: இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற பெண்கள் பல பேர்கிட்ட வந்து இந்த ஒரு டவுட் இருக்கு, அதாவது கொரோனால நம்ம பாதிக்கப்பட்டுட்டோம் இல்லைனா நமக்கு கொரோனா வர்றதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாமா வேணாமான்ற குழப்பத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க?
1: குழப்பமே வேண்டாம். ரைட் நவ் ஆக்டிவா இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களும் சரி இல்ல கோவிட் வந்து போனவங்களும் சரி இரண்டு பேருமே தாராளமா தாய்ப்பால் கொடுக்கலாம், கொடுக்கணும். அதனால நமக்கு கிடைக்கிற பலன் தான் ஜாஸ்தியே தவிர அதனால இது வரைக்கும் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருந்ததா எந்த ரிப்போர்ட்ஸுமே இது வரைக்கும் இல்ல. சோ தாராளமா எல்லாருமே தைரியமா தாய்ப்பால் கொடுக்கணும்.
0: கொரோனா வந்தவங்க அது மட்டும் இல்லாம கொரோனா வந்து சரியானவங்க தாய்ப்பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. சோ கொரோனாக்கு தடுப்பூசி போட்ட பெண்கள் இல்ல ஏதோ ஒரு தடுப்பூசி ஜெனரலா போட்டுக்கிட்ட பெண்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா இல்ல அவங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்திருந்தா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்?
1: நமக்கு தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்ல கேத்ரன். அவங்க நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் டிசீஸ் இருக்கிறவங்க இல்ல ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறவங்க நீங்க கேட்ட மாதிரி இந்த வேக்சின் போட்டவங்க எல்லாருமே தாய்ப்பால் கொடுக்கலாம். வேக்சின் போட்டு கோவிட் ரிலேட்டடா வர ஃபீவர் இருந்தாலுமே அவங்க தாய்ப்பால் தாராளமா கொடுக்கலாம். நீங்க ஆல் த டைம் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஃபெக்ஷன் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது மாஸ்க் அண்ட் ஹேண்ட் ஹைஜின். வேக்சின் போட்டவங்களுக்கு அது கூட அவசியம் கிடையாது. அவங்க வந்துட்டு அந்த நிறைய லிக்விட் இன்டேக் ஏன்னா ஃபீவர் இருக்கும் போது கண்டிப்பா நம்ம உடல்ல இருந்து கொஞ்சம் நீர் சத்து குறையும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபீட் பண்ணும் போது ஒரு எக்ஸ்ட்ரா டயர்ட்னஸ் இருக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு அதிகப்படியான அந்த ஒன் ஆர் டூ டேஸ் அவங்களுடைய லிக்விட் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அவங்க தாராளமா ஃபீட் பண்ணலாம்.
0: இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்க பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற லிசனர்ஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா கொரோனா வந்து பாதிக்கப்பட்டவங்க, கொரோனாவால சரியானவங்க இல்ல தடுப்பூசி போட்டுக்கிட்டவங்க சிம்டம்ஸ் வந்திருந்தாலும் வரலனாலும் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். நம்ம ப்ரிகாஷனல் மெஷர்ஸ் மட்டும் எடுத்துட்டு பாப்பாவை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே போதும் அப்படின்றது தான் வந்து மேம் கொடுக்கற இன்ஃபர்மேஷன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து லிசனர்ஸ்க்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றதால குழந்தைக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்குது மற்றும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ற அம்மாக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்?
1: பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஹியூஜ். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு குழந்தைய பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தாய்மாருக்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இம்பார்ட்டண்ட்டாக சில விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி. நம்ம என்னதான் தடுப்பூசி போட்டாலும் விதவிதமாக புதுசு புதுசாக வர வைரஸ்க்கு ஒரு ஒன்றுத்துக்கும் நம்ம புதுசு புதுசாக தடுப்பூசி போட்டாலும் தாய்ப்பால் அப்படின்றதுக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு தடுப்பு சக்தி வேற எதுலையுமே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். இதுதான் உண்மை. எஸ்பெஷலி அந்த குழந்தை பிறந்த பிறகு வர அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹார்ஸ்ல வர மில்க் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம் பார்க்க தண்ணி மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் இது வந்துட்டு தண்ணியா இருக்கு இந்த பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கொலஸ்ட்ரம்ல தான் எல்லா விதமான வைரஸ் இன்ஃபெக்ஷன் எல்லா விதமான நோய்க்கான தடுப்புக்கு ஆன சக்தி அதில் தான் இருக்கு. இம்யூனிட்டி பேசிக்லி அதில் தான் மேக்சிமம் இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மில்க் வந்துட்டு தவறாமல் குழந்தைக்கு கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஸோ இதுதான் அதனுடைய பெரிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். மற்றபடியான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிங், அதாவது அந்த குழந்தை ஒரு பிறந்த குழந்தைக்கு அதுக்கு பழக்கமான ஒரே விஷயம் வந்துட்டு அந்த தாயினுடைய உடல்ல இருக்க அந்த சூடு. ஸோ அந்த சூடு கிடைக்கும் போதுதான் அந்த குழந்தை வந்துட்டு மைண்ட் ரீதியா ஒரு ரிலாக்ஸேஷன் அதுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பதட்டம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த பயம் இருக்கும் போது குழந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நம்மள அறியாம அட்ரினலின் அப்படின்ற அந்த த்ரெட் ஹார்மோன் வந்துட்டு சுரக்க ஆரம்பிச்சிடும். குழந்தைக்கும் அதே மாதிரி அந்த த்ரெட் ஹார்மோன் வரும். ஸோ அந்த அந்த த்ரெட் ஹார்மோன் வந்ததுன்னா அதனுடைய பாதிப்பா குழந்தைக்கு வெயிட் லாஸ் ஆகிறது மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தாய் வந்துட்டு அந்த குழந்தைய எடுத்து அணைச்சி அரவணைச்சி கொடுக்கும் போது இந்த உடல் சூடு கிடைக்கிறது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு குழந்தைக்கு நிறைய விதத்துல ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நிறைய நல்லது பண்ணும். ஸோ இந்த பாண்டிங்க்கு தாய்ப்பால் ஒரு பெரிய யூனோ இட்ஸ் ஒரு வரம்னே சொல்லணும். அதே மாதிரி தாய் மார்க்குமே மார்பக புற்றுநோய் தடுக்கிறதுக்கு தாய்ப்பால் ஊற்றுறவங்களுக்கு ஆக்சுவலாக மார்பக புற்றுநோய் வரத்துக்கான சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகுது. இரண்டு பக்கம் மார்பிலையும் பால் கொடுக்கறவங்களுக்கு இன்னுமே புற்றுநோய் வரத்துக்கான அளவு ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பா இதை வலியுறுத்தி சொல்லி ஆகணும். நீங்க தாய்ப்பால் கொடுக்கும் போது இரண்டு மார்பகத்திலையும் மாறி மாறி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள், எனக்கு இந்த சைட்ல கொடுக்கறது ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு ஒரே பக்கம் கொடுக்கறவங்க இன்னுமே நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். இது ஒரு மிக தவறான ஒரு செயல். ஸோ நீங்க எந்த பக்கம் யூஸ் பண்றீங்க, ஐ மீன் போத் சைட்ஸ் இரண்டு பக்கம் மாறுபியுமே தாய்ப்பால் ஊட்டும் போது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் வரத்துக்கான சதவீதம் ரிஸ்க் வந்துட்டு ரொம்பவே கம்மி.
0: தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கும் அம்மாக்கும் பிசிக்கலா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு பாண்டிங்னால மென்டலா கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் இருக்கு அப்படின்னு நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க மேம். தாய்ப்பால் கொடுக்கறதால தடுக்கப்படும் டிசீசஸ் குறித்து சொல்ல முடியுமா? பிரெஸ்ட் கேன்சர் குறித்து சொன்னீங்க, மற்றும் வேற என்னென்ன டிசீசஸ் எல்லாம் தடுக்க முடியும்?
1: எஸ்பெஷலி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு அந்த தடுப்பு சக்தின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு எல்லா விதமான நம்மளை சுற்றி இருக்க காற்றுல இருந்து எல்லா விதத்துலேயும் அவங்கள தாக்கிறதுக்கு கிருமிகள் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு பெஸ்ட் மருந்து இந்த தாய்ப்பால், அதுதான் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். இதற்கு அடுத்தபடியாக குழந்தையினுடைய குடல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ரொம்ப மெல்லியதாக ரொம்ப சாஃப்டான ஒரு உறுப்பாக இருக்கும். அந்த என்டையர் பேபியில் ரொம்ப டெலிகேட்டான ஆர்கன் ஆஃப்டர் பர்த்னு பார்த்தீங்க அதனுடைய குடல் தான். சோ இதுக்கு வந்துட்டு தாய்ப்பால் தவிர வேற எது கொடுத்தாலுமே அதுக்கு ஒரு ஒவ்வாமை, அதனால வந்துட்டு அது சீல் கொத்துக்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்ப்போம். நெக்ரோடைசிங் என்ட்ரோகோலைட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த உள்ள ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே அப்படியே சீல் கொத்த மாதிரி ஆயிடும். சோ இந்த மாதிரியான பெரிய சீரியஸ் இஷ்யூஸ்ல இருந்து கூட தாய்ப்பால் நமக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கும். சோ இதெல்லாம் நம்ம மனசுல கருதி நம்ம கண்டிப்பா தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தாம பண்ணிட்டு இருக்க குழந்தைக்கு வந்துட்டு அந்த குடல் எல்லாமே வந்துட்டு ஒரு வலிமை அடைந்து நீங்க அடுத்த விதமான ஃபுட் கொடுக்கும் போது அதை ஏத்துக்கிறதுக்கான பக்குவம் தானே வரும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம். தாய்ப்பாலுக்கு ஆன அட்வான்டேஜஸ் அவ்வளவு இருக்கு.
0: இப்ப தாய்ப்பால் கொடுக்கற பெண்களுக்கு வந்து டிசீசஸ் இது வராது, அதே மாதிரி குழந்தைக்கு இது வராது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா சில பெண்களால வந்து சில டிசீசஸ் ஆல்ரெடி இருக்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நீங்க வேற என்ன அட்வைஸ் ஆர் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க?
1: அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படின்ற நம்பர் ஆஃப் டிசீசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இப்போ ரைட்னா முன்னாடியெல்லாம் ஒரு டைமில் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவோம், இந்த மாதிரி எய்ட்ஸ் இருக்கிறவங்க தாய்ப்பால் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிற காலம் இருக்குது. பட் இப்போ ப்ரெசன்ட் டேஸில் அவங்களுக்குமே நம்ம வந்துட்டு கொடுக்கறது தான் என்கரேஜ் பண்ணுறோம். டிபி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டைமில் சொல்லிட்டு இருந்தோம், இப்போ அவங்களுமே வந்துட்டு கரெக்டான ப்ரிகாஷன்ஸோட கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போது. ஸோ கொடுக்கக்கூடாது அப்படின்ற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன்க்கு ஒரு டாக்டரே வந்துட்டு நீங்க தாய்ப்பால் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நீங்க வந்துட்டு ஒரு ஃபார்முலா ஃபீட், ரொம்ப சேஃபான ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறையவே இப்ப அவைலபிளா இருக்கு. உங்களுடைய பீடியாட்ரிஷன் கூட கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ கரெக்டான அளவுல தண்ணியில கலந்து கொடுக்கும் போது அது வந்துட்டு தாய்ப்பாலுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஃபுட்டாக வந்துட்டு குழந்தைக்கு அமையும். பட் அஃப்கோர்ஸ் இது பெட்டரா அது பெட்டரா அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுக்கு இடமே கிடையாது. ஏன்னா ஹேண்ட்ஸ் டவுன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாய்ப்பாலினுடைய பெனிஃபிட்ஸ் பல மடங்கு பெரியது.
0: குழந்தை பிறந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்றது அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கலாமா வேணாமான்றத பிரெஸ்ட் ஃபீட் பண்றவங்களை பொறுத்தே சார்ந்து அமையுது. சில பேர் 1 இயர் தாய்ப்பால் கொடுப்பாங்க, சில பேர் 3 இயர்ஸ் கூட கொடுப்பாங்க. ஆனா ஒரு டாக்டரா நீங்க எத்தனை இயர்ஸ் ஆர் மந்த்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
1: ஓகே, ஸோ தாய்ப்பால் வந்துட்டு 6 மந்த்ஸ் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்துட்டு காமனாக நம்ம எல்லாரும் பார்க்கறது, அதை தான் நீங்கள் கேட்குறீங்க, ரொம்ப கரெக்டான கேள்வியா. பட் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்துட்டு மதர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா ஏன் நீங்கள் 6 மந்த்ஸோட தாய்ப்பால் கம்மி பண்ணிட்டீங்க கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஒர்க்குக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு லீவ் கிடைக்கலன்ற சூழ்நிலை இருக்கிறவங்க, இதுதான் ஒரு மேஜர் ரீசனாக சொல்லுவாங்களே தவிர மற்றபடி பாப்பா பால் நிறுத்திட்டாங்க இல்லை உங்களுக்கு பால் பத்தாம போயிடுச்சு அப்படின்ற ரீசன் நம்பர் வந்துட்டு கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இப்போ நமக்கு கிளியர் கைட்லைன்ஸ் இருக்கு, இதுல நான் நினைக்கிறதோ இல்ல இன்னொரு பேஷண்ட் நினைக்கிறதோ யார் நினைக்கிறதையுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம். நமக்கு வந்துட்டு அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் இருக்கு, IAAP இருக்கு, அவங்க நமக்கு கிளியர் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இதே கைட்லைன்ஸ் நமக்கு 1 இயர் நீங்க தாய்ப்பால் கொடுத்தா போதுமானது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப கைட்லைன்ஸ்ல சேஞ்ச் வந்திருக்கு. இப்ப கடந்த ஒரு 5-6 வருஷமா நம்ம வந்துட்டு இந்த 2 வருஷம் கொடுக்கறத ரொம்பவே வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். சோ முடிஞ்ச வரைக்கும் 2 இயர்ஸ் ஆகுது மினிமம் கொடுத்தாங்கன்னா அது பாப்பாக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதனால
0: சோ ஒர்க் பண்ற பெண்கள் வந்து மோஸ்டா 6 மந்த்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வேலைக்கு போற சிச்சுவேஷன் ஏற்பட்டா அவங்க அதை கொடுக்கறத நிறுத்துவாங்கன்ற மாதிரி சிச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னீங்க. சோ ஒர்க் பண்ற பெண்கள் வேற எந்த மாதிரி பாப்பாவை வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாம், அதாவது ஒர்க் பண்ற இடத்துல பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற விமென்க்கு அவங்க எந்த மாதிரி சப்போர்ட் அல்லது ஹெல்ப் பண்ணலாம்?
1: இந்த டைம்ல ஐ ஷுட் பிளேஸ் அ ரெக்வஸ்ட். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே இந்த மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டா இல்லாமல் கண்டிப்பா ஒரு 6 மந்த்ஸ் அட்லீஸ்ட் அந்த ஃபீடிங் மதருக்கு கொடுத்தாங்கனாலே அது வந்துட்டு அந்த குழந்தைக்கு பண்ற ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஓ, அந்த பர்டிகுலர் குழந்தைக்கு மட்டுமே கிடையாது, இது அடுத்து வரப்போற என்டையர் ஜெனரேஷனுக்குமே ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஐ பிளேஸ் அ ரெக்வஸ்ட் ஹியர் பை. ஸோ இது அடுத்து இந்த ஃபீடிங் மதர்ஸ் என்ன பண்ணலாம் கேட்டீங்க. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம முதல்ல பேசணும் இல்லையா, எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்க் கையால் எடுக்கிறது. ஸோ கையால் எடுக்கிறத விட பம்ப் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மில்கினுடைய அவுட்புட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மில்கை பம்ப் பண்ணி அதை நம்ம ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் அதிக நேரம் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இன்னும் அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணணும்னா ஃப்ரீசரில் கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம இதை ஸ்டோர் பண்ணி எப்படி பக்குவமாக கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுடைய லாக்டேஷன் கவுன்சிலர் கிட்டயோ இல்லை டாக்டர் கிட்டயோ பீடியாட்ரிஷன் கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பியூட்டிஃபுல்லாக நம்மளால் சஸ்டெயின்டாக இன்னும் நிறைய நாள் கொண்டு போக முடியும். ஒர்க்குக்கு போயிட்டோன்றதுக்காக நம்ம பால் நிறுத்தணுன்ற ஒரு அவசியமே கிடையாது இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா பிரஸ்ட் பம்ப் வந்துட்டு அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுற பிரஸ்ட் பம்ப்ஸ் மார்க்கெட்டில் இப்போ இருக்கு.
0: இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்க பெண்கள் வந்து பம்ப் பண்ணி அந்த மில்கை வந்து ஃப்ரிட்ஜ் அல்லது ஃப்ரீசரில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பொதுவாகவே ஒரு பிலீஃப் நம்ம எல்லாருக்கிட்டேயும் என்ன இருக்குன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடெல்லாம் வந்து நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் சத்தே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்கை அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் சத்து இருக்குமா இருக்காதா, இல்லை அது ஒரு மித் தானா?
1: தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி அது பர்டிகுலர் டைமிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பால் எடுத்து அப்படியே கொடுக்குறீங்கன்னா ஒரு 4 to 6 hours குள்ள கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம். உங்களுக்கு லாங்கர் டியூரேஷனுக்கு ஸ்டோர் பண்ணணும், லைக் ஒரு ஓவர் நைட், இப்போ நைட் டியூட்டி பண்ற ஒரு பர்சனா இருந்தா அவங்களால இந்த என்டையர் டே வீட்டுக்கு வர முடியாது சூழ்நிலை இல்லையா. ஸோ அவங்களால 6 மணி நேரத்துக்கு மேல பாலை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் அவங்க ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜில் வச்ச பாலை திரும்பியும் நீங்க வெளியே எடுத்து தானாவே, அதாவது நீங்க சூடு பண்ணக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சூடு பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும். சூடு பண்ணாம நீங்க ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியே வச்சு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வர வச்சு கொடுக்கும்போது அதுல பெரிய அளவுக்கு சத்துல டெஃபிஷியன்சிஸ் வர மாதிரி எதுவும் நமக்கு ரிசர்ச் பேப்பர்ஸ் கிடையாது. பட் ஆப்வியஸ்லி அந்த பால் டைரக்டா கொடுக்கறதுக்கும் நீங்க வச்சிருந்து கொடுக்கறதுக்கும் அதுல வந்துட்டு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் வைஸ் இருக்கலாமே தவிர சத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இருக்காது.
0: ஆர்கனைசேஷன்லாம் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்குன்னு தனியாக ரூம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பப்ளிக் பிளேஸ்னு பார்த்தோன்னா ஏர்போர்ட்லலாம் வந்து ஒரு நல்ல செட்டப் வச்சுருக்காங்க. அங்கே போகிறவங்கலாம் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அங்கே போயிட்டு ஈஸியாக பண்ணலாம். ஆனால் மற்ற பப்ளிக் பிளேஸ்னு வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் ஸ்டாப் இருக்குது, அதே மாதிரி வேற ஏதாவது பிளேசஸ் இருக்குன்னா அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய வசதி கிடையாது. பிரெஸ்ட் ஃபீடிங் ரூம்னு தனியாக இருந்தாலும் அதை வந்து கவனிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் வந்து பப்ளிக் பிளேசஸ்ல எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம்?
1: ஓகே, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு எவ்ரி நூக் அண்ட் கார்னரில் வந்துட்டு ஃபீடிங் ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ அதுக்கு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் என்னென்னா, நம்மளுடைய சொசைட்டினுடைய அவுட்லுக்கை சேஞ்ச் பண்ணுறது வில் பி அ பெட்டர் வே. ஒரு மதர் ஃபீட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கான ப்ரைவசியை நீங்கள் வந்துட்டு பீச்லேயும் கொடுக்கலாம், பார்க்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் சொன்ன பஸ் ஸ்டாப்லேயுமே கொடுக்கலாம். அது சுற்றி இருக்கிறவங்க அந்த கன்சர்ன், அந்த ஒரு மதர் ஃபீட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி போனாலே அது வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கும். ஃபீடிங் இன் பப்ளிக் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு நார்மலைஸ் ஆகணுன்றதான் என்னோட தனிப்பட்ட ஆசையும் விருப்பமுமே. ஒரு தாய்மார் ஃபீட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்துட்டு உத்து பாக்குறதோ, இல்லை வந்துட்டு அதை கேலியா பேசுறதோ, இல்லை வந்துட்டு நீ மார்பை ஒழுங்கா மூடலன்னு கூட இருக்கிற இன்னொரு லேடியே கமெண்ட் பண்றதோ, இதெல்லாம் வந்துட்டு மாறினாலே நம்ம குழந்தை எங்க கேட்டாலும் ஒரு தாய்னால மார்பை எடுத்து கொடுக்கறதுக்கான தைரியமும் ஒரு சூழ்நிலையும் நம்ம தான் ஆஸ் அ சொசைட்டி அந்த மதருக்கு உண்டாக்கி கொடுக்கணும். அது நம்மளுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கூட.
0: இப்ப வந்து பொதுவா நம்ம வாழ்க்கையில ஒரு டெசிஷன் எடுக்கணும்னாலே ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். அப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆகலனா அது சரியா போகுமா போகாதுன்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற விமென் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் மேம்?
1: பியூட்டிஃபுல் க்வெஸ்சன் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு புது தாய்மார் புதுசா குழந்தை பிறக்கிறவங்களுக்கு இது முதலே சொன்ன மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி நியூ எக்ஸ்பீரியன்ஸா சில பேர் நல்ல எதிர்பார்க்கவே முடியாது. பிரஸ்ட் ஃபீடிங் வந்துட்டு நான் ரொம்ப ஈஸியா இருக்கும் நினைச்ச மேடம், இப்ப இதுனா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற மதர்ஸ் எக்கச்சக்கமான பேரு. சோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய ஆன்டிநேட்டல் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ஆன்டிநேட்டல் கிளாஸஸ்ல நம்ம ஒரு மாதிரி ஒரு ஓரியன்டேஷன், ஒரு பிரீஃப் ஐடியா, இந்த டெக்னிக்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி குழந்தை எப்படி பிடிக்கணும் எப்படி எடுத்து கொடுக்கணும்ன்ற டெக்னிக்ஸ் முதல் கொண்டு போத் வைஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிறாங்க. சோ அதெல்லாம் அட்டெண்ட் பண்ற மதர்ஸ் ஆர் ஃபீலிங் இட் டு பி லிட்டில் மோர் ஈஸியர். அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபீடிங் இன்னும் கொஞ்சம் பிகாஸ் அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்றது தெரியுது. தே ஆர் நாட் டேக்கன் பை ஒரு சர்ப்ரைஸ் ஆகிறது கிடையாது அவங்களுக்கு. இனிஷியல் ஃபியூ டேஸ் ஆஃப் ஃபீடிங் நீங்கள் என்ன கிளாஸ் எடுத்தாலும் இல்லை எடுக்கலனாலுமே கண்டிப்பாக இட் வில் பி அ டிஃபிகல்ட் ஜேர்னி தான். ரொம்ப கம்மி பேருக்கு தான் அது ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஒரு அன்இவென்ட்ஃபுல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக போகிறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 80% ஆஃப் த மதர்ஸ்க்கு கண்டிப்பாக லாச்சிங் இஷ்யூஸ் இருக்கலாம். குழந்தை வந்துட்டு வாய் வச்சு குடிக்கிற மாட்டேங்குது, இல்லை அவங்களுக்கு காம்பில் வலி வருது, காம்பில் சின்னதாக வெடிப்பு மாதிரி வருது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் மந்தில். உங்களுக்கு எப்படி பால் ஊட்டுறது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் பால் குடிக்கிறது வந்துட்டு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு லேர்னிங் கர்வ் அப்படின்றது ஒன்று இருக்க தான் செய்யும். அதுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஒரு 1 or 2 months அந்த குழந்தைக்கும் அந்த மதருக்கும் செட்டில் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். இந்த டைமில் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கனாலே அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் அந்த ஃபீடிங் மதருக்கு. ஸோ அதை பண்ணாமல் உனக்கு பால் பத்தலை, இல்லை ஏதோ ஏதோ ப்ராப்ளம் அதனால பாப்பா பால் குடிக்கலை, இந்த மாதிரியான ஒரு பாசிங் கமெண்ட்ஸ் வந்துட்டு கூட இருக்க லேடிஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஒருத்தங்க சொல்லும் போது இதை வந்துட்டு அந்த ஃபீடிங் மதரை வந்துட்டு ரொம்பவே பாதிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நோ மதர் வில் திங்க் பேட் ஃபார் ஹர் சைல்டு இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லா மதருக்குமே தாம் பெஸ்ட்டாக பால் கொடுக்கணும், அவங்கவுங்க குழந்தையினுடைய பசியை அவங்களால ஆற்ற முடியணும் அப்படின்றது தான் எல்லாருமேடைய ஆசையாகவும் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது பால் பத்தலைன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அது சைக்கலாஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால டிப்ரெஷன் போகிறவங்க உண்டு. ஸோ அவங்களுக்கு மனசுல அந்த தம்மளால கொடுக்க முடியலையோ அப்படின்ற ஒரு க்வெஸ்சனோ அந்த ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வந்தாலே தாய்ப்பால் சுரக்கிறது கம்மியாகும். ஸோ நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்ம பாப்பாக்கு நம்மளால தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு பெண் முழுமையா நம்பணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குனாலே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்லி வில் ஃபால் இன் பிளேஸ்.
0: நம்ம தாட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பாடி ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வேலைக்கு போயிட்டு இருக்க பெண்கள் வந்து ப்ரெக்னன்சி டைம் அல்லது வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க அந்த ஃபேஸில் அவங்க வந்து பியர் ப்ரெஷரால பல சிச்சுவேஷன்ஸை எதிர்கொள்கிறாங்க. ஸோ அந்த பெண்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் என்ன?
1: ஒரு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க ஒரு மதருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களுக்கும் குழந்தைக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை அவங்க ஃபீடிங்லேயோ பெரிய ப்ராப்ளம்ஸே வராதுங்க. அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே இந்த சுற்றி இருக்கிறவங்க சொல்கிற விஷயங்கள்னால தான் 90% ஆஃப் த டைம். அதில் வந்துட்டு த நம்பர் ஒன் ஹைலைட்டட் பாயிண்ட் வந்துட்டு உனக்கு பால் பத்தலை. இது வந்துட்டு ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஒரு தாய் ஊட்டுற மதருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பல பேர் பல சமயத்தில். ஸோ இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறதுன்றது அவங்க தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களான்றது எனக்கு பர்சனலாவே ஒரு டவுட் உண்டு. ஏன்னா அந்த ஒரு தாய் ஒரு பால் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய ஒரே நல்ல விஷயம் என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது. நீ கொடு, நான் நீ கொடுத்துட்டு கூட நான் பார்க்க பாப்பா தோளில் போட்டு தட்டி ஏப்பம் விட வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட். அதை பண்ணலாம். அது இல்லாம நீ வந்துட்டு சரியா கொடுக்கல, நீ வந்துட்டு பால் பத்தல அப்படின்றது அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்துட்டு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீங்க ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்லுவீங்களா இருக்கலாம். நீங்க வந்துட்டு பாப்பாக்கு இன்னும் கொஞ்சம் பால் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்லுவீங்களா இருக்கலாம். பட் நிஜமாவே அந்த குழந்தைக்கு பால் பத்தலன்றதை யார் உறுதி செய்ய முடியும்? கண்டிப்பா ஒரு டாக்டர் இல்லைங்களா? சோ நீங்க போய் ஒரு டாக்டர் கிட்ட போய் கேட்டுக்கலாம் என் பாப்பாக்கு பால் பத்துதா இல்லையான்னு. இல்லை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வழியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட குழந்தை 3-4 டைம்ஸ் யூரின் பாஸ் பண்ணுறாங்க, உங்களோட டயப்பர்ஸ் வெட்டாகுது, இல்லை நீங்கள் லங்கோட் மாதிரி துணி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4-5 தடவை உங்களுக்கு மாற்ற வேண்டிய மாதிரி இருக்குன்னா 100% அந்த பாப்பாக்கு பால் பத்துனதுன்னா அர்த்தம். எப்போ குழந்தை வந்துட்டு யூரின் கம்மியாக போகிறாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு 2 தடவை தான் போயிருக்காங்க அந்த மாதிரி டவுட் வரும்போது இம்மிடியட்டாக நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட அந்த டைமில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். பாப்பா யூரின் கம்மியாக போகிறாங்க என்னவா இருக்கும்ன்றதை நீங்கள் அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணலாம். மற்றபடி வேற யார் சொல்றதையும் எடுத்துக்கிட்டு பாப்பாக்கு பால் பத்தலையோ இல்லை ஒரு டவுட்லேயோ ஒரு மனவேதனையிலையோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
0: பாப்பாக்கு பால் பத்தலன்ற பயமே வர வேண்டாம். அந்த பாப்பா வந்து ஒரு நாளைக்கு 3-4 தடவை யூரின் பாஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு மேம் நமக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து லிசனர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்க பெண்கள் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பம்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த பம்ப் மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு, அது எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகும்?
1: பம்ப் இஸ் த பெஸ்ட் டெக்னிக் அத்திர. நம்ம வந்துட்டு பம்பிங் தான் வந்துட்டு மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்துட்டு மேனுவல் பம்பு, இன்னொன்று வந்துட்டு எலக்ட்ரிக் பம்பு. மேனுவல் பம்ப் பார்த்தீங்கன்னா நம்ம கையால் ஒரு அதை பம்ப் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி சிமிலர் டு நம்ம முதல்ல பேசினோம் இல்லையா எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ் மில்க். வேற நம்ம வெறும் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி மார்பை பிதுக்கி பால் வெளியே எடுக்கிறது எக்ஸ்பிரஸ் பிரஸ் மில்க். ஸோ நம்ம கையை வச்சு பிதுக்காமல் பம்பை வச்சு பிதுக்கும் போது அது வந்துட்டு மேனுவல் பம்பிங். சோ இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பம்பிங். வேற வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மோட்டரைஸ்ட் மெஷின் மாதிரி இருக்கும். சோ அந்த மோட்டர் நீங்க வந்துட்டு பிளக் இன் பண்ணிட்டு ஆன் பண்ணும்போது அந்த மோட்டரோட ஆக்டிவிட்டினால தட்ஸ் பம்பிங் வில் ஹேப்பன். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா பம்ப் பண்ணும்போது நம்மளால எவ்ரி டைம் வி கேன் நாட் யூஸ் த சேம் பிரஷர். ஒரு தடவை நமக்கு ஒரு பிரஷர் இருக்கலாம், அடுத்த தடவை அந்த பிரஷர் குறையலாம் ஜாஸ்தி ஆகலாம். வேற நீங்க எலக்ட்ரிக் பம்ப்ல போகும்போது அது அதே பிரஷர்ல பம்பிங் ஆக்டிவிட்டி கண்டினியூஸா இருக்கும்போது உங்களுக்கு அதனால வரைய மில்க் அவுட்புட் வந்துட்டு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் வந்துட்டு அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர் டு பேபி சக்கிங். எலக்ட்ரிக் பம்பிங் வந்துட்டு இட் பி லிட்டில் சிமிலர் டு பேபி சக்கிங். ஸோ பேபி இருக்கிறது அந்த பேபி சக்கிங்க்கு அது சிமிலராக இருக்கிறதுனாலையும் அதனுடைய அதனால வரக்கூடிய மில்க் அவுட்புட் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எப்போவாவது ஒரு தடவை தான் நீங்கள் பம்ப் யூஸ் பண்ணுற பர்சன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மேனுவல் பம்பிங் யோசிக்கலாம். ஆப்வியஸ்லி காஸ்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும். இது வந்துட்டு அந்த மோட்டர் இருக்கு எலக்ட்ரிக்கல் இருக்குன்றதுனால கண்டிப்பாக அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேற நீங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் மதர் ஆன் அ டெய்லி பேசிஸ் நீங்கள் வந்துட்டு பம்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பா நீங்க எலக்ட்ரிக் பம்பை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கலாம்.
0: மேனுவல் பம்பிங்கை விட எலக்ட்ரிக்கல் பம்பிங் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எலக்ட்ரிக்கல் பம்பால வந்து பிரிஸ்க் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் அல்லது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா?
1: எலக்ட்ரிக்கல் பம்பிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலயே வந்துட்டு ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயே மினிமல் மீடியம் ஹை ப்ரெஷர் அந்த எந்த அளவுக்கு அந்த சக்கிங் ஃபோர்ஸ் இருக்குன்றத பொறுத்து அந்த ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும். பம்பிங் அப்போ இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னா பெயின் இருக்கக்கூடாது. பிரஸ்டில் பெயின் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி வெரி சிமிலர் டு பேபி சக்கிங். ஸோ நீங்கள் பெயின் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரெஷர் செட்டிங்கில் வச்சுட்டு பம்பை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதனால பிரஸ்ட்டுக்கு ஒரு விதமான பாதிப்பும் இருக்காது. பட் இந்த ப்ரெஷர் நீங்கள் தப்பாக வைக்கும் போது சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ளீடிங் எல்லாம் வரலாம். பிரஸ்டில் வந்துட்டு அந்த நிப்பிள் ஏரியாவில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அதுலேருந்து ப்ளீடிங் எல்லாம் வரலாம். ஸோ நீங்கள் என்ன ப்ரெஷரில் செட் பண்ணுறீங்கன்றது இம்பார்ட்டன்ட் டிசிஷன். உங்களுக்கு பெயின் இல்லாமல் இருக்கணும். அது நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு ப்ரெஷர் கரெக்டாக வச்சுருக்கீங்களா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சு தான் உங்களுக்கு அது கன்வே ஆகும். உங்களுக்கு பம்பிங் அப்போ பெயின் இல்லை அப்படின்னா தட் இஸ் த கரெக்ட் ப்ரெஷர் ஃபார் யூ. ஸோ நீங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனால ஒரு பாதிப்பும் வராது.
0: வேலைக்கு போற பெண்களா இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் மேக்கரா இருக்கட்டும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் வந்து நமக்கு டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ வந்து எப்பயுமே தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ற விமென்க்கு வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஒரு ஃபீடிங் மதருக்கு த பிக்கஸ்ட் சப்போர்ட் இஸ் த ஃபேமிலி தான். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த லேடினுடைய ஃபீடிங் ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸாக கொண்டு போக முடியும். நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம். லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ், நான் முதலையே சொன்ன மாதிரி ஜஸ்ட் அந்த ஃபீடிங் முடிச்சுட்டு நீ ரெஸ்ட் எடுமா, குழந்தைய நான் தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய ஹெல்ப். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி குழந்தை, பிறந்த குழந்தை அவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்க. அந்த மதருக்கு கண்டிப்பாக ராத்திரி தூக்கம் பத்தாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்டிங் டைம், நம்ம கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சுட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க அலோவ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது இன்டைரக்டா அது பால் இன்க்ரீஸ் பண்றதுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மதர் எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு இட் இஸ் இம்பார்ட்டண்டா. ஸோ அந்த ரெஸ்டிங் டைமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான ஃபுட், ஒரு மதர்னால குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஹவுஸ் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு கிச்சனையும் மானிட்டர் பண்றது இட்ஸ் லைக் அ வெரி வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கிச்சனை யாராவது பொறுப்பெடுத்துக்கலாம். நீ கிச்சன் பக்கம் நீ வர வேண்டாம், கிச்சன் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு கிராசரிஸ் வாங்குறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பாதர் பண்ண வேணாம், பாப்பா மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும்ன்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி ஒரு ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அந்த லேடிக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா தட் வில் பி அ கிரேட் ஹெல்ப். ஏன்னா அவங்களுடைய மைண்ட் வந்துட்டு ஃபுல்லி வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் பேபி அண்ட் தட் ஃபீடிங் அண்ட் தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா நம்ம சொல்லிடுவோம் ரொம்ப ஈஸியாக, நீங்கள் எவ்ரி 2 hours எவ்ரி 3 hours பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது ஃபீட் பண்ணுற மதருக்கு தான் தெரியும் அது ஆக்சுவலாக அது எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ ஃபுல் டைம் ஜாப் ஃபீடிங் வந்துட்டு. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி பேபியும் நீங்களும் கம்ஃபர்டபுள் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அந்த மதருக்கும் அந்த பேபிக்கும் ஆன ஸ்பேஸை கொடுத்து ஒன்ஸ் அவங்க அதுக்கு பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக தே வில் பி ஏபிள் டு டூ ஆல் அதர் ஜாப்ஸ். ஒரு மேட்டர் ஆஃப் அ கப்புள் ஆஃப் மந்த்ஸ், அந்த இனிஷியல் 1 or 2 months மட்டும் அந்த மதருக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட் அந்த ஃபேமிலி கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய ஹெல்ப் ஒன்றும் தேவைப்படாது. பட் அந்த 2 months வரைக்கும் என்டையர் ஃபேமிலி ஹேஸ் டு பி சப்போர்ட்டிவ். ஹூஎவர் இட் இஸ், இட் கேன் பி ஹஸ்பண்ட் ஆர் இட் குட் பி சிஸ்டர் ஆர் இட் குட் பி ஈவன் அ மதர் இன் லா, யாராக கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் செஞ்சு கொடுத்தாங்கனாலே அந்த மதர்னால அந்த ஃபீடிங் ஜேர்னியை அழகாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போக முடியும்.
0: இப்போ வந்து குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அந்த பாப்பாவை என்ன மாதிரி பிடிச்சு நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் பாப்பாவுக்கு அந்த புறக்கேற ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்?
1: ஷியோர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பாப்பாவை கம்ஃபர்டபுளாக பிடிச்சாதான் நம்மளுக்கு லாச்சிங் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்கும். ஸோ லாச்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயினுடைய காம்பு பகுதி, காம்பு சுற்றி இருக்க கருவளையம் ஏரியோலா, நிப்பிள் அண்ட் ஏரியோலா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது முழுமையாக ஒரு குழந்தையினோட வாய்க்குள்ளே செலுத்தி நம்ம பால் கொடுக்கும் போது தான் இந்த என்டையர் லெட் டவுன், அதாவது முழுமையாக மார்பிளில் ஸ்டோர் ஆகிருக்க அத்தனை பாலும் வெளியே ஏறி பாப்பா வாய்க்குள்ளே போகும். ஸோ இந்த லாச்சிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒன்று வந்துட்டு பாப்பா வாயை ஃபுல்லாக திறக்கணும். பாப்பா வாய் ஃபுல்லா திறந்தாதான் நம்மளுடைய இந்த நிப்பிள் ஏரியாவில் நம்ம உள்ள செலுத்த முடியும். ரெண்டாவது பேபி கம்ஃபர்டபுளா சக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் பாப்பா எப்ப பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க கம்ஃபர்டபுளா இருந்தாதான், நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் பாப்பாக்கு கொடுத்தாதான் அவங்க இதை வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கொடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா இதுல 2-3 டெக்னிக்ஸ் இருக்கு. இருக்கிறதுல ஈஸியான ஒன்று உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிரேடில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பாப்பானுடைய தலை முதுகு இது எல்லாமே ஒரு தாயை பார்த்த மாதிரி திருப்பி பிடிச்சுக்கணும் குழந்தைய. தலைப்பகுதி வந்துட்டு நம்மளுடைய எல்போ கிட்ட ரெஸ்ட் ஆகலாம். பாப்பாவோட பட்டைக்கு வந்துட்டு நம்ம கையை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய எல்போ அண்ட் கை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எல் ஷேப்பில் இருக்கணும். பாப்பானோட தலை எல்போ கிட்ட வந்துடும், பாப்பானுடைய பட்டைக் கை கிட்ட வந்துடும். நீங்கள் உட்காரும் போது உங்களுடைய பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதான் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நிறைய ஃபீடிங் மதர்ஸ் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் எனக்கு குழந்தை பிறந்ததும் பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஸோ அது 99.9% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இஸ் பிகாஸ் ஆஃப் பேட் போஸ்டர். நிறைய பேர் குழந்தைய மடியில் வச்சுக்கிட்டு குனிஞ்சு இருந்து பால் கொடுப்பாங்க. இது கண்டிப்பா பேக் வந்துட்டு ஹர்ட் பண்ணும். ஸோ நீங்க பேக் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சேரை சூஸ் பண்ணிக்கணும். யூ கேன் யூஸ் 1 or 2 குஷன்ஸ் பேக்கை ஸ்ட்ரெயிட்டா வைக்கிறதுக்கு குஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட மடியிலையும் 1 or 2 பில்லோஸ் வச்சுட்டு நீங்க பாப்பா பிடிச்சிங்கன்னா உங்க ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ரெய்ஸ்டு பொசிஷன் பிரெஸ்ட் கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிட்டு பாப்பாவை நான் சொன்ன மாதிரி அந்த கிரேடில் பொசிஷன்ல பிடிச்சிட்டு பால் கொடுக்கும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பொசிஷன்ல நீங்க பிடிக்கும் போது அவங்களோட இன்னொரு ஹேண்ட் அப்சல்யூட்லி ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த இன்னொரு ஹேண்டை வச்சு யூ கேன் சிசர் த பிரஸ்ட், அதாவது ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சு காம்பினுடைய மேல பகுதியும் கீழே பகுதியும் லேசான அழுத்தத்தோட பிடிச்சிங்கன்னா இந்த மார்பனுடைய மேல் பகுதி பாப்பானுடைய மூக்கில் போய் படாது. ஸோ அதனால பாப்பாக்கு சுவாசம் வந்துட்டு தடையில்லாமல் கிடைச்சிட்டு இருக்கும், பாப்பா கம்ஃபர்டபுளாக ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரேடில் அண்ட் சிசரிங் கம்பைன் பண்ணி நீங்கள் கொடுக்கும் போது கம்ஃபர்டபுளாக உங்களாலேயும் ஃபீட் பண்ண முடியும், பேபியும் அன்இன்டரப்டடாக அழகாக ஃபீட் பண்ணுவாங்க.
0: பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல இந்தெந்த சாப்பாடுகள் வந்து சாப்பிடலாம், இந்தெந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல வந்து பெண்கள் என்ன மாதிரியான டயட்டை எடுத்துக்கலாம்?
1: எல்லாருக்குமே சொல்ற சேம் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்க திரும்பி வலியுறுத்தி ஆகணும். பேலன்ஸ்ட் டயட் அப்படின்றது ரொம்ப அவசியம். நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே மிக்சடா எப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும் நம்ம இன்சிஸ்ட் பண்றோமோ சேம் டைப் ஆஃப் டயட் வந்துட்டு மதருக்கும் ரொம்ப அவசியம். ஒரே டைப் ஆஃப் சத்து கிடைக்காம எல்லா விதமான சத்தும் கிடைக்கணும். ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபீடிங்ல ஜாஸ்தியா இருக்கும். ஸோ யூஸ்வலி பாத்தீங்கன்னா நம்ம கேலரி கணக்கு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய நார்மல் கேலரிஸ்ல இருந்து ஆல்மோஸ்ட் 300-500 கேலரிஸ் அவங்க இன்க்ரீஸ்டா எடுத்துக்கலாம். ஸோ கேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்னா நம்ம சாப்பாடு அளவு தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எடுத்துக்கிற காயா ஆகட்டும், இல்லை நீங்க ஏனோ எடுக்கிற ஒரு ஃப்ரூட் ஆகட்டும், இதை கூட நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான்டா நியூட்ரிஷன் எடுக்கும்போது நமக்கு பாடிக்கு கிடைக்கிற நியூட்ரிஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட பிரஸ்ட் மில்க்ல கிடைக்கிற நியூட்ரிஷனும் அதனால ஜாஸ்தியா இருக்கும். ஃபீடிங் மதருக்கு டயட் வந்துட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா நிறைய பேர் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இந்த பொருள் ஒத்துக்கல அதனால நீ சாப்பிடாத, எனக்கு மாம்பழம் சாப்பிடும் போது என் குழந்தைக்கு பேதியாச்சு அதனால நீ மாம்பழம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபீடிங் வந்துட்டு ஒரு ரொம்ப இண்டிவிஜுவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஒரு மதருக்கும் ஒரு ஒரு பேபிக்கும் அது வந்துட்டு ஒரு தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட மதருக்கு மாம்பழம் சாப்பிட்டு ஒத்துக்கல அந்த பாப்பாக்குன்னா உங்களுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா விதமான ஃபுட்டுமே எடுக்கலாம். நம்மளுடைய மாடர்ன் மெடிசனை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், நீங்கள் இந்த ஃபுட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு எந்த ஃபுட்டுமே கிடையாது. எல்லா விதமான ஃப்ரூட்ஸ், எல்லா விதமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் டெய்லி ஹோமில் குக் பண்ணுற அத்தனை ஃபுட்டுமே நீங்கள் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுக்கலாம். அவங்கவுங்க ஃபேமிலியில் சில ப்ராக்டிசஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் ஒரு பர்டிகுலர் ஃப்ரூட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் லோக்கல் ஃபேமிலி ப்ராக்டிஸ் தான் தவிர மாடர்ன் மெடிசனில் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் லைக் தட். என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைப் ஆஃப் ப்ரூவன் கேலக்டோகாக்ஸ் இருக்கு. சில பர்டிகுலர் இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு நிறைய ரிசர்ச் பண்ணியே இது கண்டிப்பாக தாய்ப்பால் இன்க்ரீஸ் பண்ணுது நமக்கு ப்ரூஃபோட சொன்ன சில நம்மளுடைய டெய்லி கிச்சனில் அவைலபிளான சில பொருட்கள் இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கார்லிக், ஃபெனல் சீட்ஸ், சில டைப் ஆஃப் ஃபிஷ் அண்ட் ஆல்சோ யூனோ லிக்விட் இன்டேக். நீங்கள் எனி டைப் ஆஃப் லிக்விட், ஜூஸாக இருக்கலாம், பாலாக இருக்கலாம், தண்ணி பிளெயின் வாட்டராக கூட இருக்கலாம். ஸோ வாட்டர் இன்டேக் பாடியில் நிறைய இருந்தாலே தாய்ப்பால் உற்பத்தி தாராளமாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு காமனாக நம்மளுடைய டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம். சில நட்ஸ் லைக் பாதாம், ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் போது நமக்கு தாய்ப்பால் நியூட்ரிஷனாகவும் கிடைக்கும், கொஞ்சம் உங்களுக்கு மாடரேஷன் அளவுக்கு இன்க்ரீஸும் கிடைக்கும்.
0: தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமான இந்த வாரத்தில் வந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து பல இன்ஃபர்மேஷனை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இதை தவிர்த்து மக்களுக்கு நீங்கள் வேற என்ன சஜஷன்ஸ் ஆர் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்?
1: சஜஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வலியுறுத்தின மாதிரி 6 மாச காலம் பாப்பா பிறந்ததுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் அப்படின்னா தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். நீங்கள் அதுக்கு அதிகப்படியாக ஈவன் தண்ணி கூட சேர்க்காமல் உங்களோட தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ரூல். அந்த மாதிரியான ஒரு ரூல் வந்துட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்க முடியும் அப்படின்றது வேணா நீங்கள் உங்களோட பர்சனல் சாய்ஸாக வச்சுக்கலாம். பட் இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது வந்துட்டு எல்லாருமே ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி.
0: என்ன நேயர்களே, உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வாரமான இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்துல தாய்ப்பால் குறித்த பல நல்ல தகவல்களை டாக்டர் திவ்யா அருண் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். பிரஸ்ட் ஃபீடிங் பண்றதால தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்குதுன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுலயும் இந்த தாய்ப்பால் கொடுக்கறதால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு ஸ்பெஷல் பாண்ட் உருவாகிறத நம்மால உணர முடியுது. ஒரு குழந்தைக்கு தன் வாழ்நாள் முழுக்க தன் தாயோட ஒரு நல்ல பிணைப்பு உருவாகிறதுக்கு இந்த பாண்டிங் ஒரு நல்ல அஸ்திவாரமா அமைதுன்னு சொல்லலாம். பிரஸ்ட் ஃபீடிங் குறித்து நம்மோட பல சந்தேகங்களை தீர்த்து வச்ச டாக்டர் திவ்யா அருண்க்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக நன்றியையும், அவரது இந்த மகத்தான பணி மேலும் சிறப்பாக தொடர எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். சோ, இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கேத்ரின். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம்.

0: आप रहे।
1: हेलो चेन्नई,
2: नहीं क्या कहते डर करे?
1: एमओपी मोनोट 7.8, इट्स एनरिचिंग।
3: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஆயுஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல 9 ஆயுஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள்

0: வணக்கம். இப்ப நம்ம கூட ட்வின் பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்ம ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்கள பத்தி நம்ம அவங்க கிட்டே கேட்போம்.
1: வணக்கம், நான் அரவிந்த் பேசுறேன். பேசிக்லி நாங்கள் வந்து அருண் அண்ட் அரவிந்த் ட்வின்ஸ். நாங்கள் மீடியாவில் இருக்கோம். இப்போதைக்கு வந்து ரியாலிட்டி ஷோ கோஆர்டினேட்டர்ஸ் ப்ளஸ் மூவிஸ்க்கு வந்து கேஸ்டிங் பண்ணிட்டுருக்கோம். லைஃப் நல்லா போயிட்டுருக்கு.
2: ஆக்சுவலி அது சொல்றேனே, எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களை இங்கே கூப்பிட்டு எங்களை இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி.
0: சரி, அருண் அண்ட் அரவிந்த், நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க?
1: நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ ட்வின்ஸுங்கிறதுனால ஒரு சின்ன அட்ராக்ஷன் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஐ ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால வந்து ஸ்டேஜ் ஷோஸ் அப்படியே பண்ண ஆரம்பித்தோம். எங்களை மேஜிக் அந்த மாதிரி விஷயத்தில் வந்து தானாகவே ஈவெண்ட்ஸ்களை ஈடுபடுத்தி அவங்களே வந்து எங்களை ஒரு ஸ்டேஜில் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க எப்போவுமே. ஸோ விவரம் தெரியாத வயசில் வந்து அவங்களா எங்களை ஸ்டேஜில் நிற்க வச்சோன்னே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே என்னோடய ஸ்கூல் லைஃப்லாம் முடிய முடிய, சரி இதே நம்ம ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 10th முடிச்சோன்னா சரிவா நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஆக்டர் ஆகிடலாம்னு சொல்லிட்டு மெச்சூரிட்டியே இல்லாமல் போயிட்டு ஒரு இடத்துல நின்னோம். அப்போ தான் எங்கள் அப்பா அம்மாவும், என்னடா இந்த வயசில் உங்களுக்கு என்ன தெரியும், முதல்ல வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், உடனே வந்துட்டு ஆர்வக்கோளாறில் வந்து இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனுக்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண விட்டாங்க. ஸோ 10th முடிச்சுட்டு டிப்ளமோ, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங். அதை முடிச்சுட்டு அவங்க ஆசைப்படி அவங்க ஒரு இன்ஜினியராக வந்தோம். அப்புறம் வந்துட்டு சரி நம்மளோட பேஷன் ஒன்று இருக்குது, அது என்னன்னு நோக்கி போகும்போது பேசிக்காக எங்களுக்கு வந்து ஹியூமன் கான்டாக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு ஜாலியாக ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், ப்ளஸ் வந்துட்டு நிறையா பீப்புள் மீட் பண்ணணும்னு. அதில் வந்து ஒரு இருக்கிறதுலே வந்து மூணு வேலைகள் தான் வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். ஒன்று வந்து 5-star ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு டூரிஸ்ட் கைடாக இருக்கணும், அதை தாண்டி மூணாவது ஆப்ஷன் வந்து மீடியாவில் இருக்கணும். ஸோ மீடியா வந்து உங்களுக்கு நிறையா பீப்புள் கான்டாக்ட்ஸ் கொடுக்கும். அதில் வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக நம்ம போய் ரெண்டு பேரும் உட்காந்தா ஜெமினியோட பொம்மை மாதிரி உட்கார வச்சுருவாங்க, அதில் வந்து பேசுகிறதுக்கு ஒரு அது ப்ரொஃபஷனலாக இருப்போம். நம்மளுக்கு வந்து கைடாக இருக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும், அதுவும் வந்துட்டு அப்போதைக்கு எங்களுக்கு ஓவர் கம்யூனிகேஷன் கிடையாது. ஸோ அதை தாண்டி ஒரு ட்வின்ஸுங்கிற ஐடென்டியோட மீடியாக்குள்ளே என்ட்ரு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணோம். அதிலே அப்படியே இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கோம்.
0: அருண், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட இன்ஸ்பைரிங் ஃபேக்டர் என்ன மீடியாக்குள்ளே வரதுக்கு?
2: அதான் அவங்க அரவிந்த் சொன்ன மாதிரி அந்த பீப்புள் இன்ட்ராக்ஷன்ங்கிறது சின்ன வயசுலேயே நாங்களாக தேடி போகாமல் எங்களை தேடி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் புதுசாக பேச வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவே நம்ம லைஃப்பில் வந்து போகலாம், இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட வேவ்லேருந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. சரி இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணும்போது அவனுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு, இப்போ சேர்ந்து ஒன்றா ட்வின்ஸாக பிறந்துட்டோம். ஸோ லைஃப்பில் ஒன்றா ஜேர்னி பண்ணுறதுக்கு இது ஒரு வே ஆஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
0: மீடியா ஃபீல்டில் இருக்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பேலன்சிங்காக இருக்குது, எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது?
1: ஹாப்பிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெய்லியுமே வந்துட்டு ஒரு ஷோவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம், இல்லை வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவ் தாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு ரெகுலர் 9-to-6 ஜாப் வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நீங்கள் இருந்துருவீங்க. இதே மீடியாவில் இருக்கும் போது வந்துட்டு ஒரு அன்நோன் பீப்பிளை மீட் பண்ணுவீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அசைன் பண்ணுவீங்க, ஒரு ஷோனா வந்துட்டு புது டேலண்டட் வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நிறையா கான்டெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த விதத்தில் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எந்த விதத்தில்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கலாம் ஒரு நியூ பீப்புள் கிட்டேருந்து, ஒரே சர்க்கிளில் இருக்க மாட்டீங்க. ஸோ அதுதான் பேசிக் ஒரு ஹாப்பினஸ் மீடியாக்குள்ளே இருக்கிறதுக்காக. ப்ளஸ் இன்னொன்று சொல்ல போனால் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது ஒன்று,
2: பிரச்சனைகளும் ஈஸியாக நிறையா வரும்.
0: அதான் அடுத்து நான் கேட்க வந்ததே ட்ராபேக்ஸ் பற்றி தான். எதெல்லாம் ட்ராபேக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க மீடியாவில் இருக்கிறதுனால?
1: ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அது வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகுமோ, அதே மாதிரி நீங்கள் பண்ணுற சின்ன தப்பும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அதில் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணுறீங்க போது அந்த தப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நம்ம பண்ண தப்பு ஒரு 100 பேருக்கு போயிருக்கும். ஸோ அடுத்தடுத்த கமிட்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த ஷெடியூல் நம்ம வந்து வேறு ப்ரோக்ராம்களுக்கு வரும்போது இந்த பையன் அந்த தப்பை ஆல்ரெடி பண்ணியிருக்கான், இல்லை இவனா கொஞ்சம் சரியாக பண்ண மாட்டாங்கிறது வந்து வைடாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ ட்ராபேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பண்ணுற ஒரு எந்த ஒரு விஷயமும் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும், அதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
0: அருண், நீங்கள் சொல்லுங்கள், மீடியாவில் இருக்கும் போது உங்களுக்கு நடந்த ஏதாவது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ்?
2: பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதான் மீடியா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை தட்டி கொடுத்து வளர்க்குறத விட தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கணும் தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உள்ளே நுழையிறோம் அப்படின் போது நாங்கள் ட்வின்ஸாக உள்ளே நுழையும் போது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு ஜாப் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் எங்களோட கோஆர்டினேட்டர்ஸாக ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் அதில் நாங்களும் அந்த கோஆர்டினேட்டராக நிற்கும்போது எங்களை தனியாகவே எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரோத் வந்து எங்களுக்கு தானவே தெரிஞ்சிச்சு. அது பொறாமையில் நிறைய பேருக்கு வரும். ஸோ நம்ம நல்லது பண்ணுறோமோ அது கெட்டது பண்ணுறோமோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எது

0: ஆனாலும் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி விடுறது தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதையும் தாண்டி இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம்னா அது எங்களோட டீம் ஒர்க் தான் அது காரணமாக இருக்கும்.
1: தட்டி விடுறவங்களை விட உங்க கூட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் பேசினதுல வி ஹர்ட் வெரி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே பேசும் போதெல்லாம் அட்டு அண்ணு அட்டு அண்ணுன்ட்டு பா.
2: இல்லை எப்படின்னா இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்கலாம். ஏன்னா நான் ஏன்னா நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற இடத்துல இருக்கோம். இப்போ பேசிக்காக கேஸ்டிங் டேரக்டர்ஸ் அப்படிங்கும் போது நம்மக்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு தான் நம்மளை அறியாமல் ஒரு சின்ன கர்வம் இருக்கும், சரி நான் தானே உனக்கு இந்த இதை எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு கண்ணுக்கு தெரியாமே அப்படியே மறைஞ்சிரும். அது இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே நானும் என் கூடவே ஒருத்தன் ட்வின்னாக இருக்கனால வளர்ந்துருக்கான். ஸோ விட்டு கொடுத்து போகிறதுங்கிற ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குது. ஸோ அந்த விஷயம் மீடியாவில் எங்ககிட்ட பீப்புள் தேடி வரும்போது அதே லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அது கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட க்ரோத் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனால மேபி அந்த நல்லவங்க கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: அதனால் மட்டும்தான் உங்களை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்க.
2: தேங்க்யூ.
3: உங்க ரெண்டு பேருக்கும் ஆன் ஸ்டேஜ்ல இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா இல்ல ஆஃப் ஸ்டேஜ்?
2: ஆன் ஸ்டேஜ்ங்கிறது வந்து அந்த சின்ன வயசுல வந்து ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற. நாங்க பேசிக்காவே நான் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்து என்னதான் சைக்கிளே இருந்தாலும் அதை தள்ளிட்டே போவோம். சரி நிறைய பேர் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு, யாருமே பார்க்கல அப்படின்னா சைக்கிள் பெல் அடிச்சுட்டே போவோம். ஸோ அடிச்சும் போது என்னடா தெரியும் போது ஒரே மாதிரி இருக்காங்களே. அதே மாதிரி மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டெக்ஸ்டைல் பெரிய ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னு சொன்னா மழை கரெக்டா பெய்யும் போது அப்படியே நனைஞ்சிட்டே போனா கூட ஒரு பெரிய ஒரு ஜவுளி கடைக்குள்ள உள்ள நுழைஞ்சிருவோம். ஏன்னா எல்லாரும் போய் பாரு ஒரே மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அட்ராக்ஷன் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைகள் இருந்தனால ஆன் ஸ்டேஜ் இவ்வளோ தான் ஃபஸ்ட் என்டர் ஆனோம். ஸோ ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சோம், அப்புறம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்காக மைமிங் பண்ணுறதுனால சேர்ந்தே பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும் போது ஆன் ஸ்டேஜ் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்க கை தட்டுறாங்க, அதுவும் நமக்காக தட்டுறாங்க, நம்ம தப்பு பண்ணும்போது தட்டுவாங்க. ஏன்னா மேலே ஸ்டேஜ் நினைக்கும் போது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன தனுஷ் சொல்லுவாங்கல்ல புதுப்பேட்டில் அப்படியே ஒரு மாதிரி ஏறும் பாருங்க. ஸோ அது மாதிரி அப்புறம் போக போக மெச்சூரிட்டி வர வர என்னாச்சுன்னா வந்து ஆன் ஸ்டேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே இருந்துச்சு. நாங்கள் போவோம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், அங்கே இருக்கிற பீப்புள் மட்டும் மீட் பண்ணுவோம், அதோட அப்படியே அது நின்றுடும். நம்மக்கிட்ட மேபி அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு ஆளுங்க தேடி வருவாங்களே தவிர மற்றபடி எதுவுமே இருக்காது. பட் ஆஃப் ஸ்டேஜுங்கிறது வந்து நிறைய ஒர்க் அதில் இருக்குது. கோஆர்டினேட்டராக இருக்கலாம், ப்ளஸ் வந்து ஒரு மேன் பவர் சப்ளையராக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன ஒரு கேமராமேன் வேணும், இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வேணுங்கும் போது நம்மக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஒயிட் காண்டாக்ட் கிடைக்கும். அந்த ஒர்க்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெடிகேட்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மக்களை சம்பாதிக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு ஆஃப் ஸ்டேஜ் பக்கம் எங்களோட இன்ட்ரெஸ்ட் போச்சு. ப்ளஸ் ரெண்டு பேராக இருக்கும்போது நாங்கள் ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். ஸோ நான் வந்து பிளானிங் ஷெட்யூலிங் நான் பண்ணுவேன், அருண் வந்து எக்ஸிக்யூட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சொன்ன டைமுக்கு முன்னாடியே முடிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு வேவ்லன்த் இருந்துச்சு. அதனால ஆஃப் ஸ்டேஜ் ஒர்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம்.
3: ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஏதாவது ஆசை இருக்கா ரெண்டு பேத்துக்குமே?
2: ஆசைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. பட் என்னன்னா ட்வின்ஸுங்கிறது ஒரு அட்ராக்ஷனாக இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க அதோட அட்ராக்ஷன் வந்து குறைஞ்சிரும். என்ன தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்தாலும் ஒரு நேரம் தகட்டிடும்ல. ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். இப்போ நானுமே மூவிஸ் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒரு இப்போ நான் விஜேவே நான் ஆறேன் அப்படின்னா டெய்லி ஷோஸ் நான் பண்ணக்கூடாது, ஒரு வீக்லி ஷோஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா அந்த அட்ராக்ஷன் சரி இந்த பசங்க வருவாங்க அடுத்த வாரம் தான் இது மாதிரி பார்க்க போகிறோங்கிற ஒரு ஈகர் இருக்கும். இப்போ நான் மூவிஸ் பண்ணாலுமே லிமிட்டடாக அதுவும் ஒரு ட்வின்ஸ் ரிலேட்டடாக என்னை தனியாகவே கூப்பிட்டு வேலை நீ இந்த வேலையை எடுத்துக்கோ அவன் வேண்டாம்னு சொன்னால் நாங்கள் அதை போகவே மாட்டோம். அதே மாதிரி மூவிஸும் சேர்ந்து வந்தால் மேபி நாங்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது.
3: மூவிஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்லிட்டீங்க. ஸோ வாட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப்? அடுத்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எந்த ஒர்க்குக்குமே ஒரு அடுத்த ஒரு லெவல் வந்து இருக்கும் இல்லையா. ஒரு பியூனாவே இருந்தாலும் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த விதத்தில் வந்து இப்போ நாங்கள் பார்க்குற வேலையோட அடுத்த ஸ்டெப்புங்கிறது வந்து ஒரு பிஆர்ஓவாக போகணும், அப்படி இல்லைனா வந்து ஒரு கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்கணும். எங்ககிட்ட இருக்கிற அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து ஒரு ஷோகேஸ் பண்ணணுங்கிற ஆசைகள் தான் எங்களுக்கும். அதை தாண்டி வேற பிளாட்ஃபார்ம், ஏன்னா ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒன்று ஒன்று கற்றுட்டு தான் இருப்போம். மேபி இன்றைக்கி நான் வெளில போகும்போது வேற ஏதாச்சும் ஒரு புதிய ஒரு பாதை கூட அமையலாம்.
4: அதை நாங்கள் மீடியா சைடில் இருக்கிறனால எங்களை தேடி நிறைய பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு வராங்க. ஸோ அதில் வந்து பிக் பண்ணி ஒரு நிறைய பேருக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை கிரியேட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. சும்மா இப்போ ஒரு ஒரு ஏவிஎம்ல ஒரு ஷூட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஷூட் பார்க்க வரதுல பாதி பேர் வந்துட்டு ஒரு ஆடியன்ஸாக இருப்பாங்க, மீதி பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக வெயிட் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அதில் டேலண்டடை பிக் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி அவங்களோட சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதுக்கான பிளாட்ஃபார்ம் அமைச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த சர்க்கிளில் அதையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம்.
2: எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அடுத்த ஸ்டெப் போகணும்னா இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு என்னால் வந்து ஒரு 5 பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுமா இருக்குது அப்படின்னா இதை விட நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போனேன்னா என்னால் ஒரு 10 பேருக்கு பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம்.
0: பார்க்கலாம்.
2: அதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்க விசேஷம் தேவைப்படுது.
3: அந்த மூணாவதுல அனிஷா பாத்திமான்னு ஒரு பொண்ணு இருந்தது, அது அதை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?
2: ஐயோ கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு நாங்க வந்து வாழ்க்கையில வந்துட்டு சின்ன வயசுல தான் நிறைய லேர்ன் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்க படிச்சது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல, அதாவது ஆமா இப்ப எப்படி நம்ம ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்ல உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி எங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன பசங்க படிக்கவே மாட்டானுங்க, இன்னும் வந்து ஒரு வழியை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எங்க அப்பா அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணும் போது, அப்பா வந்து அப்பயே வந்துட்டு ஆர்ஃபனேஜ் அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ எங்க ஆர்ஃபனேஜுக்கு சீஃப் கெஸ்டா ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்ட் வந்தாங்க. வந்துட்டு சாதாரணமா வந்துட்டு, சார் நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நல்லது செய்றீங்க, உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நீங்க வந்து என்ன கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தேவையில்லாம சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ஒரு வார்த்தையை மனசுல வச்சுட்டு எங்க அப்பா உடனே அடுத்த நாளே அவங்க வீட்டுக்கு போயிட்டு, சார் ஒண்ணும் இல்லை சார், நான் என்னதான் இவ்வளவு பேர் பசங்களுக்கு படிப்பு எல்லாம் கொடுத்தாலும் எங்க வீட்டுல இருக்கிற ரெண்டு பசங்க வந்துட்டு செம்ம வாழ்த்தனம் பண்றானுங்க, படிக்கவே மாட்டாங்கன்னா என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க நாளைக்கே நம்ம ஸ்கூலுக்கு கூட்டு வாங்க, அங்க மட்டும் உங்க பசங்க படிக்கலன்னா என்ன என்னன்னு கேளுங்க. நான் ஏன் சார் அப்படின்னா ஸ்ட்ரிக்டானு, இல்ல சார் பசங்க வந்து இருக்கிறதுலயே வந்து ஒரு விஷயத்த வந்து நோக்கி போறாங்கன்னா அதுக்கு வந்து ஒன்னும் அவமானமா இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பெருமை ஏதாச்சும் இருக்கணும். இது நம்ம வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலு, இங்க மட்டும் பசங்க படிக்காம போய் மார்க் கம்மியாகிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்க கொண்டு வந்து போடுங்கன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. நானும் வரணும், அடுத்த நாள் வேற யூனிஃபார்ம் போட்டோம், எங்க அப்பா அழைச்சிட்டு போறாங்க. பார்த்தா கொச்ச கொச்ச கொச்சம் ஒரே சவுண்டு, அவ்வளோ பெரிய காம்பவுண்ட்குள்ள ஒரு 3000 கேர்ள்ஸ் இருக்கிறாங்கன்ட்டு எனக்கு அப்போதான் தெரிஞ்சிச்சு. நாங்கள் நேராக உள்ளே போகிறோம், அழைச்சிட்டு போய் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போய் அந்த டீச்சர் கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க, என் கண்ணியே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா பச்சை வெள்ளை யூனிஃபார்மு, ஒரே கேர்ள்ஸு, என்ன பண்ணதுனே புரியல. ஒரு ஓரமாக ரெண்டு பசங்க எங்களை மாதிரியே வாழ்த்தனம் பண்ணி ஒரு 3 மாதம் முன்னாடி சேர்ந்த ரெண்டு பசங்க இருந்துச்சுங்க, அதுங்க பக்கத்தில் போய் உட்காந்தோம். ஸோ எங்களோட வாழ்க்கையோட பாதை வந்து மொத மாற ஆரம்பிச்சது அங்கே தான். ஆ உண்மைதான், பொண்ணுங்க முன்னாடி அவமானப்பட்டு படிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு தான் நாங்களும் ஆசைப்பட்டோம். பட் என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கு இல்லையா. ஸோ ஃபஸ்ட் மிட்டம்லையும் ஃபெயில் ஆனோம், குவார்ட்டர்லி ஃபெயில் ஆனோம், செகண்ட் மிட்டமில் ஃபெயில் ஆனோம், அப்படியே பழகிச்சு. ஆமாம். ஸோ அவமானங்கிறது வந்து நாங்கள் அங்கேயே வந்து அதை தட்டி விட்டு வரதுக்கு வந்து பழகிக்கிட்டோம். ஸோ அப்படி அனிஸ் பாத்திமா மறந்துட்டேன், அப்படி வந்து நாங்கள் ஒரு இடத்துல உட்காந்தப்போ தான் வந்துட்டு எனக்கும் அருணுக்கும் வந்து நடுவில் வந்து அனிஷ் பாத்திமா உட்காந்தாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட், ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு அன்பு பாசம் அதெல்லாம் வந்துட்டு ஒரு எங்களுக்கு வந்து மொத மொத பாடம் சொல்லி கொடுத்த அந்த பெண் வந்து அனிஷ் பாத்திமா. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு தேவை, ஒரு ரப்பர் வேணும் அப்படின்னு அப்படி இந்த பக்கம் திரும்பினாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன், அந்த பக்கம் திரும்பினாலும் அருண் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து எங்ககிட்டருந்து எல்லாமே வாங்கிட்டு அவங்க முன்னேறி போயிட்டாங்க. இன்னைக்கு அனிஷ் பாத்திமா அதே மாதிரி ட்வின்ஸ் குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது.
3: Okay, yeah. இப்படி ரெண்டு பேர் கூட இருக்கோம், இதுக்கு the only reason behind you is your அம்மா. So, something about அம்மா.
2: அம்மா வந்து தான் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஜோவியல், ரொம்ப ப்ராக்டிக்கல், எந்த விஷயத்தையுமே வந்துட்டு டென்ஷனாக ஹேண்டில் பண்ணவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஒரு 30 இயர்ஸ் வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருந்தாங்க. அப்பா ரெட் கிராஸில் இருந்தாங்க. ஸோ அம்மாவும் கூடவே ட்ராவல் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைங்களை வந்து ஒரு 30 வருஷமாக வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சு பார்த்துட்டு இருக்கிறதுனால அம்மாவுக்கு பொறுமை ஜாஸ்தி. ஸோ நாங்கள் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு சின்ன வயசுலேயே, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கிறதுனால வாயுள்ள புள்ள பொழைச்சிக்குங்கிற மாதிரி இதுங்க என்ன தான் பண்ணாலும் முட்டியும் போது எங்கேயாச்சும் வந்துடுங்கிற ஒரு ஹோப் இருந்துச்சு. அதனால வந்து எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் ஃப்ரீடம் வந்து டோட்டலாக கொடுத்தாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்துலையும் வந்துட்டு அவங்கள வந்து ஒரு கார்னர் பண்ணுறதோ, ஒரு பிரச்சனையில் மாட்டி அவங்கள வந்து ஸ்கூலில் வந்து பாருங்களோன்னு சொல்கிறதோ எங்கள் லிமிட் எங்களுக்கு தெரியும். இதில் பெரிய விஷயம், அம்மா எங்களுக்கு ஏன் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கான், அவன் வந்து பயங்கர டெடிக்கேட்டட், ஒரு சயின்டிஸ்டாக போகிறதுக்கு முழு குவாலிட்டியும் எங்கள் அண்ணாக்கிட்ட இருந்துச்சு. பட் அவன் கெட்ட நேரம் அவனுக்கு வந்து வாய் இல்லாததுனால அவர் வந்து அழகாக ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ஐடி சைடில் அப்படியே போயிட்டாங்க. அதனால எங்கள் அண்ணா மாதிரியே எங்களையும் எங்கள் அம்மா நம்பிட்டாங்க. சரி இந்த பசங்களும் என்ன தான் பண்ணாலும் அப்படியே அவன் பாதிலே போய்டும்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் ரெண்டு பேருங்கிறதுனால பாதை மாதிரி இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் தவிர கரெக்டான பாதையில் போக முடியல. முக்கியமான விஷயம் வந்து ஏன் ஜோவியல் ப்ராக்டிக்கல்னு அம்மாவை சொல்கிறேன்னா, புதுசாக எதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அதை கண்டுக்க மாட்டாங்க. என்னடா இப்படி பண்ணுற, ஏன்டா அந்த ரிஸ்க் எடுக்கிற, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு அவங்க என்றைக்குமே சொன்னது கிடையாது. நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இது வேண்டாம் என்னோடய பேஷன் நோக்கி நான் போகிறேன்னு சொன்னபோது அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், பரவாயில்ல என் ஆசைக்கு நீங்கள் இன்ஜினியர் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே உங்கள் ஆசைக்கு என்ன ஆகணுமோ ஆகிக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம், அந்த விதத்தில் நாங்கள் ரொம்ப பிளெஸ்ட்.
3: நீங்க அண்ணாக்கு வாயில்லன்னு சொன்னது நான் ஃபேஸ்புக்ல கம்ப்ளீட்டா 100% ஒத்துக்கிறேன். அவங்க சண்டே ஆனா அவங்க டார்ச்சர் தாங்கல, உண்மை 100% சொன்ன மாதிரி ஓஎக்ஸ்எல்ல ரெண்டு பேரையும் விக்கிறதுக்கு அம்மாக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்.
2: இல்ல கண்டிப்பா, ஆக்சுவலி அம்மா வந்து ஓஎல்எக்ஸ்ல விற்கணும்னு ஆஃபர் போட்டோன்னா மொத மொதல் வந்துட்டு எங்க அண்ணா கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், உங்களெல்லாம் எவன்டா வாங்குவான்.
3: உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி?
2: ரிலேஷன்ஷிப்புங்கும் போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பிரதர் அப்படின்னு வரும்போது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்னதான் இருந்தாலும் அவன் அண்ணா, அவங்ககிட்ட வந்து சில விஷயங்களை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிக்காகவே வந்துட்டு என் கூடவே ஒரு இப்போ ஒரு நிழல் இருக்கும் இல்லையா, ஒரு நிழல் எல்லாருக்கும் இருக்கும். பட் என்னோட நிழலுக்கு உயிர் இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்குள்ளேயே முடிச்சுப்போம். ஸோ ஒரு எங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வரும்போது கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு, சரி அண்ணா வந்து தம்பிங்க கிட்ட வந்து கொஞ்சம் இன்னும் பழகணும் நல்லா இருக்கும்னு எங்கள் அண்ணா ஃபீல் பண்ணது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயே எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு இருந்தோம், அண்ணா கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு விவரம் புரியும் போது ஆகா இத்தனை வருஷம் அவன் இதை ஃபீல் பண்ணிட்டான், இதுக்கு மேலே வந்து அண்ணா வந்து அதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அந்த பர்டிகுலர் டைம்லேருந்து எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம். டபுள் ஹாப்பினஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம், அதே மாதிரி டபுள் ப்ரெஷர், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் அவங்ககிட்ட வச்சிருவோம். ஐயோ ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாற்று, ரிப்போர்ட் கார்டில் சைன் வாங்கணும்னு சொன்னாலும் அண்ணன் காலில் போய் விழுந்துடும். அப்போ எங்கள் அண்ணா சொல்கிறா ஒன்றே ஒன்று, ஏய் நான் எப்படா படித்தேன், நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம், ஏய் நாங்கள் ரெண்டு பேரும் அஜி நீ பண்ண கேட்டதுனால எங்களுக்கு தெரியும், அதனால வந்துட்டு நீ அதெல்லாம் டைலாக் விடாத. ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு கேஷுவலாக இருக்கு.
0: இன்னொன்று என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அண்ணனுங்கும் போது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லா படிச்சிடறான், அது எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நான் வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில் எழுந்திருப்போம், புக்கை திறந்து வச்சுட்டு படிச்சுட்டு இருப்போம், எங்கள் அண்ணா வந்து பார்ப்பான், பார்த்துட்டு என்ன இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ரிப்போர்ட் கார்டு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் போய் பாருங்க அப்படின்னு போட்டு விட்ருவான். ஓகே கால் வந்து கெஞ்சு ராஜராஜ், ஏன்னா எங்கள் அண்ணனும் ஒரே ஸ்கூலில் படித்தான், அவனுக்கு ரிப்போர்ட் கார்டு வந்துடும், எங்களுக்கும் அந்த டேட்டில் வந்துடும் தெரியும், அவ்வளோ கெஞ்சு ராஜ் அம்மாட்ட சொல்லிடாது ராஜ், ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்லிக்கலான்ட்டு ஆனால் போட்டு விட்ருவான். சந்த விஷயத்தில் அவன் கொஞ்சம் மோசமான,
2: அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்து நல்லா படிக்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்க டென்த்து ரிசல்ட் வந்தப்போ எங்கள் அண்ணா பேப்பரில் பார்த்துட்டு இருந்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டா இல்லை ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் டென்த்து ரிசல்ட் வந்தப்போ அதே பேப்பர் தான் பார்த்தோம், ஐயோ நம்ம நம்பர் வந்துருக்குதா நம்ம பாஸ் ஆகிட்டோமான்னு. ஸோ இதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், மற்றபடி பாசக்கார அண்ணா.
3: How interesting. ட்வின்ஸா இருக்குது எவ்வளோ சுவாரஸ்யமா இருக்கு, உங்க வாழ்க்கையை எப்படி மாத்திருக்கு. உங்களுக்கு எப்பவுமே வந்து கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கவோ இல்ல சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கவோ கூடவே யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் ஃபார் யூ.
2: இல்ல கண்டிப்பா பிளெஸ்ட்னே சொல்லலாம், ஏன்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இப்போ நம்ம சிங்கிளாக இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிரச்சனையை வந்து அலசி ஆராயறதுக்கோ இல்லை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்று எடுக்கும். அதுக்குள்ளே அந்த பிரச்சனை என்ன ஆகுனா நம்மளே வந்து மென்டலி அஃபெக்ட் பண்ணிடும். ஓ மேபி அந்த வந்து ஒரு ஒரு ஹைப் ஆகிடுவீங்க, அப்படி இல்லைனா டிப்ரெஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த அந்த டைம் வந்து இன்னொருத்தவங்களை ஷேர் பண்ணி அம்மாவே வச்சுக்கலாம், அம்மாக்கிட்டே நம்ம ஷேர் பண்ணுற டைமுக்குள்ளே அந்த பிரச்சனை வந்து ஒரு மென்டலி நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். இதே ஒரு ட்வின்ஸாக இருக்கும் போது அடுத்த செகண்டு ஒருத்தன் வந்து நம்மளை அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நான் அடுத்த செகண்டே அவனை பார்ப்பேன், ஏன் ஒரு அவரா சின்ன பையன் அடிச்சிட்டான். ஸோ அது வந்து அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இல்லை வா போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடி வாங்கி அந்த அடியை பாதி பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துடும். இல்லை இன்னும் முத்தி போச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே போர்வை பற்றி ரெண்டு பேரும் அங்கேயே கட்டி பிடிச்சி அழுது அந்த பிரச்சனை அங்கேயே முடிச்சிடும். ஸோ ட்வின்ஸில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை கூட நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலி ஷேர் பண்ணிக்கிட்டு 24 மணி நேரமும் கூட தானே இருக்கிறோம். ஸோ நம்மளால் வந்து எதையுமே வந்து அழகாக காட்ட முடியும். மைனஸ் அப்படின்னு பார்த்தா வந்து வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன விஷயமே வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும். அது வந்து நாங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் போகிறோம், நம்மளுக்கு வந்து ஒரு பொண்ணு பிடிச்சிட்டு அந்த பொண்ணு அழகாக இருக்காங்களே அப்படின்ட்டு நான் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணும்போது நம்ம தோல் மேலே கை வச்சு ஆமாம்ல அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஆப்போனண்ட்டாக ஒரு கூட ஒரு காம்படிட்டர் வந்து நம்ம வச்சு கூட வளர்த்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து குளிப்பறிக்கிறதுக்கு வெளிலேருந்து யாருமே வர வேண்டாம்.
3: எல்லாருக்குமே வந்து லைஃப்ல இதுதான் நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்னு இருக்கும், இல்ல எல்லாருக்குமே ஒரு மாரல் இருக்கும் லைஃப்ல, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மாரல்
2: ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது, நான் பேசிக்காக சொன்ன மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ஹியூமன் காண்டாக்ட் தான். ஏன்னா ஒரு நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷனே எடுத்துக்கலாம், ஒரு 10 பிஃபோர் வரைக்கும் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு இப்போ கனகராஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க மூணு பேர் சொல்லுவாங்க, நீனா நீலாமங்கத்தில் இருந்தாங்களா இல்லை திருச்சியில் இருந்தாலே இல்லை தஞ்சாவூரில் இருந்தாருன்னு சொல்லிட்டு, ஸோ யார் யாருன்னு அவங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு கனகராஜன் எனக்கு யாருமே தெரியாது, அதாவது ஒரு நார்மலான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கே இப்போலாம் வந்துட்டு நம்ம வெளியிலேருந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசரை கூப்பிட்டு கொடுக்க மாதிரி ஆச்சு, ஏன்னா உங்கள் காண்டாக்ட் நம்மளோட குறைஞ்சிருச்சு. அந்த விதத்தில் வந்து நாங்கள் வந்து எந்த விதத்தில் பிளெஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் கான்டாக்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 10 வந்து மெயின்டைன் பண்ணணும், அதுக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த ஒரு வே ஆஃப் லெவ் அப்ரோச் வந்து இருக்கணும், எப்போவுமே வந்து ரெகுலர் கான்டாக்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை பழக்கிக்கிட்டோம். அதனால வந்துட்டு இன்னைக்கு இப்போ நான் பண்ணுற ஒர்க்குமே வந்துட்டு முழுக்க முழுக்க வந்து அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிச்சு. என்னோட லைஃப் நான் அமைச்சிக்கல, நாங்கள் எப்படி அதை இருந்து வந்தோமோ அதுவே எங்களுக்கு ஒரு லைஃப் வந்து அமைச்சு கொடுத்துருச்சு, அதை நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அவ்வளோதான். ஸோ அந்த ஹியூமன் கான்டாக்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கணும், இன்னமும் முழுக்க முழுக்க எவ்வளோ தூரத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், பழகணும், நிறைய பேரை தெரிஞ்சுக்கணும், நிறையா நல்லவங்களை பார்க்கணும், நிறைய கெட்டவங்கள்ட்ட வந்து டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ணணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உள்ள நிறைய பேரை வந்து பார்க்கணும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறையா அப்சர்வ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு டைமில் தான் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் டைமில் உங்களான கமிட்மெண்ட்ஸ், உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு வரும்போது நமக்கு இதை நோக்கி போகிறதுக்கான ஒரு டைம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அந்த டைமுக்குள்ளே எவ்வளோ பேரை மீட் பண்ணுறோம், எவ்வளோ பேரை நம்ம பழக்கத்தில் வச்சுக்கிறோங்கிறது தான் மேட்ரு. ஸோ அதனால் வந்து என்னோடய மாரல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, யார் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு முடியும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை, சரி ஒரு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் முடியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இவங்கள போய் பாருங்கள், மேபி அவங்களால முடியலான்னு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு தேவையான வேலையை நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் என்றைக்குமே நாங்கள் ரெண்டு பேராக இருக்கும்போது ஒரு டபுள் சப்போர்ட் கொடுக்கணும் யாராக இருந்தாலும். ஏன்னா அவங்க திருப்பி அவங்க தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் வளர்கிறதுக்கும் அவங்க வளர்கிறதுக்கும் ஈக்குவாலிட்டி கொடுத்து சேர்ந்து வளரணும். ஸோ இதுதான் மாறல்னு வச்சுக்கலாம், இல்லை வந்து யாரோ சொல்லி கொடுத்து நாங்கள் இதை கடைபிடிக்கிறோம்னு வச்சுக்கலாம்.
3: நீங்க யங் மீடியா பீப்புள் இதுதான் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு யூ செட் அப் அ ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்றதுக்கோ இல்ல அந்த மீடியாவோட அந்த பவரை ரீடைன் பண்றதுக்கோ நீங்க யங் மீடியா பீப்புள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: ரெண்டு விஷயம். இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த லிமிட்னு கிடையாது இல்லையா, இதுக்கு மேலேயும் போகணும். இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்டராகவே இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க தான் டாப் மோஸ்ட் ஆக்டர்னாலும் அவங்களுக்கான அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் தான் அதில் அவங்க சஸ்டெயின் பண்ண முடியும். அவங்க வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க வந்து எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்க பெரிய லெவலில் அவங்க அட்டன் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது அதுதான், இப்போ எங்களுக்கும் அடுத்ததை நோக்கி நான் பயணிச்சுட்டே இருந்தால் தான் வந்துட்டு ட்ராவல் ஆகுமே தவிர ஸ்டாப் பண்ணது கிடையாது. யங் ஜென்ரேஷனுக்கு நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வராதிங்க. சரி வந்தோடனே நம்ம ஸ்பாட்லைட்டில் இருப்போம், நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான திங்ஸ் நீங்கள் காலேஜில் கற்றுக்குறீங்க. அவங்க தியரட்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க. பட் ப்ராக்டிக்கலி ஒரு வேலை, அந்த வேலையில் எவ்வளோ தூரத்துக்கான ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷரை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே வந்துட்டு கிராஜுவலாக தான் நடக்கும். உடனே நடக்கும், எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது, எனக்கு பீப்புள் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி நடக்கும். அந்த இடத்துக்கு போய் நீங்கள் நின்றுவீங்க. பட் நின்ன இடத்துல நீங்கள் பண்ணுற வேலையை உங்களால் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ரெயின் ஆகி ஒரு ஃபிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட்டு போகிறீங்களோ அப்போ தான் அந்த ஒர்க்கை வந்து எஃபிஷியண்ட்டாக உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால் வெளியில் வரும்போது எக்ஸ்பெக்டேஷனை விட்டுருங்க. எப்படி கற்றுக்கலாம், இல்லை யாரை பார்க்கலாம், ஒரு இதுக்கும் திருப்பி நான் அதே தான் சொல்ல வரேன், ஒரு பேசிக்காக நிறைய கான்டெக்ட்ஸை வளர்த்துக்குங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை ப்ராப்பர் வேலை கைட் பண்ணுவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி ரெண்டு வருஷம் கழித்து நம்ம தப்பான வேலை வந்துட்டோம், இதை நம்ம அந்த மாதிரி போயிருந்தால் இந்த இடத்துக்கு நம்மளால் ஈஸியாக வந்திருக்க முடியும்னு அடிபட்டு கற்றுக்காதீங்க. இப்போ எங்களை மாதிரி அடிபட்டு வந்தவங்கள்ட்ட கேளுங்க, பேசுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் பண்ண தப்பு, இதனால எங்களுக்கு டிலே ஆச்சு, இதை பண்ணாதீங்கன்னு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து மேலே மேலே வர முடியும். அதனால வந்து யங் ஜென்ரேஷன் சொல்ல முடியாது, இப்போ இருக்கிறவங்களாம் வந்துட்டு ரியலி டேலண்டட் வந்து அதிகமான பேர் இருக்கீங்க.
4: இன்னொன்று ஜென்ரேஷன் வளர வளர, டெக்னாலஜி வளர வளர, எல்லாரும் எப்படி அம்மா அப்பாட்ட எப்படி ஷேர் பண்ணிட்டு இருந்தோமோ இப்போ மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது வந்து நம்ம பார்க்குறது விதம் வந்து லைக்ஸ் அந்த ஷேருக்காக தான் இருக்கே தவிர ஒரு கேர் அண்ட் அஃபெக்ஷனுக்கு இல்லை. ஸோ மறுபடி அந்த எப்படி சொல்கிறது, எல்லாமே மாறிடுச்சு. இப்போ திருப்பி பின்னாடி போக முடியுமாங்கிறது கஷ்டம்தான், பட் ஆனால் பின்னாடி போனால் தான் ஒரு சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ சுற்றி இருக்கிறவங்களோட பேசுங்க, கூட இருக்கிறவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கன்னு தான் இப்போயும் நான்
3: சொல்கிறோம். ஓகே, டிவிஎஸ் குரூப்பில் சர்வீஸ் அட்வைஸராக ஒரு 2 வருஷம், அதுக்கப்புறம் JBF இண்டஸ்ட்ரீஸில் டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, இப்போ காஸ்டிங் டிரெக்டராக இருக்கீங்க. ஹவுஸ் இட், ஹவுஸ் இட் சேஞ்ச் ஆ, அங்கேருந்து இங்கே மாறும்போது வாஸ் இட் ஈஸி ஆர் டிஃபிகல்ட், எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
2: இல்லை இங்கேருந்து அங்கே போனபோது சொல்கிற மாதிரி நான் டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போகும்போதே ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன் தான். நாமெல்லாம் வந்துட்டு ஏன் நம்ம படிக்கிறோம், நம்ம தான் பெயிண்டர் ஆகலாண்டா, அந்த பெயிண்ட் ஸ்மெல், ஐயோ பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு நம்ம வந்து பெட்ரோல் போட போயிடலாண்டா. ஏன்னா ஆசைகள் வந்து அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட்டில் தான் போகணும், டூரிஸ்ட் கைட் தான் போகணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. ஏன்னா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. பட் மெச்சூரிட்டி வர வர இல்லை, லைஃபுக்கு வந்து சில விஷயங்கள் தேவைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லும் போது சரி மெக்கானிக்கல் நமக்கு ஒரு பேஷன் இருக்குது அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ போயாச்சு. டிப்ளமோ போயிட்டு நான் 3 வருஷம் முடிக்கும் போது அந்த டைம் வந்து ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுவோம் அநியாயத்துக்கு வந்துட்டு. இப்போ பேசிக்கலி வந்து குறைச்சிக்கிட்டோம். ஸோ அப்போ வந்து அநியாயத்துக்கு வாழ்த்தனம் பண்ணிட்டு இருப்போம், காலேஜுக்கு சரியாக வந்து அப்போலாம் வந்து போக மாட்டோம். ஸோ நான் முடிக்கும் போது எக்கச்சக்க அரியர்ஸ் இருந்துச்சு என்னோட ஃபைனல் செமஸ்டரில். அப்போ வந்து எங்க அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் தெரியாத வரைக்கும் நான் தேர்ட் இயர் வரைக்கும் ஓடிட்டேன். பட் வந்து அவங்க கொடுத்த பீரியட் வந்து இன்னொரு 6 மாசத்துல முடிய போகுது. இந்த சிக்ஸ்த் செமஸ்டர்ல வந்து முடிச்சுட்டு வெளில வரும்போது பக்காவா ஒரு இன்ஜினியரா இருக்கணுங்கிறதுக்காக அந்த 6 மாசம் கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா அரியர்ஸையும் வந்து ஒரே டைம்ல வந்து கிளியர் பண்ணோம். அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சரி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து எஃபர்ட் போட்டா எந்த விஷயத்தையும் நம்மளால பண்ணிட முடியும். ஒரு 6 மாசத்துல இவ்வளவு பேப்பர்ஸையும் கிளியர் பண்ணும் போது எத்தனை பேப்பர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா டிப்ளமோல மொத்தம் வந்துட்டு 20 பேப்பர்ல 18 பேப்பர் நாங்க வச்சிருந்தோம். ஸோ அந்த பேப்பர்ஸ் டோட்டலா ஒரே செமஸ்டர்ல கிளியர் பண்ணோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து எங்க அம்மா கிட்ட வந்து நான் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நாங்க வந்து தேட போறோம், பார்க்க போறோம், போய் சேர போறோம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னா தெரியும்ல 18 பேப்பர் நீங்க எழுதியிருக்கும் போது இன்கேஸ் எதுவும் 1-2 வந்து அரியர் இருந்தா கூட நீங்க அடுத்தது காலேஜ் ஜாயின் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், இதை மீட் எடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில போய் ஜாயின் பண்ணிட்டா நம்ம வீட்டில் ரிசல்ட் பத்தியே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வரதுக்கு ஒரு 1.5 மந்த்ஸ் டைம் இருந்துச்சு. வா சென்னையில் போய் தேடுவோம்னு சொல்லிட்டு சென்னைக்குள்ள ஃபர்ஸ்ட் புதுசாக என்டர் ஆகிறோம். என்டர் ஆகிட்டு ஸ்பென்சர் பிளாஸாவில் போய் நிற்கிறோம். நிற்கும் போது பார்த்தா எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆள் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த 3 வருஷம் பண்ண தப்பு வந்து பெரிய தப்பு அரியர்ஸ் எல்லாம் வச்சது. ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம நிறையா போய் சொல்லியிருப்போம் வீட்டில். ஸோ நீ நாளைக்கு வந்து நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நம்ம யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது. இப்போ அம்மா கிட்டே போய்ட்டு எனக்கு அரியர்ஸ் இருக்குமா காலேஜில், ஐ மீன் நான் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணணும்னு அப்பா கிட்ட சொல்ல முடியாது இல்லையா, போய் சொல்லிட்டோம். ஸோ அதனால ஸ்பென்சர் லாஸில் நிற்கும் போது நாங்கள் பார்க்குறோம் நம்மளை சுற்றி யாருமே கிடையாது, கான்டெக்ட்ஸே கிடையாது, நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்பிளே இல்லைங்கும் போது அன்றைக்கி ஒன்றே தான் யோசித்தோம். இதே ஸ்பென்சர் பிளாஸாவில் இன்னொரு 2 இயர்ஸ் கழிச்சு நிற்கும் போது எக்கச்சக்க கான்டெக்ட்ஸோட எக்கச்சக்க பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கணும். ஸோ ஸ்பென்சர்லேருந்து வெளில வந்தாச்சு. டிவிஎஸ் வாசலில் போய் நிற்கிறோம். செக்யூரிட்டி நான் என்னப்பா என்ன வேணும் கார் வாங்க வந்தீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ அவ்வளோ பெரிய பணக்காரனா அப்போல்லாம் இல்லைன்னா சொல்லிட்டு இந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். போப்பா டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். பட் வந்து அவர் என்ன ஒன்னே ஒன்றா அவர் வேலையில் வந்து டெடிக்கேட்டடாக இருந்தனால எங்கள் ரெண்டு பேரையும் அப்போ ஒன்றா அவர் பார்க்கல. ஸோ நான் என்ன பண்ணேன், இவன் போய் எப்போவுமே ஒரு டீக்கெட்டில் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருப்பான். நான் சொன்னேன் இங்கே வா ஒருத்தர் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி நாட்டை போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் நின்று சமஷாக ஆகிட்டார். என்னப்பா ஒரே மாதிரி இருக்கீங்க, ஐயோ சூப்பராக இருக்குதுப்பா ஒரே ட்ரெஸ் தான் போனீங்கன்னா அப்படியே கேட்க ஆரம்பிக்கும் போது இப்போ சொல்லுங்கண்ணே எப்படி இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம் உங்களுக்கு செய்யாமையா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். அதான் சொன்னேன் எப்பவுமே பெரிய லெவலில் இருக்கவங்க தான் நமக்கு வந்து கைடன்ஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஈவன் சின்ன லெவலில் இருக்கவங்களும் கொடுக்குற டிப்ஸ் வந்து அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நம்பணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த விதத்தில் அந்த அண்ணா வந்து ஒரு 4 விஷயம் சொன்னார், இப்படி இருக்கணும், இதை முடிச்சிருக்கணும், இது தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் இவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஒரே நாள் தான் அவங்க சொன்னாங்க, நாங்கள் அதை செஞ்சோம். அடுத்த நாள் போய் பார்த்தோம், இன்டர்வியூ வச்சாங்க. பட் பேசிக்காக அரியர்ஸ் வச்சதுனால எனக்கு ஒரே பெனிஃபிட் என்ன அப்படின்னா நான் 18 பேப்பரையும் ஒரே டைமில் படித்தேன். ஸோ அவங்க எதில் கேட்டாலும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த விதம் வந்து எங்களுக்கு கை கொடுத்துச்சு. டிவிஎஸ்ல போனோம், ஒரு 3 ரவுண்ட் அட்டன் பண்ணோம், வேலை கிடச்சிச்சு. நேராக வீட்டுக்கு ஒரு ஃபோன், அம்மா டிவிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம்மா என்னால் இன்ஜினியரிங் படிக்க முடியுமான்னு தெரியலன்னா, என்னப்பா டிவிஎஸ்லயே ஜாயின் பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்போஷர் நீங்கள் வந்து
1: கரியர் வைக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்தா.
2: ஆ உண்மைதான், நான் இப்பவும் சொல்லுவேன் அரியர் வச்ச பசங்கள்ட்ட சொல்லுது ஒன்னே ஒன்று, எகைன் அந்த சப்ஜெக்டை உனக்கு படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்டை முழுசாக படிச்சிரு அவ்வளோதான். ஸோ அதனால வந்துட்டு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ வேலைக்கும் போயாச்சு, 2 இயர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாகவும் இருந்தாச்சு.
0: அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போன வாழ்க்கை இன்னொரு பெரிய ட்ராஜடி தான் அது.
2: ஆ ட்ராஜடின்னு சொல்லலாம், அது எப்படின்னா வந்துட்டு நல்ல வேலை, நல்ல ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக அந்த டைமுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு. ஸோ டிவிஎஸ்ல 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது எகெயின் எங்கள் வீட்டில் ஒரு பேச்சு எடுத்து எங்கள் அண்ணா வந்தாங்க. வந்துட்டு தம்பிங்க இங்கே வாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாங்க. நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு போய் நின்னோன்னே, இல்லை வீட்டில் 3 பசங்க இருக்கும் போது அண்ணன் மட்டும் இன்ஜினியரிங் பண்ணிவிட்டு தம்பிங்களை டிப்ளமோட நிப்பாட்டிட்டா சமுதாயம் என்ன சொல்லும், நம்ம சொந்தங்கள் என்ன சொல்லும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு.
0: அதெல்லாம் கண்டுக்கல.
2: ஆமாம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான், நான் இல்லை முடியாது முடியாது அதெல்லாம் படிக்க முடியாது இதுக்கு மேலெலாம் படிக்க முடியாது சொன்னேன். ஒன்றே ஒன்று தான், ஆமா
0: ஏன்னா ஜாப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த நாங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு செலிபிரிட்டி கான்டாக்ட் டிவிஎஸ்க்கு வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு சர்க்கிளும் கிரியேட் ஆச்சு, இது திருப்பி மாற சொன்னாங்க.
2: ஆமா அது என்னன்னா டிவிஎஸ்ல வந்து நிறைய செலிபிரிட்டி கான்டாக்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதை நாங்கள் அப்படியே தக்க வச்சுக்கணும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒரே ஒரு டைலாக் தான், தம்பி ஒன்றும் இல்லைப்பா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ட்வின்ஸ் பொண்ணுங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றோம், நீங்கள் வந்து டிப்ளமோட நின்றுட்டீங்க அப்படின்னா எல்லா பொண்ணுங்களும் இன்ஜினியரிங் ஆச்சும் பேசிக்காக படிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். ஆமாம் அது ஒன்று, உங்களுக்கு கல்யாணமே நடக்காம போயிடும். ஐயோ என்னடா மெயின் விஷயத்துலேயே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே போய், அம்மா எந்த காலேஜுமா நீங்கள் சொன்ன இடத்துல படிமா, படிப்பு தாம்மா வாழ்க்கை, வாழ்க்கைனா படிப்பு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாயின் பண்ணது தான் இன்ஜினியரிங். ஸோ அங்கேயும் போனோம்,
0: மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்
2: போச்சு. 3 years அங்கேயும் ஒரு வழியா பண்ணோம், அதே டிப்ளமோல செஞ்ச அதே கதையை தான் அங்கேயும் செஞ்சோம்.
1: So you quit job and then?
2: ஆமா, 2 years கரெக்டா என்னோட 2வது வருஷம் முடிஞ்சு எனக்கு அடுத்த ப்ரமோஷன் ஒரு பேச்சு வரும்போது, இல்ல சார் நாங்க வேலையை விடுறோம் சார், எங்களுக்கு எங்க அம்மா சொல்லுறது தான் எங்களுக்கு முக்கியம் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்
1: போயிட்டோம்.
2: விஷயங்கள் வந்து நல்லதுன்னு அம்மா சொல்லுவாங்க, அம்மா எனக்கும் போய் சொல்ல மாட்டாங்க.
1: அம்மா சின்ன வயசுல இருந்து எவ்வளவு நல்ல சொன்னாங்கடா.
2: நிறைய சொல்லிருக்காங்க, நாங்க எல்லாமே டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கோம், அது ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு நாங்க நடைமுறைப்படுத்திட்டு வரோம்.
1: ஓகே, நீங்க சமுதாயத்துக்கு இப்ப செய்ய வேண்டிய விஷயம் எதனா உங்களுக்கு லைக் தோணும்ல ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப எங்களுக்கு என்ன தோணும், இப்ப ஒரு இடத்துக்கு போகணும்னா லைக் ஒரு நாள் ஆர்ஃபனேஜ் போகணும், நாங்க அங்க ஒரு நாள் போயிட்டு வரதோட நிறுத்தாம வி வாண்ட் டு கோ பேக் டு தட் பிளேஸ், எங்களால முடிஞ்சதை பண்ணோம்னு தோணும். ஸோ தி சேம் வே இப்ப நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா என்ன தோணும் அந்த மாதிரி எதனா?
2: இல்ல, ஆக்சுவலி பேசிக்கான உண்மையும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிட்டே பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு புக்ல வந்து காலை வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா தொட்டு கும்பிடுங்க, பெரியவங்க போகும்போது எந்திரிச்சு இடம் விடுங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாம ஆனால் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், நான் வந்துட்டு நான் நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன்னா உங்களுக்கு நான் இத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாமளே வந்து நிர்ணயிச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சமூகத்துக்கு என்ன செய்யணீங்கன்னு பார்த்தா, இப்போ நான் நடந்து வரும்போது ஒரு தாத்தா வந்து முடியாமல் உட்காந்தாருன்னா அவரை கொண்டு போய் அவருக்கு எங்கே விடணுமோ அதை விட்டுட்டு, இல்லை அவர் டீ கேட்டால் தான் வாங்கி கொடுக்குது. ஸோ டே பை டே டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. நான் ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு அதுதான் சமூகத்துக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில் எந்த விஷயமும் உங்களால் முடியும், அதாவது உங்களோட வேலைகளை தாண்டி நீங்கள் சுயநலமாக இல்லாமல் யாருக்கு நீங்கள் எது செஞ்சாலும் அது சமூகத்துக்கு நல்லது தான், அதை செஞ்சிட்டே இருங்க, அவ்வளோதான். நீங்களும் சரி நாங்களும் சரி அதான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் எங்களை கூப்பிட்டதும் ஒரு சின்ன நல்ல விஷயம் தான் எங்கள் லைஃப்பில். ஏன்னா நான் சில விஷயங்கள் இங்கே இன்ட்ராக்ட் பண்ணும்போது இங்கே நான் தப்பு பண்ணியிருக்காங்கிற மைண்டில் வந்து எனக்கே ஓடும். ஸோ இது நீங்கள் சமூகத்துக்கு செஞ்ச நல்லது, அந்த தப்பை நான் திருத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் சமூகம் தானே உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காலேஜை விட்டு நான் வெளில போகும்போது இதே மாதிரி நான் 4 பேருக்கு சொல்லுவேன், இதை வந்து நான் இங்கே தான் பண்ணியிருக்கிறேன், இதை வந்து என்னால் ஷேர் பண்ணும்போது நான் செஞ்ச தப்பு தெரிஞ்சு இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், இப்போ வந்து சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் செய்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் ஷேர் பண்ணுற நேரத்தில் இன்னொன்று செய்யணுங்கிற இன்டென்ஷன் போய், இப்போ வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம ஃப்ளட்டே எடுத்துக்கலாம். ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், ஃப்ளட்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லது நிறைய பேர் செஞ்சாங்க, அதை விட்டுருவோம், அது வந்து எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த செஞ்ச விஷயங்கள் வந்து ரெக்கக்னைஸ் கொடுத்த ஆளுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியாலையும் மீடியா சார்ந்த துறைகளையும் இருக்கிறவங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ரெக்கக்னிஷன் அதிகமாக கிடைக்கும். பட் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர் யார் யாரோ எவ்வளவோ செஞ்சாங்க, அவங்களுக்கு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அவங்கள பற்றி கூட யாருமே பேசினது கிடையாது. ஸோ அதனால எப்படி ஆயிடுதுன்னா, இங்கே வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விஷயம் நடக்குதோ இல்லையோ, பட் அந்த செலிபிரிட்டிக்கான ஒரு பாப்புலாரிட்டி கிடச்சிருது. அதனால அதெல்லாம் யோசிக்காமல் எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் முடியுமோ அது எல்லா டைமும் செய்யணும்னு நான் கேட்குறேன்.
3: நீங்கள் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க இந்த ஜென்ரேஷனில்? நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேரை இந்த ஜென்ரேஷனில் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற அந்த விஷயம் என்னது?
2: மாறணும்னு நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நம்ம ஊரில் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லதை செய்கிறவன் வந்து இழிச்சவன் போயிடுறான், நல்லதை சொல்கிறவன் வந்து பாப்புலர் ஆகிறான். அதாவது உட்காந்துருந்து உட்காந்துட்டு நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, பா செம்மையா சொல்றாருப்பா இதை ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எடுத்து, பட் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்து இந்த கீரை சாப்பிடுங்க இது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான விஷயத்த நான் செய்யறேன் அப்படிங்கும்போது எனக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, பீப்புள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு அதுல பெருமையை தேடிக்கிறாங்க. பாத்தீங்களா, இந்த விஷயத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க எக்ஸாம்பிள் நீங்க வந்து நீங்க நார்மல் ஃபேஸ்புக்லயே எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு ஒரு பர்த்டே அப்படின்னு சொன்னா, எங்க அம்மாவுக்கு பர்த்டே ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படின்னு அவங்க அதை போட்டுட்டு அதை சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அவங்க சொல்லிக்கிறாங்க. பட் அந்த அதே அவங்க போட்ட ஸ்டேட்டஸ்க்கு வந்து லைக் வரலன்னா, எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள்னு போட்டிருக்கேன் இதையுமே யாரும் லைக் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க அம்மா கிட்ட போய் முதல்ல அவன் விஷ் பண்ணியிருப்பானான்னு தெரியாது. இது நம்ம ரெகுலராக பேசுகிற ஒரு விஷயம் தான், பட் அது உண்மையும் என்ன தான் இதை நான் திருப்பி திருப்பி சொன்னாலுமே உண்மையான விஷயங்கிறது சந்தோஷம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான். நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுல்ல, இங்கே எல்லாருமே வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ண தான் நினச்சிட்டு இருக்காங்க, அது மாறணும் மெயினாக. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு 1000 பேசலாம். இப்போ வந்து ஒரு எகைன் ஒரு இப்போ நம்ம அந்த ரேப் கேஸ் அந்த நிறைய நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பற்றி பேசும்போது டிஸ்கஷன் நிறையா போகும், பட் அது வந்து அந்த டிஸ்கஷனோட நின்றுடும். நாங்கள் வந்து எகெயின்ஸ்ட் ரேப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 colleges வந்து அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துகிறோம். அந்த கேம்பெயின் நடத்தும் போது ஸ்டூடெண்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, பா நான் என்னன்னா எப்படி சொல்லிட்டீங்க, போகலாண்ணா பண்ணலாண்ணா அதை பண்ணிடலாண்ணா ஒரு பெரிய ஒரு இது பண்ணலாம் நம்ம எதிர்பார்க்கலான்னு சொல்லிட்டு, பட் நான் அதை நடத்திட்டு என்னைக்கு வேணும்னு சொல்லி இங்கே வாங்க அப்படின்னு நான் சொல்கிற நேரத்துக்கு, நான் இல்லை நான் எங்கள் வீட்டில் வந்து மூவிக்கு போகலான்னு கமிட்மெண்ட், அதாவது அவன் சொல்கிற எக்ஸாம்பிள் ஐ மீன் ரீசன் கூட அதுக்கும் இதுக்கும் டோட்டல் இவன் என்கிட்ட போய் கூட சொல்லிடலாம், ஆனால் இல்லைனா வர முடியாதுன்னா எனக்கு வேற ஒரு சுச்சுவேஷன், இல்லைனா நான் மூவிக்கு டிக்கெட் போட்டேன்னா டோட்டலாக மறந்துட்டேன் அப்படிங்கும் போது அப்போ என்ன ஆகுனா ஒருத்தவங்க செய்கிறவங்களே ஒரு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி. பட் என்னன்னா நம்ம இதே ஒரு 1000 பேர்கிட்ட சொன்ன இடத்துல அந்த இடத்துல 100 பேர் வந்தாலும் நம்ம சொன்னதுக்கான ஒரு மரியாதை தான், 90 பேர் ஐ மீன் மீதி 900 பீப்புள் பற்றி நம்ம கவலைப்பட போகிறது கிடையாது. பட் இந்த ஜென்ரேஷன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதே மாதிரி நான் மீடியாவில் இருக்கிறத வச்சே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிற பட்சத்தில் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பிஃபோர்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, சார் எனக்கு இது வந்து தேவைப்படுது, நான் இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனில் இருக்கேன், இது வந்து என்னோடய பேஷன், இந்த திறமை என்கிட்ட இருக்குங்கிற ஷேரிங் இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹை தேர் சொல்லுங்கள், நான் கேட்கணும், சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும், அந்த ஆடுக்கு ஒரு 3 பேர் வேணும்னு கேட்டிருந்தீங்கல்ல, என்ன போட்டுங்க. இல்லை புரியல சார், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயா கேர்ளா, ஏன்னா பேசுகிற தோரணையே ஒரு மாதிரி இருக்குல்ல. இல்லை நான் கேர்ள் தான், நான் இது மாதிரி ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்ருக்கேன், நான் எனக்கு வந்து அந்த பேஷன் இருக்குது, இந்த பேஷன் இருக்குது. சரி உங்கள் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் அனுப்புங்களா எதுக்கு அப்படின்னா, இல்லை சார் நான் நீங்கள் ஆடு வேணும்னா நான் வந்து அந்த ஃபோட்டோஸ் நான் அனுப்பணும், அவங்க ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்கன்ட்டு என்னோடய நான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்களை கேள்வி கேட்கணும். நீங்கள் வே ஆஃப் அப்ரோச்சே வந்து டோட்டலாக மாறிடுச்சு. நான் வந்து எங்களோட நான் காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் சீனியர்ஸாக இருக்கணும் ரிலேஷன் ஆகட்டும் அந்த உரிமையாக நான் கூப்பிடுவேன், என் சீனியர் தான் அண்ணா, அண்ணா எனக்கு இது வேணும்னா எனக்கு இதை பண்ணுங்கண்ணான்ட்டு 100 அண்ணா போடுவேன். பட் இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறவங்க, ஆ ஓகே டன் முடிச்சிடலாம் பண்ணிடலாம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு கம்யூனிகேஷன், ஆர்டிஃபிஷியலான ஒரு ரிலேஷன்ஷிப். அது எங்கே போய் முடியும்னா உங்களுக்கான விஷயம் உங்களை தேடி வரதுக்கே டைம் எடுக்கும். அது உங்க நீங்கள் எப்போ உணர்வீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் என்றைக்கு வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு தெரியும் நம்ம இப்படி இருந்துட்டோம் அப்படின்ட்டு. இதை வந்து ஏன் மாறணும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நீங்கள் போய் எந்தளவுக்கு நடந்துக்கணும்னு. பட் இது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் விர்ச்சுவலாக மாறிடுச்சு எல்லாமே, நேராக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மரியாதை தானாக வரும், அட்லீஸ்ட் நடிப்பீங்க. பட் விர்ச்சுவலில் வந்து எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து மொபைலில் பார்க்குறான், நீங்கள் இங்கேருந்து அனுப்புகிறீங்க, அந்த மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லாத போனனால நீங்கள் சந்தோஷத்தையும் கோபத்தையும் மெசேஜஸில் அப்டேட் பண்ணி அதை டோட்டலாக வந்து ஒரு மலங்கி போயிட்டாங்க. அப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு, அது ஒன்று மாறணும். ரெண்டாவது விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பிரஸ் முதல்ல பண்ண கற்றுக்கணும், எந்த விஷயத்தையும் நல்லது கெட்டதுங்கிறத ஓப்பனாக தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ண கற்றுக்கணும். டோட்டலாக அது மாறிச்சு, நமக்கு இது தேவையாங்கிற மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ நான் இங்கே காலேஜுக்குள்ளே வரும்போதே நான் ரெண்டு பேர்கிட்ட கேட்டேன், எம்ஓபி எங்கே இருக்குது, என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னு. நான் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் வந்து கை கூட காட்டிருக்கலாம், இப்படி போய் இப்படி திரும்புன்னு சொல்லிட்டு இவங்க இது எதுக்கு நம்ம சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு போகிறாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நார்மல் ஒரு கொஸ்டின், இப்போ வந்து இப்போ நானே இப்போ நான் ஓரளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு டீசெண்டாக கேட்டேன், இன்னும் 2 வயசானவங்க இதே காலேஜுக்கு வரணும் அப்படிங்கும் போது இப்போ ரோட்டில் வந்து பார்க்கும்போது தப்பான மிஸ்கைடன்ஸ், அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போனால் அவங்களுக்கு மனசெல்லாம் ஹர்ட் ஆவாங்க, ஏன்னா அவங்களோட ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் இருந்தே இருக்காது, அவங்களாம் வந்துட்டு கேட்டோன்னா கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டுற ஜென்ரேஷன்லாம் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும், மாறுமான்னு தெரியாது, மாறினா நல்லா இருக்கும்.
1: இவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்து நேரில் பார்த்து ஒரு இருக்க விஷயம், ஐ ரியலி வாஸ் லைக் இப்படி கூட இருப்பாங்களான்னு நான் யோசிச்சது. இந்த காலத்தில் எக்ஸாக்ட்லி ஆஸ் ஹீ செட், வழி கேட்டதுக்கே சொல்லாம மூஞ்சி திருப்பிட்டு போகிறவங்க இருக்க காலத்தில் ஒருத்தவங்க வந்து ஸ்டூடியோ முன்னாடி நின்றுருக்காங்க, ஷூட் போயிட்டுருக்கு, நான் பார்க்கணும்னு இதுக்காக ஊர்லேருந்து கிளம்பி வந்தவங்க ஓகேயா, அவங்கள அந்த அந்த ஸ்டூடியோவில் இருக்க யாருமே மதிக்கலை, மதிக்கலை இந்த சென்ஸ் திரும்பி கூட பார்க்கல, எல்லாரும் அவங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அவங்க நின்றுருக்காங்க, ஃபேமிலி ஒரு 10 பேர் வந்து நிற்கிறாங்க, அவங்க எதுக்கு இருக்காங்க யார், நோ ஒன் வாஸ் பாதர் டு ஆஸ்க். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அங்கே போய் பேசணுன்ற அவசியமே கிடையாது, பட் ஸ்டில் இது உள்ளே கூப்பிட்டு போய் தான் ஷூட்டிங். அங்கே பார்த்தப்ப அவங்களுக்கு நான் நிஜமாதிரி அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகணும், வாட்ஸ் நீர் அப்படின்ற மாதிரி கூட கேட்டேன். அப்போ திங் ஹீ செட் வாஸ் லைக் அவங்க வந்து இது எனக்கு பண்ணுறது, நான் என்னால் முடியும் நான் பண்ணுறேன், பட் அவங்களுக்கு இது பெரிய விஷயம், ஷூட்டை நேரில் பார்த்தேன், எவ்வளோ போய் அவங்க பெருமையாக கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த காலத்தில் இப்படி நான் நேரில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக என் கூட இருக்கவங்க என்னை சுற்றி இருக்கவங்க இப்படிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, அதில் நான் பார்த்த ரெண்டு பேர்.
2: தேங்க்யூ. பட் என்ன இதில் ஒன்றும் நான் என்ன சொல்லிக்க ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு இடத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களால இப்போ வந்து இப்போ எம்ஓபி காலேஜ்குள்ளே நான் வரேன் அப்படின்னு சொன்னால் என்னால் இங்கே டேரெக்டாக வர முடியாது. இப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு சைனோ இல்லை ஒரு அத்தாரிட்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு சைன் பண்ணால் தான் என்னால் உள்ள வர முடியும் இல்லையா. ஸோ அப்போ நான் இங்கே வரதுக்கு உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவை, உங்களோட பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவை. ஸோ நான் மீடியாவில் இருக்கிறதுனால நான் இருக்கிற இடத்த வந்து நிறைய பேர் பார்க்கணுங்கிற ஆசைகள் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டுடியோவில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டுடியோக்குள்ளே நடக்கிற ஷூட் வந்து பார்க்கணும், ஒரு செலிபிரிட்டியை வந்து அவங்க பண்ணுறதை வந்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். அப்போ என்ன ஆகுனா அந்த ஸ்டுடியோட செக்யூரிட்டிக்கான நீடு, அவங்களோட மேக்சிமம் லெவலே வந்து அவ்வளோ தூரம் தான் அவங்களால வச்சுக்க முடியும். அதை தாண்டி உள்ளே போனால் பிரச்சனைகள் வந்து அவங்க பயப்படுவாங்க. பட் நான் எங்களால் வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியும். அப்போ என்ன ஒன்றா, சரி வாங்க உள்ளுக்குள்ளே ஷூட் தான் போகுது, இது ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஊர்லேருந்து அவங்க வந்து இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்டுடியோவை சுற்றி பார்க்கணுங்கிற ஆசையில் வருவாங்க. அந்த குழந்தை வந்திருக்கும், அவங்க அந்த அப்பா வந்து அந்த ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்டரி கிராண்ட் பேரண்ட்ஸை சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆசையில் வரும்போது ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம சென்னைக்கு போகிறோம், ஒரு ஸ்டுடியோவை வந்து சுற்றி காட்டுவோம், அதை வந்து அவங்க ஒரு குழந்தைகிட்டையோ அவங்களோட ஒய்ஃபுக்கிட்டையோ அந்த கமிட்மெண்ட் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹஸ்பண்டோட ஃபீல் வந்து நமக்கும் புரியும் இல்லையா. ஏன்னா வந்து அழைச்சிட்டு வந்து செக்யூரிட்டி திருப்பி அனுப்பும் போது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அது எதுக்கு, இப்போ எங்கள் கண்ணு முன்னாடி அதை நடக்கும் போது சரி வாங்க இது என்ன இருக்குது சார், 2 நிமிஷம், இதுதான் ஸ்டுடியோ, இதுக்குள்ள தான் இந்த செலிபிரிட்டி இருக்காங்க, இதுதான் வந்து ஷோ நடக்கும், இங்கே தான் கேமரா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். அவங்க திருப்பி போகும்போது அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீல் நமக்கு வரும்ல, அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இருக்கிற இடத்துல என்னால் அதை செய்ய முடியும், ஸோ அதனால் நான் செய்கிறேன். நான் இந்த பீப்புள் உங்ககிட்டயும் நான் கேட்குறதும் அதே தான், உங்களால் முடிஞ்ச விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் வந்து மற்றவங்கக்கிட்டே வந்து அது அந்த ஃபீல் அனுபவிக்கிற அளவுக்கு நடந்துக்கோங்க, அவ்வளோதான்.
4: எல்லாரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்களே தவிர கேருங்கிற ஒரு விஷயத்த அடுத்தது யோசிக்கவே மாட்டுறாங்க. இன்னொன்று, ஏன்னா என்ன ரீசெண்டாக எங்களுக்கு என்னால் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஹெல்ப் எங்களுக்கு ஹெல்ப் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ இத்தனை வருஷங்கள் கடந்து வந்திருப்பீங்க, என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ண, அந்த பிளானிங்கே இல்லை, ஏதோ ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் செய்யலன்னு நிறைய பேர் கேட்குறாங்களே தவிர. ரீசெண்டாக ஒரு ஆந்திரா மெஸ்ஸில் நாங்கள் சாப்பிட போயிருந்தோம், அன்னைக்கு அந்த ஸ்டேஜில் எங்கள்கிட்டயே கொஞ்சம் பைசா கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம், வெளில வந்துட்டு நான் கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு அம்மா வந்துட்டு பைசா இருந்தால் கேட்டாங்க. என்கிட்ட ஒரு 50 ரூபா இருந்துச்சு, சரி அதில் சேஞ்ச் மாற்றி கொடுக்கலாமான்னு யோசிக்கும் போது ஏன் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு அக்கா ஒரு மீல்ஸ் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அந்த அக்கா பார்சல் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமும் பார்த்தா நான் 50 ரூபா கொடுக்குறேன், தம்பி இது 65 ரூபாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி யோசிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் அவங்க அம்மாவுக்கு தானே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 15 ரூபாங்கிறது அவங்களுக்கு எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பட் அந்த நேரத்தில் அவங்க பண்ண விஷயம் வந்து
2: இல்லை. அப்போ நாங்கள் தெரிஞ்சிட்டது ஒன்றே ஒன்று தான், ஹெல்ப்புங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இனிஷியேட் எடுத்துட்டாலே போதும், அது உங்களால் தான் நடக்கணும்னு இல்லை, அதை யார் வேணாலும் நடத்தி வச்சுருவாங்க. நமக்கு பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு உட்காந்து பேசுறதை தாண்டி எந்திரிச்சு செய்யணும், அவ்வளோதான். அது மாதிரி சரண்யா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அது நேராக நம்ம ஃபீல் பண்ணனால எங்கே இந்த விஷயம் நீங்கள் அதை லிசன் பண்ணதுனால எனக்கு என்ன சந்தோஷம்னா, நீங்களும் அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் போது இன்னும் 2 பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கும் போது
1: நம்ம இவ்வளோ நேரம் பேசல, உங்களுக்கு என்ன போ என்ன எடுத்துக்கிட்டீங்களோ இல்லையோ தெரியல, பட் ஸ்டில் கடைசியாக உனக்கு கேட்டுக்கிறேன். ஏன்னா ட்வின்ஸ் 2 பொண்ணுங்க இருந்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் ஆகலை, அப்படி எதனா இருந்துச்சுன்னா வந்து டி ட்வின்ஸ் அனு அருண் அரவிந்த் அட்டு அனு இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் உங்களுக்காக.
2: ஆமாம், சமுதாயத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு நல்லதையும் சொல்லிட்டு எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்ச சரணியாக அவன் நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.
4: ஃபேஸ்புக்கில் அருண் ஸ்பேஸ் அரவிந்தில் வாங்க, டச்சில் இருப்போம்.
1: உங்களுக்கு நிஜமாலே ஒரு கனவு ஆசை மீடியாக்குள்ளே போகணும் அந்த மாதிரி ஒரு நிஜமாலே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அருண் ஸ்பேஸ் அரவிந்த் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் நேம் அருண் ஸ்பேஸ் அரவிந்த், இவங்ககிட்ட பேசுங்க, ஹோப் உங்களுக்கு நினைச்சது நடக்கும். நிஜமாலே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க
2: கண்டிப்பாக. அதாவது மீடியாங்கிறது வந்துட்டு வெறும் ஒரு நடிப்பு ஆக்டிங் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வந்து எனி பிளாட்ஃபார்ம், ஒரு நீங்கள் ஒரு மைமராக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் ட்ரம்மராக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கிட்டாரிஸ்டாக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், ஒரு விஜே வாங்கணுங்கிற பேஷன் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணாலும் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் எங்ககிட்ட நீங்கள் வந்து உங்களோட பேசிக் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆசைகளை மட்டும் ஷேர் பண்ணால் போதும், அதுக்கான பிளாட்ஃபார்ம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டியூயல் சப்போர்ட் மாதிரி உங்களுக்கு நாங்கள் வந்து
4: ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரமோ இல்லையோ எங்களோட கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த இப்படி போங்க, இதை பண்ணுங்க, இவங்களை பாருங்கிற ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும்.
2: ஸோ பேசுறதுக்கு யோசிக்காதீங்க, பழகிறதுக்கு யோசிக்காதீங்க, வாங்க பழகலாம், வாங்க சேர்ந்து வளரலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. அருண் அரவிந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் ஹர்னி சைன் ஆஃப் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ஆசை மீடியா ஃபீல்ட்ல என்டர் ஆகணும், விஜய் ஆகணும், ஆஜய் ஆகணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் அருண் ஸ்பேஸ் அரவிந்த், ரெண்டு ட்வின் பிரதர்ஸோட ப்ரொஃபைல் பிக்சர். தேங்க்யூ.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே
2: மாட்டே. என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேர கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க் யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: மூன்று வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள் மதுர கானங்கள்.

மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இங்கிலீஷ் தமிழ் மட்டும் இல்லைங்க, நம்ம எம்ஓபி ரேடியோ ஹிந்திலையும் ஷோஸ் தொகுத்து வழங்குறாங்க. இப்ப நமக்காக அடுத்து வர ஷோ ஹிந்தி ஒலிபரப்பு சேவை.

0: அப்படியே மச்சான், என் ப்ரப்போசல வாக்ஸ் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத்து ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And people are today inge irukkirathu tamil culture tamil pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டோட பண்பு கலாச்சாரத்தை யூ ஆல் ஹாவ் டு லேர்ன் அண்ட் கேரி இட் ஃபார்வர்ட் அண்ட் கீப் இட்.
1: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதையை என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்கிற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?

0: புள்ளி எட்டு. வணக்கம் சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன குட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இது நம்மளோட என்ன ஷோ, கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு கதை சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வாங்க நம்ம இதே எக்ஸைட்மெண்டோட கதையை கேட்கலாம்.
1: அக்கா தூக்கமே வரலக்கா, ஏதாவது கதை சொல்ல ப்ளீஸ்.
2: என்னடி இப்படி திடீர்னு கேக்குற? எப்பயுமே உனக்கு அப்பா தானே கதை சொல்வாரு.
1: என்னக்கா நீ கேக்குற? அப்பாதான் ஊருக்கு போயிட்டாருல, இன்னைக்கு நீ தான் கதை சொல்லி ஆகணும், நான் தூங்கவே மாட்டேன்.
2: சரி என்ன கதை சொல்லலாம்? புலி கதை சொல்லவா?
1: அக்கா புலினா டைகர் தானே?
2: ஆமாண்டா.
1: சரி சொல்ல.
2: சரி, ஒரு ஊர்ல ஒரு வழிபோக்கன் இருந்தாராம். அந்த வழிபோக்கன் காட்டு வழியே பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப எங்கயோ புலியோட உருமல் சத்தம் கேட்டுச்சான். உடனே அந்த உருமல் சத்தத்தை கேட்ட வழிபோக்கன் பயந்து போயிட்டாராம். ஐயோ, உள்ள எங்கயோ புலி இருக்குது போல, நாம இந்த காட்டு வழியில இருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வெளியில போக முயற்சி பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப வந்து அந்த புலி, இல்ல இல்ல வழிபோக்கனே, நீ பயப்படாத, நான் கூண்டுக்குள்ள மாட்டின் இருக்கேன், என்னை வந்து நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். என்னடா இந்த புலி இப்படி சொல்லுதே, எங்கிருந்து எந்த வழியா சத்தம் வருதுன்னு சொல்லி சத்த வழியாவே அந்த வழிபோக்கன் வந்து நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப வந்து ஒரு கூண்டுக்குள்ள புலி இருக்கிறத பார்த்தாராம். அந்த புலி வழிபோக்கனை பார்த்து, இந்த கூண்டுக்குள்ள ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆடு சாப்பிடலான்ற ஆசையில வந்தேன், ஆனா நானே கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நீ எனக்கு இந்த கூண்டை மட்டும் திறந்து விட்டு, நான் உனக்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட வழிபோக்க, நீ என்ன இப்படி சொல்ற, உன்னை திறந்து விட்டா நீ என்னே அடிச்சு சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், நான் ஒண்ணு நன்றி கேட்டவன் இல்ல, எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நான் காலங்காலமா நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இத நம்மள வழிபோக்கன் கூண்ட வந்து திறந்து விட்டாராம்.
1: கூண்ட திறந்து விட்டானா?
2: ஆமாண்டா, கூண்ட திறந்து விட்டானே, அந்த புலி சும்மா இருக்குமா? அதான் அந்த வழிபோக்கன் மேல பாய ஆரம்பிச்சிருச்சான். உடனே வழிபோக்கன், என்ன புலியே இப்படி பண்ற, இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் உன் உயிரை காப்பாத்த தானே வந்து நான் திறந்து விட்டேன், இப்ப நீ என் உயிரே கொல்லலான்னு பாக்குறியே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், எங்களோட தன்மையே மனுஷனை வந்து கொன்னு அது உணவாக்கிக்கிறது தான் எங்களோட தன்மை. அது தெரியாம நீ முட்டாள்தனமா திறந்து விட்டா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? என்னோட தன்மை சாப்பிடுறது, நான் உன்னை

0: நடந்த எல்லா கதையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிட்டாராம். இத புரிஞ்சுக்கிட்ட நரி தந்திரமா, ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி நீங்க பட்டும் படாம சொன்னீங்கன்னா நான் என்னதான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு முதல்ல இருந்து ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம் வழிபோக்கனோட பேச்சை கேட்டா வேலைக்காகாது, நாம போய் நரி கிட்ட வந்து நடந்ததை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சுதான். ஆனா நரி மறுபடியும் எதுவுமே புரியாத மாதிரியே இருந்ததான். உடனே புலி வந்து நரியோட கைய பிடிச்சிட்டு கூண்டு கிட்ட இட்டுன்னு போயிட்டு, நான் வந்து இந்த கூண்டுலதான் அடைஞ்சு கிடந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அத பார்த்த நரி, எந்த கூண்டுல எப்படி அடைஞ்சு கிடந்த அப்படின்னு கேட்டுச்சான். உடனே புலி விறுவிறுன்னு கூண்டுக்குள்ள போச்சான். இப்படிதான் அடைஞ்சு கிடந்த அது சொல்றதுக்குள்ள நரி உடனே போயிட்டு கூண்ட வந்து லாக் பண்ணிடுச்சான். இத பார்த்த புலி, நரியாரே என்ன அயோக்கியத்தனம், எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த நரி புலிய பார்த்து, நான் ஒண்ணு இந்த வழிபோக்கன் மாதிரி முட்டாள் கிடையாது, உனக்கு நியாயமா நான் வந்து நியாயத்தை சொன்னா நீ என்னைய நீ வழிபோக்கனையும் கொன்னுட்டு என்னையும் கொன்னிடுவ, நான் ஒன்னும் வழிபோக்கன் மாதிரி முட்டாள் கிடையாது, நீ உள்ள இருக்கிறதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு நரி வந்து போயிடுச்சான்.
1: சூப்பர் கா,
0: இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சது?
1: எனக்கு புரியலக்கா, நீயே சொல்ல.
0: இதுல இருந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், புரியுதா?
1: புரிஞ்சுக்கிச்சு.
0: இந்த கதைக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்?
1: புலி வழிபோக்கன் என்ன வைக்கலாம்? புலியை விடுவித்த வழிபோக்கன்.
0: சரியா சொன்ன.
1: சூப்பர்க்கா, தேங்க்யூ சோ மச்.
0: சரி, இன்னைக்கு நீ தூங்கு, நாளைக்கு நான் இதே மாதிரி கதை சொல்றேன்.
1: நாளைக்கும் நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம்.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்ல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இன்னும் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணிடுங்க, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா அது தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க, அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளோ பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

0: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். இரத்த தானம் செய்ய பணம் வேண்டாம், மனம் இருந்தால் போதும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: நான் டாக்டர் அம்பிகா காமேஸ்வர். நாம் சாப்பிடும் உணவு வகைகளை பொறுத்தே நமது ஆரோக்கியம் அமைகிறது. பெண்கள் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், கண்டிப்பாக. அதற்கு சமவீத உணவு மிக்க அவசியம். விலை குறைவான உணவு வகைகள் கூட நம்மை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும். உதாரணத்திற்கு கீரை வகைகள், நெல்லிக்காய்.

0: நிலக்கடலை, ராகி போன்றவைகளை நமது அன்றாட சமையலில் சேர்த்துக் கொண்டால் நாமும் நமது குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

Sani sa gadi di sani sa gadi ka sani sa gadi di

என்பது தவிர்க்க முடியாத ஒரு பருவம். மற்ற பருவங்களை விட முதுமையில்தான் வயதானவர்கள் இளமையாகிறார்கள். இளமை என்பது குழந்தை போன்றது. ஆகவே அவர்களின் மனோபக்குவம் ஒரு குழந்தையைப் போல் ஆகுகின்றது. ஆகவே இப்பருவத்தில் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்தவர்களுக்கு நாம் தான் அர்த்தத்தோடு செயல்பட வேண்டும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு தி ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் தி ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.

0: உங்ககிட்ட முதியோர் இல்லத்தை பத்தி ஒன்னு ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிடாதீங்க, ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா சொல்றாங்க, கருவறையில உன்னை வச்சு நான் எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டேன், ஆனா உன் வீட்டுல ஒரு இடம் எனக்கு இல்லைன்னு சொல்லி குப்பை ஆட்டம் என்ன தூக்கி வெளியே எரிஞ்சியே அப்படின்னு ஒரு அம்மா கதறாங்க.
1: நம்ம பெத்தவங்களை வச்சு பார்க்க வேண்டிய இடம் முதியோர் இல்லம் இல்லைங்க, நம்ம அன்பான வீடுதான்.
0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. ஸோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ சேவ் வாட்டர்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல்ல, ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய், ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு சப்மிஷன் போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்னு தெரிஞ்சுட்டு ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா.

0: அம்மா உனக்கு நான் இருக்கேன்ல.
1: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகான்.

இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.